விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய தசவதாரம் கீத கோவிந்தம்

இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 23, திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை மாதம் 30 நாள், மே மாதம் 13 தேதி புதன்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன.

0: நேரம் காலை 6 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்கலாம்.
1: குரலோசை வாய்மை 30 அதிகாரம் 2வது குறட்பா.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். கேட்கலாம் இன்று நம் பண்பலையில் வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். ஆறு பத்திற்கு இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி, இன்று பங்கேற்கும் மழலை எஸ் ரித்விகா. 7:00 காலை வணக்கம், இதில் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடி.

விலை நிலவரம், உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம், ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தருமபுரி ஹெல்த்கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்சன் இனிய சொல்லும் போது 9:05 வானலையில் வசந்தம், உயர்கல்வி வாய்ப்புகள், கல்வி ஆலோசகர் ஜே எஸ் இளையராஜா அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். 10:00 மத்தூர் கலைமகள் கலாலய மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எரப்பட்டி சாய்மாரதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் என்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. 10:45 வானொலிக்கு 90. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம், தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள். தொடர்ந்து பூவை பின் பூவை. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 களத்தில் சந்திப்போம். தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த மாநில அளவிலான கால்பந்து வீராங்கனை ஆர் சீதாலட்சுமி, எஸ் தீபிகா, கே சண்பகம் ஆகியோருடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 திரையிசை, தொடர்ந்து சூழல் கப்பும் மெல்லிசை ஆகியன வளம் வரும். 1:10 நேயர் விருப்பம். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம். உணவு பதப்படுத்தும் தொழில்களில் பொருளாதார கணக்கு. சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பக் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 நாடகம். 3:00 கட்சிவில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறை திருக்கோவில். 6:10 பாட்டுதான். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி. ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 மாவட்ட செய்தி மலர். இன்று நீலகிரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:25 வயல்வெளி கறிக்குட்டி வளர்ப்பு. சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி விஜயகுமார் அவர்கள் வழங்கும் உரை. தொடர்ந்து விலங்கு மூலம் பரவும் ஒட்டுண்ணி நோய்களும் தடுப்பு முறைகளும். சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் டி வி தமிழன் அவர்கள் வழங்கும் முறை கேட்கலாம். 8:00 இளந்தென்றல் விளையாட்டு வினாடி விடா. 8:30 திரை இசை. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச் சுடர். 9:30 இடைவிடாத இசை மழை. 10:00 சுகமான ராகங்கள். இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை நம் பண்பலில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக

0: வாழ்வில் நாம் மறந்து போகும் உணர்வுகளின் மீதான ஒரு மெல்லிய ஆனால் உருக்கமான நினைவூட்டல். மனம் எனும் சொல்லுக்கு நாம் கொடுக்கும் பொருள் நம் கலாச்சாரத்திலும் நம் பார்வையிலும் வேறுபடுகிறது. மேல்நாட்டு உளவியலில் மைண்ட் என்பது மூளை செயல்பாடுகளின் தொகுப்பு. ஆனால் நமது பாரம்பரியத்திலேயோ மனம் என்பது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடைப்பட்டதும் இருபுறமும் இணைக்கப்பட்டதுமான ஒரு பாலம். கண்கள் காண்பதை மனம் பொருள்படுத்துகிறது, காதுகள் கேட்பதை மனம் இசையாகவோ இறைச்சலாகவோ மாற்றுகிறது. மூளை ஒரு கணினி எனில் மனம் அதன் இயக்கு மென்பொருள். மென்பொருள் சிதைவுற்றால் கணினி எவ்வளவு நவீனமானதாயினும் பயனற்று போகிறது. அதேபோல உடல் எவ்வளவு வலிமையானதாயினும் மனம் சிதைவடைந்தால் அந்த உடலே பெரும் சுமையாகிறது. நாம் எதன் மீது விருப்பம் கொள்கிறோமோ அது இன்பம் தந்தாலும் அதை இழக்க நேரிடும் போது துன்பம் தருகிறது. இந்த பற்றுதல் ஒரு வலையாக வேலை செய்கிறது. செல்வத்தின் மீது பற்று, புகழின் மீது பற்று, உறவின் மீது பற்று, உடல் மீது பற்று, இவையெல்லாம் மனத்தை கட்டி அதை தாழ்வுறச் செய்கின்றன. நமக்கு பிடிக்காதவற்றைக் கண்டு நாம் கொதிப்பது மனதை மேலும் குரூரமாக்குகிறது. வெறுப்பு நமக்குள் நச்சாக சுற்றுகிறது. அவனை பழிவாங்க வேண்டும், அவள் வெற்றி கண்டதை என்னால் தாங்க முடியவில்லை, இவையெல்லாம் மனதின் காயங்களை ஆழமாக்கும். பகைவர் நமக்கு வெளியே இருப்பதாக நினைக்கிறோம், உண்மையில் பகைவர் நமக்குள்ளேயே இருக்கும் இந்த வெறுப்புணர்ச்சிதான். உண்மையில்லாததை உண்மையென நினைப்பதே மயக்கம். நாம் நிலையற்ற பொருள்களை நிலையானவை என்று நம்பும் மயக்கம் நமக்கு நாமே கதைகளை சொல்லிக் கொள்ளும் மயக்கம். நான் எனும் உணர்வு இருப்பதனால்தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் இதே நான் தன்னை மிகப்படுத்திக் கொள்ளும் போது அது அகங்காரமாகிறது. எனக்கு தெரியும், நான் தான் பெரியவன், என்னை யாரும் மிஞ்ச முடியாது, இவை அகங்காரத்தின் குரல்கள். இந்த செருக்கு நம்மை சிறியவனாக்குகிறது. அச்சம் என்பது உயிரின் மிக அடிப்படையான உணர்வு. ஆனால் அது கட்டுக்கடங்காமல் போகும்போது மனதை முடக்கிவிடுகிறது. விருப்பு, வெறுப்பு, மயக்கம், அகங்காரம், அச்சம், துரோகம், பொய்மை ஆகியன மனதின் மேன்மைக்கு பெரும் தடைகள். இவற்றை வெல்வதே மேன்மைப்படுதலின் முதல் படிக்கட்டு. மனம் மேன்மைப்பட பல்வேறு வழிகள் உள்ளன. இசை நுகர்வு, இலக்கிய வாசிப்பு, தியானம், யோகம், வழிபாடு, கலைகள் என பற்பல நல்ல வழிகளை மனதை மேம்படுத்த நம்மிடம் உண்டு. நவீன வாழ்வு அதற்கு நேரெதிர் திசையில் நம்மை செலுத்திக் கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் நமது கவனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நொடியில் மனம் ஒரு செய்தியிலிருந்து மற்றொன்றுக்கு தாவுகிறது. இவை நம் கவனத்தை 15 வினாடிகளுக்கு கட்டி போடுகின்றன. நீண்ட நேரம் ஒன்றில் கவனம் செலுத்தும் திறனை இவை அழித்துவிட்டன. இதனால் மனதின் ஓர்மை நிலை குலைந்து மேன்மைப்படுவது அரிதாகிறது. மனம் மேன்மையானால் நம் வாழ்வும், நம்மை சுற்றியுள்ளவர் வாழ்வும், சமூகத்தின் வாழ்வும் மேன்மையுறும். வள்ளுவர் ஒரு மாபெரும் உளவியலாளர். அவர் மனதின் ஆழத்தை அறிந்தவர். மன தூய்மையை பல குரல்களில் சுட்டுகிறார். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மனதின் குற்றமில்லாதவனாக இருப்பதே அறம், மற்ற அனைத்தும் ஆரவாரம் என்கிறார். இதில் மாசு என்பது பொய், பொறாமை, வஞ்சனை, காமம், குரோதம், பொதுவாக இவற்றையே குறிக்கிறது. மனது மேம்பட இவற்றையெல்லாம் கலைந்து இன்னும் இன்னுமாய் மனிதர்களாக மேம்படுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா. பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நேரம் 6:15. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, புலர்ந்து கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை பொழுது அனைவருக்கும் நல்லதாய் அமையட்டும். நேர்களே, அழகான இந்த அமைதியான காலை பொழுதில் மனதிற்கு அமைதி தரும் பாடல்களை கேட்க இருக்கிறோம். நேர்களே, இது பக்தி மாலை. இறைவனை இசைப்பாக்களால் வணங்கும் நேரம் இது. மறைப்பொருளாயிருக்கும் இறைவனை மனதால் வணங்கும் நேரம்.

எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள். எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்குகிறது என்கிறது பகவத்கீதை. கேட்க இருக்கும் பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நேரம் 6:20. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பக்தி மாலை. பக்தி மனம் கமழும் ஆன்மீக பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே, எந்த செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடும் மனதால் நம்ம இறைவனை வணங்கிட்டு தான் தூங்குவோம் இல்லையா? அது மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை நாம் வணங்கிட்டு இந்த நாளை தொடங்கினா எல்லாமே நல்லதாக அமையும் இல்லையா? மண்ணில் உள்ள மனிதர்களை நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பார் என்கிறது திருக்குறான். கேட்க இருக்கும் பாடல் நாகூர் E.M. ஹனிஃபா குரலில்.

0: 45 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி. எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: நேரம் காலை 6:25. இது பக்தி மாலை. எங்கள் தெய்வனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்கிறது திருவிவிலியம். கேட்க இருக்கும் பாடல் இன்றேகோ குரலில்.

வீழ்வதன் மூலம் அழிக்கப்படுகின்றன அல்லது சேகரிக்கப்படுகின்றன. ஒரு ஆண் பூச்சி அழிக்கப்படும் போது 200-300 புழுக்கள் உற்பத்தி தடுக்கப்படுகிறது. இது பயிர் சேதத்தை குறைக்க சிறந்த முறை. பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் தாக்குதலை முன்னறிவதற்கும் இனக்கவர்ச்சி பொறிகள் உதவுகின்றன. தினமும் 2-5 பூச்சிகள் ஒரு பொறியில விழுவதன் மூலம் பூச்சி அளவை கணிக்கலாம். இவை குறிப்பாக காய்கறி, பந்தல் பயிர்கள், நெல் பயிர் வகைகள் தாக்கும் பூச்சிகளான அமெரிக்கன் காய்ப்புழு, கத்திரிப்புழு, பழத்துளைப்பான், தண்டு துளைப்பான் போன்றவற்றை கட்டுப்படுத்துகின்றன. ரசாயன மருந்துகளை விட இது சூழலை மாசுபடுத்தாதது. பெண் பூச்சிகள் ஆணுடன் சேராமல் கருவூரா முட்டைகளை இடுவதால் புழு உற்பத்தி நின்று விடுகின்றன. இதனால் பயிர் மேன்மை செலவு குறைகின்றன. பொறிகளினுடைய வகைகள் என்னென்ன இருக்கு? புனல் வடிவ இணக்கவர்ச்சி பொறி காய்கறி புழுக்களை கட்டுப்படுத்த பயன்படுகிறது. இது ஆண் பூச்சிகளை கவர்ந்து பாலித்தீன் பையில் சேகரிக்கின்றன. விளக்கப்பொறிகள், மஞ்சள் ஒட்டும் அட்டை பொறிகள் ஆகியவை இணக்கவர்ச்சியுடன் இணைந்து பயன்படுத்தப்படலாம். பெரோமோன் சிமிழ்கள் 30-40 மீட்டர் இடைவெளியில் வைக்கப்படுகின்றன. ஒரு ஏக்கருக்கு 5-12 பொறிகள் போதும். கண்காணிப்புக்கு 2 பொறிகள் சுமார் தேவை. சுற்றுச்சூழல் மாசு இல்லை. நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு பாதிப்பில்லை. எதிர்ப்புத்தன்மை உருவாகாது. காய்கறிக்கு பூச்சிக்கொல்லிகள் தேவையில்லை. இவற்றை வயலில் ஆங்காங்கே 1-1.5 மீட்டர் உயரத்தில் வைக்க விரும்பவும். பிறவும் மாற்ற 4-6 வாரங்களுக்கு ஒரு முறை வைக்கணும். தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் இவற்றை பரிந்துரைக்கின்றன. உடுமலை, தஞ்சாவூர் போன்ற இடங்களில் விவசாயிகளுக்கு பயிற்சியும் கொடுக்கப்படுகின்றன. பயிர் தொடங்கும் முன் பொறிகளை வைக்கணும். தினசரி பூச்சிகளை எண்ணி பதிவு செய்யணும். தாக்குதல் அதிகமானால் இயற்கை மருந்துகளுடன் இணைக்கணும். அடுத்து இந்த பருத்தியில் அடர் நடவு சாகுபடி முறையை தெரிஞ்சுக்கணும். வெள்ளை தங்கம் எனவும் நாற்பயிர்களின் அரசன் எனவும் பெருமையுடன் அழைக்கப்படும் பருத்தி தமிழ்நாட்டினுடைய முக்கிய பணப்பயிராகும். பருத்தி சாகுபடியில் உயர் வளர்ச்சலும் கூடுதல் வருமானமும் பெற்று அதிக லாபகரமானதாக மாற்ற புதிய தொழில்நுட்பமான அடர் நடவு சாகுபடி முறை விவசாய பெருமக்கள் கடைபிடிக்கலாம். இம்முறையில் 100-10 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் ஒரு ஏக்கருக்கு 40,000 செடிகள் எண்ணிக்கையில் பவர் டில்லர் உதவியுடன் சாகுபடி செய்யலாம். இயந்திரங்கள் பயன்பாடு முடியாத சூழ்நிலையில் 60-15 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஏக்கருக்கு 44,404 செடிகள் சாகுபடி செய்யலாம். அடர் பருத்திக்கு பக்கக்கலைகள் இல்லாமல் நேராக வளரக்கூடிய ரகங்கள் உகந்ததாகும். கோ7 ரகம் நேராகவும் பக்கக்கலைகள் இல்லாமலும் அடக்கமானதாகவும் வளர்வதால் குறுகிய காய் கிளைகளையும் சுமார் 5 கிராம் அளவில் பெரிய காய்களையும் உடையதாகவும் இருக்கும். ஒரு செடியில் சுமார் 15-20 காய்கள் வரை காய்க்கும். இதன் கூடுதல் சிறப்பு அம்சங்கள் குறைந்த வயதும் ஒரே சமயத்தில் காய்கள் முதிர்ச்சி அடைவதும். இதனால் பருத்தி பஞ்சு சீராக ஒரே நேரத்தில் வெடிப்பதால் வேலையாட்கள் செலவை குறைத்து நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம். இந்த ரகத்தை கொண்டு அடர் நடவு சாகுபடி முறையில் சாகுபடி செய்தால் ஏக்கருக்கு 1835 கிலோ அளவில் விளைச்சல் கிடைக்கும். அடர் சாகுபடி முறையில் கூடுதல் பயிர் எண்ணிக்கை உள்ளதால் இரவை பருத்திக்கான பொதுவான உர அளவு பரிந்துரையை விட 25% அதிகமாக ஏக்கருக்கு 40:20:20 என்ற அளவில் தலைமணி சாம்பல் சத்து உரத்தை இடணும். மேலும் நல்ல விளைச்சல் பெற வேண்டுமானால் தரமான முளைப்புத்திறன் கொண்ட விதைகளை பயன்படுத்துதல் அவசியம். பஞ்சு நீக்கிய மற்றும் பஞ்சு நீக்காத ரக பருத்தி விதைத்த 65% முளைப்புத்திறன், 98% புற தூய்மை, அதிகபட்ச 10% ஈரப்பதம் இருத்தல் வேண்டும். அதிக விதைகளின் முளைப்புத்திறன் அறிய அங்காங்கு உள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் ₹80 செலுத்தி பரிசோதனை செய்து பின்னர் விதைக்கணும். அடுத்து இந்த காலநிலை மாற்றமும் பூச்சிகளும் சிறிய உயிர்கள் பெரிய தாக்கத்தை இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். பூச்சிகள் சிறிதாக இருந்தாலும் இயற்கை சமநிலை பேணுவதில் அவற்றின் பங்கு மிகப்பெரியது. பயிர்களுக்கு தூளி தூவல் முதல் தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்துதல் வரை முக்கிய பணிகளை அவை செய்கின்றன. ஆனால் இந்த காலநிலை மாற்றம், உயரும் வெப்பநிலை, மழைப்பொழிவு மாறுபாடு, கடுமையான வானிலை பூச்சிகளுடைய வாழ்க்கை வேகமாக மாற்றி வருகிறது. இந்த மாற்றங்கள் பூச்சிகளுக்கு மட்டுமல்ல விவசாயம், உயிரியல், பல்வகையும் மனித ஆரோக்கியத்தையும் பாதிக்கின்றன. வெப்பநிலை அதிகரிப்பதால் பூச்சிகளின் வளர்ச்சி வேகம் கூடுகிறது. இவை விரைவாக இனப்பெருக்கம் செய்யும் ஒரு ஆண்டில் பல தலைமுறைகள் உருவாகின்றன. இதனால் தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளின் எண்ணிக்கை அதிகரித்து பயிர்களுக்கு அதிக சேதம் ஏற்படலாம். காலநிலை மாற்றத்தால் முன்பு வாழ முடியாத பகுதிகளுக்கும் பூச்சிகள் பரவி வருகின்றன. குறிப்பாக சூடான பகுதிகளில் வாழும் பூச்சிகள் இப்போது குளிரான பகுதிகளிலும் காணப்படுகின்றன. இது விவசாயிகளுக்கு புதிய சவால்களை உருவாக்கின்றன. தேனீக்கள் மற்றும் அன்னத்து பூச்சிகள், தூளி தூவல் பூச்சிகள் காலநிலை மாற்றத்திற்கு மிகவும் உணவு உள்ளவை. செடிகளின் வளர்ச்சி நேரமும் பூச்சிகளின் செயல்பாடும் ஒத்து போகாமல் போகும் போது தூளி தூவல் குறைகிறது. இதனால் பயிர் விளைச்சல் குறையும் அபாயம் உள்ளது. வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் அதிகரிப்பதால் கொசுக்கள் போன்ற நோய் பரப்பும் பூச்சிகள் அதிகரிக்கின்றன. டெங்கு மலேரியா போன்ற நோய்கள் புதிய பகுதிகளுக்கும் பரவும் அபாயம் உருவாகிறது. வெள்ளம், வறட்சி, புயல் போன்ற கடுமையான வானிலை மாற்றங்கள் பூச்சிகளின் வாழ்விடங்கள்

0: நேர்களே, ஒழித்த இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த அனைத்து இடங்களிலும் எல்லா நலமும் வலமும் பெருகட்டும். நேர்களே, நேரம் காலை 6:35 நேயர்களை இணை கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் இனக்கவர்ச்சி பொறிகளின் பங்கு, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இனக்கவர்ச்சி பொறிகளின் அடிப்படை தத்துவம் என்ன? இனக்கவர்ச்சி பொறிகள் பூச்சிகளின் இயற்கை இனப்பெருக்கத்தை நடத்திக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டவை. பெண் பூச்சிகள் சுரக்கும் பெரோமோன் எனும் வாசனை பொருளை பயன்படுத்தி ஆண் பூச்சிகளை கவர்ந்து இழுக்கின்றன. இதன் மூலம் பூச்சிகளுடைய இனப்பெருக்கம் தடுக்கப்படுகின்றன. இந்த பொறிகள் பெண் பூச்சிகளின் வாசனை தடவி செயற்கையாக தயாரிக்கப்பட்ட லெமினோன் அல்லது ஜெல் வடிவில் உள்ள ஸ்பெரோமோன்களை பயன்படுத்தப்படுகின்றன. ஆண் பூச்சிகள் இந்த வாசனைக்கு ஈர்க்கப்பட்டு பொறிய

0: பாதிக்கின்றன. சில பூச்சிகள் அழிவதற்கும் சில அதிகரிப்பதற்கான வழிவகையும் செய்கிறது. இதனால் சமநிலை குறைகிறது. காலநிலை மாற்றம் பூச்சிகளின் உலகத்தை பல விதமாக மாற்றுகிறது. சில பூச்சிகள் அதிகரிக்கின்றன. விவசாயம், சுற்றுச்சூழல் மற்றும் மனித ஆரோக்கியத்திற்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சிறிய பூச்சியும் இயற்கையில பெரிய பங்கு வகிக்கிறது.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்கினார் பி. சின்னசாமி.
2: தக்காளி பயிரை தாக்கும் ஊசி துளைப்பான் என்பது இலைகள் தண்டுகளை கரண்டியும் பழங்களை ஊசி துவாரங்களை உண்டாக்கி மிக மோசமாக பாதிக்கும் ஒரு வகை பூச்சியாகும். புழுக்கள் இலைகளின் திசுக்களை சுரண்டி உண்பதால் இலைகளில் வெள்ளை நிற கோடுகள் அல்லது புள்ளிகள் போன்ற தழும்புகள் ஏற்படும். தக்காளியில் மிகச்சிறிய ஊசி போன்ற துவாரங்கள் காணப்படும். இதனால் பழங்கள் அழுகி சந்தை மதிப்பினை இழக்க நேரிடும். புழுக்கள் தண்டுகளையும் துளைத்து செல்வதால் செடியின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. மேலாண்மை முறைகள். பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் பழங்களை சேகரித்து ஆழமான குழியில் போட்டு புதைக்க வேண்டும். தக்காளிக்கு பிறகு கத்திரி அல்லது மிளகாய் போன்ற ஒரே குடும்பத்தைச் சார்ந்த பயிர்களை பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். பூச்சி தாக்குதல் இல்லாத ஆரோக்கியமான நாற்றுகளை தேர்ந்தெடுத்து நடவு செய்வது அவசியமாகும். ஏக்கர் ஒன்றுக்கு 16 இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து ஆண் அந்து பூச்சிகளை கவர்ந்தளிப்பதன் மூலம் பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இயற்கை கரைசலான சோற்றுக்கற்றாழை, துளசி, ஆடு தின்னாப்பாலை ஆகியவற்றின் சாற்றை தெளிப்பதன் மூலம் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம்.

மேகலை இன்று இரவு மேகலை இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் உணவு பதப்படுத்தும் தொழில்களில் பொருளாதார கணக்கு. சென்னை அலமாதி உணவு பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம் இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில். இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக கறிக்கூட்டி வளர்ப்பு. சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி விஜயகுமார் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். தொடர்ந்து விலங்கு மூலம் பரவும் ஒட்டுண்ணி நோய்களும் தடுப்பு முறைகளும். சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் டி வி தமிழன் அவர்கள் வழங்கும் உரை ஆகியன கேட்கலாம். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 ஜிகாவாட் என்ற அளவிலிருந்து 288 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாகவும், இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையுமின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ

0: விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைத்தது. இன்றைக்குள் சட்டப்பேரவையில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து இன்று நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் பேரவையில் முன்மொழிவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவுக்கு 120 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்த நிலையில் திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த தடையை எதிர்த்து திரு சீனிவாச சேதுபதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். தற்போது தாவேகா அரசுக்கு 119 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி, திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட அஇஅதிமுகவின் ஒரு பிரிவினர் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சந்தித்திருப்பது அரசியல் நாகரிகத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தம்மை முதலமைச்சர் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின் போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேச உள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சியை 5 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி நாளை தொடங்க உள்ள நிலையில் பல்வேறு வண்ண ரோஜா மலர்களால் விதவிதமான வடிவங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழக்கண்காட்சி மற்றும் மலைப்பயிர்கள் கண்காட்சி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. இதைத் தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலாப் பயணிகள் கண்டு களித்த நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் கடந்த 4 நாட்களாக சுற்றுலாப் பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. யானைகள் இடம்பெயர்ந்துள்ளதால் இன்று முதல் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும். பல்வேறு சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக அமைந்துள்ளது. வனத்துறையினரின் அனுமதி பெற்று செல்லக்கூடிய பேரிஜம் ஏரியில் கடந்த 4 நாட்களாக யானைகள் நடமாட்டம் இருந்ததால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. தற்பொழுது காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து காட்டிற்குள் சென்றதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரி பகுதிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு இயல்பான வெப்பநிலையே தொடரும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழை காரணமாக கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றம் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அமைந்துள்ள பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் தற்போது தொடர் மழை பெய்து வருவதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: இருவரி செய்திகள். உகாண்டா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. வங்கிகள் முறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் மும்பை சர்வோதயா கூட்டுறவு வங்கியின் உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் கொறடாவாக திரு சபரிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். கோடை விடுமுறை முகூர்த்த நாட்கள் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமை தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 32 பள்ளிகளின் 415 வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் உத்தரவிட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வடக்கலூர் பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி மிருணாளினி ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக் கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தது. 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்னும் எடுத்து அந்த அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்டர்காஷி அணிகளுக்கிடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. வாவுசி துறைமுக ஆணையக் கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள CBI விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் 6:55. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் கொண்டாடும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் மனதார வாழ்த்துகிறது. நேயர்கள் கேட்கலாம்.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு,
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
3: வணக்கம். மேலே சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மணி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மணிஷன் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி டீ கடை பள்ளி குழந்தை எஸ் ரித்விகா. வணக்கம் ரித்விகா.
4: வணக்கம் சார்.
3: ரித்விகா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார்.
3: நல்லா இருக்கீங்க. பாக்குறது ரட்டச்சுட போட்டு வந்துருக்கீங்க. யாரு போட்டு அந்த அழகான ரட்டச்சுட?
4: எங்க அம்மா.

0: அந்த ரெட்டை சுடை போட்டோம்னா பார்க்கறது எப்படி தான் இருக்கு?
1: எப்படி சார் இருக்குது?
0: முயல் மாதிரியே இருக்கீங்க.
1: அப்படியா?
0: ஆமா ஆமா, முயல் மாதிரி தான் இருக்கீங்க. முயலை பார்த்துருக்கீங்களா நீங்க?
1: எஸ் சார்.
0: என்ன பண்ணுது முயல்?
1: குதிச்சு குதிச்சு போவோம், கேரட்ல கடிச்சு சாப்பிடுவோம்.
0: அப்படியா? உங்க வீட்டுக்கு வருதா?
1: எஸ் சார்.
0: ஓ, ஃபாரஸ்ட் பக்கமா இருக்குல்ல, அப்ப பாப்பீங்களா?
1: எஸ் சார்.
0: என்ன பண்ணுது?
1: அவளுக்கு எல்லாம் சாப்பிடும்.
0: சரி சரி, நல்லா நோட் பண்றீங்க. சரி, ரித்திகாக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்?
1: தக்காளி சோறு, அவருக்கு குழம்பு, பீட்ரூட் சோடு, புளி சோடு, தயிர் சோடு.
0: என்ன டெய்லி வடகா பிசினஸ் எங்கேயே போவீங்களா? வடகா போடுற சாப்பாடுலாம் பிடிக்குதுன்றீங்க, நிறைய சாப்பிடுங்களா?
1: சார்,
0: நல்லா சாப்பிடுங்க. அப்பா பேர் என்ன?
1: சக்தி.
0: அம்மா பேர்?
1: தங்கமணி.
0: என்ன பண்ணுது தங்கமணி அம்மா?
1: வேலை செய்யுது.
0: சரி, என்ன சொல்ல போறீங்க ரித்திகா?
1: பாட்டு.
0: இங்க பாடுங்க சத்தமா.
1: உள்ள போலாமா? நீ லாப்பாடு நீளவானிலே, நான் நடக்க கூடுவன்றமே, வளர்த்தை வானில் மேக வண்ணிலே, நிலாப்பாடு உள்ள போலாமா, நிலாவணி நீந்தி மேங்கிலாம்.
0: அடையே பாட்டிங்க, அடுத்த பாட்டு பாருங்க.
1: கண்ணாடி மெத் பெரிய கண்ணாய் வீட்டு என்று இருக்கிறது, மித்த அழுதுனால் நின்று அழுகு பாருங்க, எப்படி செய்யலாம, என்ன செய்கிறேன், நம்ம செய்ய நம்மை
0: நாடி வந்துட்டுமே சொல்லிட்டீங்க. நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று என்ன பண்றீங்க?
1: தரிசிவேன், பவுடர் அடிக்குவேன், மேக்கப் பண்ணுவேன்.
0: மேக்கப் பண்றீங்க? இவ்வளவு நேரம் மேக்கப் பண்றீங்க? ஒரு பெரிய பொண்ணு
1: வாழ்த்துகிறது.
0: நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ சார்.
0: இனிய இன்றைய மனநிலை மனுஷ சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி டீ கடை பள்ளி குழந்தை எஸ் ரித்விகா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
5: நேரம் காலை 7 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்.
6: தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று மே 13.
9: ஓர் எளிய வேளாண் குடும்பத்தில் பிறந்து
10: பத்திரிகையாளர்,
9: வெற்றிகரமான சிறுகதை எழுத்தாளர்,
10: கவிஞர்,
9: திரைப்பட பாடலாசிரியர்,
10: வசனகர்த்தா என்று பன்முக திறமை கொண்டு விளங்கியவர்,
9: தமிழக சட்ட மேலவை உறுப்பினர்,
10: தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் செயலாளர் என தமிழ் பணியாற்றியவர்,
9: கலைமாமணி விருது பெற்றவர்,
10: கவிஞராக மட்டுமல்லாமல் கதை வசனங்களிலும் அசாத்திய சாதனை படைத்தார்.
9: பழைய பாடல்கள் சிலவற்றை கிறங்கி கேட்கும் ரசிகர்களுக்கு

0: என்னை கண்டு மௌனம் மொழி பேசுதே.
1: நம் மனதை என்றும் வருடி கொடுக்கும் பல இனிய சொற்கள் அடங்கிய பாடல்களை எழுதியுள்ளார்.
2: தனக்கென்று தமிழ் நெஞ்சங்களில் தனி இடம் பெற்றுள்ளார்.
1: தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள வேலுக்குடியில் பிறந்த கவிஞர் எழுத்தாளர் குமா பாலசுப்ரமணியம் என்று அழைக்கப்படும் குறிச்சி மாரிமுத்து பாலசுப்ரமணியம் பிறந்த தினம் இன்று.
2: ஆண்டு 1920.
1: பரதநாட்டிய கலைஞர்,
2: நாட்டிய ஆசிரியர்,
1: தன்னுடைய கலை நுணுக்கமிக்க சிறந்த நாட்டியத்திற்காக போற்றப்படுகிறார்.
2: ஐரோப்பா,
1: கிழக்காசியா,
2: வட அமெரிக்கா
1: உள்ளிட்ட பல நாடுகளிலும் சென்று பரதநாட்டியத்தை அரங்கேற்றியவர்.
2: அமெரிக்காவின் ஈடு இணையற்ற நடன பொக்கிஷங்கள் முதல் 100 பேர் என்ற புகழ்பெற்ற பட்டியலில் சேர்க்கப்பட்ட மேற்குலகை சேராத ஒரே கலைஞர்.
1: சங்கீத நாடக அகாடமி,
2: சங்கீத கலாநிதி,
1: இசை பேரறிஞர்,
2: பத்மபூஷன்,
1: பத்ம விபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பட்டங்களையும் பெற்றவர்.
2: தமிழ்நாட்டில் வாழ்ந்த பரதநாட்டிய கலைஞர்.
1: தஞ்சாவூர் பால சரஸ்வதி பிறந்த தினம் இன்று.
2: ஆண்டு 1918.
1: லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றவர்.
2: இந்திய விடுதலை இயக்கத்தில் தீவிரமாக பணியாற்றியவர்.
1: வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றதற்காக சிறை சென்றார்.
2: நடுவண் அமைச்சரவையில் பல முக்கிய பொறுப்புகளை வகித்தவர்.
1: இந்தியாவின் 5வது குடியரசு தலைவராக இருந்த பக்ருதீன் அலி அகமது பிறந்த தினம் இன்று.
2: ஆண்டு 1905.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
8: ஸ்ரீனி சார், நீங்களா?
7: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
9: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
7: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த வரிட்டேன்.
10: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
11: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
12: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹால்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாசராவ் தெரு, தர்மபுரி.
13: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
14: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
15: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இது நேற்றைக்கான விலை நிலவரம். அதிகபட்சமாக 798 ரூபாயும் குறைந்தபட்சமாக 455 ரூபாயும் சராசரியாக 647 ரூபாயும்

0: குடு கிலோ ஒன்றிற்கு விலை போனது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
3: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்விட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
4: ஸ்டெர்விட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervit.in.
5: தர்மபுரி மாவட்டம் நார்த்தம்பட்டி கிராமம் மத்தனம்பட்டியில் 300 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட ஸ்ரீ கம்மல் நரசிம்ம சுவாமி மற்றும் வே முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் அன்னதானம் வழங்கும் விழா கம்மல் நரசிம்ம கோயிலில் 7ஆம் தேதி சனிக்கிழமை சிறப்பாக நடைபெறும். அனைவரும்
0: காலை வணக்கத்தில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் காய் கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். என்ன, நிறைய பேர் இந்த விலையை கேட்டு தான் உழவர் சந்தைக்கு போவீங்க இல்லையா? இது உங்களுக்கான விலை நிலவரம். இது கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம். தக்காளி 30 ரூபாய், கத்திரிக்காய் 24, அவரைக்காய் 65, கொத்தவரை 28, முள்ளங்கி 24, பச்சை மிளகாய் 30, சுரக்காய் 16, முருங்கைக்காய் 70, புடலங்காய் 24, பீர்க்கங்காய் 35, சர்க்கரை பூசணி 25, பெரிய வெங்காயம் 26, கேரட் 56, பீட்ரூட் 50, பீன்ஸ் 168, முட்டைக்கோஸ் 38, இஞ்சி 148, மொச்சை 48, பாகற்காய் 44, உருளைக்கிழங்கு 28, குடைமிளகாய் 60, எலுமிச்சம்பழம் 225 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 65 ரூபாய், கற்பூரவள்ளி வாழைப்பழம் 42 ரூபாய். இவை யாவும் தர்மபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காமல் துணிப்பைகளை எடுத்துகிட்டு போங்க நேர்களே. அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை நாம் அழகாய் ஒப்படைப்போம். ஒரு சிறு முயற்சியாவது எடுப்போம், பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்ப்போம். நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
6: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
7: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும், கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
6: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது வழங்குகிறார் JS லீல வினோதன்.
8: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். கவி சக்கரவர்த்தி கம்பன் 12ஆம் நூற்றாண்டில் கம்பராமாயணத்தை நமக்கு வழங்கிய ஒப்பற்ற கவிஞன். கம்பனை வெறும் கவித்துவம் எழுதுகிற கம்பன் என்றோ, கற்பனை ஊற்று என்றோ, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் கம்பனை நாம் வரையறை செய்துவிட முடியாது. கம்பன் ஒரு உளவியல் நிபுணரைப் போல, மனோ தத்துவ அறிஞரைப் போல பல இடங்களில் பாடல்களை எழுதியிருக்கிறார். இன்று போய் நாளை வா என்று கருணாமூர்த்தி ராமபிரான் தசமுகன் ராவணேஸ்வரனை இன்று போய் நாளை வா என்று சொல்லி அனுப்புகிறார் போர்க்களத்தில். அப்போது ராவணேஸ்வரனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை தூண்டி துருவி கம்பன் பார்க்கிறான் ஒரு உளவியல் நிபுணரைப் போல. ஐயோ, இந்த தோல்வியை அறிந்தால் வானத்து தேவர்கள் சிரிப்பார்களே, பூமியின் மாந்தர்கள் சிரிப்பார்கள். தான் யாரை பார்த்து இத்தனை நாள் சிரித்தோமோ அந்த எதிரிகளெல்லாம் தன்னை பார்த்து சிரிப்பார்களே என்பதை நினைத்து ராவணேஸ்வரன் வெட்கப்படவில்லையாம். சீதை சிரிப்பாளே, சீதை சிரிப்பாளே என்பதை நினைத்துத்தான் ராவணேஸ்வரன் வெட்கத்தோடு தலைகுனிந்து நடந்து வந்தானாம். ஆம், சீதையிடம் அவன் எவ்வளவு வீரம் பேசியிருந்தான், அவ்வளவும் இன்று பொடி பொடியாயிற்றே. எனவே அந்த நேரத்தில் அவன் நெஞ்சுக்குள்ளே இந்த நினைப்புதான் இருக்கும் என்பது கம்பனின் கணக்கு. வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் மணிவயிறு தோளான், நான் நகு பகைவரெல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான், வேல் நகு நெடும் கண் செவ்வாய் மெல் இயல் மிதுளை வந்த ஜானகி நகுவள் என்றே நாணத்தால் சாம்புகின்றான் என்கிறான் கம்பன். தசமுகன் ராவணேஸ்வரன் போர்க்களத்தில் மடிந்து கிடக்கிறான். அவன் மனைவி மண்டோதிரி வந்து ஓ என சொல்லி அழுகிறாள். என்ன சொல்லி அழுகிறாள் தெரியுமா? கம்பன்

0: வார்த்தையில் விளையாடுகிறான். தசமுகன் ராவணேஸ்வரன் உடல் முழுக்க எல் அளவும் இடம் வைக்காமல் ராமபிரானின் அம்பு துளைத்திருக்கிறது. ஏன் எல்லளவுக்கு கூட இடம் விடாமல் அத்தனை அம்புகள் துளைத்திருக்கிறது? அதற்கு என்ன காரணம்? சீதை மீது ராவணன் கொண்ட காதல், முறை தவறிய காதல் எங்கே ஒளிந்திருக்கிறது? எங்கே ஒளிந்திருக்கிறது? அதை துடைத்து துடைத்து எரிய வேண்டும் என்கின்ற வெறியோடு ராவணேஸ்வரனுடைய உடலை சல்லடையாய் சல்லடை போட்டிருக்கிறது ராமபிரானுடைய அம்புகள் என்று கம்பன் எழுதுகிறான். வெல் இருக்கும் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எல் இருக்கும் இடனின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இளைத்தவாரோ கல் இருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கரந்த காதல் உள் இருக்கும் எனக் கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி என்கிறான் கம்பன். இந்த கதை தருகிற செய்தி இரண்டுதான். ராவணேஸ்வரனுக்கு தேவர்கள் நம்மை பார்த்து சிரிப்பார்கள், எதிரிகள் சிரிப்பார்கள் என்கின்ற அவமானம் அவனுக்கு இல்லை. அதைவிட சீதாபிராட்டி நம்மை பார்த்து சிரிப்பாளே என்கின்ற வெட்கம் அவனுக்கு அதிகமாக இருந்தது என்கின்ற உளவியல் சிந்தனையை சொல்லிவிட்டு கம்பன் மற்றொரு இரண்டாவது சிந்தனையை சொல்கிறான். ஒரு மனிதனுக்கு முறை தவறிய கூடாத எண்ணங்கள் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் தர்மமானது ராமபிரானின் அம்பு போல எங்கே இருக்கிறது அந்த தீய எண்ணங்கள், கூடாத எண்ணங்கள் என்று துருவி துருவி வந்து அவனை அழித்துவிடும் என்கின்ற செய்தியை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் கம்பன். இதை நாமும் உணர்ந்து நடந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீலா வினோதன்.
2: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ், தர்மபுரி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
3: இன்று காலை 9:05 வானலில் வசந்தம். இன்று உயர்கல்வி வாய்ப்புகள் கல்வி ஆலோசகர் JS இளையராஜா அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நீங்கள் நேரலையில் கேட்டு தெளிவு பெறலாம். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்ற நிலையிலும் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. அம்மாநில முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை புதுதில்லியில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தனித்தனியாக சந்தித்து கேரள முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சர் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அனைத்து மாவட்ட காவல் ஆணையர்கள், கண்காணிப்பாளர்கள், ரயில்வே காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான ஆட்சி அமைந்துள்ள நிலையில் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த 2021 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் வன்முறை தொடர்பான வழக்குகளில் இறுதி அறிக்கைகள் சமர்ப்பிக்க

ஏற்பட்ட நிலையில் அவை குறித்து மீண்டும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 GW என்ற அளவிலிருந்து 288 GW அதிகரித்துள்ளதாகவும், இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையுமின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின் போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மக்கள் மாளிகையில் காலை 9:45 அளவில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. அமைச்சர்களாக பிஜேபியைச் சேர்ந்த திரு நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு மல்லாடி கிருஷ்ணாராவும் பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். அந்த பகுதியில் மத வழிபாட்டிற்காக 300-க்கும் மேற்பட்டோர் திரண்டிருந்த நேரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் சுவர் இடிந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்று அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யோவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியேற்றுக் கொண்டார். தலைநகர் கம்பாலாவில் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் திரு யோவேரி முசேவேனி 70% அதிகமான வாக்குகளை பெற்று சாதனை படைத்தார். அவர் வரும் 2031 வரை அதிபர் பதவியை வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடு ஒன்றில் அதிக காலம் அதிபர் பதவியை வகித்தவர் என்ற பெருமையை திரு யோவேரி முசேவேனி பெற்றுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். தலைநகர் பெய்ஜிங் செல்லும் அவர் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக பேச்சுகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 2017 பின்னர் அமெரிக்க அதிபர் ஒருவர் சீனா செல்வது இதுவே முதல் முறையாகும்.

0: திருப்பூர் ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவர் திரு சக்திவேல் தலைமையிலான குழுவினர் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இந்த குழுவினரின் சந்திப்பில் தாம் கலந்து கொண்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சருடனான சந்திப்பின் போது பருத்தி இறக்குமதி மீதான சுங்கவரி மற்றும் அதன் தாக்கம், ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைத்துறையில் ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து அந்த குழுவினர் விவாதித்ததாகவும் அதில் அவர் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் தற்காலிக மதிப்பீடு மற்றும் நான்காவது காலாண்டிற்கான ஜிடிபி மதிப்பீடுகளை வெளியிடும் தேதியை ஜூன் 7 மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. ஏற்கனவே மே மாதம் கடைசி வேலை நாளில் இந்த மதிப்பீடுகள் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் தேசிய புள்ளி விவரங்கள் துறை ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாய்வு மேற்கொண்டு தற்போது இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக புள்ளியியல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜிடிபி குறித்த தரவுகளின் உச்சவரம்பு, நம்பகத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடுமையான வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாநிலத்தின் எல்லைப்பகுதி மாவட்டங்களில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளிலும் 45 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பார்மர் மாவட்டத்தில் மிக அதிகபட்சமாக 48.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி 82 வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக்கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 எடுத்தது. 169 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ஆட்டம் இழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 வாஷிங்டன் சுந்தர் 50 எடுத்து அந்த அணியை வெற்றிக்கு வழிவகுத்தனர். ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்றகாஷி அணிகளுக்கு இடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. உஸ்பெகிஸ்தானில் நடைபெறும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். 75 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் கொரியாவின் ஷியூக்மின் லீயை 5-0 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். மகளிர் பிரிவில் 8 இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 பயணமாக இன்று சீனா செல்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
3: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
4: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: 37 அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
6: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி, மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
8: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
9: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24

0: நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கா ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
1: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043-533-367.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
9: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
10: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
9: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
11: கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
12: இப்ப நம்ம இது வந்து ஒன்னு ஒன்னா நம்ம பாப்போம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து லாசிக் லேசர். அது வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்க, மெக்கானிக்கல் மைக்ரோ கெரட்டோம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட். அதை வச்சு அந்த கருவிழிய, ஒரு பார்ட் ஆஃப் த கருவிழிய நம்ம ஒரு பிளாப் மாதிரி போட்டு அப்படியே மேலுக்கு எடுத்துரும். எடுத்துட்டு அது மேல லேசர் சிகிச்சையை நம்ம பண்ணுவோம். பண்ணும்பொழுது அந்த கருவிழி வந்து ரீஷேப் ஆன உடனே இந்த நம்ம எடுத்த பிளாப்ப அதுக்கு மேல அப்படியே வச்சு நம்ம அப்படியே சீல் பண்ணிட்டோம்னா கண் அப்படியே நார்மலா ஆயிடும். இது வந்து ஒரு முறை. இதுலயே வந்து ஃபெம்டோலாசிக்னு ஒண்ணு வந்துரு. இது எப்படின்னா, அதே மாதிரி மைக்ரோ கெரட்டோம் வச்சு நம்ம எடுப்போம். ஆனா அந்த மைக்ரோ கெரட்டோம் கையால பண்றது ஒரு முறை, மேனுவல் மைக்ரோ கெரட்டோம்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து லேசர் மைக்ரோ கெரட்டோம்னு சொல்லுவோம். அத மாதிரி நம்ம பண்ணும்பொழுது அக்யூரசி இஸ் பெட்டர். ஈவன் தின் கார்னியா, அதாவது ரொம்ப திக்னஸ் இல்லாம கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னா கூட இந்த லேசர்லயே நம்ம எல்லாத்தையும் பண்றதுனால உங்களுக்கு அந்த கருவிழி நல்லா சேஃபா இருக்கும். இது வந்து ஒரு ஒரு முறை. இந்த PRK நான் சொன்னதுதான், இப்ப லாஸ்டா நான் சொன்னதுல கருவிழி தின்னா இருந்தா இதை பண்ணலாம். ஆனா வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷன் அதுல கிடையாது. நார்மல் அந்த ட்ரை ஐ நிறைய பேருக்கு ஒரு 3-4 மாசம் வரைக்கும் கூட இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம சொட்டு மருந்து போட்டு அதை நம்ம கிளியர் பண்ணிக்கணும். அப்புறம் அது இல்லாமல் இன்னொரு ப்ரொசீஜர் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிறது வந்து இந்த ஸ்மைல்ன்ற ப்ரொசீஜர். இதுல வந்து இந்த இதே லேசரை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு டிஷ்யூவை, அந்த கருவிழியில இருக்கிற டிஷ்யூவை நம்ம எடுத்துட்டு அதுக்கு மேல நம்ம லேசர் சைட்ல பண்ணோம்னாக்கா அந்த அந்த கார்னியல் திருப்பியும் நல்லா ரீஷேப் ஆகி நல்லா ஆயிடுது. இது வந்து லேட்டஸ்ட் ப்ரொசீஜர். இதுல வந்து ஏன் இது லேட்டஸ்ட், இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா, நம்ம வந்து நார்மல் லாசிக் லேசர்ல 360 டிகிரிக்கும் நியர்லி 360 டிகிரிக்கும் நம்ம வந்து ஒரு பிளாப் எடுக்கிறோம். அதாவது ஒரு டிஷ்யூவை மேலுக்கு எடுத்துட்டு லேசரை செலுத்திட்டு திருப்பியும் அந்த டிஷ்யூவை மேல வைக்கிறோம் நம்ம. ஆனா இந்த ஸ்மைல்ல வந்து அந்த மாதிரி பண்ணல. அதாவது இது பிளாப்லெஸ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அது பண்றதுனால ரெக்கவரி வந்து இன்னும் ஃபாஸ்டா இருக்கு. அதுல வந்து நமக்கு வந்து கண்கள்ல இருந்து அந்த தண்ணீர் வர்றது அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய இல்லாம இருக்கு. சோ இது வந்து இது மூணும் இந்த கண்ணாடி எடுக்கிறதுக்காக நம்ம செய்யற ப்ரொசீஜர்ஸ். ஆனா இந்த இன்னைக்கு இருக்கிறதுல இதெல்லாம் வந்து எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஆமா, இன்னைக்கு இருக்கிறதுல வந்து நம்ம 1 லட்சத்திலிருந்து 1.2 லாக்ஸ் வரைக்கும் வரும். அதாவது ரெண்டு கண்களுக்கும் சேர்த்து இந்த சிகிச்சை வந்து நம்ம எப்போதுமே வந்து ரெண்டு கண்களுக்கும் சேர்த்து தான் பண்ணுவோம், சேம் டேல தான். ஏன்னா ஒரு சிகிச்சை நம்ம பண்றதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆக போகுது. ஸோ ரெண்டு கண்ணும் நம்ம 20-25 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம். இந்த ப்ரொசீஜர் முடிச்சிட்டோம்னாக்க 1.2 லாக்ஸ் ரெண்டு கண்ணுக்கும் சேர்த்த மாதிரி ஆகும். மாடலிங் போறவங்களுக்கு, அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி நடிகர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து இட் இஸ் அ வெரி பிக் பூன் ஃபார் தம். ஏன்னா இந்த இவ்வளவு நாளைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து காண்டாக்ட் லென்ஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ காண்டாக்ட் லென்ஸ் தினம் போடுறது எடுக்கிறது அது ஒரு இதுவா இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிறதுல வந்து இந்த ப்ரொசீஜர்னால எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல பயனளிக்கும் ப்ரொசீஜர்.

0: இதுவரை கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஏழு மணி 32 நிமிஷம் ஆச்சுங்க. கேட்டு ரசிக்க இருக்கிறோம் இது சந்தோஷ சாரல். அழகான இந்த காலை பொழுதுல எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?

0: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஏழு மணி 32 நிமிஷம் ஆச்சுங்க. கேட்டு ரசிக்க இருக்கிறோம் இத சந்தோஷ சாரல். அழகான இந்த காலை பொழுதுல எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய பேர் கடகட சமைச்சிட்டு இருப்பீங்க. நிறைய குழந்தைங்களுக்கு லீவு அப்படின்றதுனால வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்லாம் கொஞ்சம் லேட்டாக சமைக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு அது கிடையாது. அவங்களும் கடகடன்னு சமைச்சிட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு கிளம்பிட்டுருப்பாங்க. ரொம்ப பீக் டைமு இந்த 7:30 அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வாக்கிங் போயிட்டுருப்பீங்க, ஒரு ஹெட்செட் போட்டுக்கிட்டு ஒரு நல்ல பாட்டு கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய பேர் இப்போ தான் எந்திரிச்சு ஒரு காஃபி நியூஸ் பேப்பர் வச்சுட்டு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை பயணத்தில் நமக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது பாட்டு கேட்கறது தாங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்ம இனிமையான பாடல்களோட ஒரு பொது அறிவியும் கேள்வியும் உங்களுக்காக இருக்கு. இன்னைக்கு சந்தோஷச்சாரலுக்கான பொது அறிவு கேள்வி, மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இந்த கேள்விக்கான விடைய பாடல்களை கேட்டுக்கிட்டே தேடுங்க. தெரியலன்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நான் உங்களுக்காக சொல்கிறேன். சந்தோஷச்சாரல்ல முதல் பாடல் மாஸ்க் திரைப்படத்தில் இருந்து ஜி வி பிரகாஷ் இசையில் ஆண்டனிதாசன் சுப்லாஷினி குரலில் கேட்போம் நேர்களே.

0: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
6: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
5: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி சேலம். தொடர்புக்கு 9524936156.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
8: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
9: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்தியன் ரயில்வே RRB உதவி லோகோ பைலட் 11127 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு ITI டிப்ளமோ, BE, BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 முதல் 30 வயது வரை இருக்க வேண்டும். அரசு விதிகளின்படி தளர்வுகள் உண்டு. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 400 ரூபாயும் SC/ST பிரிவினருக்கு 250 ரூபாயும் செலுத்த வேண்டும். இந்த பணிக்கு கணினி அடிப்படையில் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் 15/5/2026. விண்ணப்பிக்க கடைசி தேதி 14/6/2026. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.rrbchennai.gov.in.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
11: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
12: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி. நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
13: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
14: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணாகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
15: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
14: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
15: நீட், JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
14: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
15: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
14: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
16: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
17: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை.

0: வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: நேரம் 7:42. இனிமையான பாடல்கள் மட்டுமில்லைங்க, நல்ல தகவல்களுக்கும் எப்போதும் இணைந்திருங்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சந்தோஷ சாரல்ல நம்ம கேட்க போற அடுத்த பாடல் சிறை திரைப்படத்திலிருந்து, ஜஸ்டின் பிரபாகர் இசையில், சூரஜ் சந்தோஷ் சின்மய ஸ்ரீபட குரலில்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, உங்களுக்கான ஒரு அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி. காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து வினாடிக்கு சுமார் 300 கன அடியாக குறைந்துள்ளது.

சந்தோஷ சாரல்களை இனிமையான பாடல்களை கேட்டுட்ருக்கோம் இல்லையா. அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, ரோமியோ திரைப்படத்திலிருந்து ரத்னசேகர் இசையில் கார்த்திக் நேதா பாடல் வரிகளில் கபில் கபிலன் குரலில் கேட்போம் நேர்களே.

0: கிருஷ்ணகிரி KMS மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் முதல் 18 வயது வரை ICU வசதியுடன் கூடிய பிரத்யேகமான மருத்துவமனை. ஆஸ்துமா, அலர்ஜி, காய்ச்சலுக்கு இன்சூரன்ஸ் மூலம் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்படுகிறது. KMS மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்ல,
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. சேலம் மார்க்கத்திலிருந்து தர்மபுரி புதிய பேருந்து நிலையம் செல்லும் பேருந்துகள் தற்போது ஒட்டப்பட்டி அவ்வாய் வழி சாலையில் திரும்பி செல்வதால் இரவு நேரங்களில் அரசு தர்மபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 4 ரோடு செல்லும் பயணிகள், பொதுமக்கள் மற்றும் பெண்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்காக சேலம் மார்க்கத்திலிருந்து தர்மபுரி நோக்கி வரும் பேருந்துகள் இனி இரவு 9 முதல் காலை 7 வரை ஒட்டப்பட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அரசு தர்மபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 4 ரோடு வழியாக புதிய பேருந்து நிலையம் சென்றடைந்து அதே மார்க்கத்தில் சேலம் நோக்கி செல்ல வேண்டும். அரூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடத்தூர், பொம்படி, பாப்பிரெட்டிப்பட்டி செல்லும் பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பி பழைய பேருந்து நிலையம் சென்று பின்னர் வழக்கமான வழித்தடத்தில் இயக்கப்பட வேண்டும் என தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
6: நேரம் 7:55 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். நேரிலே தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அந்த கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கலாமா? மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான பதில் சசி சேகர் வெம்படி. இவர் தாங்க மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவர் பிரசார் பாரதியில் CEO சிறப்பாக செயல்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சந்தோஷச்சாரல்ல நிறைவு பாடல அமரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். GV பிரகாஷ் குமார் இசையில், கார்த்திக் நேதா பாடல் வரிகளில், ஹரிஹரன், ஸ்வேதா மோகன் குரலில்.

0: உங்க பொண்ணை காலேஜ்ல சேர்த்துட்டீங்களா?
1: ஆமாமா, தரமான கல்வி, முழுமையான தேர்ச்சி, இந்த ரெண்டும் இருக்கிற கல்லூரியான ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தான் சேர்த்திருக்கேன்.
0: ஆமாக்கா, நானும் கூட கேள்விப்பட்டேன். 102 தங்கப்பதக்கமும் பல்கலைக்கழக அளவுல 902 தரவரிசை வாங்கின கல்லூரின்னு சொன்னாங்க.
1: சரியா சொன்ன. நவீன ஆய்வகம், GPS வசதியுடன் பேருந்துகள், படிக்கும் போதே வேலை வாய்ப்பை உருவாக்கும் கல்லூரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நலம்பள்ளி. போன் 9944532060.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
5: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான இரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா இரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
5: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
7: இன்று மே 13. இந்த எண் வழக்கமாக ராசியான எண் இல்லை என்று பலரும் நினைக்கக்கூடும். அது மேற்கத்திய நாடுகளில் அது ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டதன் காரணமாக

0: தங்குகிற விடுதிகளில் இந்த எண் கொண்ட அறை என்பது கணக்கில் இல்லாமலே போய்விடுமா? அதே சமயத்தில் தமிழகத்தின் பழைய மரபுகளில் இந்த 13க்கு ஒரு தனி சிறப்பு இருப்பதையும் என்னுடைய நண்பர் எடுத்து காட்டினார். தமிழகத்தின் ஒரு பகுதியில் கோவில்களையே தன்னுடைய அடிப்படை வசிப்பிடங்களாக கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய கோயிலை சார்ந்த குடிகளாக திகழ்கிற குடும்பத்தில் திருமணத்திற்கு முன்பாக இசைவு பொன்னோலை எழுதுகிற வழக்கம் ஒன்று உண்டு. அந்த இசைவு பொன்னோலை எழுதுகிற போது திருமணத்தின் பரிசாக அவர்கள் வழங்கப்படுகிற பொருட்களில் ஒன்று 13 கழஞ்சு பொன் என்பதாக அறிவிப்பு வருகிறது. 13 கழஞ்சு என்பது 13 என்பதை குறியீடாக கொண்டிருக்கிற போது அது மங்களத்திற்குரிய ஒரு எண்ணாகவும் இருக்கக்கூடிய மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். இப்படி எண்களுக்குள் ஏற்ற தாழ்வுகளை கற்பித்து நம்முடைய மனநிலைக்கு ஏற்றாற்போல் அமைத்துக் கொள்ளுகிற வழக்கம் உண்டு என்பதை இன்னொரு நண்பர் என்னிடத்தில் கூறினார். 8 என்பது மிக கஷ்டமான எண்ணாக இருக்கும், எனவே இந்த அதிர்ஷ்ட எண்களில் 8 நீக்கிவிட்டுத்தான் அநேகமாக பார்ப்பது உண்டு. எண் கணிதம், எண் ஜோதிடம் என்கிற நிலையில் ராசி இல்லாத நிலையாக 8 கருதப்படுகிறது. அந்தாக பாருங்களேன், 8ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ 26ஆம் தேதியோ பிறந்தவர்கள் ஏகத்துக்கும் கஷ்டப்படுவார்கள் என்று போகிற போக்கில் ஒரு செய்தியை ஒரு உறுதியான ஒரு தகவலாக அறிவித்துவிட்டு போகிற போது அதே தேதியில் பிறந்தவர்களுக்கு சில சங்கடங்கள் நேருவதும் உண்டு. இல்லை, 8 அவ்வளவு மோசமான எண் அல்ல, அது அதிர்ஷ்டத்திற்குரிய எண்ணாக அமைந்திருக்கிறது என்பதை அதிர்ஷ்ட விஞ்ஞானம் என்கிற ஒரு எண் ஜோதிட நூல் கூட நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அதனை கவனித்து பாருங்கள் என்று இன்னொருவர் சொன்னார். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்று போற்றிய தமிழ் மரபில் ஒரு எண்ணை ஏற்றுக்கொள்வதும் இன்னொரு எண்ணை குறைத்து மதிப்பிடுவதும் கூட சரியானதுதானா என்ற எண்ணம் எனக்குள்ளே எழுந்தது. இதை இன்னொரு நண்பரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது அவர் சொன்னார், எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்று சொல்லுகிற மரபு தமிழுக்குத்தான் இருக்கிறதை ஒழிய பிற மொழிகளில் இதுபோல இருக்கிறதா என்பது தெரியவில்லை. முத்தமிழ் என்று இயல், இசை, நாடகம் மூன்றையும் நாம் தமிழோடு இணைத்து பார்க்கிறோம். இயலும் இசையும் நாடகமும் எல்லா மொழிகளிலும் இருந்த போதிலும் கூட அந்த மொழிகளில் மும்மலையாளம் என்றோ முத்தெலுங்கோ சொல்லுவதில்லை. தமிழுக்கு மட்டும்தான் முத்தமிழ் என்கிற அடையாளம் இருக்கிறது. அதுபோலத்தான் தமிழ் எண்ணையும் எழுத்தையும் கண்ணாக கருதி காட்டி இருக்கிறது. அதிலும் கூட ஒன்று கவனித்தீர்களா? எண்ணுக்குத்தான் முதலிடம், எழுத்துக்கு அடுத்த இடம்தான் என்று அவர் தெளிவாக இதை வாய்ப்பாக வைத்துக் கொண்டு கூடுதல் செய்திகளை அவர் வழங்கினார். அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிற போதே எனக்கு இன்னொன்றும் தோன்றியது. எண் என்பது இந்த நம்பர் என்று சொல்லுகிற எண்ணை மட்டும் குறிப்பதல்ல, எண்ணிக்கையை குறிப்பது மட்டுமல்ல, எண்ணத்தையும் ஆழமாக கொண்டிருக்கிறது. யோசித்து பார்த்தால் நம்முடைய எண்ணத்திற்கு கூட அடிப்படையானது இந்த எண்தான் என்று தோன்றுகிறது. எண்கள் முழுவதையும் எண்ணி பார்க்கக்கூடிய இந்த வேளையில் எண்ணின் மையமாக இருக்கக்கூடிய 0 தான் நாம் உலகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய பெருங்கொடை என்பதான ஒரு செய்தியும் நினைவுக்குள்ளே வருகிறது. 0த்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் என்று அடையாளம் காட்டிய கண்ணதாசனின் வரிகளை எண்ணி பார்க்கிற பொழுது எல்லா எண்களும் சிறந்தவைதான், அதில் ஏற்றமோ குறைவோ எந்த எண்ணுக்கும் இல்லை. எண்ணங்களில் இருக்கக்கூடிய ஏற்றங்களும் இரக்கங்களும் தான் எண்களின் மீது நாம் ஏற்றி வைத்து சொல்லுவதாக அமைந்திருக்கிறது என்கிற அனுபவத்தை இந்த நாள் எனக்கு உணர்த்தியது. எனவே நண்பர்களே, நீங்கள் எந்த தேதியில் பிறந்தாலும் எந்த நாளில் பிறந்தாலும் அந்த எண் ஜோதிட அடிப்படையில் அதில் ஏற்றமும் இரக்கமும் மாற்றமும் தேற்றமும் சொல்லப்பட்டாலும் கூட வாழ்க்கையில் நாம் செய்கிற செயல்களை பொறுத்துத்தான் நமக்கான விளைவுகளும் இன்ப துன்பங்களும் ஏற்படுகின்றன என்கிற உணர்வை இன்றைய தேதி 13 எனக்கு உணர்த்தி இருக்கிறது. இதுபோன்ற அனுபவங்கள் உங்களுக்கும் உண்டுதானே நண்பர்களே?
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இலத்தில் நேரம் 8:07. கேட்டு ரசிக்க இருக்கிறவர்களே, பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில எதையோ ஒன்று தேடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? நிறைய பேருக்கு நிறைய தேடல்கள் இருக்குங்க. ஒரு சிலருக்கு பொருளாதார தேடல்கள் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பொருளாதார தேடல் தான் ரொம்ப முக்கியமாக வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் நிம்மதியை தேடி போவாங்க, நிறைய பேர் சந்தோஷத்தை தேடி போவாங்க.

0: இப்படி நிறைய தேடல்கள் உள்ள மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகம்னு சொல்லலாம். எனக்கு எதுவுமே வேணாப்பா, நான் அமைதியாக நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் ரொம்பவே குறைவுன்னு தான் சொல்லணும். ஆனால் மனிதர்களுக்குள்ள தேடல்கள் இருக்கிற வரைக்கும் தாங்க மனிதன் ஓடிக்கிட்டே இருப்பான். தனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே அமைதியாகி யாருக்கும் எந்த தொந்தரவும் வேண்டாம் அப்படின்னு தனிமையில் இருக்க ஆரம்பிச்சிருவான்னு சொல்லலாம். இது பொன்னியின் புதுப்புநாள் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நான் இது வரைக்கும் பண்பலையில் பேசினது இல்லைங்க, நான் ஒரு முறை கூட பேசினதில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்களாக இருந்தீங்கன்னா 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கோ, அதாவது இந்த தொலைபேசி எண்ணுக்கோ, 0-43-42-24-40-31 இந்த எண்ணுக்கோ நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். இல்லை நான் வாட்ஸ்அப் பண்ணுறேங்க அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தீங்கன்னா 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பெரும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நாங்கள் ஒளிபரப்புறோம் நேர்களே, நீங்கள் அறிமுக நேர்களாக மட்டும் இருக்கணும். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சி வழங்குவோம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
6: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
7: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.

0: sunflower oil.
1: பொன்னியின் புதுப்புணல் அறிமுகர்களுக்கான நிகழ்ச்சி வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகறாங்க. தருமபுரியிலிருந்து சரண்யா, இவங்க கேட்டிருக்காங்க அண்ணாத்தி திரைப்படத்திலிருந்து பாடல்.
2: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
2: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: ஈரோடு மஞ்சள் மார்க்கெட்டில் விரலி மஞ்சள் குவிண்டாலுக்கு 11,019 ரூபாய் முதல் 14,616 வரை விலை போனது. கிழங்கு மஞ்சள் 10,099 ரூபாயிலிருந்து 13,559 ரூபாய் வரை விலை போனது. இது நேற்றைக்கான ஈரோடு மஞ்சள் மார்க்கெட் விலை நிலவரம்.

0: Oil.
1: மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் கோமிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
6: 8:19 கேட்டு இருக்கோம் நேர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில தொலைபேசி மூலமா நம்ம கூட இணையறாங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம்.
7: ஹலோ,
6: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
7: வெற்றிவேல். அரூர் வட்டம், தென்னம்பட்டி கிராமம்.
6: அரூர்ல இருந்து என்ன கிராமம்?
7: தென்னம்பட்டி கிராமம்.
6: சென்னம்பட்டியில இருந்து வெற்றிவேல் பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க நீங்க? 6th முடிச்சாச்சு. 7th? சரி. லீவ்ல எங்க போனீங்க?
7: ஊருக்கு.
6: எந்த ஊருக்கு?
7: சேலம்.
6: சேலமா? தாத்தா பாட்டி இருக்கலாம், ஊருக்குலாம் போலையா? சரி. எங்கயாவது டூர் போலையா நீங்க? போலையா? வீட்லயே இருக்கிறதே பிடிச்சிருக்கா? சரிப்பா. என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
7: பாடல்
6: வந்துட்டே இருக்கு. நன்றி கண்ணா.
7: நன்றி.

0: ஓஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
3: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
4: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
5: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தோட்டக்கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தோட்டக்கலை பட்டயப்படிப்பு டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிப்புக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 50. கல்வி தகுதி கணிதம், அறிவியல், வொகேஷனல் பாடப்பிரிவுகளில் +2 முடித்த மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி tnau.youcanapply.com. விண்ணப்பிக்க கடைசி தேதி 8/6/2026. மேலும் விவரங்களுக்கு கைபேசி எண்கள் 7358785872, மற்றொரு எண் 7200783122.
6: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
8: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027

0: கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வேளாண் விளைபொருட்கள் விலை நிலவரம். சேலம் விற்பனை குழு வேளாண் விளைபொருட்கள் விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் குயிண்டாலுக்கு 14,098 ரூபாயும், குறைந்தபட்ச விலையாக 10,024 ரூபாயும், சராசரியாக 12,087 ரூபாயும் விலை போனது. ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலக்கடலை குயிண்டாலுக்கு 7,200 ரூபாயும் அதிகபட்ச விலையாக விலை போனது. குறைந்தபட்ச விலையாக 6,759 ரூபாயும், சராசரியாக 7,110 ரூபாயும் விலை போனது. தலைவாசல் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மக்காச்சோளம் குவிண்டாலுக்கு 1,980 ரூபாயும் அதிகபட்சமாக, குறைந்தபட்சமாக 1,900 ரூபாயும், சராசரியாக 1,940 ரூபாயும் விலை போனது. எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி குவிண்டாலுக்கு 8,099 ரூபாயும் அதிகபட்சமாக, குறைந்தபட்சமாக 6,601 ரூபாயும், சராசரியாக 7,350 ரூபாயும் விலை போனது.

0: நேரம் 8:30 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
1: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுப முகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுப முகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
1: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
4: இந்த சோர்வுற்று இருக்கிற போது மனசு சோர்வடையத்தான் செய்யும். நமக்கு ஏதேனும் ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்து கூட வரக்கூடிய ஒரு வார்த்தை, அதெல்லாம் சரியா போம்பா போ அப்படின்னு ரெண்டு பேர் பேசிட்டு போவாங்க, நமக்கு அது காதில் விழுகிறப்ப ஆச்சரியமா இருக்கும். இது நமக்கு தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிடுவோம். அது வேண்டிருக்கு, ஆனால் அந்த வார்த்தை வேண்டிருக்கு. அது யார் சொல்லலாம்? வீட்டில் சொன்னால் நம்ம சொல்ல மாட்டோம், கேட்க மாட்டோம். வெளியில் சொன்னால் சில நேரங்களில் வாத்தியார் சொன்னால் கூட கேள்வி பண்ணிட்டு போயிடுவோம். ஆனாலும் நமக்கு அந்த உற்சாகத்தை தரதுக்காகத்தான் இதை வைக்கிறோம். எதையும் காலமறிந்து செய்தால் வெற்றி பெறலாம். இது ஔவையார் தன்னுடைய மூதுரையிலே சொல்கிறாங்க. மூதுரைங்கிறது அவங்க எழுதின நூலில் ஒன்று. எப்படி எளிமையாக சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் என்று எடுத்த கர்மங்கள் ஆகா, தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. இதுதான் அந்த பாட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்? என்கிட்ட கூட இப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க, எல்லா செய்தியும் செய்யுள்ளே வச்சுப்பிட்டா எப்படித்தான் நமக்கு நல்லது வந்து சேரும்? கேட்டது நியாயமான கேள்வி. அது அந்த காலத்தினுடைய ஸ்டைல். ஆனால் விளக்கம் சொல்ல சொல்லத்தான் நமக்கு புரியும். இப்போ இது இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, எவ்வளவோ திறமை இருக்குங்க, ஏன் என்னால் முன்னுக்கு வர முடியல அப்படின்னு பலருடைய மனசில் இருக்குது. என் கூட ஒருத்தர் இருக்காங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் ஒவ்வொரு ப்ரொமோஷனும் அவனை நோக்கி போயிட்டே இருக்கு. எப்படி? இப்போ இது கேட்குற போது

நமக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆனா ஔவையாருடைய பாட்டில் என்ன அப்படின்னா, உரிய நேரத்தில் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு தட்டி போயிட்டே இருக்க என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறோம். நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் பழுக்க வேண்டிய காலம் வர்ற வரைக்கும் அந்த பழம் காயாத்தான் இருக்குமா. அடுத்து முயன்றாலும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஆகும் நாள் அன்றி அந்த நமக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிக்கான காலம் வரும் வரை நம்முடைய முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த முயற்சியில் சோர்வடைஞ்சிட்டோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. அப்போ அதுக்காகத்தான்

0: வேண்டிய வெற்றிக்கான காலம் வரும் வரை நம்முடைய முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த முயற்சியில் சோர்வடைஞ்சிட்டோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. அப்போ அதுக்காகத்தான் இந்த பாட்டை சொல்கிறது. எப்படிப்பட்ட உயர்ந்த மரமாக இருந்தாலும் அதனுடைய காலம் பழுக்கிற காலம் வந்தால் தான் அது செயல்பாட்டில் சாதிச்சு காட்டும். இப்போ நமக்கு நடிகர் திலம் சிவாஜி கணேசன் அவர்கள் பராசக்தியில் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பராசக்திக்கு முன்னாடி அவர் எத்தனை நாடகங்களில் எத்தனைக்கான முயற்சி எடுத்திருப்பாருங்கிறத நமக்கு தெரியுமா? அதுலேயும் குறிப்பாக அவர் வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய சிவாஜி கண்ட இந்துராஜ்யம்ங்கிற நாடகத்தில் நடிக்கிறதுக்கு முதல்ல அண்ணா அவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவனால அப்போ அதில் இருந்த எம்ஜிஆர் அவர்களை தான் நடிக்க சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எம்ஜிஆருக்கு அந்த நேரத்தில் சூழல் அமையலை. அப்போ இவரை நடிக்க வைக்கிறாங்க. இந்த நடிப்புக்கு இந்த நான் மேடை ஏற்றுறாங்க. அண்ணாவும் நடிக்கிறார். அதில் கலைகள்னாலே அவ்வளோ ஒத்துக்கிற மாட்டார் தந்தை பெரியார். அவர் வந்து இந்த நாடகம் தலைமை தாங்கன்னு சொன்னோடனே சரின்ட்டு வந்துட்டார். நம்ம பையங்க நடத்துகிறாங்கன்ட்டு வந்துட்டார், வந்து உட்கார்ந்துருக்கார். இதில் தான் விசி கணேசனுங்கிற அவர், ஏன்னா கதாநாயகனாக வந்து சிவாஜியாக நடிக்கிறார், வீர சிவாஜியாக நடிக்கிறார். அதை பார்த்து ரொம்ப வியப்படைஞ்ச பெரியார் என்னன்னார், தந்தை பெரியார் மேடைக்கு வந்து, எங்கப்பா அந்த பையனை கூப்பிடுங்க, உன் பேர் என்ன? என் பேர் கணேசன். நீ நடித்த இந்த வேடம் அவ்வளோ அருமையாக இருந்ததுப்பா, வீர சிவாஜியாகவே மாறிட்டேன், அதனால் உனக்கு சிவாஜி கணேசனுங்கிற பட்டம் வச்சுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறார். இப்போ தெரியுதா நமக்கு சிவாஜி கணேசனுங்கிற பட்டம் பெரியார் கொடுத்த பட்டம், அண்ணாவுடைய வசனத்தில் வந்த அந்த நாடகத்தில் நடித்த போது கிடைச்ச பட்டம். அதோடு மட்டும் இல்லை, அடுத்து அந்த பராசக்தி படத்தை எடுக்கிற போது அன்னைக்கு புகழ்பெற்றிருந்த கே ஆர் ராமசாமிங்கிற நடிகர் தான் போடணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. அவர் தான் முன்னணி ஆக்டர் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அண்ணா சொல்கிறாரு, இல்லை இவர் நடிக்கட்டும் அப்படின்னு. அதே போல் பெருமாள் முதலியார்னு விழுப்புரத்தில் இருந்த அவர் இந்த தயாரிப்பாளர்களில் ஒருத்தர், இல்லை அவரே நடிக்கட்டும். ஏவியும் கூட கொஞ்சம் தயங்குறாங்க, மேயப் செட்டியார், இவருடைய முகம் அவ்வளவு இதாக இல்லையே, ஃபோட்டோஜெனிக்காக இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை திருப்பி இது கூட ரீஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிக்க வைக்கிறாங்க. அதனுடைய பிற்பகுதியினுடைய அளவுக்கு முற்பகுதி இல்லைங்கிறதுக்காக திரும்பி எடுத்தாங்களாம். எடுத்து நடிக்க வச்சு ஓடுனா அது அந்த ஓட்டம் என்னாச்சுன்னா அந்த நடிகனை கொண்டு வந்து அப்படியே நமக்கு அள்ளி கொடுத்த மாதிரி கொடுத்துச்சு. சிவாஜி யாருன்னு காட்டுறதுக்கு அவ்வளோ காலம் ஆச்சு. பேரே பாருங்கள், கணேசன்னு சொன்னால் கூட நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஜெமினி கணேசன் இருந்தார், இன்னும் சில கணேசன் இருந்தாங்க. ஆனால் சிவாஜி கணேசனுங்கிற அந்த பேர் வந்த உடனே அவருடைய சாதனைகள் அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
1: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமா இன் பார்மசி டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இது பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. இதுவரைக்கும் பண்பலையில் பேசினதே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக நீங்கள் கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகறாங்க பங்களா புதூர் பகுதியிலிருந்து கீர்த்தி ஷர்மிளா. உங்களுக்கு பிடிச்ச பாடலை ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நம்ம கொடுத்துருவோம். ரஜினி முருகன் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கொடுத்துருவோம்.

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788 5444 17.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
6: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
5: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த முப்படைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களுக்கான அறிவிப்பு இது. தங்களின் சிறார்கள் பிளஸ் டூ பொது தேர்வில் தேர்ச்சி பெற்று பல்வேறு உயர்கல்வியில் சேர்வதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் அரசின் சுயநிதி கல்லூரிகளில் முன்னாள் படை வீரர்களின் சிறார்களுக்கு கல்வி வாரியாக சிறப்பு இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இச்சலுகையினை பெற்று இடஒதுக்கீட்டின் கீழ் கல்லூரிகளில் சேர்வதற்கு முன்னாள் படை வீரரின் மகள், மகன், மகள் என டிபெண்டன்ஸ் சர்டிபிகேட், அதாவது சார்ந்தோர் சான்று வழங்கப்பட்டு வருகின்றன. இச்சான்றினை பெறுவதற்கு தற்போது கூறப்படும் ஆவணங்களுடன் தருமபுரி பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடம் தரைத்தளத்தில் இயங்கி வரும் முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தினை அணுகி விண்ணப்பித்து சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் கல்லூரிகளில் சேர்ந்து பயனடையுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேவைப்படும் ஆவணங்கள்: கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப படிவம், பிளஸ் டூ மதிப்பெண் சான்றிதழ், 10 வகுப்பு மாற்று சான்றிதழ், படை விலகல் சான்று, அடையாள அட்டை, குடும்ப ஓய்வூதிய ஆணை, ஆதார் கார்டு, பார்ட் டூ ஆர்டர், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள்தான் என்பதற்கான உரிய ஆதார ஆவணங்கள் ஆகிய சான்றிதழ்களுடன் நீங்கள் விண்ணப்பித்து டிபெண்டன்ஸ் சர்டிபிகேட் பெற்றுக் கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
9: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
10: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
11: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி.

0: சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: சைபால்
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்றது உண்டு. அது எப்படி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? ஒன்று பேசணும், இல்லைன்னா சாப்பிடணும். இது ரெண்டில் ஏதாவது ஒரு வேலையை வாய் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இதுதான் நம்ம பழக்கம். இருந்தாலும் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேச்சையும் குறைச்சிக்கோ சாப்பாட்டையும் குறைச்சிக்கோ, உடம்பு நல்லாயிருக்கும், உங்கள் மனசும் நல்லாயிருக்கும். இதுதான் அவங்க சொல்கிற அறிவுரை. ஒரு பொன்மொழியும் சொல்கிறது உண்டு, மனிதனுக்கு வந்து ரெண்டு விதமான பலகீனங்களாம். ஒன்று சும்மா இருக்க வேண்டிய நேரத்தில் பேசுறது, இன்னொன்று பேச வேண்டிய நேரத்தில் சும்மா இருக்கிறது. பேச்சு பெருசு தான், இருந்தாலும் மௌனம் வந்து அதை விட பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் விளக்கிறதுக்கு வேடிக்கை ஒரு கதை சொல்கிறது உண்டு. ஒரு ஊரில் ஒரு புது பாலம் கட்டினாங்க. கட்டி முடிச்சதும் அதை திறந்து வைக்கிறதுக்கு ஒரு பெரிய விழா ஏற்பாடு பண்ணாங்களாம். அமைச்சர்கள், அதிகாரிகள், பொதுமக்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. குறுக்க ஒரு ரிப்பனை கட்டினாங்க. அமைச்சர் அதை வெட்டி போக்குவரத்தை ஆரம்பித்து வச்சிருக்கிறார். முதல்ல அவருடைய கார் போகுது, அதை தொடர்ந்து அதிகாரிகள் கார், அப்புறம் பொதுமக்கள் வாகனங்கள். போக்குவரத்து கோலாகலமாக ஆரம்பமாச்சு. அந்த விழாவில் ஒரு பரிசு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அன்னைக்கு 100வதாக வர்ற வாகனத்துக்கு பண முடிப்பு 10,000 ரூபாய் கொடுக்கறதாக திட்டம். போக்குவரத்து துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் நிற்கிறாங்க. ஒவ்வொரு காராக எண்ணிக்கிட்டே வர்றாங்க. அதோ 100வது கார் வருது. அதை தடுத்து நிறுத்தினாங்க. கார் ஓட்டிகிட்டு வந்தவரை கீழே இறங்க சொல்லி பண முடிப்பை கொடுத்தாங்க. எல்லோரும் கை தட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு அதிகாரி அவர்கிட்ட கேட்டார், இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், முதல்ல ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னாராம். அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி. அப்படின்னா இந்த ஆள் லைசன்ஸ் இல்லாமலாம் வண்டி ஓட்டிகிட்டு வரான்? காருக்குள்ளே உட்காந்துருந்த அவருடைய மனைவி நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. கணவனை காப்பாற்றி ஆகணும். உடனே வாயை திறந்தாங்களாம். ஐயா, அவர் சொல்கிறத நம்பாதீங்க, அவர் குடிபோதையில் இருக்கும்பொழுது இப்படி தான் ஏதாவது உளருவார் அப்படின்னாங்களாம். அதிகாரிகளுக்கு மேலும் அதிர்ச்சி. இவன் குடிச்சுட்டு வேற வண்டி ஓட்டுறானா அப்படின்னு. காருக்குள்ளே இருந்த அவனோட அப்பா இதை கவனிக்கிறார். அவருக்கு காது சரியாக கேட்காது, ஏதோ சிக்கல்ங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிறார். அவர் மெதுவாக முனக ஆரம்பித்தாராம். இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், ரோட்டில் நிறுத்தியிருக்கிற காரை திருடாதரா அப்படின்னு. அப்போ கேட்கல, இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் அப்படின்னாராம். அதிகாரிகளுக்கு இன்னமும் அதிர்ச்சியாக போச்சு. இது திருட்டுக்காரு வேறு, அதான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க தெரியாததுனால இவங்க வம்பில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அந்த கதையை வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. ஆனாலும் இந்த பழமொழி இவங்களுக்காக சொல்லப்பட்டதில்லை, நல்ல மனிதர்களுக்காக சொல்லப்பட்டது. பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், சும்மா இருக்க வேண்டிய நேரத்தில் சும்மா இருக்கணும். இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
2: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: சைபால்
6: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
3: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
2: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
3: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
2: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களுக்காக ஒரு அறிவிப்பு. கருமந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் குயிண்டாலுக்கு தக்காளி அதிகபட்சமாக 2000 ரூபாயும், குறைந்தபட்சமாக 1800 ரூபாயும், சராசரியாக 1900 ரூபாயும் விலை போனது. சங்ககிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ராகி குயிண்டாலுக்கு அதிகபட்சமாக 4170 ரூபாயும், குறைந்தபட்சமாக 3530 ரூபாயும், சராசரியாக 3650 ரூபாயும் விலை போனது. கொளத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலக்கடலை 9000 ரூபாயும் அதிகபட்சமாக, குறைந்தபட்சமாக 8500 ரூபாயும், சராசரியாக 8700 ரூபாயும் விலை போனது. எட்டு மணி 55 நிமிஷம் நேர்களே, இது பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகறாங்க. சேலத்திலிருந்து சஞ்சீவன், இவங்க கோட் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேட்போம்மா நேர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500

0: വൈക്കിംഗ് ബനിയൻസ് ആൻഡ് ബ്രീഫ്സ്
1: വൈക്കിംഗ് ബനിയൻസ് ആൻഡ് ബ്രീഫ്സ് വഴങ്ങിയ പൊன்னியின் പുതുപ്പുനൽ இந்நிகழ்ச்சி வழங்கியோ வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 9 மணி. நேயர்கள் கேட்கலாம்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்சி இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: சீக்கிய மத தலைவர் குருநானக் ஊர் ஊராய் உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு செல்வந்தர் அவரை வீட்டு விருந்துக்கு அழைத்தார். செல்வந்தர் வீட்டுக்கு சென்ற குருநானக்கிடம் செல்வந்தர் தன் வீட்டின் எல்லா அறைகளையும் திறந்து காட்டினார். அறைகள் நிறைய பொன்னும் மணியும் வைரமும் கொட்டி கிடக்கிறது. பொன்னும் மணியும் வைரமும் கொட்டி கிடக்கிற காட்சியை பார்த்துவிட்டு குருநானக் மகிழ்ச்சி அடைவார் என்று அந்த செல்வந்தர் நினைத்தார். அப்போது குருநானக் அந்த செல்வந்தரை அழைத்து ஒரு தங்க ஊசியை அவர் கையில் கொடுத்து விட்டு, இந்த தங்க ஊசியை பத்திரமாக வைத்திருங்கள், மறுமையில் நாம் சொர்க்கத்தில் சந்திக்கிற போது இந்த தங்க ஊசியை என்னிடம் திரும்ப கொடுங்கள். அந்த செல்வந்தருக்கு முகம் சிவந்து போனது. மறுமையில் ஒரு பொருளையும் எடுத்துச் செல்ல முடியாதே, தங்க ஊசியை பத்திரமாக எடுத்து வர சொல்கிறாரே நானக் என்று அவர் சந்தேகப்பட்டு மனம் வருந்தினார். அப்போது நானக் சொன்னார், குருநானக், செல்வத்தை எடுத்துச் செல்ல முடியாது என்று தெரிந்துதானே உங்கள் அறைக்குள் இவ்வளவு குவியலை கொட்டி வைத்திருக்கிறீர்கள், தங்க குவியலை, வைரக் குவியலை, இவற்றையெல்லாம் அள்ளி ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று நானக் உபதேசித்து விட்டு போனார். அப்பர் பெருமான் அதைத்தான் சொன்னார், இறப்பவர்க்கு ஈய வைத்தார், இறப்பவர்க்காகவே ஈய வைத்தார், யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் செல்வம், இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருளும் வைத்தார், யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த அருள் நெஞ்சை தருகிறார், கரப்பவர் தங்கட்கோ கடு நரகங்கள் வைத்தார், யாரெல்லாம் செல்வத்தை சேர்த்து வைக்க ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் நரகம்தான் கிடைக்கும் என்று எச்சரிக்கை செய்கிறார். ஆக தேவைக்கதிகமான செல்வத்தை சேர்த்து வைக்க, இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் வாரி வழங்குங்கள் என்றுதான் நம்முடைய ஆன்மீகத்தடம் வலியுறுத்தி சொன்னது. அதை திருக்குறள் தெளிவுபடுத்துகிறது. யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், வறியவர்க்கு ஒன்று ஈவனே.

0: ஈகை. யார் ஏழைகளோ, யாருக்கு தேவையோ, யார் வசதியற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பதுதான் உண்மையான ஈகை குணம், உண்மையான கொடை உள்ளம். மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து மற்றதெல்லாம் ஆதாயம் கருதி அழைக்கப்படுவது. ஆதாயம் கருதி தரப்படக்கூடாது. அன்பு கருதி தன்னலம் கருதாது பிற நலம் பேணி கொடுக்கப்படுகிற கொடைதான் உண்மையான கொடை. அதனால்தான் இல்லாதவருக்கு உதவி செய்ய வேண்டும், பசித்தோருக்கு உணவிட வேண்டும், நோயுற்றோருக்கு மருந்திட வேண்டும். அதுவே அன்பையும் அரவணைப்பையும் ஆதரவற்றோருக்கு வழங்குவதுதான் உண்மையான கொடை உள்ளம், அன்பு உள்ளம், அரவணைக்கும் தாய் உள்ளம். அந்த உள்ளத்தை அனைவருமே பெறுவோம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோம்.
1: தருமபுரி சங்கர்ஸ் கேன்சின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர்

0: உற்சகமான காலை வணக்கம் நேர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 9:05. நேர்களை நாம் இணைகின்றோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேளா.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
6: நேர்களிடம் இணைகின்றோம். இது வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் உயர்கல்வி வாய்ப்புகள் நேரலையில் பங்கேற்கிறார் கல்வி ஆலோசகர் ஜே எஸ் இளையராஜா அவர்கள். ஆமாங்க, நிகழ்ச்சியில் முதலாவதாக தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக இந்த வருடம் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். இன்னைக்கு உங்களுக்கான நிகழ்ச்சி தாங்க. நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30, மற்றும் 94 86 81 10 25. மற்ற நேர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 31, மற்றும் 94 86 65 20 25. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு கல்வி ஆலோசகர் ஜே எஸ் இளையராஜா அவர்கள். சார் வணக்கம். சார்
7: வணக்கம்.
6: சார் வணக்கம் சார். இன்னைக்கு இந்த வருஷம் பிளஸ் டூ மாணவர்கள் தேர்ச்சி பெற்று எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எந்தெந்த காலேஜில் படிக்கலாம், என்ன பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவதா சார், இப்போ மார்க் வாங்கியிருக்கிறாங்க, இப்போ 600க்கு இவ்வளோன்னு வாங்கியிருப்பாங்க, கம்மியாகவும் வாங்கியிருப்பாங்க, அதிகமாகவும் வாங்கியிருப்பாங்க.

0: கம்மியாக வாங்கினவங்க அதிகமாக வாங்கினவங்க என்னென்னலாம் பண்ணலாம், அவங்க மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கோர்ஸ்கள்லாம் இருக்குது?
1: ஓகே, முதல்ல வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து எடுத்து மாணவர்களுக்காகவும் அதாவது பெற்றோர்களுக்கும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காக எடுத்திருக்காக இந்த நிலையத்திற்கும் இந்த டீமுக்கும் முதல்ல வாழ்த்துக்கள்.
0: சரி,
1: இப்போது ப்ளஸ் டூ முடிச்சாச்சு அப்படின்னா ஓகே மார்க் வந்திருக்கும். இந்த மார்க்கை வந்து பேஸ் பண்ணி தான் எல்லாமே. அதில் வந்து இன்னொரு விஷயம், இந்த ப்ளஸ் டூ பொதுத்தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மனம் தளர வேண்டாம், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன்னா அவங்க வந்து வி ஹாவ் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் இருக்குது, அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிங்கன்னா ஆஸ் யூஸ்வல் மற்ற மாணவர்கள் மேலே கல்லூரியில் சேர்ந்து தொடர்ந்து அவங்க பயணிக்கலாம், படிக்கலாம். சரிங்களா? ஓகே, இது வந்து இந்த தேர்ச்சி பெறாத மாணவர்கள். தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வந்து ஒரு சிலர் நல்ல மார்க் இருக்கும், ஒரு சிலர் மார்க் குறைவாக இருக்கும். யாரும் இதுக்கு மனம் தளர வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இதோ ஒரு யூனிக் டேலண்ட் இருக்கும். ஸோ அந்த யூனிக் டேலண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த கோர்ஸில் அப்ளை பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 600 ஒரு குழந்தை வந்து சார் எனக்கு 590 மேலே எடுத்திருக்கான் அப்படின்னா நோ ப்ராப்ளம். அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி அதுக்குண்டான கோர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் நிறையா அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எதுவுமே நம்ம படிக்கிறத காட்டிலும் ரொம்ப ஆர்வத்தோடு படிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் நிறையா அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, படிக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வத்தோடு படிக்கிறதுக்கும். ஏன்னா ஒரு ஆசையோட பேராசை நல்ல பெரு நல்ல ஒரு ஆசையோடு படிக்கிறப்போ அவங்களுடைய கொடுக்குற ரிசல்ட்டும் ப்ளஸ் அது இல்லாமல் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் நிறையா கிடைக்கிறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து யாரும் மனம் தளர வேண்டாம்.
0: சரிங்க சார், இப்போ முதல்ல வந்து நம்ம இருக்கக்கூடிய கிராமத்துப்புற மக்கள் வந்து நிறைய படிச்சிருப்பாங்க மாணவர்கள்.
1: சரி,
0: அவங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் இப்போ படிப்பாங்க. சரிங்க சார், இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை காலேஜஸ் இருக்குது, எத்தனை கோர்சஸ் இருக்குது, இப்போ ட்ரெண்டிங்காக என்னென்ன கோர்ஸுங்களாம் இருக்குது, அதை பற்றி சொல்லலாம்.
1: ஓகே, இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது TNGASA அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அதனுடைய பர்டிகுலர் இதோட வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா யூ வில் கெட் ஆல் தி ஐடியாஸ். இப்போ நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன், டோட்டலாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 181 அரசு கலை அறிவியல் கல்லூரி இருக்குங்க.
0: ரைட்டு.
1: சரி, இப்போ அந்த அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் இருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் த காலேஜ். இப்போது சேலம் அப்படின்னா அதில் ஒரு பெரிய இது, அதில் வந்து நிறையா கோர்சஸ் இருக்கும். இதே நீங்கள் தருமபுரின்றப்போ அது ஏன்னா இப்போது ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் ஒரு சில கோர்சஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனால் டோட்டலாக நீங்கள் நம்ம டோட்டல் எல்லா காலேஜ்லேயும் சேர்த்திங்கன்னா அரௌண்ட் வி ஹாவ் 159 கோர்சஸ் இருக்குது, 159 பாடப்பிரிவுகள் இருக்குது. சரி, இதில் வந்து எத்தனை சீட்டு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126,959, அதாவது 126,959 சீட் இருக்குது.
0: சரி சார், இப்போ அதிகபட்சமான சீட்கள் வந்து எந்த பாடப்பிரிவுக்கு இருக்குது?
1: அருமையான கேள்வி. அதாவதுங்க எல்லாத்துக்குமே ஈக்குவல் தான், ஆனால் அதிகபட்சமாக மக்கள் மாணவர்கள் வந்து ஒரு சில கோர்சஸ் மட்டும் நாடுறாங்க. அது வந்து என்னென்னா நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் கம்ப்யூட்டர் மோகம், அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, யார் இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் படித்தவங்க. இதே நீங்கள் காமர்ஸ் அப்படின்னா பிகாம். ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு இப்போது.
0: சரிங்க சார், இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ மார்க் அப்படின்னா இப்போ சயின்ஸ் பிரிவுகளுக்கெல்லாம் நிறைய கட் ஆஃப் வேணும்னு சொல்கிறாங்க, அது எப்படி சார்? ஆமாவா?
1: ஆமாங்க. இப்போது அதாவதுங்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே போடுறதுக்கு அப்படின்னாவே கவர்மெண்ட் காலேஜ்னாவே பியூர் மெரிட்டு தான்.
0: சரிங்க சார்,
1: அப்போ பியூர் மெரிட்டில் நீங்கள் வந்து முதல்ல அப்ளை பண்ணணும். இந்த அப்ளை வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இந்த TNGASA.org அதில் போயிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்னது கவுன்சிலிங்கை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த பேஸ்ட் ஆன் த மார்க்கு வித் அவங்களுடைய கம்யூனிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான். அதனால் வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வைக்கிறது எப்பயுமே சேஃப், ரைட்டுங்களா? ஏன்னா அரசு கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று டாக்டரேட் முடித்தவங்க.
0: கண்டிப்பாக.
1: அப்போ உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி ஒரு தனியார் கல்லூரியில் நிறைய விளம்பரம்லாம் கொடுப்பாங்க, அதை நம்பி ஏமாறக்கூடாது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற எங்களுக்கு காலேஜ் சார் தடிக்குழு தான் எனக்கு ஒரு ப்ரைவேட் காலேஜ் சார் நான் போய் சேரலாமானா அது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். முடிஞ்ச அளவு உங்களுக்கு மார்க் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்குதோ, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோர்ஸ் போட்டிருப்பீங்க ஆனால் அந்த கோர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ண வேண்டாம். அதுக்கு தான் என்னென்னா போடுறதுக்கு முன்னாலேயே நீங்கள் இதில் ஒரு பெரிய

0: ப்ளஸ் என்னென்னா, நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஒரு அஞ்சு கோர்ஸ் நீங்கள் போடலாம், ஒரே இதில் அஞ்சு கோர்ஸ் போடலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்காக வந்து வெளியில் போய் செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை.
1: ஆமாங்க சார்,
0: கவர்மெண்ட் காலேஜ்லேயே எல்லாரும் டிஎஃப்சி சென்டர்னு சொல்லுவாங்க, ஃபெசிலிசேஷன், அங்கேயே வந்து உங்களுக்கு நீங்கள் என்னென்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு போனால் போதுமானது. அங்கேயே எல்லாமே அந்த காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்காக நீங்கள் வந்து சர்வீஸ் இப்போ மற்ற இடத்துலலாம் நீங்கள் ப்ரைவேட்டாக பண்ணிங்கன்னா ஒரு 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா வாங்குறாங்க. இன்னொன்று, உங்கள் டேட்டாக்கள், தகவல்கள் திருடப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதே நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் பண்ணுறப்போ உங்களுடைய தகவல்கள் வந்து சேஃபாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் என்னென்னா இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் காலேஜில் போய் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எல்லா விஷயம்
2: சொல்லுங்க.
0: நவீன் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
2: தெரியல, சிபிஎஸ்இ இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ், இப்படி மூணு கேட்டகரியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ப இதுல வந்து பொதுவா நீங்க வந்து இந்தந்த இதுல படிச்சவங்க இது இது மாதிரி செப்பரேட்டா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இப்படி ஒரு கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்து விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த மூணு கேட்டகரியில படிச்சவங்களுக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும், இன்னொன்னு பிளஸ் டூ முடிச்சவங்களுக்கு டிப்ளமோ கோர்ஸ் வந்து நிறைய சஜஷன் பண்ணுவாங்க. அதுல வந்து டீச்சர் ட்ரைனிங் இருக்கு, அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்க்கு டீச்சரா போறதுக்கான கோர்ஸும் வந்து சென்னையில டிப்ளமோங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து விஷுவல் இம்பேர்டு, ஆர்டிசம் அந்த மாதிரிலாம் வந்து டிப்ளமோ கோர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது சம்பந்தமான அவேர்னஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கு, ஃபியூச்சர்ல அதுக்கும் ஸ்கோப் எல்லாம் இருக்கு. தேங்க்யூ.
0: ரைட், தேங்க்யூ, தேங்க்யூ. இல்ல, நீங்க கேட்ட ரெண்டு கேள்விக்கு, ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா சார், அது எந்த ஸ்ட்ரீமாக இருக்கட்டும் சார், இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலு, அப்புறம் மெட்ரிக்கு, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, அப்புறம் பப்ளிக் ஸ்கூல், ஸோ எதில் படித்தாலும் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு என்ன சொல்கிறதுங்க, அவங்களுடைய பேர் ஆர்வம், ஏதோ ரொம்ப ஆசையாக இருக்கிறது, எது படித்தாலுமே சக்ஸஸ் பண்ண முடியும் சார். இது படித்தா வேலை இல்லை, அது படித்தா அது வந்து தப்பான கருத்து. ஏன்னா நீங்கள் வந்து நிறையா ஒரு பெரிய இதிலெல்லாம் படிச்சுட்டு கூட சும்மா தான் இருக்காங்க, ஏன்னா அவங்க விருப்பமில்லாமல் படிச்சிருப்பான், அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் இப்போ சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் நல்லா டிராயிங் பண்ணுவாங்க, ஒருத்தர் நல்லா என்னது பாட்டு எழுதுவாங்க, ஒருத்தர் நல்லா வந்து டியூன் போடுவாங்க. ஸோ தட் வீ கேன் சே பிபிஐன்னு சொல்லுவோம், பர்சனல் பொட்டன்ஷியல் இன்டெக்ஸ். அதனால் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு பொறுத்தாப்பில் நீங்கள் வந்து அதில் சேர்த்துட்டிங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் கொடுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் சொன்ன தகவல் ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது ஸ்பெஷல் சைல்டுக்காக, ஆர்டிசம் இந்த மாதிரி இதுக்காக நிறைய டிப்ளமோ கோர்சஸ்லாம் இருக்குது, இது நாங்கள் பதிவு பண்ணுறோம். இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் வந்து சிஜி ப்ரோக்ராம், கரியர் கைடன்ஸ் பண்ணுறோம். இதுவரெல்லாம் பண்ணியிருக்கிறதுல நாங்கள் இதெல்லாம் போகிறப்ப எல்லாமே பதிவு பண்ணுவோம், ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமு, டிப்ளமோவில் இருக்கிறது, அப்புறம் ஸ்பெஷல் டீச்சர், அது வந்து அதுக்கு என்ன பண்ணுறது, அப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், விச் மீன்ஸ் இந்த நீட்டு மாதிரி என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, நீட்டு, க்யூட்டு, கிளாட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்கள் பதிவு பண்ணுறோம். நீங்கள் கேட்டதுக்காக ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள்.
1: சரிங்க சார், நம்ம நிகழ்ச்சியில் விளம்பரங்களை தொடர்ந்து மீண்டும் பண்ணிடலாம்.
3: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா? நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் சிபிஎஸ்இ கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல

0: அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
1: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேலா.
4: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
5: தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.
6: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
7: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd நிறைய கோர்சஸ் இருக்கு.
8: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
3: ஒன்பது மணி 20 நிமிடத்தில் நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம். இது வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் உயர்கல்வி வாய்ப்புகள் நேரலையில் பங்கேற்று சூப்பராக பேசிட்டு இருக்காரு JS இளையராஜா அவர்கள். நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 91 10 25. மற்ற நேர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 31 மற்றொரு 94 86 65 20 25. சரி சார், இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம், இப்போ ஆர்ட்ஸ் காலேஜை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து கட்டண சலுகைகள், அந்த கட்டண விவரம், அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள்.
9: ஓகே, அருமையான கேள்வி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் முதல்ல அப்ளை பண்ணுறதுக்கு www.tngaSA.org அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டு. இது
3: வெப்சைட்டுங்க.
9: சரி, இதில் கட்டண சலுகைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விண்ணப்ப கட்டணங்கிறது 48 ரூபா, சரிங்களா? அப்புறம் பதிவு கட்டணங்கிறது 2 ரூபா,
3: சரிங்க?
9: வெறும் 2 ரூபா தான், ரைட்டுங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 5 கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணி வைக்கலாம், ஒரே இதில் 5 கோர்சஸ். சரி சார், இதில் வந்து இது பண்ணுறோம், இது வந்து எல்லாத்துக்கும் இதே தானா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப கட்டணங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு நீங்கள் கட்டணம் கட்டணும்னு அவசியம் இல்லை. எதுனா எஸ்சி எஸ்டி, ஸோ இந்த கேட்டகரி எஸ்சி, இந்த இவங்களுக்கு வந்து என்னென்னா எக்ஸம்ஷன், விண்ணப்ப கட்டணம் தெரியல, ஜஸ்ட் அவங்க இதனுடைய பதிவு கட்டணம் மட்டும் பே பண்ணால் போதுமானது, சரிங்களா? ஓகே
3: சரி சார். இப்போ நம்ம கூட நேயர் ஒருத்தர் நேயர் பேசலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்க கேள்வி கேளுங்க. இல்ல, உங்களோட வானொலி பெட்டியில கொஞ்சம் குறைச்சிக்கலாமே.
9: என்னென்ன ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில், அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சார் நான் கோச்சராக போகணுன்னா அதுக்கு ஒரு இது இருக்குது. அது மாதிரி நிறைய இது இருக்குது. நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

0: அதில் எது வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிங்கன்னா முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
1: சரிங்க சார், அடுத்த நேயர் நம்ம கூட இணைகிறாங்க. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம்மா.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்கம்மா.
2: ஐயா, எனக்கு என்ன டவுட்னா, இந்த பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இது எப்படி இருக்கு வாய்ப்பு, அண்ட் அந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சரையும் தாண்டி என்ன மாதிரியான அந்த தமிழ் தொடர்பான கோர்சஸும் அவைலபிளாக இருக்கு, இதை பற்றியும் சொல்றீங்களா?
0: ஓகே ஓகே, அருமையான கேள்வி. ஆமாம், இப்போது பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தா வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதாவதுங்க, எது படித்தாலுமே நல்லா படித்தா போதும், நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கூகுள்லேயே நம்ம டைப் பண்ணுறோம் ஏதோ ஒரு விஷயத்தை, டைப் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் கண்டென்ட்டாக வருது இல்லைங்களா, தட் வீ கேன் சே கண்டென்ட் ரைட்டர். அப்போ எப்படின்னா, நம்ம வந்து சும்மா சாதாரணமாக படிக்கிறதோட நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், அதேமாதிரி புலமை இருந்தால் கண்டிப்பாக கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாம். ஸோ இது இது பாசிபிள். அடுத்து வந்து நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, துணை கேள்வியாக தமிழ். தமிழும் அதே மாதிரிங்க, தமிழில் வந்து நல்லா லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், ஊடகத்துறையில் இப்போ என்ன பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா, நெறியாளர். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் புலமை நம் வளர்த்துக்கணும். இப்போ சும்மா சாதாரணமாக படிக்கிறதோட நம்ம அந்த அவுட் ஆஃப், ஏன்னா இப்போ முதல்லாம் மார்க் பேஸ்டு, இப்போ அப்படி இல்லைங்க, ஸ்கில்லு தான். உங்களுடைய திறன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும். அப்போ நம்ம திறன் எப்படி வந்து டே பை டே ஹாவ் டு என்னது எக்யூப் பண்ணிக்கணும், விச் மீன்ஸ் நம்ம வளர்த்துக்கணும். வளர்த்துக்க வந்து என்னென்ன தேவையோ, இப்போது இருக்கிற டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய, ஏன்னா இப்போ தமிழ் படிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா தமிழ் படித்தா சார் வேலையெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா நிறைய பேர் தப்பான காரணம். இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பள்ளியில் போகிறீங்க அப்படின்னா தமிழ் டீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இல்லை ஒரு 6 பேர் இருப்பாங்க, 6 to 10 பேர். நீங்கள் மற்ற சப்ஜெக்டெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு ஃபிசிக்ஸ்னால் ஒருத்தர் தான் இருப்பாங்க, கெமிஸ்ட்ரினா ஒருத்தர். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு இது வந்து ஆசிரியர் பண்ணி, அதே மாதிரி நீங்கள் வெவ்வேறு ஸ்ட்ரீம் போகிறீங்க. இப்போ ஊடகத்துறையில் தமிழ் படித்தா கண்டென்ட் ரைட்டர்னு சொல்லுவாங்க, அப்புறம் எடிட்டர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், சப் எடிட்டர், ஸோ இந்த மாதிரி எல்லா இதுக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இது இப்போ திரைப்படத்துறையில் ஒரு பாட்டு எழுதுறது, ஸோ இந்த ஸ்க்ரீன் பிளே, இது மாதிரி எல்லாத்துக்குமே நல்ல வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் நல்லா படிக்கணும், அதுதான் மேட்டர். படிக்கிறது காட்டிலும் நல்லா படிக்கணும். சரிங்களா?
3: சொந்தமாக்குங்கள், மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
5: ஸ்ரீனி சார், நீங்களா?
4: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
6: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
4: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
7: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
8: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
9: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர், நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாளருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, பிபிடி, அலைட் சயின்ஸ்னு 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
1: கிருஷ்ணகிரி KMS மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் முதல் 18 வயது வரை ICU வசதியுடன் கூடிய பிரத்யேகமான மருத்துவமனை. ஆஸ்துமா, அலர்ஜி, காய்ச்சலுக்கு இன்சூரன்ஸ் மூலம் கட்டணம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. KMS மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
4: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
5: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
5: நீட், JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
4: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
5: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
4: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
6: நேர்களை நாம் இதுவரை கேட்டிருந்தோம் தர்மபுரி பண்பலை.

0: 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேளா.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: சன்ஃப்ளவர் ஆயில். எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மங்களன் மங்களில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி உடன் அட்வான்ஸ் புக்கிங் செய்யுங்கள்.
4: நேர்களை, இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில உயர்கல்வி வாய்ப்புகளை பத்தி சொல்லிட்டு இருக்காரு கல்வி ஆலோசகர் ஜே எஸ் இளையராஜா அவர்கள். தொடர்ந்து பேசலாம். சார், இப்ப ஆர்ட்ஸ் காலேஜ் பத்தி சொன்னீங்க. ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து இப்ப நிறைய படிக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறது இல்ல, ஆர்ட்ஸ் காலேஜ்ல எந்த குரூப் நல்லா இருக்கு?
5: அருமையான கேள்வி, முதல்ல அதுக்கு பாராட்டுகள்.
4: சரிங்க.
5: அதாவது இப்போ நம்ம யூபிஎஸ்சி வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில கோர்சஸ் வந்து நம்ம இதில் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் படிக்கிறப்போ பார்த்திங்கன்னா அது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எக்கனாமிக்ஸ், பிஏ எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறது, அப்புறம் சோசியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் ஹிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் படிக்கிற மாணவர்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
4: சரி.
5: அதை விட ஒரு பெரிய உங்களுக்கு முத்தாய்ப்பாக என்னென்னா, இப்போ அரசு கலைக்கல்லூரியில் ஒரு சில மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு தான், இப்போ ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு செகண்ட்
4: ஷிஃப்ட்.
5: அப்போ அந்த ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மணிக்கே முடிஞ்சிடும். செகண்ட் ஷிஃப்டாக இருந்தால் மேபி 2 ஸ்டார்ட் ஆகி இல்லை 1 ஸ்டார்ட் ஆகி 6 வரலும் போகும். அப்போ இந்த மீதி நேரத்தை இந்த பசங்க என்னென்னா படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதாவது இன்னும் ஆடடாக வந்து இப்போ யூபிஎஸ்சி எல்லாம் இப்போ கிளியர் பண்ணோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்திட்டாங்கன்னா ஈஸியாக அவங்களால யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டு ஒரு பெரிய லெவலில் சாதிக்க வாய்ப்புகள் இருக்குது.
4: சரிங்க சார். இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் பற்றி ரொம்ப தெள்ள தெளிவாக அப்படியே எல்லாருக்கும் புரிய வச்சுட்டிங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங் காலேஜ் சார். இன்ஜினியரிங் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம், என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்குது அதை பற்றி சொல்லுங்களேன்.
5: ஓகே. ஸோ இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது அரசு தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை, அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக், பிஆர்க். ஸோ இதுக்கு உண்டான இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய வெப்சைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு, சப்போஸ் உங்களுக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா tneaonline.org அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதனுடைய அதோட எப்போ இது வந்துனா May 3rd அதுதான் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. May 3rd அவங்களுக்கு என்றைக்கு வரணும் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது June 2nd வரலும் உங்களுடைய இதை வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். ஸோ இந்த பிஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்மளுக்கு வி ஹாவ் சம் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் வந்து கையில் பக்காவாக உங்களுக்கு இருந்தா அப்படின்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். சரிங்களா. இப்போ வந்து எல்லாமே வந்து மேனுவலாக இருக்கிறத வந்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அழகாக பக்காவாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இதில் பண்ணுறது வந்து சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் இருக்கிற பிஇ, பிடெக், அப்புறம் பிஆர்க் இந்த கோர்சஸ்க்காக நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் 2 வெப்சைட் இருக்குது, tneaonline.org, அப்படி இல்லைன்னா www.dte.tn.gov.in, அதாவது டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் .tn. அண்ட் ஸோ இந்த 2 வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ ஃபுல் ஐடியா அபவுட் இது, அதாவது பொறியியல் சேர்க்கை இது.
4: சரிங்க சார். இப்போ இன்ஜினியரிங்க்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் ஓகே?
5: இல்லைங்க, இந்த கட் ஆஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்யூனிட்டி.

0: பொறுத்து மாறும். இப்போ வந்து சோஃபார் யார் வந்து மேக்சிமம் வந்து அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வராங்களோ அதை பொறுத்து மாறும். இவ்வளோ தான் சார் மார்க் இருந்தால் இந்த இதுக்கு வருமா சார் அப்படின்னா, அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா இது தெரிஞ்சிடும் சார். எஸ்சினா இவ்வளோ இது, எஸ்டினா இவ்வளோ இது, அப்புறம் எம்பிசினா இது, ஓசினா. ஸோ உங்களுடைய கட் ஆஃபு பேஸ்ட் ஆன் தட் அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த சீட் இது.
1: சரிங்க சார். இப்போ இன்ஜினியரிங் முடிஞ்சு இப்போ மருத்துவம் சார்ந்த படிப்புகள் வந்து எவ்வளோ கோர்சஸ்லாம் இருக்குது? இப்போ இது டிப்ளமோ சம்மந்தமான கோர்ஸஸ்லாம் இருக்குது, பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, அதை அதை பற்றிலாம் சொல்லலாம்ல?
0: அதாவதுங்க இப்போது ப்ளஸ் டூ முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ டிப்ளமோன்னு இருக்குது, அப்புறம் இன்ஜினியரிங்கில் கவுன்சிலிங் அதாவது வித்தவுட் என்ட்ரன்ஸ் இல்லாமல் ஒரு கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மருத்துவ படிப்புகள், மருத்துவம் சார்ந்த படிப்புகள் அப்படிங்கிற சொல்கிறது பேராமெடிக்கல் அப்படிமோ, அதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ மோர் தென் ஒரு உங்களுக்கு வந்து 30+ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா நம்மளுக்கு அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட்டை பார்த்தா பயமாக இருக்கும்.
1: ஆமாங்க
0: சார். பிளட்டு பார்க்காம சார் இல்லை சார், ஆனால் நான் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படிக்கும் அப்படின்னா அது நிறைய இருக்குது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து ஒருத்தருக்கு வந்து அவங்க மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ண முடியும் இல்லையா, தட் வீ கேன் சே அனஸ்தீசியா அப்படிமோ. ஸோ அந்த மாதிரி அப்புறம் வந்து கிரிட்டிக்கல் கேர்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு இருக்குது. அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் சார். நான் வந்து இல்லை சார், நான் வந்து எப்பயுமே அவங்களோட ஒருத்தர் அப்படியே நான் இது பண்ணிகிட்ருக்கணும், விச் மீன்ஸ் அவங்களுக்கு நான் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணோம் அப்படின்னா அது நர்சிங் படிக்கலாம். அப்புறம் இல்லை சார், நான் வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டரில் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அனஸ்தீசியா படிக்கலாம். அப்புறம் கிரிட்டிக்கல் கேர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து என்னென்னா உங்களுக்கு இன் ஃபியூச்சரில் தான் வந்து உங்களுக்கு இதே ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மருத்துவம் சார்ந்த படிப்புகள் போகிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்.
1: சரிங்க சார். இப்போ மார்க் வந்து ஒரு குறைவாக இருக்கும், ஒரு கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 அந்த மாதிரி தான் இருக்கும். குறைவான மாணவர்கள் அவங்க நிறைய யோசிச்சுட்டு இருப்பாங்களே, எனக்கு இந்த சீட் கிடைக்குமா கிடைக்காதா, அவங்களாம் எப்படி சார் இது பண்ணலாம், என்ன பண்ணலாம்?
0: இல்லைங்க இப்போது அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கணும். ஸ்ட்ரென்த்னா சார் எனக்கு இது வரும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சார் மார்க் கம்மியாக இருக்கும், ஆனால் அவனுக்கு வந்து என்னென்னா விருப்பமே வந்து சார் எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு இது வராது, ஆனால் எனக்கு டிராயிங்கெல்லாம் வரும்னா தட் வி கேன் சே அரசு கவின் கலைக்கல்லூரின்னு இருக்குது, அதில் போய் சேர்ந்தீங்கன்னா கோர்சஸ் இருக்குது, அழகாக முடிச்சுட்டு வெளியில் வர்றப்போ ஜாபோடு வரலாம், இக்மோரில் இருக்குது சரிங்களா. அது மாதிரி இது வந்து இல்லை சார் எனக்கு வந்து எனக்கு இதெல்லாம் வராது சார், எனக்கு முடித்தோன்னே வேலைக்கு போகணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இங்கே ஈவன் தர்மபுரியிலே பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் சேர்றப்போ கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் அதாவது டிப்ளமோ இன் எலக்ட்ரிக் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜின்னு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 இதில் படிப்பாங்க பாலிடெக்னிக், முடிச்சுட்டு மீதி 4 விச் மீன்ஸ் கம்பெனிக்கே போயிட்டு வித் ஸ்டைஃபண்டோட. இது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ திங்க் இங்கே தர்மபுரி பக்கம் இருக்கிற அந்த பாலிடெக்னிக்கில் வனவாசி இதிலெல்லாம் இருக்குது, அப்புறம் கிளமங்கலம் இதிலெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்டோட வித்து கோர்ஸும் முதல் மாதத்துலேருந்து ஸ்டைஃபண்டு வித்து என்னதுங்க ஜாபோடே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் மட்டும் இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
1: சரி சார். இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போய் பாலிடெக்னிக் படிக்கிறது ஓகேவா, இல்லை 10th முடிச்சுட்டு போனால் போதுமா?
0: சூப்பர், அருமையான கேள்வி சார். ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு ஒன்று இருக்கும் சார். எனக்கு வந்து இல்லை சார், எனக்கு வீட்டில் சூழ்நிலை இருக்குது, ஆனால் இப்போ சம்பாதிக்கணும்னு சூழ்நிலை, சீக்கிரமாக நான் படித்து சீக்கிரமாக நான் சம்பாதிக்கணும்னு சூழ்நிலை, அந்த பெஸ்ட் ஆன் தட் சூழ்நிலை நீங்கள் அது பர்டிகுலர் கோர்ஸஸ் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் சார். பாலிடெக்னிக்கா இன்ஜினியரிங்கா இல்லை சார் இந்த மாதிரின்னு. இல்லை சார் எனக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த சப்ஜெக்டாக வராது கேட்டகரி, இல்லை சார் நான் உடனே சம்பாதிக்கணும் அப்படின்னா பாலிடெக்னிக் நல்ல ஆப்ஷன். அதுவும் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் பாலிடெக்னிக் போய் சேருங்க, அதில் நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதில் பெஸ்ட்டு கோர்ஸ் அங்கேயே போனீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சார் இந்த மாதிரி இதுனா, அந்த மாதிரி போகிறது பெஸ்ட்டு. இல்லை சார் நான் வந்து நான் பெரிய லெவலில் இன்னும் கொஞ்சம் நிறையா படிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த கோர்சஸ் எடுத்து பண்ணுங்கள். ஒரு யூஜி கோர்ஸ், பிஎஸ்சியோ, அப்புறம் அதுக்கு மேலே பிஜி, அப்புறம் டாக்டரேட். இல்லை சார் நான் வந்து இன்ஜினியரிங் தான் போகணும் அப்படின்னாலும் நீங்கள் அது போகலாம். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபேமிலி பேக்ரவுண்ட்.
1: சரி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும்

0: MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில்.
3: கொடிய
4: விஷக்கடியையும் குணமடைய செய்யும் கிருஷ்ணகிரி TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோட்டில். கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டு விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷக்கடிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்.
5: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம். TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
7: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரியை பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
8: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
10: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
11: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
12: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
13: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
7: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
8: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE, கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
9: ஒன்பது 9:53 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் இது வானொலியில் வசந்தம். உயர்கல்வி வாய்ப்புகளை பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். சரிங்க சார், இப்போ இன்ஜினியரிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்ஜினியரிங்ல வந்து புது கோர்சஸ் எதனா வந்திருக்கா? இன்ஜினியரிங் படிப்பதனால வேலைகள்லாம் என்னென்ன இருக்கு?
10: ஓகே, புது கோர்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்குங்க. இப்போ ஏஎம்எல் சொல்லுவாங்க, ஏடிஎஸ் சொல்லுவாங்க, ஸோ இதெல்லாம் இருக்கு. புது கோர்ஸை படிக்கிறத காட்டிலும் வந்து அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எப்பயுமே வந்து இன்ஜினியரிங்கில் பொறுத்தவரை இந்த ப்ரைமரின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் படித்தா எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், இசி, அப்புறம் ட்ரிபிள்இ, இதுதான் வந்து உங்களுக்கு கோர். இது படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதுக்காக வந்து புது கோர்சஸ் எடுத்து படிக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா இது படிக்கிறப்பே உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் இருக்கும், விச் மீன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ்லாம். அதனால் இந்த ஒரு 4 கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா இங்கே எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, லைக் யூபிஎஸ்சியில் நடத்துகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இதில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதே நீங்கள்

0: மற்ற கோர்சஸ், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக வந்த கோர்ஸ் ஏஐடிஎஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த இதுக்கே நீங்கள் எலிஜிபிளே இல்லை, போடவே முடியாது. அதனால் இந்த ப்ரைமரி கோர்சஸ் எடுத்து படிக்கிறது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.
1: சரிங்க சார், இப்போ எல்லா துறையிலையும் டிப்ளமோ கோர்சஸ் வந்து இப்போ பிரபலமாக போயிட்டுருக்கு. டிப்ளமோ கோர்சஸ் பற்றி சொல்லாமே.
0: ஆ, டிப்ளமோ வந்து அதாங்க, இப்போது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எனக்கு இல்லை சார் என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி டிப்ளமோ நிறையா டிப்ளமோவில் வந்து ஏன்னா படிச்சுட்டு வெளியில் வர்றப்பயே அவன் வந்து தொழில் கற்றுக்கிட்டு தான் வராங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவுக்கு டிப்ளமோ இன் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அந்த கோர்ஸோட நேமு, அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறப்ப உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே அதான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டைஃபண்டு வித்து படிச்சுட்டு ஜாபோடு தான் இருக்கிறாங்க. ஸோ இங்கே நிறையா அந்த வாய்ப்புகள் இருக்குது. இது நாட் ஓன்லி ஃபார் இது, மற்ற இப்போது வேறு ஒரு மாவட்டம் போனீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் போனீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் வந்து எதுக்கு மேக்ஸிமம் இருக்குன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஃபியூச்சரில் வந்து இப்போயே சிவில் முடிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஏன்னா நிறைய இடத்துல பில்டிங்கை உடச்சிட்டாங்க இல்லையா, இன் ஃபியூச்சரில் சிவில் முடிக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி இது மெக்கானிக்கல் செமிகண்டக்டர் ஓரியன்டட் ஈவன் பிஇ படித்தாலும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இது. அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ட்ரிபிள் இ படிக்கிறாங்க பார்த்திங்களா. ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே அதில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது.
1: சரிங்க சார், இப்போ தொழில் சம்மந்தமான தொழில்நுட்பம் அதாவது கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை பற்றியான கோர்ஸுகள்லாம் என்னென்ன இருக்குது இன்ஜினியரிங்கில்?
0: அது கம்யூனிகேஷன் தான் இப்போ இசி கூட கம்யூனிகேஷன் தான்.
1: சரிங்க சார், இப்போ அதில் புதுவிதமான இதெல்லாம் வாய்ப்புகளை உருவாக்குறாங்களே?
0: இல்லைங்க, வாய்ப்புகள்ங்கிறது நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது தான். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இல்லாமல் நம்ம பண்ணவே முடியாது
1: கண்டிப்பாக.
0: அதனால் வந்து வாய்ப்புகளை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும், நாலேஜை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் போதுமானது. அதேமாதிரி இந்த கோர் கோர்சஸ் படித்தா பெஸ்ட்டு, அதோடு நீங்கள் சப்ளிமெண்ட்ரியாக இப்போ என்ன அப்டேட்டடாக இருக்கோ அதை நீங்கள் சைட் பை சைடு வந்து பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏஐ டிஎஸ் இதெல்லாம் சொல்கிறீங்களா, டேட்டா சயின்ஸ் இதெல்லாம்.
1: சரிங்க சார், இப்போ நிறைய தகவல்களை சொல்லிட்டீங்க. இப்போ மாணவர்கள் வந்து ஒரு காலேஜை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்?
0: மிக மிக அருமையான கேள்வி, அதுக்காக உங்களுக்கு பெரிய பாராட்டுகள். எப்பயுமே ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்க முன்னால் அந்த கல்லூரியோட வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை சார் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்னால் நம்மளுடைய இந்த வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, விச் மீன்ஸ் வந்து நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய்ட்டு இந்த கல்லூரி இது போட்டிங்கன்னா எல்லாம் வந்துடும். சரி, இப்போ கல்லூரியில் செக் பண்ணதில் என்னென்ன முதல்ல ஏஐசிடி அப்ரூவ் இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் என்ஆர்எஃப் ரேங்கிங் இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் எவ்ரி இயர் வந்து ரெனியூ பண்ணிட்டுருக்காங்களான்னு பார்க்கணும். அதை விட பெஸ்ட்டு ஒரு கல்லூரியை சூப்பராக எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, வெரி சிம்பிள், அந்த கல்லூரியில் வந்து படித்த மாணவர்கள் அவங்கள கேட்டிங்கன்னா சொல்லிடுவோம் சார் இது தேரும் தேராது, சும்மா நகைச்சுவைக்காக சொல்கிறது. ஆனால் அவன் வந்து என்னென்னா அவன் சொல்லிடுவான் சார் இங்கே வந்து இங்கெல்லாம் முடித்தோம், இங்கே எங்களுக்கு இத்தனை பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நாங்கள் வேலையில் இருக்கோம் அப்படின்றது. அதேமாதிரி எப்பயுமே ஒரு கல்லூரி தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால் இதெல்லாம் பார்த்துட்டு உள்ள கல்லூரிக்கே போய் நம்ம செக் பண்ணிட்டு வர்றது பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ப்ளஸ் அது இல்லாமல் ஃபாரின் லாங்குவேஜஸ் வந்து என்னென்ன சொல்லித்தராங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெர்மனு அப்புறம் வந்து ஜப்பான் லாங்குவேஜ்லாம் இப்போது படித்தேன் அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு சில கல்லூரியில் அதெல்லாம் பக்காவாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு விட்டாங்க. அது இல்லாமல் என்னென்ன கம்பெனி வந்து லாஸ்ட் இயர் வரணும், என்னென்ன கம்பெனி வந்திருக்கு, எத்தனை பேர் பிளேஸ் ஆகியிருக்காங்க. இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்ட்ட ஒரு 1000 இருக்காங்க, ஆனால் 1000 வந்து நல்ல கம்பெனிஸ் தான் வந்திருக்கா, நம்ம பிளேஸ்மெண்ட் எப்படி ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு தான் ஒரு கல்லூரியில் வந்து நம்ம போய் சேரணும். ஒரு விளம்பரத்தை பார்த்தோம் இல்லை சார் நான் பக்கத்தில் எனக்கு கல்லூரி இருக்குது அப்படியெல்லாம் போய் போகிறது சேரதுங்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிங்க, எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கவர்மெண்ட் காலேஜுக்கு கொடுக்கறது சிறப்பு, ஏன்னா அதில் எல்லாமே டாக்டரேட்டு இன்னொன்று ரொம்ப அனுபவம் வாய்ந்த பேராசிரியர் பெருமக்கள் இருப்பாங்க.
1: சரிங்க சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். இப்போ நிறைய மாணவர்கள் வந்து சந்தேகம் இருக்கும், இப்போ உங்களை நேரில் பார்க்கணும் இல்லைனா ஃபோனில் பேசுன்னு சொல்லிட்டு, நேரில்னா எங்கே சார் உங்களை மீட் பண்ணலாம்?
0: என்னுடைய தொலைபேசி நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் சென்னையிலேயும் இருப்போம், அப்புறம் அது இல்லாமல் இங்கே சேலம், நீங்கள் எப்போ வேணாலும் என்ன தொடர்பு கொள்ளலாம். நான் ஆக்சுவலாக என்னுடைய ப்ரீஃப் என்னென்னா நான் எல்லா தொலைக்காட்சியிலையும் நம்ம கல்வி சம்மந்தமான விஷயங்கள், வேலைவாய்ப்பு சம்மந்தமான விஷயங்கள் பேசியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு கலெக்டரோட தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் எல்லா மேக்ஸிமம் எல்லா மாவட்டமும் நம்ம இந்த மாதிரி என் கல்லூரி கனவு விழுதுகளை வேர்களாக்குன்றது இந்த சிஜி ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், என்னுடைய கவுன்சிலிங் சென்டர் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி நம்பர் வந்து நான் கொடுக்குறேன், அது நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் இல்லை சார் என்ன மாதிரி என்ன படிக்கலாம் என்ன மாதிரி இது, ஸோ இதுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் என்ன தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி நம்பர் 9952659493.

0: தொண்ணூத்தொன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தஞ்சி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு. அதாவது எப்பயுமே உங்களுடைய இலக்கு மட்டும் கரெக்டாக வச்சுங்க, உங்களுடைய கோல். ஏன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி இதில் நிறையா பேர் வர்றவங்க ஆளாளுக்கு ஒரு இன்புட்டை கொடுத்துட்டு போவாங்க, இது படித்தா வேலை, இது படித்தா வேலை இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுக்குங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும் மைண்டில், அதில் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னால் அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, பெரியப்பா எல்லா சொல்கிறதும் கேட்டுங்க. ஆனால் நீங்கள் உட்காந்து டிசைட் பண்ணுங்கள், அதனால் நம்மளால் முடியும் அப்படிங்கிறது. அந்த கோலை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு யூ கேன் கிவ் எ மோர் இன்புட், டெஃபினெட்லி யூ வில் கெட் எ ரிசல்ட் ஓரியண்டட் அவுட்புட். அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றிகள், பாராட்டுகள்.
1: சூப்பர் சார், இவ்வளவு நேரம் எங்ககிட்ட நிறைய தகவல்களை சொன்னீங்க. உங்களோட தொழில் சிறக்க தருமபுரி பண்பலை சார்பாகவும் ஏற்காடு பண்பலை சார்பாகவும் மனதார வாழ்த்துக்கிறோம். நன்றி சார்.
0: நன்றி நன்றி. ஒரே ஒரு தகவல் மட்டும் மறுபடியும், அந்த வெப்சைட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பெஸ்ட்டாக இருக்கும்னு
1: நினைக்கிறேன்.
0: டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் ஐஎன், அதாவது ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்ளிகேஷன் டாட் ஐஎன் அப்படிங்கிறது இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு. இதே நீங்கள் இதில் வரீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்காக இருந்தால் டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி, இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் எதனால இதுங்களா. இதுக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எப்பயும் என்னுடைய தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ சார்.
2: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது ஒரு லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட், ஒரு லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத ஒரு லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி ஒரு லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத ஒரு லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
6: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
7: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர், அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட் JEE கிளாஸ், AI அண்ட் STEM லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: நேர்களையத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் உயர்கல்வி வாய்ப்புகள் நேரலையில் பங்கேற்று தகவல்களை வழங்கினார் கல்வி ஆலோசகர் JS இளையராஜா அவர்கள். நாம் இதுவரை இணைந்திருந்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. மங்களன் மங்களில் பவுலுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன் அட்வான்ஸ் புக்கிங் செய்யுங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
7: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
9: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தருமபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, ECG, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை,
7: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
10: இந்த உலகில் கேள்விகளே இல்லை என்றால் அறிவு வளர்ச்சியே இல்லை என்றுதான் கூற வேண்டும். அதே நேரத்தில் கேள்விகளே சிலரது அறிவின்மையையும் வெளிப்படுத்தி வருகின்றது. நண்பர் புகழ்மதி உருண்டோடி வந்து ஒரு கேள்வியை உருட்டிவிட்டார். இந்த உலகம் உருண்டையானதா தட்டையானதா? ஆகா, எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே கேள்வி. நண்பர் புகழ்மதியின் இந்த கேள்வி அறிவு சார்ந்ததா அல்லது அறிவின்மை சார்ந்ததா? என்ன யோசிக்கிறீர்கள்? உடனே இந்த உலகம் உருண்டையானதுதான் என்று பதில் கூறுங்கள். நான்

0: அடுத்த கேள்வியை கேட்க வேண்டும். உலகம் உருண்டை என்றால் அது எங்கே தொடங்கி எங்கே முடிவடைகிறது? அடுத்த கேள்வியை போட்டார். நண்பர் புகழ்மதியின் வினா என்னை சிந்திக்க வைத்தது. நேர்கோட்டிற்கு தொடக்கமும் முடிவும் இருக்கிறது, ஆனால் வட்டத்தில் எந்த புள்ளி தொடக்கம், எந்த புள்ளி முடிவு? சரியான கேள்வி, அவரிடம் கேட்டேன். என்ன புகழ்மதி, திடீரென எதுவும் புரியாத மாதிரி கேள்விகளை எல்லாம் கேட்டு புரிந்த மாதிரி விடையையும் கேள்வி போலவே கேட்டுவிட்டீர்கள். வாழ்க்கையே ஒரு வட்டம்தான், எங்கே தொடக்கம், எங்கே முடிவு, யாருக்கு தெரியும்? நண்பர் புகழ்மதி சொன்னார், என்னிடத்தில் நிறைய திட்டங்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றில் எதை எப்போது எப்படி தொடங்குவது, எப்படி தொடர்வது என்றுதான் தெரியவில்லை. இதற்கு பெயர்தான் தொடக்க சிக்கல். சிலர் நன்றாக திட்டமிடுவார்கள், வானுயர உயர்வதற்கான சிந்தனைகளையெல்லாம் சேமித்து வைத்திருப்பார்கள், ஆனால் எப்படி தொடங்குவது என்பதில்தான் பெரும் தடுமாற்றத்தில் தவிப்பார்கள். ஓர் இளைஞன் 2500 மீட்டர் உயரமுள்ள மலையில் ஏறுவதற்கான ஆயத்தங்களோடு மலையடிவாரம் வந்து சேர்ந்தான். அவன் வந்து சேர்ந்த நேரம் மாலை நேரம், இருட்டத் தொடங்கிவிட்டது. கையில் ஒரு டார்ச் லைட் வைத்திருந்தான். மிக நீளமான, அதிக தொலைவு ஒளி உமிழக்கூடிய டார்ச் லைட் அது. அடித்து பார்த்தான், 10 அடி தூரத்திற்கு வெளிச்சம் தெரிந்தது. மலைத்து போய் நின்று விட்டான். நன்றாக இருட்டியும் விட்டது. எப்படி மலையேற தொடங்குவது தெரியவில்லை அவனுக்கு. அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு முதியவர் கையில் ஒரு ஹரிக்கேன் விளக்குடன் வந்து கொண்டிருக்கிறார். அவரை வழிமறைத்து அந்த இளைஞன் கேட்டான், எங்கே பயணம்? மலையேறி உச்சிக்கு போகப் போகிறேன். முதியவர் பதிலளித்தார், இந்த கும்மிருட்டில் எப்படி போகப் போகிறீர்கள்? கையில் உள்ள ஹரிக்கேன் விளக்கை காட்டினார் பெரியவர். இளைஞன் சொன்னான், அடித்தால் 10 அடி தூரத்திற்கு வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய டார்ச் லைட்டை கையில் வைத்திருந்தே மலையேறாமல் நிற்கிறேன். நீங்கள் வைத்திருக்கும் கைவிளக்கு உங்கள் பாதமளவுக்கே தெரியும். இதை வைத்து எப்படி 2500 மீட்டர் உயரமுள்ள மலையில் ஏறுவது? முதியவர் பேசத் தொடங்கினார், தம்பி, உன் டார்ச் லைட்டை இங்கிருந்து இயக்கினால் 10 அடி வெளிச்சம் தெரியும் என்கிறாய். முதலில் இங்கிருந்து அடி, நடக்க ஆரம்பித்தால் அடுத்தடுத்த 10 அடிகள் தெரியத் தொடங்கும். நீ முடிவில் மலை உச்சியை அடைந்து விடலாம். உன் விளக்கு கூட அதிகபட்சம், என்னிடம் உள்ள விளக்கோ காலடி அளவுக்கே தெரியும். நடக்க அடிமேல் அடி எடுத்து வைக்க வெளிச்சம் தொடர்ந்து கொண்டே இருக்கும், மலை உச்சியை அடைந்து விடலாம். இளைஞன் புரியத் தொடங்கினான், 10,000 மைல் பயணம் கூட முதலில் எடுத்து வைக்கப் போகும் ஓர் அடியில் இருந்துதான் தொடங்குகிறது. எடுத்து வைப்போம் முதல் அடியை, நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேற்று நேரம் 10:08. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. ஆம் நேர்களே, நீங்கள் கேட்டவை இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் வலம் வரும். நீங்க என்ன பண்ணணும்னா 0 43 42 24 40 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேரு, உங்களோட ஊரோட பெயரையும், உங்களுடைய குரல்ல குரல் பதிவா ஒரு வாய்ஸ் நோட்டா எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் கேட்கலாம், உங்க குரலையும் நீங்க கேட்கலாம். நேர்களே, நம்ம குரலா எப்படி இருக்கு அப்படின்னு நாங்க ரேடியோல ஒளிபரப்பின பின்னாடி நீங்க கேட்பீங்க. சரி, ரெடியா? நான் சொன்ன நம்பருக்கு உங்களுடைய குரல் பதிவோட உங்களுக்கு என்ன பாடல் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் சேர்த்து பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் FK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க இருக்கிறோம். நேர்களே, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் முதலாவதாக தன்னோட குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. யாரு, என்ன என்ன பாடல் கேட்டிருக்காங்க எல்லாமே கேட்போமா?
7: வணக்கம், என்னுடைய பெயர் திருமால், சிங்களகிரியிலிருந்து பேசுகிறேன். என்னுடைய மனைவி திலோத்தனவிற்காக ஒரு பாடல், சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து, வெயோன் சில்லி.

0: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
6: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
5: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
6: பர்னிச்சருக்குன்னு
5: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
7: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தருமபுரி பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் செயல்படும் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டில் நேரடியாக 2nd ஆண்டு மற்றும் 1st ஆண்டு மாணவர் சேர்க்கையானது நடைபெற உள்ளது. இதற்கு www.tnpoly.in என்ற இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம். டிப்ளமோ வகுப்பிற்கு தகுதியுள்ள 12ஆம் வகுப்பு ITI 2 ஆண்டுகள் தேர்ச்சி பெற்றோர் நேரடியாக 2nd ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி 11ஆம் வகுப்பு இடை நின்றவர்கள், 12ஆம் வகுப்பு தோல்வியடைந்தவர் ஆகியோர் 1st ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்றும், அனைத்து மாணக்கர்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக்

0: அனைவருக்கும். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள். உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கிட்டே இருக்கீங்க, அதே மாதிரி உங்க குரல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டான்னு நீங்க கேட்டு இருக்கீங்க. உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில வளம் வரணும்னா 0 43 42 24 40 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்குமோ அந்த பாடலோட திரைப்படம், அதே மாதிரி உங்கள் பேர், உங்களோட ஊர் பெரியம், உங்கள் குரலில் குரல் பதிவாக பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைங்க. கொஞ்சம் தெளிவான பதிவுகளாக எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். நேர்லே சாலையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் உங்களின் அனைத்து பயணமும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இருசக்கர வாகனத்தில் நீங்கள் பயணிக்கும் போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க மறக்காமல். அதே மாதிரி காரில் போகிறவங்க கூட சீட் பெல்ட் போட்டுட்டு போங்க. சாலையில் போகக்கூடிய எல்லா வாகனங்களும் மிதமான வேகத்தில் போனால் நல்லது. எப்பயுமே சாலையில் பயணிக்கும் போது உங்களுடைய ஃபேமிலியை நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததா யாரோட விருப்ப பாடல் கேட்க போகிறோம், யாரோட குரலில் கேட்போமா?
1: பாடல் கண்ணும் கண்ணும். வணக்கம் அத்தி மருத்துவருண், படம் அன்னியன், பாடல் கண்ணும் கண்ணும் நோக்கியா. நன்றி.

0: மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. சேலம் மார்க்கத்திலிருந்து தர்மபுரி புதிய பேருந்து நிலையம் செல்லும் பேருந்துகள் தற்போது ஒட்டப்பட்டி அவ்வாய் வழி சாலையில் திரும்பி செல்வதால் இரவு நேரங்களில் அரசு தர்மபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 4 ரோடு செல்லும் பயணிகள், பொதுமக்கள் மற்றும் பெண்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்காக சேலம் மார்க்கத்திலிருந்து தர்மபுரி நோக்கி வரும் பேருந்துகள் இனி 9:00 முதல் காலை 7:00 வரை ஒட்டப்பட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அரசு தர்மபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 4 ரோடு வழியாக புதிய பேருந்து நிலையம் சென்றடைந்து அதே மார்க்கத்தில் சேலம் நோக்கி செல்ல வேண்டும். அரூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடத்தூர், பொம்படி, பாப்பிரெட்டிப்பட்டி செல்லும் பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பி பழைய பேருந்து நிலையம் சென்று பின்னர் வழக்கமான வழித்தடத்தில் இயக்கப்பட வேண்டும் என தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
6: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: நேர்களை நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நீங்கள் கேட்டவன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட விருப்ப பாடல் வரப்போகுதுன்னு கேட்போமா நேர்களே?
1: உள்ள அறிவிப்பாளர் கௌசல்ய தேவி ரமேஷ் அவர்களுக்கும் அன்பு நேர்களுக்கு காலை வணக்கம். தர்மபுரி சுரேஷ் பேசுகிறேன். படம் தளபதி, பாடல் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்று பாடல் வெளியிட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தோட்டக்கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தோட்டக்கலை பட்டய படிப்பு டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிப்புக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 50. கல்வி தகுதி கணிதம், அறிவியல், வொகேஷனல் பாடப்பிரிவுகளில் +2 முடித்த மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி tnau.youcanapply.com. விண்ணப்பிக்க கடைசி தேதி 8/6/2026. மேலும் விவரங்களுக்கு கைபேசி எண்கள் 7358785872, மற்றொரு எண் 7200783122.
4: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க, கூடவே உங்களுடைய குரலையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நேர்களே, அடுத்ததா யாரோட குரல் பதிவு வரப்போகுது, என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா?
5: தர்மபுரி பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். படம் சொக்கத்தங்கம் பாடல் என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என்ற பாடலை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும்

0: நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு இது. 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த விருதுக்கு விண்ணப்பிக்க awards.gov.in என்ற இணையதள முகவரியில் July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும்.
4: பத்து மணி 45 நிமிஷம். திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
9: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 7.
11: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
12: மாட்டிக்கிட்டீங்க.
13: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
14: RBI சொல்கிறது.
13: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
15: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: இதுவரை கேட்டு ரசித்தோம் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனங்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கலாம்.
16: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் வானொலி நேயர் மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
17: வணக்கம் மேடம்.
18: வணக்கம் சார். நான் கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர், மொத்தத்தில் ஒரு எழுத்தாளர். காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். புகுந்த வீடு கடலூர்.
17: இப்போதைக்கு கடலூர்ல வசிச்சு வரீங்க?
18: ஆமா சார், இப்போதைக்கு கடலூர்ல இருக்கிறோம் சார்.
17: இப்ப நீங்க வந்து ஒரு நீண்ட நாள் வானொலி நேயர். இப்ப வானொலிக்கு 90, 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணி தொடங்கப்பட்டு இப்ப வந்து ஜூன் மாசத்துல வந்து 90 நிறைவடைய போகுது. இந்த நேரத்துல வந்து நேயர்களை வந்து சந்திச்சு பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அந்த விதத்துல உங்களையும் சந்திச்சு நாங்க பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். வானொலிக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு குழந்தையில இருந்து சொல்லுங்க.

0: எப்படி?
1: அப்பா ராணுவத்துல இருந்தாரு, நாங்க அப்பா கூடவே இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து எங்களுடைய படிப்பு தடைபடுதுன்னு சொல்லிட்டு ஊர்ல கொண்டு வந்து விட்டு இருந்தாரு, காஞ்சிபுரம் சொந்த ஊர். அங்க பக்கத்துல ஒரு கிராமம், அதுல பாத்தீங்கன்னாக்கா வானொலி பெட்டி வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் இந்த நல்ல ஒரு பிரவுன் கலர்ல
0: ரேடியோ பெரிய செட்டா இருக்கும்,
1: பெரிய செட்டா இருக்கும். ஆமா ஆமாங்க சார், அந்த செட்டு வந்து வீட்டுல வச்சிருப்பாங்க. வச்சிருக்கும் போது அந்த காலையில எழுந்த உடனே அதுல வந்து ரெண்டு சுவிட்ச் இருக்கும், திருகின உடனே அந்த காலையில அந்த ஒரு டியூன் ஒண்ணு வரும் பாருங்க,
0: வானொலியோட
1: சிக்னேச்சர் டியூன். அதுவும் வந்தே மாதிரமும் அதை போடுவாங்க பாருங்க, அதை கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில வீடுகள்ல தான் அப்ப வானொலி பெட்டி இருந்தது, அப்ப எங்க வீடும் அதுல ஒண்ணுன்றதுனால இந்த காலையில நேரத்துல வந்து அந்த நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறது நல்லா இருக்கும், செய்திகளை வந்து தவறாம கேக்குறது அது. அதே மாதிரி சாயந்தரத்துல உழவர்களுக்கான நிகழ்ச்சி ஒண்ணு இருக்கும் சார், அது வந்து அங்க இருந்தவங்க எல்லாம் விவசாய குடும்பம்ன்றதுனால சாயந்தரத்துல வந்துட்டு கொஞ்சம் அந்த பெட்டியில போடுமா அது போடுமான்னு சொல்லிட்டு அது ஒரு கூட்டமா உட்காந்துருவாங்க. அது இல்லாம இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா இந்த மதிய நேரம் நினைக்கிறோம், சில நாளைக்கு ஒளிச்சித்திரம் இருக்கும், பல நாளைக்கு வந்து ஒரு மணி நேரம் நாடகம் இருக்கும். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம தொலைக்காட்சியை பாக்கணும்னு சொன்னா போய் அந்த இடத்துல உட்காந்து பாக்க வேண்டியிருக்கு, அவங்க அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இந்த நாடகத்தை கேட்டுட்டு இருப்பாங்க. முக்கியமான ஒண்ணு சொல்லணும் என்னன்னா, கூட்டு குடும்பமா இருக்கும் போது பிடக்குகள்லாம் இருக்கும் சார், சின்ன வயசுல பார்த்தது. சண்டைகள்லாம் வரச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாடகம் வந்து ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வந்து அதுல அவங்களுக்கு சமரசம் செஞ்சு வைக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும் போல இருக்குதுல, அதுல என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்தவங்க நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் போச்சுவா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு சமரசம் ஆகிறத பாத்துருக்கேன். அது அப்போ அது பெரிய விஷயமா தெரியல, இப்ப பாக்கும் போது அது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது சார். அது
0: பொதுவாக வானொலி நாடகங்கள் அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஒளிச்சித்திரம், இதை நம்ம காதால கேட்கும் போது நமக்கு கற்பனை சக்தி அதிகமாகும். ஒரு கார்ல போறாங்க, பேசிட்டு போறாங்க, ஒரு மலையில ஏறுறாங்க அப்படின்னா நம்ம உடனே நாமளே அந்த இடத்துல நின்று அந்த மலையில ஏறுற மாதிரி கார்ல போற மாதிரியும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப கற்பனை எண்ணங்கள் வந்து அதிகப்படுத்தும் வானொலி.
1: அதே மாதிரி இந்த கல்லூரி எல்லாம் வந்த போது கிரிக்கெட் கமெண்ட்ரி, அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டதுக்கு டிரான்ஸிஸ்டர் எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டுட்டே இருக்கிறோம், கல்லூரியில இருக்கும் போது ப்ரொஃபஸருடைய பீரியட் அது, அந்த நேரத்துல அதை கேட்டுட்டு இருக்கிறோம். கேட்டுட்டு இருக்கும் போது வந்து திடீர்னு வந்து அவங்க உள்ள வந்துட்டாங்க, எல்லாரும் என்ன பண்ணாங்க, எங்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டாங்க, வச்சுட்டு அதை கொஞ்சம் ஆஃப் பண்ண முடியல,
0: என்ன செய்யறது தெரியல, அந்த நேரத்துல
1: தெரியல. அது வந்து நான் வந்து எந்திரிச்சு நின்று இப்படியும் அப்படியே அந்த வெளியில தெரியாம அது ஒரு ஒரு இந்த அனுபவம். ஆனா அவங்க ப்ரொஃபஸர் பாத்துட்டாங்க, பாத்துட்டு இந்த பொண்ணு இதெல்லாம் செய்ய மாட்டான்னு நினைச்சுட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டுட்டு கேட்டாங்க விஷயத்த சொன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ஒரு அனுபவம், அது
0: மறக்க முடியாத ஒரு அனுபவம்,
1: மறக்க முடியாத. இப்ப நினைச்சாலும் அந்த ஞாபகம், அந்த பயம், அவங்க பேசும்போது பேச்சே வரல,
0: ஆனாலும் அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்திருக்கு,
1: நம்பிக்கை இருந்தது. அதனால நீ அதெல்லாம் செய்ய மாட்ட, சொல்லு யார் செஞ்சாங்கன்னு, யார் செஞ்சாங்கன்னு காட்டி கொடுத்தோம்னா வம்பாயிடும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எங்க பெரியம்மா வீட்டுக்கு போகும்போது லீவுக்கு போவோம் சார், சோழிங்கருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலை கிராமம் அது. பெரியம்மா வந்து ஸ்கூல் ஹெச்எம்மா இருந்தாரு அங்க தொடக்கப்பள்ளியில, பெரியம்மாவுக்கு குழந்தைகள்லாம் கிடையாது, நாங்க தான். அவங்க வீட்டுல ரேடியோ இருந்தது. அதே மாதிரி அங்க ஒரு அந்த தெருமுனையில வந்து ஒரு விநாயகர் கோவில், அந்த கோவிலுக்கு வந்துட்டு ரேடியோ வாங்கி கொடுத்திருந்தாங்க. அது ஒலிபெருக்கியெல்லாம் கட்டியிருப்பாங்கன்னு இப்ப எனக்கு தோணுது. அந்த சாயந்தர நேரத்துல அந்த ரேடியோவை வச்சிருவாங்க, ரேடியோ வைக்கிறதுக்குன்னு ஒருத்தங்களை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க, ரேடியோ வச்சிருவாங்க. அது ராத்திரி 9 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சிகள் அதுல ஓடிட்டே இருக்கும். அது எல்லா இடத்துக்கும் ஊருக்கே கேக்குற மாதிரி இருக்கும். எங்கெல்லாம் வந்து காற்று கூட நுழைய முடியாத இடத்துல கூட இந்த வானொலி நுழைஞ்சிருக்குது, அதனுடைய பயன்பாடு வந்து எல்லாருக்கும் ரொம்பவும் பயன்பட்டு இருக்குதுன்றது தெரியுது. எங்களுக்கு என்னன்னாக்கா, அப்பாவை பத்திய விஷயங்கள் அப்பெல்லாம் கடிதம் மட்டும்தானே இருந்தது, அவரை பற்றிய விஷயங்கள், அவர் எப்படி இருக்கிறாருன்றது, அவர் ஜம்முல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில மழை வெள்ளம் இருக்கா, என்ன இருக்கு, எப்படி இருப்பாங்கன்றதுக்கு அது அந்த உணர்வு சார், அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவரை பற்றி உடனே தெரிஞ்சுகிட்ட மாதிரி இப்ப அந்த மாதிரியான ஒரு உணர்வு.
0: வானொலி செய்திகள் மூலமா இந்தியாவுல என்ன நடக்குது,
1: என்ன நடக்குது
0: அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது, சரி நம்ம அப்பா வந்து ஒண்ணு
1: அப்பா பிரச்சனை இல்லாம நல்லா இருக்காரு, திடீர்னு வந்து அந்த ஜீலம் நதியில வந்துட்டு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு வாங்க, ஐயோ வெள்ளம் வந்துருச்சுன்னா அப்பா அங்க இருக்காரு அப்படின்னு நினைப்போம். அப்ப அந்த இதெல்லாம் சரியாயிடுச்சு. அந்த மாதிரி நியூஸ்ல வந்து அவங்க சரோஜ் நாராயண சுவாமி
0: செய்திகள் வாசிப்பது
1: நமக்கே ஒரு கம்பீரம் தொற்றிக்கின்னு வந்துடும்.
0: நீங்க சின்ன வயசுல வந்து ரேடியோ எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க.
1: ஆமா சார்.
0: அப்புறம் வந்து வானொலி கூட

0: தொடர்பு, அது எப்ப முதல்ல
1: வானொலி கூட தொடர்பு. இளைய பாரதம்னு ஒரு நிகழ்ச்சி இருந்தது சார், அதுல வந்து ஒரு சின்ன வேடம் தான், இலங்கை மன்னன் என்ன நாடகம்னு எனக்கு ஞாபகத்துல இல்லை இப்போதைக்கு. அந்த இலங்கை மன்னன் பேசுற மாதிரி ஒரு வசனம், அது மட்டும் ஞாபகம், கடுகு சிரித்தாலும் காரம் போகாது என்று காட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவோம் பாருங்க, அதுதான் வானொலியோட தொடர்பு. அவ்வளவு.
0: எந்த வானொலி, எந்த நிலையம்?
1: சென்னை வானொலி நிலையம்.
0: அங்க போய் முதல் முதல்ல இது பண்ணீங்க. அதுக்கு பிறகு இப்ப நீங்க கடலூர் கல்யாணம் ஆகி கடலூர் வந்தீங்க. திருச்சேரி வானொலி கூட எப்போ தொடர்பு?
1: கடலூர் வந்தது கூட சார், கடலூர்ல ரொம்ப நாட்கள் இல்ல சார். ஏன்னா என்னுடைய கணவர் வந்துட்டு விமானப்படையில இருந்ததுனால திருமணம் ஆகி வந்த அடுத்த ஒரு மாதத்திலே டெல்லிக்கு தான் நாங்க பயணப்பட்டோம். அதனால அங்கே வந்து ஒரு 20-21 ஆண்டுகள் எல்லாம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட இப்ப ஒரு 10 ஆண்டுகளா இருக்குமான்னு நினைக்கிறேன். அப்பதான் புதுச்சேரி வானொலி நிலையத்தோட தொடர்பு. புதுச்சேரி வானொலி நிலையத்தினுடைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் எல்லாம் அருமையான நிகழ்ச்சிகள் இருக்கு. காலையில அப்பெல்லாம் வந்து மேழியர் உலகம்னு இருந்ததுங்களா, மேழியரே கேளியர், அப்புறம் இரவுல மேடி செல்லம் இருந்தது. இப்போ காலையில வந்து உழவர்களுக்கான நிகழ்ச்சிகள் நினைக்கிறேன். அதுல காத்தமுத்து கருத்தமுத்து பேர நல்ல பொருத்தம், அவங்க உரையாடல் இருக்கு பாருங்க, அதாவது ரொம்ப பொருத்தமா வந்து அந்த உழவர்கள் வந்து எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி ஒரு அந்த உரையாடல் பேசுற விதம், அந்த பேச்சு நடையில பேசுறது, அதுவும் அவங்களுடைய அந்த வட்டார வழக்குல பேசுறது, அது ரொம்ப அருமை. அதை கேட்காம இருந்தாக்கா வந்துட்டு அன்னைக்கு பொழுது நல்லா இல்லாத மாதிரி ஒரு இது, அது கேட்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுது. அதுல இன்னொரு கூடுதல் தகவல் இப்ப இங்க வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுல வந்து காத்தமுத்து கருத்தமுத்துன்றதுல அதுல நீங்க ஒரு பாத்திரம் நான் நினைக்கிறேன். காத்தமுத்து தான் சார் கருத்தமுத்துன்றவர், அவரு
0: சீனிவாச முருகன்.
1: சீனிவாச முருகன் சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், எவ்வளவு அருமையா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினைச்சா உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சார்.
0: நல்லா இருக்கு. நீங்க பங்கு பெற்ற நிகழ்ச்சிகள் பத்தி எல்லாம் சொல்லலாம்.
1: நான் பங்கு பெற்றது இங்க வந்து விழிப்புணர்வு சம்பந்தமா வந்துட்டு 2-3 உரைகள் தந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் காந்தி ஜெயந்திக்கான ஒரு உரை கொடுத்திருக்கேன்.
0: உங்களது உரையோ இல்ல உங்களது நிகழ்ச்சியோ வந்து தமிழ்நாடு லெவல்ல எல்லா வானொலி நிலையங்களும் ஒளிபரப்புற நிகழ்ச்சி எல்லாம் இருந்துச்சா?
1: அந்த மாதிரி என்னுடைய அயல்வெளி பயணங்கள் பற்றி ஒரு நூல் எழுதியிருந்தேன், அதுல நேர்காணல். அதே மாதிரி சிறுகதைகள், சிறுகதை வாசிக்கும் போது இந்த சிறுகதையை கேட்டவங்க எனக்கு என்னுடைய வட்டாரத்தில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க, பட் நான் தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சிறுகதை வாசிக்கிறேன்றது தெரியாது, குரல் வச்சு நீங்க தான் அப்படின்னு அந்த உங்க கண்டுபிடிச்சு அந்த சிறுகதைக்காக பாராட்டியிருக்காங்க. கவியரங்கம் கலந்துட்டு இருக்கிறோம். அது இல்லாம என்னுடைய கவிதைகள் வந்து இங்க ஒரு 15 நிமிஷத்துக்காக கவிதைகள் வாசி
0: கைபேசி மூலமா இருக்கு.
1: திங்கள்
0: கிழமை முதல் வெள்ளி வரை வாரந்தோறும் அந்த நிகழ்ச்சி இருக்குது.
1: அதே மாதிரி இலக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் தர நிகழ்ச்சிகள் நடக்கும் போது அது உண்மையிலேயே வந்து இலக்கியத்தை வந்து புதுப்பிக்கிற மாதிரி, ஒரு புத்தகத்தை எடுத்து வந்து எல்லாராலையும் வந்து வாசிச்சு பாக்கிறதுக்கு நேரமோ அல்லது அவங்களுக்கான அந்த வாய்ப்போ கிடைக்காம இருக்கலாம். இப்ப வந்து நம்ம நேர இலக்கியத்தை பத்தி கேட்கும் போது அந்த சொல்றவங்க அந்த நிகழ்ச்சி அமைப்பு, சொல்றவங்களுடைய அந்த இதையெல்லாம் வச்சு அந்த இலக்கியத்தை வாசிக்கணும், படிக்கணும், அதை இன்னும் தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் வந்து
0: ஆர்வத்தை தூண்டுற மாதிரி
1: இருக்கு வாசகர்கள்.
0: அதாவது புதுச்சேரி அப்புறம் சென்னை திருச்சி
1: இந்த
0: வானொலி நிலையங்கள் வந்து ரொட்டேஷன் முறையில வந்து இலக்கியம் பேசுவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் சொல்றீங்க, இவ்வளவு இருக்கு.
1: அதுதான் சார் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் ஒரு நிகழ்ச்சியில வந்து பாரத பிரதமர்
0: நாட்டு மக்களுக்கு
1: உரையாற்றுகின்ற ஒரு நிகழ்ச்சி, அதை தவறாம கேக்குறது நல்லாவே இருக்காது. இதெல்லாம் வந்து வானொலிக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு நிகழ்வுகளா இருக்குது.
0: எனக்கு என்னன்னா பல்வேறு ஊடகங்கள் இருக்குது, இன்னைக்கு வந்து சமுதாய ஊடகங்கள் நிறைய இருக்குது, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், எக்ஸ் தளங்கள் இப்படிலாம் இருக்குது. பல்வேறு ஊடகங்கள்லயும் எல்லாரும் நிறைய பேர் மூழ்கிதான் இருக்காங்க. இருந்தாலும் வானொலி அது வந்து நமக்கு எந்த வித தொந்தரவும் தராம நம்ம வேலைகள் எல்லாம் பாத்துக்கிட்டே அது வானொலியும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா மத்த ஊடகங்கள்ல நம்ம மூழ்கணும், அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும்,
1: நேரத்தை சாப்பிட்டுடும் சார் அதெல்லாம் நிறைய. இன்னொரு விஷயம் இதுல சொல்லணும்னா

0: ஒரு ஊடகத்தினால வந்து அதுல வந்து ரெண்டுமே இருக்குன்னு சொல்லலாம், அதாவது நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வானொலியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அதுல நன்மையை தவிர தீமை என்பது எள்ளளவும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்துல எல்லோருடைய கருத்தும் அதான் இருக்கும். இப்ப முகநூல் போறோம் அப்படின்னு சொன்னா முகநூலால பாதிப்புகள் நிறைய இருக்கு. வேற எந்த ஊடகத்துக்கு நம்ம போனாலும் சரி, இல்ல பண்பாட்டு சீரழிவுகள், குடும்பத்தை சிதைக்கிற ஒரு தூண்டுதல்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குது. ஆனா சமுதாயத்திற்கு ஒரு நன்மை செய்கின்ற ஒரு ஊடகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா யார் வேண்டுமானாலும் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் வானொலி ஒன்றுதான்னு சொல்லலாம். மற்றதுல தீமைகளும் கலந்திருக்கு, இதுல இல்லை.
1: அப்புறம் வானொலி வந்து இந்த பல்வேறு தரப்பு மக்களையும்
0: அழைச்சி போகுது,
1: அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா சிறுவர் நிகழ்ச்சி இருக்கு, இளைய பாரத நிகழ்ச்சி இருக்கு, மகளிர் நிகழ்ச்சி, மருத்துவ நிகழ்ச்சி, விவசாய நிகழ்ச்சி, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுங்க.
0: மகளிருக்கான நிகழ்ச்சிகள்னு ஒண்ணு வந்துட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து வேறுபாடே இல்லாம எல்லா துறையும் சேர்ந்தவங்களும் வெவ்வேறு பணிகள்ல இருக்கிற அத்தனை பெண்களையும் சாதித்த பெண்கள், தன்னம்பிக்கை இருக்கின்ற பெண்கள், அவங்களுடைய சவால்களை எப்படி அவங்க கடந்து வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நேர்காணலாவோ இல்ல அவங்களை பற்றி அந்த விவரங்கள் எல்லாம் அங்க சொல்லும் போது வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அட இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சவாலே கிடையாது, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது, இதையெல்லாம் தாண்டி இவங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கும் போது நம்ம வர முடியாதா என்ன அப்படின்ற ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரதா அமைஞ்சிருக்கு சார். இந்த மாதிரி சமதர்மம், ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் எதுவும் பார்க்காம இருக்கிறது, மிக எளிமையாக மக்களோடு மக்களாக தோழனாக நட்பாக இருந்து அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்து கொடுக்கறதுன்னா அது வானொலியை தவிர இப்ப மட்டும் இல்ல சார், இனி எத்தனை காலங்கள் வந்தாலும் வானொலிக்கு நிகர் எதுவுமே கிடையாது.
1: வானொலிக்கு 90 வாழ்த்துங்களா.
0: வானொலிக்கு 90 என்ன சார், அதுக்கு வந்து 900, 9000, 9,00,000, 9 கோடின்னு அது இந்த உலகம் இருக்கிற அளவுக்கும் காற்றை போல எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்து காற்றை போல மக்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என்பதிலே நிச்சயமாக அதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை. வானொலி பல 100 ஆண்டுகளை தாண்டி பிரபஞ்சம் இருக்கின்ற வரையில் நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி மனதார வாழ்த்துகின்றேன்.
1: உங்களை சந்திச்சு பேசினதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கங்க.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் வானொலி நேயர் மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இணை தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்

இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, முக்கனின்னு சொல்லக்கூடிய மாப்பழம் வாழை இதை வச்சுதான் நாம ஒரு ரெசிபி செய்ய போறோம். அது என்ன ரெசிபினா, முக்கனி பாயாசம். வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம் இது மூன்றையும் வைத்து ஒரு பாயாசம் தான் செய்ய போறோம். வாழைப்பழம் வந்து உடலுக்கு உடனடி ஆற்றலை தரும். பலாப்பழம் நார்ச்சத்து நிறைந்திருக்கிறதுனால செரிமானத்துக்கு உதவும்னு சொல்லுவாங்க. மாம்பழம் வைட்டமின் ஏ சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த மூன்று கனிகளையும் வைத்து பாயாசம் செய்யறது எப்படின்னு பாக்கலாமா? இந்த பாயாசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் மாம்பழம் ஒன்று, வாழைப்பழம் ஒன்று. நல்ல கனிந்த வாழைப்பழமா எடுத்துக்கோங்க. அது சுவையை

0: ரெட்டி பாக்கம். பலாப்பழம் ஒரு கப்பு, பால் அரை லிட்டரு, முந்திரி பருப்பு 10, உலர் திராட்சை 5, நெய் தேவையான அளவு. அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் போட்டால் தானே பாயசம் வந்து சுவையாக இருக்கும். நறுக்கிய பாதாம், பிஸ்தா ஒரு சிறிய கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நாட்டு சக்கரை வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. முதல்ல பாத்திரத்தில் பாலை சேர்த்து சிறிதளவு தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. பால் கொதிக்க ஆரம்பிச்சதும் நல்லா கிளறுங்க. பால் பாதியாக சுன்ற வரைக்கும் காய்ச்சணும். பழங்களை தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் பலாப்பழத்தை மட்டும் கொரகொரப்பாவும், மாம்பழம் வாழைப்பழத்தை மென்மையாக அரைச்சிக்கோங்க. காய்ந்த பால் ஆறினதும் அரைச்சி வச்ச அந்த பழக்கூழ்களை சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்துக்கோங்க. கடைசியாக இந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நெய்யில் வறுத்து எடுத்தீங்கன்னா அதோட சுவையே இன்னும் கூடுதலாக இருக்கும். கடைசியாக இந்த முந்திரி, உலர் திராட்சை, நறுக்கிய பாதாம், பிஸ்தா இதெல்லாம் பொன்னிறமாக நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த சேர்த்து வச்ச பழக்கூழ் கூட ருசியான அந்த உலர் திராட்சை, அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு கலக்குனீங்கன்னா சுவையான முக்கணி பாயாசம் ரெடி. இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு குளிர்ச்சியாக சாப்பிட்டாலும் சுவை அட்டகாசமாக இருக்கும். இந்த பாயாசம் செய்யறதுக்கு நல்ல பழுத்து இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் பழங்களை மட்டுமே பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் இந்த பாயாசம் வந்து நிறைய சுவையை கூட்டணும் அப்படின்னா பலாப்பழத்தை கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போதான் வந்து பாயாசம் சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டு சிறந்த சுவையை தரும். பால் சூடாக இருக்கும்போது பழங்களை சேர்க்கக்கூடாது, ஏன்னா நிறமும் அதோட சுவையும் வந்து வேற மாதிரி மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பழங்களில் இயற்கையான இனிப்பு இருக்கிறதுனால சர்க்கரை அளவு கவனமாக பார்த்து பயன்படுத்தணும். அப்போதான் வந்து நிறைய சுவை இருக்காம நார்மலாக இருக்கும். நெய்யை நேரடியாக பாயாசத்தில் சேர்த்துனீங்கன்னா தனித்துவமான ஒரு நறுமணமும் சுவையும் தரும், சுவையையும் தரும். அப்புறம் என்னங்க, உங்கள் வீட்டு பெரியவங்க மட்டும் இல்லாத உங்கள் வீட்டு குட்டிஸ் சுட்டிஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முக்கணி பாயாசத்தை. இந்த பாயாசம் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்களும் கிடைக்கக்கூடிய ஒரு பாயாசம், நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால கூடுதல் சுவையும் தரக்கூடிய ஒரு பாயாசம்னே சொல்லலாம். அப்புறம் என்ன, இன்னைக்கு ஈவினிங்கே உங்கள் வீட்டில் இந்த முக்கணி பாயாசம்தான் சம்மர் டைம்னாவே இந்த மூன்று பழங்களும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு டைம் இல்லையா, அதனால உங்க வீட்டில் இந்த பாயசத்தை செஞ்சு அசத்துங்க. நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நாம் இணைக்கின்றோம்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: நேர்களை இன்றையோட பூவே பெண் பூவோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, டைலாக் கேளுங்க ரிப்பீட் பண்ணுங்க. டைலாக் கேளுங்க ரிப்பீட் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் புதிய பெண் தோழிகள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றும் 94-86-68-10-25. மற்ற பெண் தோழிகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-31 மற்றும் 94-86-65-20-25. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
2: God's Own Country-யோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
3: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரவியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
2: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
4: Coconut Development Board presents Tender Coconut Water.
5: Nutritious, diabetic friendly.

0: and delicious with a taste of natural goodness in every drop of it.
1: Enjoy nature's health drink, tender coconut water from Coconut Development Board.
2: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள்.
3: தென்னை ஒரு பல்லாண்டு பயிர், அது போக அது ஒரு சல்லி வேர் பயிர். அதனால ஒரு குறிப்பிட்ட மண் மண்டலத்தில் இருந்துதான் வாழ்நாள் முழுக்க அதற்கு எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் தேவையோ அதை கிரகித்த வண்ணம் இருக்கின்றது. அதனால அந்த மண் மண்டலத்திற்கு நாம் போதிய அளவு ஊட்டச்சத்துக்களை உரங்கள் வாயிலாகவோ அல்லது இயற்கை எருக்கள் வாயிலாகவோ மீள்நீட்சி செய்வது ரெப்ளனிஷ் செய்வது மிகவும் அவசியம். மண்ணிலுமே நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் எந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை நிலையில் இருக்கின்றதோ அதுவே தென்னையின் விளைதிறனை தீர்மானிக்கும். அதனால்தான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உழவர்களுக்கு சமச்சீர் உர மேலாண்மையை பின்பற்றுமாறு அறிவுறுத்திய வண்ணம் இருக்கின்றது.
4: அது என்ன மேடம் சமச்சீர் உர மேலாண்மை?
3: இயற்கை உரங்கள், மண் பரிசோதனை அடிப்படையிலான ரசாயன உரங்கள், உயிர் உரங்கள் உள்ளடக்கிய அந்த நெறிப்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து மேலாண்மை முறையை நாம் கையாண்டால் கண்டிப்பாக தென்னையில வந்து பல்வேறு உயிரியல் இடர்பாடுகளுக்கான எதிர்ப்பாற்றலை வழங்கி நல்ல விளைச்சலை பெற முடியும். பொதுவா தென்னை மரத்துக்கு வந்து ஏறத்தாழ 16 ஊட்டச்சத்துக்கள் தேவை. அது பேரூட்டங்கள் மற்றும் நுண்ணூட்டங்கள் என இரு வகைப்படும். பேரூட்டங்கள்ல முதல்ல வர்றது என்னன்னா தழைச்சத்து, நைட்ரஜன். தென்னையில வந்து புரதம் உருவாவதற்கு, பச்சையம் கிடைப்பதற்கு தழைச்சத்து தேவைப்படுது. நம்ம ஒரு தென்னை மரத்தை எண்ணி பார்த்தாலும் அதுல ஏறத்தாழ 35-40 ஓலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அத வந்து ஒரு ஹெல்த்தியான தென்னை மரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ்வளவு ஓலைகள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதற்கு தழைச்சத்து தேவை. பொதுவா தென்னை மரத்துக்கு வந்து ஒரு வருடத்துக்கு 560 கிராம் தழைச்சத்து தேவைப்படுது. இதை வந்து நம்ம பல்வேறு உர ஆதாரங்கள் வழியா கொடுக்கலாம். அதாவது யூரியா வழியாகவோ, அமோனியம் சல்பேட் வழியாகவோ, இல்ல வேறு வாட்டர் சாலியபிள் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி தென்னை மரத்துக்கு தேவைப்படும் தழைச்சத்தை கொடுத்து அதனுடைய தேவையை நாம் நிவர்த்தி செய்யலாம். இரண்டாவது முக்கியமான பேரூட்டம் என்னன்னா மணிச்சத்து. பொதுவா தென்னை மரத்துக்கான ஆற்றலை கொடுக்கறதுக்கு வந்து இந்த மணிச்சத்து தேவைப்படுது. தேங்காயில புரதச்சத்தை அதிகரிக்கிறதுக்கும், இந்த பாலை வந்து சீக்கிரமா வெடிக்கிறதுக்கும், வேர்கள் வந்து நல்ல வீரியத்தோடு வளர்ச்சி பெறவும் இந்த மணிச்சத்தானது தென்னை மரத்துக்கு மிகவும் தேவைப்படுகின்றது. நம்ம சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடுவோம், இல்ல டிஏபி போடுவோம், அது அடுத்த டைம் உரம் போடுற வரைக்குமே கரையாம கூட சில சமயங்களில் இருக்கும். குறைவான நகர்வு திறன், சில சென்டிமீட்டர் மட்டுமே ஒரு நாளைக்கு நகரக்கூடிய ஒரு சத்துனா அது மணிச்சத்து தான். அதனால மணிச்சத்து நம்ம போடையில அங்க எருக்கள், இயற்கை எருக்கள் எல்லாம் நம்ம சேர்த்தி போட்டோம்னா மண்ணில் அதனுடைய நகர்வு திறன் வந்து அதிகரிக்கும். மணிச்சத்து வந்து ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 320 கிராம் தேவைப்படுது. இதைய சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அல்லது டையமோனியம் பாஸ்பேட்டாக கொடுக்கலாம். ஃபர்டிகேஷன் பண்ற விவசாயிகள் மோனோ அமோனியம் பாஸ்பேட் அல்லது பிற வாட்டர் சாலியபிள் பாஸ்பரஸ் ஃபார்முலேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அல்லது டிஏபிய 2 நாள் தண்ணியில உறவிச்சு அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஃபர்டிகேஷன் செட்டப்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்படி நீங்க ஊத்துறீங்க அப்படின்னா அந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் மற்றும் டிஏபியில் உள்ள முழுமையான மணிச்சத்தானது தண்ணியில வராது, அதனால வேஸ்டா தான் போகும். ஏன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் டிஏபி ரெண்டுமே வந்து நீரில் முழுமையாக கரையும் தன்மை இல்லை. அதனால ஃபர்டிகேஷன் பண்ற அந்த உழவர் பெருமக்கள் எஸ்எஸ்பி ஆர் டிஏபிய தண்ணியில 2 நாள் ஊற வச்சு கரைச்சு யூஸ் பண்றதுக்கு பதிலா வாட்டர் சாலியபிள் ஃபார்முலேஷன்ஸ் மோனோமோனியம் பாஸ்பேட் இருக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணி அதிக லாபத்தை பெறலாம். மூன்றாவது முக்கியமான ஒரு சத்து என்னன்னா சாம்பல் சத்து. 2000 வருஷத்திலிருந்தே பார்த்தோம்னா நம்ம பகுதியில வந்து ஏதோ ஒரு பூச்சியோ நோயோ பெரிய தாக்குதலை ஏற்படுத்திட்டு வருது. முதல்ல நம்ம எரியோபிட்ஸ் இலந்தி அப்படின்னு சொன்னோம், காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூண்வண்டு, ரியூகோஸ் ஸ்பைரலிங் ஒயிட் ஃபிளை, வேர்வாடல் நோய், இந்த மாதிரி வந்து தென்னையில ஏதோ ஒரு பூச்சியோ நோயோ வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு வருது. சோ இந்த மாதிரி பூச்சிகளுக்கும் நோய்களுக்கும் அதீத சீதோஷ்ண நிலைகளுக்கும் தென்னை மரத்துக்கு ஒரு தாங்கு திறனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து சாம்பல் சத்து தேவை. கண்டிப்பா சாம்பல் சத்து போடல அப்படின்னு சொன்னா விளைதிறன் பாதிக்கப்படும். ஈவன் நம்ம அடுப்பு சாம்பலை கூட நம்ம போடலாம். சாம்பல் சத்து வந்து தென்னை மரத்துக்கு ஒரு வருடத்திற்கு 1200 கிராம்

0: தேவைப்படுது. இதை நம்ம வந்து எதிர மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் இல்ல சல்பேட் ஆஃப் பொட்டாஷ் வழியா கொடுக்கலாம்.
1: தழை மணி சாம்பல் சத்து ஆச்சு, அடுத்தது மேடம்
0: கால்சியம். நம் தமிழ்நாட்டுல வந்து பெரும்பாலும் தென்னமரத்துல வந்து சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வர்றது கிடையாது. ஏன்னா ஓடக்கல் பூமியில பெரும்பான்மையாக நம் மாநிலத்தில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருது. அமில நிலங்களில் தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகள் அங்க வந்து லைம் போடுவாங்க, சுண்ணாம்பு போடுவாங்க, அதாவது கால்சியம் கார்பனேட். ஆனா தமிழ்நாட்டுல வந்து பெரும்பான்மையான அந்த மண் வகைகள் காரநிலையை சார்ந்தது. அதனால சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம ஜிப்சம் வந்து போடலாம். ஜிப்சம் போட்டோம் அப்படின்னா அதுல இரண்டு இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் கால்சியம் இருக்குது, சல்பரும் இருக்குது. அதனால இந்த சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையை ஜிப்சம் போட்டு நம்ம வந்து நிவர்த்தி செய்யலாம். ஜிப்சம் போட்டோம் அப்படின்னா பிஹெச்மே குறையும், மண்ணோட பொலமுழப்பு தன்மையுமே வந்து அதிகமாகும், நல்ல வந்து பருப்பு வந்து திக்காகும். சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா தக்காளியில வெடிக்கிற மாதிரி இந்த ஓட்டுல வந்து விரிசல் வரும், அந்த தேங்காய் ஓட்டுல விரிசல் வரும், மட்டை வந்து அதே வந்து பிளந்து போன மாதிரி காணப்படும். இதெல்லாமே வந்து சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை அறிகுறிகள். இப்ப நம்ம வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடுறது முக்கியமா மணிச்சத்து மண்ணுக்கு சேர்க்கணும் அப்படிங்கறதுனாலதான் நம்ம போடுறோம். இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்லயே வந்து கால்சியம் மற்றும் சல்பர் மறை சேர்க்கப்படுகின்றது. எனவே தொடர்ச்சியா சூப்பர் பாஸ்பேட் போட்டுட்டு இருக்கிற விவசாயிகள் வந்து தனியா சுண்ணாம்பு சத்தோ இல்ல சல்பரோ போடணும் அப்படிங்கிற ஒரு தேவை கிடையாது. ஒரு இரண்டாம் நிலை ஊட்டச்சத்து இப்ப கெய்னிங் மொமெண்டம் அப்படின்னு சொன்னா வந்து மெக்னீசியம் தான். ஏன்னா பச்சைய மூலக்கூறின் மத்தியில வந்து இந்த மெக்னீசியம் சத்து இருக்குது. பொது பரிந்துரையாகவே ஒரு வருடத்துக்கு ஒரு மரத்துக்கு 1 கிலோ அளவு 2 ஸ்பிளிட்ல 6 மாசத்துக்கு ஒருக்க 1/2 கிலோ போடுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி வருது. அந்த மூன்றாவது மிக முக்கியமான இரண்டாம் நிலை பேரூட்டம் என்னன்னா கந்தகம், அதாவது சல்பர்.
1: இதன் குறைபாட்ட எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: இப்ப நிறைய விவசாயிகள் வந்து இந்த தண்டு பகுதி மேல மரத்து மேல வந்து அந்த ஓலைகள் எல்லாமே சரியுது அப்படின்னு சொல்றாங்க. இது இங்கிலீஷ்ல வந்து ஸ்கர்ட்டிங் அல்லது பக்லிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். சல்பர் டெபிஷியன்சியும் இந்த மாதிரி ஸ்கர்ட்டிங் ப்ராப்ளமுக்கு வித்திடும். பொதுவா மண்ல வந்து 10 ppm விட குறைவாக அந்த சல்பர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மண்ணில் பற்றாக்குறை ஏற்படும். சோ அந்த மாதிரி சல்பர் டெபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கால்சியம் சல்பேட் போட்டு அதை வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஈவன் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்லயுமே வந்து சல்பர் இருக்குது. தொடர்ச்சியா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த விவசாயிகள் வந்து தனியா சல்பர் போடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதாவது சல்பர் வந்து தஞ்சாவூர் வாடல் நோய் போன்ற பல்வேறு நோய்களுக்கு எதிர்ப்பாற்றலை அந்த தென்னை மரத்துக்கு வந்து கொடுக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி என்னன்னா நுண்ணூட்ட சத்துக்கள். பொதுவா அந்த நுண்ணூட்ட உரங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கறதுனால உழவர் பெருமக்கள் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறையா இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தென்னமரத்துல வந்து விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்படும். ஜிங்க் டெபிஷியன்சி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 200 கிராம் ஜிங்க் சல்பேட் போட்டு அந்த துத்துநாக சத்து பற்றாக்குறையை நாம் நிவர்த்தி செய்யணும், கண்டிப்பா வந்து குறுமை உதிரும். அடுத்த ஒரு நுண்ணூட்டம் என்னன்னா தாமிரம், அதாவது காப்பர். எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிக்குதோ அங்க எல்லாமே வந்து காப்பர் டெபிஷியன்சி வரும். காப்பர் டெபிஷியன்சி நம்ம மண்ணில் இருக்குது அப்படின்னா வருடத்திற்கு ஒரு மரத்துக்கு 100 கிராம் அளவு காப்பர் சல்பேட் போட்டு அதனுடைய பற்றாக்குறையை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். அடுத்த ஒரு சத்து என்னன்னா இரும்பு சத்து. இப்ப இரும்பு சத்து மண்ணில வந்து பற்றாக்குறை இருக்குதுன்னா அந்த அறிகுறி வந்து தென்னை மரத்தில் பெரிதா நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனா தென்னந்தோப்புல வேற ஏதாச்சும் பயிர்கள், அதாவது கொக்கோ, ஈவன் களை செடிகள்ல கூட இந்த இரும்பு சத்து பற்றாக்குறை அறிகுறி தென்படும். பொதுவா அந்த அயர்ன் டெபிஷியன்சி வந்து நம்ம இன்டர்வீனல் குளோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்வீனல் குளோரோசிஸ் அப்படின்னா நரப்பகுதி பச்சையா இருக்கும், நரம் விடை பகுதி வந்து வெளிரி போய் காணப்படும். இது டிபிக்கல் அயர்ன் டெபிஷியன்சியோட சிம்டம். சோ இந்த மாதிரி தருணங்களில் நம்ம வந்து ஃபெரசல்பேட்ட ஒரு மரத்துக்கு 200 கிராம் நம்ம போட்டு அந்த இரும்பு சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யலாம். பட் அது பிக்சேஷனுக்கான அபாயம் இருக்கிறதுனால நம்ம கூடவே சிட்ரிக் ஆசிடும் போடலாம். அதாவது இரும்பு வந்து Fe3+ ஆ இருந்துச்சுன்னா அந்த மரம் வந்து எடுத்துக்காது, Fe2+ ஆ இருந்தாதான் அந்த மரம் எடுத்துக்கும். சோ Fe2+ ஆகவே ரீடைன் பண்றதுக்கு சிட்ரிக் ஆசிட் நம்ம கூட போட்டோம் இல்ல ஆர்கானிக் ஆசிட்ஸ் அளிக்கக்கூடிய இயற்கை எருக்கள் நம்ம போட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து மண்ணில் நிலைநிறுத்தப்படுதல் மற்றும் மணிச்சத்து நிலைநிறுத்தப்படுதல் ரெண்டையுமே

0: நம்ம வந்து தவிர்க்க முடியும். அதனால நுண்ணூட்ட சத்துக்கள் போடையில உழவர்கள் வந்து கூடவே இயற்கை எருக்கள், அது தொழு உரமாக இருக்கட்டும் இல்லைனா வந்து பசுந்தாள் உரமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இயற்கை எருவை நம்ம போட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து நிலைநிறுத்தம், மணிச்சத்து நிலைநிறுத்தம், இது எல்லாத்தையுமே தவிர்த்து அந்த ஊட்டச்சத்துக்களை எல்லாமே வேர்களுக்கு கிடைக்க நாம் வழிவகுக்கலாம். அடுத்தது மேங்கனஸ். இந்த மேங்கனஸ் சத்து பற்றாக்குறை வந்து அதாவது இலைகள் வந்து சுருண்டு காணப்படும். தமிழகத்து மண் வகைகள்ல பரவலாக மேங்கனஸ் சத்து பற்றாக்குறை நம்ம பார்க்க முடியாது, ஏதோ ஒரு சில இடங்கள்ல தான் நம்ம வந்து இந்த மேங்கனஸ் டெபிஷியன்சியை பார்க்கலாம். அடுத்தது மாலிப்டினம். பொதுவாகவே தழைச்சத்து நிலைநிறுத்தத்துக்கு தேவைப்படும் ஒரு மிக முக்கியமான ஒரு நுண்ணூட்டம். அமில மண் வகைகள்ல வந்து இதனுடைய பற்றாக்குறை தென்படும். அப்ப அமில மண் வகையில இது டெபிஷியன்டா இருக்குது அப்படின்னா சோடியம் மாலிப்டேட் போட்டு இந்த மாலிப்டினம் டெபிஷியன்சி நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம். இப்போ பிரிக்க முடியாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டா தென்னையும் போரானும் அப்படிங்கிற ஒரு பதில் தான் இன்னைக்கு வரும். ஏன்னா போரான் சத்து பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா துத்தநாசம் மாதிரியே கண்டிப்பா குறும்புகள் வந்து கொட்டும். சோ ஒரு மரத்துக்கு ஒரு வருடத்திற்கு வந்து ஒரு 100 கிராம் அளவு அதிகபட்சமாக அந்த போரான் வந்து போடலாம். போரான் சத்து பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஒல்லி காய்கள் அப்படின்னு சொல்லுவோம், உள்ள உடச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, ஓடு மட்டும்தான் இருக்கும், அந்த மாதிரி வந்து ஏற்படும். அடுத்தது குளோரின் வந்து நிறைய விவசாயிகள் கேட்பாங்க, சாப்பாட்டு உப்பு போடலாமா வேண்டாமா அப்படின்னு. மண்ணிலையும் தண்ணியிலையும் வந்து குளோரின் ஜாஸ்தியா இல்ல, உப்பு தன்மை ஜாஸ்தியா இல்ல அப்படின்னு சொன்னா தாராளமா சாப்பாட்டு உப்பு ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு 1 கிலோ அளவு நம்ம போடலாம். சோ இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது எல்லாமே வந்து என்னன்னா ரசாயன உரங்கள். இப்ப அதோடு மட்டுமல்லாமல் நிறைய இயற்கை எருக்களுமே வந்து போடணும். அது வந்து தொழு உரமாக இருக்கட்டும் இல்லைன்னா ஆட்டு எருவாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து மக்க வைக்கப்பட்ட கோழி எருவாக இருக்கட்டும், உயிர் உரங்கள் நம்ம போட்டோம்னா மண் வளம் பெருகும்.
1: மேடம், அந்த தென்னை டானிக் பத்தி சொல்லவே இல்லையே.
0: இப்ப தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆழியார் தென்னை ஆராய்ச்சி நிலையத்துல இந்த நுண்ணூட்டத்தை தென்னை மரத்துக்கு வழங்குவதற்கான டானிக் வந்து உழவர் பெருமக்களுக்காக நாங்கள் வழங்கி வருகின்றோம். நல்ல தேவைப்படும் உழவர் பெருமக்கள் அங்கு வந்து அந்த தென்னை டானிக்கை பெற்று பலனடையலாம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இதுவரை தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்கினார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
6: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய், ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில் விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
7: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
9: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் கொமிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது பூவே பெண் பூவே. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
5: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
4: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345
2: or visit www.mahindra.org. அவங்க பெண் தோழிகளாம் தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, டைலாக் கேளுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. நாங்கள் ஒரு டைலாக் கொடுத்துருவோம், அதை பார்த்து நீங்கள் அப்படியே அதையே பேச வேண்டியது தான். நிகழ்ச்சியில் புதிய பெண் தோழிகள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343-42-24-40-30, மற்றொரு எண் 94-86-81-10-25. மற்ற பெண் தோழிகள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343-42-24-40-31, மற்றொரு எண் 94-86-65-20-25.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல் எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
5: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
4: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா குடுக்கறாங்க.
5: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
4: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை.

0: மூளை நரம்பியல் பக்கவாதம் வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
1: நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: மாற்று வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
4: நம்ம ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் டிசைனிங், கிளினிக்கல் லேப் டெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, BCOM IT நிறைய கோர்ஸ் இருக்குமா? அங்கதான் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிருக்கேன்.
5: சூப்பர்பா, நானும் அந்த காலேஜ்ல தான் சேரணும்னு நினைச்சேன்.
6: ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9944532060.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
3: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். நேர்களை இன்றையோட பூவே பெண் பூவையோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, டைலாக் கேளுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் பெண் தோழி, வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
4: திவ்யஸ்மி, நங்கவல்லி, சேலம்.
3: சரிங்க, இன்னைக்கு ஒரு டாபிக் என்னன்னு
4: தெரியுமா?
3: டைலாக் கேளுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. உங்களுக்கு டைலாக் கொடுத்துலாமா? சரிங்க, கேளுங்க.
5: டெல்ட பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.
3: கேட்டீங்களா? திருப்பிடும் போடணுமா?
4: இல்ல, ரொம்ப பெரிய டயலாக்.
3: சும்மா கொஞ்சமா சொல்லுங்க.
4: இன்னொரு
3: முறை போட்டுமா? சரி.
5: டெல்ட பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும்.
3: கேட்டீங்களா? சரிங்க, சொல்லுங்க.
4: பில்ட் அப் பண்றதோ பீலா பண்றதோ இருக்க கூடாது. நாம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்ம திரும்பி பார்க்கணும்.
3: என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் நீங்க?
4: நான் என்ன சொச்சம் செலக்ட்.
3: சரி, ஓகே, நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள்மா. நன்றி. இனப்பில் இணைய கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம். வேறுபாடி உத்தி அமராஜி. சரிங்க,
3: சரிங்க, பாப்போம். உங்களுக்கு சிம்பிளா கொடுக்கணுமா? சரி, உங்களுக்கான டயலாக் கேளுங்க.
7: அண்ணே, நீங்க பெரிய ஆளுனே, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லுவேன்டா. அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல அவர் ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும்.
3: கேட்டீங்களா?
6: கேட்டுங்க.
3: கொஞ்சமா சொல்லுங்க.
6: நீங்க ரொம்ப பெரிய ஆளு இல்லை,
3: உங்களுக்கான
8: டயலாக்
3: சிம்பிளா கொடுத்துட்ட, சொல்லுங்க பாக்கலாம். கேட்டீங்களா?
8: இல்லங்க.
3: இல்ல, டயலாக் கேட்டிங்களா?
8: ஐயே, கேடிங்க, ஒரு புரிய மாட்டீங்க.
3: வாங்க பழகலாம்னு சிவாஜி ஒரு டயலாக் சொல்லிருப்பார் தெரியுமா? சிவாஜி படத்துல ரஜினி சொல்லிருப்பாரு. இன்னொரு டைம் போடட்டுமா?
8: போடுங்க. வாங்க பழகலாம்.

0: சிம்பிள் தான், சொல்லுங்க பார்க்கலாம்.
1: வாங்க பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம்,
0: வாங்க பார்க்கலாமா? சரிம்மா, ஃப்ரீயா இருந்தா வரோம். நன்றிம்மா, தொடர்ந்து கேளுங்க. இணைப்பிலான கூடிய வணக்கம். வணக்கம், இணைப்பிலான கூடிய பெண் தோழி வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. நிகழ்ச்சியில் புதிய பெண் தோழிகள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25. மற்ற பெண் தோழிகள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-31 மற்றும் 94-86-65-20-25.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர், அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், ஜேஇஇ கிளாஸ், ஏஐ அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
4: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களை நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள்.
9: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.
10: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
11: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
12: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும்
0: 11 மணி 44 நிமிடத்தில் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய பெண் தோழி வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
1: தர்மபுரி மாவட்டம் எல்லப்பட்டியில முருகம்மா
0: சார். சரிங்க, உங்களுக்கான டயலாக் கொடுக்கலாமா?
1: கொடுங்க
13: சார். Give respect, take respect, okay?
0: சிம்பிளா தான் இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம்.
1: சார், இங்கிலீஷ்லாம் வராது எங்களுக்கு.
0: சும்மா ட்ரை பண்ணுங்க.
1: இன்னொரு முறை போடுங்க.
0: இன்னொரு முறை போடுமா?
13: Give respect, take respect, okay?
1: Give respect? அவரோ வரணும்
0: பரீங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. என்ன பிள்ளை கூட நேயர், வணக்கம்.
14: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
14: தர்மபுரி.
0: சரிம்மா, உங்களோட இணைப்பு சரியா இல்லை, இணைப்பு கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க.

0: வணக்கம் ஐயா, காலை வணக்கம். தர்மபுரி மாவட்டம் பொம்பளப்பட்டில இருந்து செல்வி பேசுறோம்.
1: சரிங்கம்மா, உங்களுக்கான டைலாக் கொடுக்கலாமா?
0: கொடுங்க ஐயா.
2: உனக்கு சைக்கிள் இல்ல, எந்திரா. என்னடா முறைக்கிற?
3: என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு.
2: இன்னொருக்க சொல்றா,
3: என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு.
1: கேட்டீங்களா?
0: உனக்கு சைக்கிள் எந்திரா.
1: அவ்வளோதான் வருதா? சரி, நல்லா முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள்மா, நன்றி. என்ன பிள்ளை நீ கூட நேயர், வணக்கம். வீட்டிலேருந்து விடுபட்டுட்டாங்க. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரங்களை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா? நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
6: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
7: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: குபாரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
2: அப்பா,
1: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
4: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று நண்பகல் 12:10 களத்தில் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில அளவிலான கால்பந்து வீராங்கனைகள் ஆர் சீதாலட்சுமி, தீபிகா, செண்பகம் ஆகியோருடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று பிற்பகல் 2 விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உணவு பதப்படுத்தும் தொழில்களில் பொருளாதார கணக்கு. சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பக் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால்
2: 1059. மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமனம்.

0: அணை தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: நெர்களைத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய பூவே பெண் பூவே. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வந்தது டைலாக் கேளுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. நேர்களை, இதுவரை நம்ம இணைந்திருந்தோம். இது திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனங்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் நண்பகல் 12 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் இனி நம் பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நண்பகல் 12:10 களத்தில் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த மாநில அளவிலான கால்பந்து வீராங்கனைகள் சீதாலட்சுமி, தீபிகா, செண்பகம் ஆகியோருடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, அதனைத் தொடர்ந்து சூழல் காப்பும், திரையிசை ஆகியன கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 திரையிசை, 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உணவு பதப்படுத்தும் தொழில்களில் பொருளாதார கணக்கு, சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 2:30 நாடகம், 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற திரைப்படம், உங்கள் பெயர், உங்களூர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். 4 மணிக்கு விடை தேனும் வினக்கள், 5 மணிக்கு திரையிசை, 5:50 மாலை தென்றல், 6 மணிக்கு தர்மபுரி ராதேகிருஷ்ண ஜுவல்லர் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் மற்றும் தர்மபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் கறிக்குட்டி வளர்ப்பு, சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி விஜயகுமார் அவர்களின் உரை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து விலங்கு மூலம் பரவும் ஒட்டுண்ணி நோய்களும் தடுப்பு முறைகளும், சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பேராசிரியர் டி வி தமிழன் அவர்களின் உரை கேட்கலாம். 8:00
3: நேர்களை, நம் தர்மபுரி பண்பலை 102.5 ஒவ்வொரு நாளும் 8:00 இளம் தென்றல், திங்கட்கிழமை சொல்லுக வெல்லுக, செவ்வாய்க்கிழமை என் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை
4: தமிழ்ல சொல்லுங்க,
5: தமிழா?
4: ஆமா,
5: தமிழ சொல்லணும்னா
4: தமிழே வரலையே,
3: தமிழ் பேசுங்க. ஞாயிற்றுக்கிழமை
6: கதை சொல்ல போறேன், விடுகதை சொல்ல போறேன், என் விடுகதைக்கு விடைய சொன்னா சொத்தெழுதி தாரேன்.
3: விடுகதை நேர்களை, நம் தருமபுரி பண்பலை 102.5 ஒவ்வொரு நாளும் 8:00 இளம் தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: இவையாவும் இனி நம் பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்பது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் நண்பகல் 12:10.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
6: ஸ்ரீனி சார், நீங்களா?
5: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
7: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
5: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
8: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
9: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
10: வணக்கம் நேயர்களே, உங்கள் களம் களத்தில் சந்திப்போம் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் அவர்களை சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு அறியக்கூடிய நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் விளையாட்டு கால்பந்து. கால்பந்து வீராணிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள், அவரோடு உரையாடலாம். தருமபுரியைச் சேர்ந்த மாநில அளவான கால்பந்து வீராங்கனை கீதாலட்சுமி நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரோட உரையாடலாம். வணக்கம் கீதாலட்சுமி.
11: வணக்கம்.
10: ஃபுட்பால் பிளேயராக இருக்கீங்க, உண்மையிலே பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. மைதானத்துக்கே வந்திருக்கிறோம், பரபரப்பாக விளையாண்டுருக்கீங்க. காலை வேலையெல்லாம் பயிற்சியா இல்லை மாலையிலும் பயிற்சி எடுக்கிறீங்களா?
11: மார்னிங் இருக்கு, ஈவினிங் இருக்கு ப்ராக்டிஸ்.
10: என்ன படிக்கிறீங்க, நீங்கள் சொந்த ஊர் எது உங்களுது?
11: நான் இப்போ தான் 12th முடித்தேன், நான் தருமபுரி லோக்கலில் தான் இருக்கேன்.
10: உண்மையிலே இளம் சிறுத்தையாக இருக்கீங்க, துடிப்போடு விளையாடுறீங்க. சரி, நீங்கள் ஃபுட்பாலில் சாதித்தது என்ன, எங்கெங்கெல்லாம் போய் விளையாண்டுருக்கீங்க, என்ன நடந்திருக்கு ஃபுட்பாலில் இது வரைக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட?
11: 4 ஸ்டேட் பிளேயர் நான். அப்புறம் சிம் ட்ராஃபி ஸ்டேட் போயிருக்கேங்க 3 அப்புறம் நிறைய டோர்னமெண்ட் அட்டன் பண்ணியிருக்கேன்.
10: உங்களுடைய பயிற்சியாளர் யாருங்க?
11: எங்கள் கோச் பேர் வந்து சிங்காரவேலன்.
10: சரிம்மா, எத்தனையோ விளையாட்டு இருக்குது உலகில், கிரிக்கெட் இருக்குது, டென்னிஸ் இருக்குது, வாலிபால் இருக்குது, இப்படி எத்தனையோ இருக்கும்போது நீங்கள் ஏன் ஃபுட்பாலை தேர்ந்தெடுத்தீங்க, ஃபுட்பால் பிடிக்க காரணம் என்ன?
11: ஸ்கூலில் அக்காங்களாம் விளையாடுறத பார்த்து எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதனால நானும் ஃபுட்பாலில் ஜாயின் பண்ணேன்.
10: கடுமையான உடற்பயிற்சி வேணும், ஓடணும் ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்படி ஓடும்போதுனா டயர்டாக இருந்தால் அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க?
11: நம்மளால் முடியாதப்பவும் ஓடணும்.
10: இப்போ பொதுவாகவே பார்த்தோம்னா அதிக உடற்பயிற்சி கொண்ட ஒரு விளையாட்டாக இருக்குது. ஓடும்போது நிறைய ப்ராக்டிஸ்னால் எடுப்பீங்க, என்னென்ன மாதிரி பயிற்சினால் எடுப்பீங்க முதல்ல கிரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி? இந்த ஃபுட்பால்
11: கிரவுண்டுக்குள்ளே பார்த்துக்கோன்னா ஸ்டெச் பண்ணுவோம், அப்புறம் ரன்னிங் போயிட்டு வந்துட்டு ஷெட்யூல் பண்ணுவோம். ஷெட்யூல் தனியாக இருக்குது, டெய்லியும் அதை பண்ணிட்டு தான் பால் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேம் போடுவாங்க கோச்.
10: இப்போ பல்வேறு இடத்துல பல்வேறு நாட்டில் ஃபுட்பால் விளையாடப்படுது. உலகத்துலேயே அதிக ரசிகர் கொண்ட விளையாட்டுனா அது கால்பந்து அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படி இருக்கும்போது ஓடிட்டுருக்கீங்க, இப்போ காலுக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பீங்க நீங்கள்? இப்போ தொடர்ந்து கால் தானே ஒரு மூலதனமாக இருக்குது இந்த ஃபுட்பாலுக்கு. சில நேரத்தில் கிக் அடிக்கும்போது கால் சுழுக்கெல்லாம் ஏற்படும், அதெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு எந்த மாதிரி பயிற்சி மேற்கொள்றீங்க?
11: கால் கிக் பண்ணும்போது கிரெயின் ரொம்ப பெயினாக தான் இருக்கும். அதுக்கு கிரெயினுக்கு வந்து ஸ்டெச் இல்லை, ரெஸ்ட் எடுத்து ஐஸ் கியூப் சப்ளை பண்ணால் சரியாகிடும்.
10: இப்போ பொதுவாகவே அந்த கால்பந்தோட மைதானம் எப்படி இருக்கும், எந்த அளவில் இருக்கும் தெரியுங்களா? தோராயமாக மைதானத்தை பற்றி சொல்லுங்கள். கால்பந்து மைதானத்தை பற்றி
11: போஸ்ட் 2 இருக்கும், கிரவுண்ட் வந்து 400 இருக்கும்.
10: 400 ரெண்டு போஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது. சரிங்க, எத்தனை மணி நேரம் கொண்டது இந்த விளையாட்டு கால்பந்து?
11: அது மேட்ச் பொறுத்து தான். இப்போ ஜோன் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 20-25 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டேட் மேட்ச்லாம் 45 இருக்கும்.
10: சரி, ஒவ்வொரு மேட்சுக்கும் எவ்வளோ நிமிஷத்துக்கு ஒரு முறை பிரேக் விடுவாங்க?
11: ஸ்டேட் மேட்ச்ல வந்து 15 விடுவாங்க, ஜோன்லாம் 10 தான் தருவாங்க.
10: பயங்கர பரபரப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. டீமுக்கு எத்தனை பேர் ஃபுட்பாலுக்கு, ஒவ்வொரு டீமுக்கு எத்தனை பேர் சப்ஸ்டியூட், எத்தனை பேர் இருப்பாங்க?
11: ஒரு டீமில் 18 மெம்பர்ஸ், மெயின் பிளேயர் வந்து 11 மெம்பர்ஸ் உள்ள விளையாடுவாங்க, சப்ஸ்டியூட் வந்து 7 மெம்பர்ஸ்.
10: இப்போ ஃபுட்பாலில் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். இப்போ கோல் கீப்பர்னு ஒருத்திருப்பார், இதில் பேர் விளையாடுறீங்க, நீங்கள் எந்த பொசிஷனு?
11: நான் சென்டர் டிஃபென்ஸ் ஆடுறேன்.
10: சென்டர் டிஃபென்ஸ் ஆடுவீங்க. ஒரு மேட்ச்சுக்கு போனால் எத்தனை கோல் அடிப்பீங்க நீங்கள்?
11: நான் வர பால கிளியர் பண்ணி விடுவேன்.
10: வர பால் கிளியர் பண்ணுவீங்க, கோல்லாம் அடிக்க மாட்டீங்களா?
11: நான் கிளியர் பண்ணுற பால் தான் எடுத்துகிட்டு போய் கோல் அடிப்பாங்க.
10: சரி, இப்போ பார்த்தீங்கன்னா விதவிதமான ஷாட்னா அடிப்பாங்க, சிலர்னா பார்த்தா இந்த ஹெட்டில் வந்து பால் அடிப்பாங்க, சிலர் வந்து கால்லேயே வந்து தலைகளை அடிப்பாங்க.

0: விதவிதமாக பண்ணுவாங்க. அவங்களுடைய உடற்பயிற்சி முறை அந்த மாதிரி இருக்கும்போது ரசிகர்கள் மிகவும் கவர வகையில் இருக்குது. மேம்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலில் மட்டும்தான் அடிப்போம். எந்தெந்த மாதிரி குள்னா கோல் வந்து அடிக்கிறாங்க வீரர்கள்?
1: கார்னர், கார்னர் கிடைச்சா கார்னர்லேருந்து பால் தூக்கி போடுவாங்க பிளேயர், அப்போ வந்து ஹெட் பால் வச்சா உள்ளே போயிடும், கோல் போயிடும், கோல் ஆகிடும்.
0: சரி, பெனால்டி கிக்கெல்லாம் எப்படி இருக்குது இதில்? ஃபுட்பாலில் பெனால்டி கிக்ன்றாங்க, அதனால் என்ன
1: பெனால்ட்டினா? மேட்ச் இப்போ விளாண்டுட்டே இருக்காங்கன்னா யாருமே கோல் போடல, ட்ரா ஆகிடுச்சுன்னா அப்போ பெனால்டி கிக் வரும். பெனால்டி கிக் வந்து எல்லாருமே அடிச்சிட முடியாது, மொத்தம் ஃபைவ் ஷூட்டர்ஸ் தான் அடி, அஞ்சு பேர் தான் அடிக்க முடியும்.
0: இத்தனை வருஷமாக நீங்கள் விளையாடுறீங்க, அந்த மாதிரி பெனால்டி கிக்கு இந்த மாதிரி மேட்செல்லாம் வந்துருக்குதா? அதெல்லாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா?
1: ஆ, நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன்.
0: என்ன நடந்தது, கோல் அடிச்சிங்களா இல்லை அப்படியே எம்டியாக வந்துட்டீங்களா?
1: இல்லை, வின் தானே, பெனால்ட்டிலாம் வின் தானும்.
0: சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே தமிழ்நாடு விளையாடுறாங்க, அது போனால் சண்டிகர், பெங்களூர், சென்னை, இந்த மாதிரி வெளி மாநிலத்துக்கு தூர பிரதேசத்துலாம் போயிருந்தா நிறைய விளையாட்டுருக்காங்க. இந்த மாதிரி வெளி மாநிலத்தில் தான் போ விளையாண்ட அனுபவம்லாம் இருக்குங்களா?
1: இல்லை,
0: இங்கே தான் லோக்கலி விளையாண்டுருக்கீங்க.
1: தமிழ்நாட்டில் விளையாண்டுருக்கேன், வேற ஸ்டேட் இன்னும் போல.
0: சரி, தமிழ்நாட்டில் எந்த இடம்லாம் போயிருக்கீங்க?
1: திருச்சி போயிருக்கேன், தஞ்சாவூர் போயிருக்கேன், திருவண்ணாமலை போயிருக்கேன், சென்னை போயிருக்கேன்.
0: இப்போ மாநில அளவான வீராங்கனையை நீங்கள் எப்போ தேர்ந்தெடுத்தீங்க, எந்த மேட்ச்லேருந்து உங்களை தேர்ந்தெடுத்தாங்க?
1: நான் ஃபைவ் இயராக ஃபுட்பால் விளையாடுறேன், நான் நைன்த்தில் தான் ஜாயின் பண்ணேன் ஃபுட்பாலு, அப்பயே ஸ்டேட் போயிட்டேன்.
0: இங்கே போட்டி நடக்குது, வெளியிலலாம் போட்டியெலாம் நடக்குது, மற்ற மாவட்டம்லாம் நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய வீராங்கனையை உங்களை மாதிரி ஃப்ரெண்டுக்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய அனுபவம் ஏற்படும். அங்கே போயிட்டு என்ன கற்றுக்கிட்டீங்க, இவங்கெல்லாம் நல்லா விளையாடுறாங்களே இந்த மாதிரி பண்ணால் நம்ம சிறப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வெளி மாவட்ட வீராங்கனையிலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள்?
1: அவங்க எங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது ஸ்பீடு, அவங்க ஆனால் ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க, அவங்கள பார்த்து இன்னும் ஸ்பீடாக இருக்கணும் அது தோணி இருக்கு நிறைய டைம்.
0: சரி, இப்போ ஓட்டப்பந்தய வீரர்களும் ஒவ்வொரு நாளும் வேகத்தை வந்து அதிகரிக்கணும், அதே மாதிரி ஃபுட்பால் வீராங்கனைகள்னு வேகமாக போகணும், இந்த வேகம்தான் உங்களுக்கு முக்கிய காரணியாக இருக்குது. வேகத்தை அதிகப்படுத்துக்கு என்ன பண்ணுறீங்க, எந்த மாதிரி உடற்பயிற்சி எடுப்பீங்க?
1: ஷெட்யூல் பண்ணவே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடும்,
0: ஷெட்யூல் பண்ணவே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ உணவு முறை ரொம்ப முக்கியமானது, இப்போ உணவு முறை வந்து விளையாட்டு வீராங்கனைக்கு ரொம்ப முக்கியமானது, எந்த மாதிரி உணவை தேர்ந்தெடுத்து நீங்கள் விளையாடுறீங்க?
1: பேக்கரி ஐட்டம்ஸ் சுத்தமாக சாப்பிடவே கூடாது, பானிபூரி பேக்கரியிலே எதுவுமே சாப்பிடக்கூடாது, டீ குடிக்க கூடாது,
0: பேக்கரி பக்கமே போகக்கூடாது,
1: போகவே கூடாது.
0: பேக்கரி எங்க இருக்குது, வடக்கு இருக்குன்னா நாங்கள் தெற்க போகிறோம் அப்படின்ட்டு போயிடுங்களா?
1: ஆமா.
0: சரி, என்ன மாதிரி உணவு சாப்பிடுவீங்க?
1: முட்டை சாப்பிடலாம், பாடிக்கு எது ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கும் அதை சாப்பிடலாம்.
0: எதிர்காலத்தில் நீங்கள் வந்து ஃபுட்பாலில் என்ன சாதிக்கலாம்னு ஒரு முடிவில் இருக்கீங்க?
1: காலேஜ் போய் யூனிவர்சிட்டி வாங்கணும்.
0: சரி, அது ஒரு குறையாக இருக்குது, அதை வந்து நிவர்த்தி பண்ணால் அடுத்து யூனிவர்சிட்டி வாங்கினதுக்கப்புறம்
1: ஒலிம்பிக் கேம்ஸ் அட்டன் பண்ணோம், இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஆகணும்.
0: சரி, வீட்டில் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் காலையிலே மைதானத்தை வந்தீங்க, ஓடிக்கிட்டே இருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சரியாக வருவீங்களா என்னென்ன தெரியாது, வீட்டில் என்ன சொல்கிறாங்க, ஆதரவுலாம் எப்படி இருக்குது உங்களுக்கு?
1: எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க விளையாடுறதுக்கு.
0: தொடர்ந்து விளையாடுங்க, இந்திய நாட்டுக்காக பதக்கங்கள் வென்று கொடுங்க அப்படின்னு
1: சொல்கிறாங்களா?
0: சரிங்கம்மா, இவ்வளோ நேரம் மிக அழகாக உங்களுடைய கால்பந்தாட்ட அனுபவத்தை பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக பகிர்ந்துகிட்டது, நன்றி.
1: தேங்க்யூ.
0: நிகழ்ச்சியில் எடுத்தக அடுத்த கால்பந்து வீராங்கனை நம்மோடு இணைகிறார், அவருடைய பெயர் எஸ் தீபிகா. வணக்கம் தீபிகா.
2: வணக்கம்
0: தீபிகா. நீங்க எந்த ஊரு?
2: தர்மபுரி. பிடம்ல
0: விடிஞ்ச உடனே மைதானத்துக்கு வந்துருவீங்களா?
2: வந்துடுவோம், 6 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்துடுவோம், 6:30 கிட்டு கட்டி உள்ளே இறங்கிடுவோம்.
0: சரி, இப்போ அவங்க வந்து முன்னாடி வந்து சொன்னாங்க மாநில அளவிலான வீராங்கனை அப்படின்ட்டாங்க, நீங்கள் எப்படி?
2: நாங்களும் மாநில அளவுக்கு இப்போ ஸ்டேட் பார்ட்டிசிபேஷன்லாம் பண்ணியிருக்கோம்.
0: ஒரு துடிப்போடு இருக்கீங்க.
2: ஆ,
0: பார்க்கும்போதே தெரியுது எங்களுக்கே எனர்ஜி வந்து கடத்துதுங்க. சரி, அருமைங்க. இப்போ தினந்தோறும் பயிற்சி எடுக்கிறீங்க, காலை மாலை பயிற்சி எடுக்கிறீங்க. சரி, என்ன நீங்கள் வரீங்களா, அப்போவோட துணையோடு வரீங்களா இல்லை தனியாக வந்துடுறீங்களா? நீங்கள்?
2: நாங்கள் தனியாக தான் வரும்.
0: தனியாக தான் வந்துடுறீங்க. சரி, எந்தெந்த தொடர்களும் நீங்கள் ஃபுட்பால் வந்து ஆடிருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சிஎம் டிராஃபிலாம் நடந்திருக்கும், கல்லூரி அளவிலான போட்டிலாம் நடந்திருக்கும், அந்த மாதிரி எந்தெந்த தொடர்களும் நீங்கள் விளையாண்டுறீங்க ஃபுட்பால்?
2: சிஎம் டிராஃபிலாம் இருக்கும், அப்புறம் கலைஞர் நூற்றாண்டுன்னு சொல்லி ஒரு நடத்துனாங்க, அது நடத்திருக்கோம். அப்புறம் லோக்கல்ஸ்லேயும் நிறைய டிராஃபிஸ் நடத்துவாங்க, டோர்னமெண்ட்ஸ் நிறைய நடத்துவாங்க, வெளியும் நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடத்துவாங்க, அதுக்கோசம் நிறைய விளையாடிருக்கும்.
0: தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். மற்ற விளையாட்டுலாம் வந்து கொஞ்ச நேரம் விளையாடுங்க, கொஞ்ச நேரம் ஓய்வு கிடைக்கும், கிரிக்கெட்லாம் ஓய்வு கிடைக்கும், ஆனால் இந்த விளையாட்டில் வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஓடும்போது நிறைய எனர்ஜி தேவை, எந்த மாதிரி உங்கள் எக்ஸசைஸ் முறை எந்த மாதிரி இருக்குங்க?
2: நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த அணிக்கு அந்த அளவுக்கு வார்ம் டவுன் பண்ணால் தான் அதோட எனர்ஜி நம்ம கரெக்டாக இருக்கும்.
0: இந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒவ்வொரு ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு முறை எனர்ஜி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும்,
2: வார்ம் டவுன் ரெஸ்ட்டும் எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி.
0: இப்போ போயிட்டே இருக்கீங்க, ஒரு ஃபுட்பாலில் வந்து போயிட்டே இருக்கீங்க, பந்து வந்து இன்னொரு பிளேயர்ட்டிருந்து இன்னொரு வாங்குறீங்க, லவகமாக வரீங்க, அவர் ஏமாற்றி வாங்குறீங்க, கிக் பண்ணி அவர் ஏமாற்றி வாங்குறீங்க, சில இடத்துலனா தவறான முறையினால் வந்து நடுவர் வந்து விசில் அடிச்சிட்றாரு, எந்த மாதிரி காரணத்துக்காக விசில் அடிக்கிறது, ஏன் நிப்பாட்டுறாரு?
2: கையில் பால் பட்டுச்சுன்னா ஃபவுல்னு சொல்லி விசில் அடிப்பாங்க, அப்புறம் வந்து

0: மேன் இருக்கும் போது புஷ் பண்ணா ஃபவுல்னு சொல்லி இது பண்ணுவாங்க.
1: ஃபுட்பால் வந்து காலில் மட்டும்தான் படணும், வேற எங்கெங்கெல்லாம் பட்ட தலைமையெல்லாம் சிலாம் படுத்து அந்த இடத்துல ஃபவுல் கொடுக்கலையா?
0: ஹெட் பால் அது, ஹேண்ட் பால் தவிர மற்ற எந்த இடத்துல பட்டாலும் ஃபவுல் கிடையாது.
1: ஃபவுல் கிடையாது
0: கிடையாது.
1: சரி, மூணு இடத்துல தான் படணும்.
0: ஹெட் பால், செஸ்ட் பால், டைஸ் பால், லெக் பால், இது தவிர ஹேண்ட் பால் பட்டா ஃபவுல்.
1: ஓகே, நீங்க ஃபுட்பால்ல எந்த இடத்துல இருக்கீங்க?
0: ஸ்டேட் பார்ட்டிசிபேஷன், ஸ்டேட் லெவல்ல இருக்கேன்.
1: மைதானத்துல எந்த இடத்துல நின்னு விளையாடுவீங்க? உங்களுடைய இடத்தோட பேர் என்ன?
0: ரைட் டிஃபெண்டர்.
1: சரி, எத்தனை பேர் களத்துல இருப்பீங்க ஒவ்வொரு டீம்லயும்?
0: 11 பேர் இருப்போம். பேர் வந்து மெயின் உள்ளாடுவாங்க, உள்ள எங்க ஆடுவாங்க, கீப்பர் ஒருத்தர் இருப்பாங்க.
1: அவரோட சேர்த்து 11 பேர்.
0: 11
1: பேர். சரி, 10 பேர் ஓடுறீங்க, சிலர் வந்து கோல் அடிக்கிறீங்க. எந்த இடத்துல இருந்து கோல் அடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு உங்களுக்கு?
0: கார்னர்ல பால் கட்சா ஈஸியா கோல் அடிக்க இருக்கும். அப்புறம் டி பாக்ஸ்ல வந்து அடிச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் பால் வந்து கீபேக் மடிந்து அடிச்சா நல்லா இருக்கும்.
1: சரிங்கம்மா, சில பார்க்கும்போது ஓடிட்டே இருக்காங்க, அந்த மைதானத்துல வந்து அந்த சதுர ஓடிய மைதானத்தை அழிச்சிருக்கேன். சில நேரம் அந்த வெள்ளை கோட்ல இருந்து பால் வந்து அந்தாடப்படுது, அங்கிருந்து போகும்போது நடுவில் வந்து விசில் விடுறாரு, ரெப்ரி வந்து விசில் விடுறாரு, திருப்பி அந்த இடத்துலேருந்தே பந்து வந்து தூக்கி போட்டு நீங்க போறீங்க. ஏன் அந்த வெள்ளை கோட்லேருந்து பால் வெளியே போகக்கூடாதா?
0: அது அவுட்லைன், அவுட்லைன்ல இருந்து வெளியே வந்துச்சுன்னா இந்த அவுட்லைன் வந்தாலே த்ரோ தான் போடணும். காலை தூக்காம த்ரோ போடணும்னா, கால் தூக்கி த்ரோ போட்டுனா அது ஃபவுல் கொடுப்பாங்க.
1: மண் தரையில் தான் நீங்கள் வந்து பயிற்சி மேற்கொள்றீங்க, போட்டிகள் வந்து வேறு மாதிரி தரையில் நடக்கும், எந்தெந்த மாதிரி தரையிலாம் போட்டி நடக்குது ஃபுட்பால் மேட்ச்?
0: கிராஸ் கோர்ட் ஒன்று, கிராவல் கோர்ட் ஒன்று.
1: பெரும்பாலும் அந்த மைதானங்கள் வேறுபடும் போது, அந்த தரைகள் வேறுபடும் போது, நீங்கள் மண் தரையில் எடுக்கும்போது அங்கே வந்து பயனுள்ளதாக இருக்குதா, உங்களுக்கு பயன்படுதா, இல்லை வித்தியாசமாக இருக்குது, ஏதாவது குழப்பறீங்களா?
0: வித்தியாசமாக இருக்கும். மண் கிரவுண்ட்னா ஸ்பீடு இருக்கும், ஆடுறதுக்கு நல்லா பால் மூவ் ஆகும். கிராஸ் கோர்ட்ல வந்து மூவ் ஆகாது, டக்கு நம்ம ஸ்பீட், நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் இது பண்ணணும். அது கிராஸ் கோர்ட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்.
1: சரிங்க யாருமே, இப்போ ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்தா குடிக்கணும். அளவுக்கு அதிகமாக குடிக்க மாட்டீங்க, ஒரே அட்டன் டைமில் 1 லிட்டர் குடிக்கிறது, 1/2 லிட்டர் குடிக்கிறது அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. ஃபுட்பால்ன்றும் போது ஓடிட்டே இருப்பீங்க, மூச்சு வாங்கிட்டே இருப்பீங்க, அந்த தண்ணி குடிக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனாக இருக்குது. எந்த அளவுக்கு தண்ணியை நீங்கள் வந்து குடிக்கணும், அந்த கையாள முறை எப்படி?
0: சிப் பண்ணி தான் குடிக்கணும் தண்ணியை, எப்பவுமே நிறைய தண்ணி குடிக்கணும்.
1: சரி, மற்றவங்களாம் சொன்னாங்க பேக்கரி ஐட்டமே நமக்கு ஆகாதுங்க அப்படின்னா சொன்னாங்க, என்ன சாப்பிடணும்? நிறைய எனர்ஜி தேவைப்படுது, உங்களுக்கு என்ன சாப்பிடணும் ஃபுட்பால் வீராங்கனை?
0: ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கணும், எக் எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், நட்ஸ் எடுத்துக்கணும், இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கணும். ரைஸ் வந்து கம்மி பண்ணணும், சப்பாத்தி அதிகமாக எடுத்துக்கலாம். ரைஸ் ஐட்டம், மாவு, சப்பாத்தி, தோசை, அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் ஐட்டம்ஸ் எண்ணெய் அதிகமாக எடுத்துக்கூடாது.
1: இப்போ புகழ்பெற்ற வீரர்னா இருக்காங்க, ரொனால்டோ, மெஸ்ஸி, இந்த மாதிரி ஒரு வீரர்லாம் இருக்காங்க, அவங்க போது சிறப்பாக கோல் அடிப்பாங்க, அந்த அவர்கிட்ட பந்து போச்சுனாவே கோல்லாம் கோல் அடிச்சு தான் வருவார் அப்படின்னு சொல்லும் போது, அவங்ககிட்ட இருந்து என்ன கத்துறீங்க? ஒரு புகழ்பெற்ற வீரர்லேருந்து சிலர்னா ஹெட் ஷாட்டில் கோல் அடிக்கிறத புகழ்பெற்றிருப்பாங்க, சிலர்னா காலில் வந்து பின்னாடி நின்று அடித்து கோல் அடிப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து என்ன கத்துக்கிறீங்க, என்ன கவர்றீங்க அவங்ககிட்ட இருந்து?
0: டச்சஸ், 7 டச்சஸ் கோல் போடுவாங்க, ஸ்பீடு இருக்கும் அவங்க கிட்ட.
1: சரி, வேகமாக செயல்படுவாங்க, ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ பெண் வீராங்கனை பார்க்குறோம், ஆண் வீராங்கனையில் புகழ்பெற்ற வீரர்கள் நிறைய இருக்காங்க. இப்போ பெண் வீராங்கனைன்னு சொல்லும்போது ஒரு நட்சத்திர வீரர்னா யார் சொல்லுவீங்க, உங்களுக்கு தெரியுமில்ல?
0: நேம் வந்து ஞாபகத்துக்கு வரல, ஞாபகம் சொல்லுது.
1: காலை மாலை பயிற்சி அடிக்கீங்க, இப்போ மேட்ச் நடக்குது, எத்தனை மணி நேரம் மேட்ச் நடக்கும், எல்லா மேட்சும் ஒரே அளவு தானா இல்லை தொடருக்கு தொடர் மாறுபடுமா?
0: லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும், டிஸ்ட்ரிக்ட் ஒரு லெவலுக்கும், ஸ்டேட்டுக்கு ஒரு லெவலுக்கும், நேஷனல் ஸ்கோர் லெவலுக்கும், அந்த மாதிரி லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டைமிங் மாறும்.
1: நீங்கள் வந்து ஜூனியர் லெவலில் விளையாடுவீங்களா இல்லை சீனியர் லெவலில் வரீங்களா நீங்கள்?
0: அது கேட்டகரி, இப்போ ஒரு 8th to 9th, 9th சீனியர் லெவல் அந்த மாதிரி விளையாடுவாங்க, 9th to 10th சூப்பர் சீனியர், 11th சூப்பர் சீனியர், அந்த மாதிரி கொஞ்சம் கேட்டகரி வைஸ் மாறும்.
1: அடுத்து
0: டோர்னமெண்ட்ஸ், நிறைய டோர்னமெண்ட்ஸில் சில டோர்னமெண்ட்ஸ்லாம் நிறைய இதில் வின் பண்ணியிருக்கோம், ட்ராஃபி வாங்கியிருக்கோம், மெடல்ஸ் வாங்கியிருக்கோம்.
1: ஒரு பயிற்சியாளர் இருந்தால் தான் நம்ம ஒரு சிறந்த விளையாட்டு வீராங்கனே வரக்கூடும். ஒரு பயிற்சியாளரோட உதவி உங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குதுங்க?
0: நிறைய கை கொடுக்கும். அவர் வந்து அவர் டைமை மீறி எங்களுக்கு டைம் கொடுத்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக வராரு, நிறைய கற்று தராரு, யூஸ்ஃபுல்லாக கற்று தராரு.
1: அவரோட பேர் என்ன?
0: சிங்காரவேலன், சி சிங்காரவேலன்.
1: அவர் என்ன பண்ணுறாரு?
0: அவர் கடத்தூரில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு, இப்போ அங்கேருந்து இங்கே ஸ்கூல்ஸில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு.
1: அதாவது ஸ்கூல்லையும் வந்து பயிற்சி கொடுக்குறாரு, இங்கேயும் வந்து பயிற்சி கொடுக்குறாரு, உங்களுக்கு ஒரு சிறந்த வீராங்கனை ஆகிறதுக்கு ஒரு முனைப்பாக செயல்பட்டுருக்காரு. சரிங்க, அவருக்கு வாழ்த்துக்கள். எத்தனை பேர் உங்களை மாதிரி ஒரு மாணவிகள் எத்தனை பேர் பயிற்சி எடுத்துட்டீங்க அவர்கிட்ட?
0: 54 பேர்.
1: இந்த

0: ஃபுட்பாலில் எதிர்காலத்தில் நீங்கள் என்ன சாதிக்கணும்னு ஒரு முடிவில் இருக்கீங்க?
1: இன்டர்நேஷ்னல் பேர், யூனிவர்சிட்டி வாங்கணும், ஃபார்ம் 3 வாங்கணும், ஃபார்ம் 2 வாங்கணும், அந்த மாதிரி நிறைய கனவுகள்.
0: கனவுகள் ஈடேற வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரமாக அழகாக உங்கள் அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சொல்வாங்க. மனமார்ந்த நன்றிகள்.
1: நன்றி.
0: அடுத்ததாக நம்மோட நிகழ்ச்சியில் இணைகிறார் கால்பந்து வீராங்கனை, மாநில அளவிலான கால்பந்து வீராங்கனை கே சண்பகம் அவர்கள். வணக்கம் சண்பகம்.
2: வணக்கம்.
0: நீங்கள் என்ன
2: பண்ணுறீங்க? நான் 2 வருஷமாக ஸ்டேட் விளையாடுறேன். 11th தான் ஜாயின் பண்ணேன். என் கோச் நல்லா சொல்லித்தராரு. இந்த வருஷம் வந்து சிஎம் டிராஃபி போனேன். போன வருஷம் போகல, அப்போ நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணல. இந்த வருஷம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணனால எங்கள் கோச்சு இந்த வருஷம் கூப்பிட்டு போனாங்க சிஎம் டிராஃபி ஸ்டேட்டு. 11th 12th ஸ்டேட் விளையாடிருக்கேன்.
0: அருமைங்க சண்பகம். சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபுட்பால் தான் எல்லாமே, அந்த பந்து தான், அந்த பந்தானது எப்படி இருக்கும், எந்த மாதிரி அது பால்? அது
2: பால் ஃபுட்பால் வந்து 5 சைஸ் இருக்கும். நம்மளுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். 3 சைஸ் இருக்கும், 5 சைஸ் இருக்கும். அது நம்மளுக்கு இந்த மோல்டட் பால், பிராண்டட்லாம் நிறைய இருக்கும்.
0: சரி, பந்தை பற்றி சொன்னீங்க. அடுத்தது அந்த காஸ்டியூம்ஸ், ஒரு கால்பந்து வீராங்கனைகள் எந்த மாதிரியான ஷூஸு அந்த ஷார்ட்ஸ்லாம் அணிஞ்சிருப்பாங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
2: பூட்டு வந்து நிறைய பிராண்ட் இருக்குது. நம்மளுக்கு சைஸ் ஏற்ற மாதிரி பூட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கிரிப் பேண்டு கட்டணும் காலுக்கு. கிரவுண்ட் வந்து அன்யூனாக இருந்தால் கிரிப் பேண்ட் கட்டணும். அதுக்கப்புறம் சின் பேடு வச்சு விளாடணும், ஃபுல் சாகின்ஸ் போடணும். பூட்டு வந்து கரெக்டாக டைட்டாக ஃபிட்டாக கட்டணும். இன்னும் நிறைய அதுக்கு இது இருக்கு.
0: சரி, அடுத்தது கோல் கீப்பர்கிட்ட வருவோம். கோல் கீப்பர் எந்த மாதிரியான கிட்ஸ்லாம் வச்சுருப்பாரு, கையிலே இதை போட்டிருக்கிற அதெல்லாம் என்ன, அதை பற்றிலாம் சொல்லுங்க.
2: அவங்க வந்து க்ளவ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இன் க்ளவ்னு ஒன்று வச்சுருப்பாங்க, வெளி ஒரு அவங்களுக்கு ஃபிட்டாக ஒரு க்ளவ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் எங்களை மாதிரி பூட்டு, சின் பேடு, ஃபுல் சாகின்ஸ், கிரிப்பு அது மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்களும் க்ளவ் மட்டும் வச்சுருப்பாங்க.
0: ஒரு வீராங்கனை வந்து காலில் வந்து ஃபுட்பாலில் காலில் பந்து பண்ணலாம், தலையில் பந்து பண்ணலாம், ஷோல்டரில் பந்து, மற்ற எந்த இடத்துல பட்டாலும் ஃபவுலு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ கோல் கீப்பருக்கான விதிமுறைகள் எப்படி இருக்கா? அவர் வந்து எங்கே வேணாலும் பண்ணலாமா? அவர் எப்படி செயல் பண்ணும்?
2: அவங்க கையில் பிடிச்சிக்கலாம். அவங்க கோல் கீப்பரை வந்து கையில் பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபவுல் எதுவும் இல்லை. கோல் மட்டும் அவங்க விட தடுக்கணும், கோல் போகாமல் தடுக்கணும்.
0: இப்போ ஒருத்தர் வந்து வீராங்கனை வந்து கோல் போட வர்றாரு, கோல் கீப்பர் பக்கமாக வரும்போது இப்போ உள்ளே வந்து கோல் அடித்தா அது செல்லுபடியுமா? எந்த அளவுக்கு நின்று கோல் அடிக்கணும்?
2: அவங்க கோல் கீப்பர் வந்து ஆஃப் சைடு கொடுப்பாங்க. ஒரு மேனுக்கு மேலே வந்து ஆஃப் சைடு கொடுப்பாங்க. அதே அவங்க வந்து கூட வந்துட்டாங்கன்னா அது ஆஃப் சைடு கிடையாது. டி பாக்ஸ்லேருந்து கோல் அடிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்கள இன்ஜுரி பண்ணாமல் அடிக்கணும் கோல் கீப்பரை.
0: அருமையாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து எந்த பொசிஷனில் இருக்கீங்க, எந்த பொசிஷன் நின்று விளையாடுவீங்க, ஓடுவீங்க?
2: நான் ரைட் மிட் ஆஃப் விளையாடுறேன். நான் வந்து கோல் வந்து இந்த பக்கம் நிற்பேன், சைடில் லைன் விளையாடுவேன். கோல் போடுறதுக்கு நானும் கொஞ்சம் இது பண்ணுவேன். கோல் போடுற முன்னாடி அஃபென்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். என்னாலே கோல் ஷூட் பண்ண முடியும். இந்த பொசிஷன் நான் விளையாடுறேன்.
0: சரி, இப்போ நீங்கள் ரைட் மிட்ன்றீங்க, கோல் கீப்பர் இருக்காப்பு. இப்போ ஒவ்வொரு வீருக்கும் ஒவ்வொரு நிற்கிற இடத்துல ஒவ்வொரு பேர் இருக்கும். எந்தெந்த பேரில் அழைக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் நிற்பார், அதை பற்றி சொல்லுங்கள்.
2: ஃபஸ்ட்டு மேலே கோல் போடுறவங்களை வந்து அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சென்டரில் வந்து விளையாடுறவங்கள மிட் ஆஃப்னு சொல்லுவாங்க. கடைசியாக விளையாடுறவங்க டிஃபென்ஸு. அப்புறம் கடைசியாக நிற்கிறவங்க ஸ்டாஃபர் பேக்ஸ். அதுக்கு கோல் போஸ்ட்டில் நிற்கிறவங்க கீப்பர்னு சொல்லுவாங்க.
0: இப்போ நீங்கள் வந்து பாலை வந்து கிக் பண்ணுறீங்க. கிக் பண்ணும்போது சாதாரணனா அந்த விரலை நோக்கி அப்படி கிக் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது சில நேரத்தில் விரலெலாம் ஒடிஞ்சிரும். எப்படி கிக் பண்ணணும் தெரியாது, எப்படி சரியான முறையில் கிக் பண்ணணும்?
2: கிக்குன்றது ஒரு அதுக்குன்னு ஒரு ஃபேஸ் இருக்குது. அங்கே வச்சு தான் கிக் பண்ணணும். ஃபிங்கர் வச்சு கிக் பண்ணால் ஃபிங்கர்லாம் வலி, ரொம்ப வலி எடுத்துக்கும். பூட்டெல்லாம் விரலே உடஞ்சிரும். அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குது, அதோட இடத்துல மட்டும்தான் கிக் பண்ணணும். அதுக்கப்புறம் கிக் பண்ணும்போது இது கால் அங்கங்கே பிடிக்கும். அதை நம்ம கரெக்டாக வச்சு கிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம காலுக்கு அங்கங்கே பிடிக்காது, இல்லைன்னா பிடிச்சிரும் கால்.
0: இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிச்சுட்டு இருக்கீங்களா?
2: நான் 12th முடிச்சிட்டேன். கேஎஸ்ஆர் காலேஜில் இப்போ அட்மிஷன் போட்டு வந்துட்டேன்.
0: ஒரு விளையாட்டு வீராங்கனைன்றது அரசாங்கத்தில் இடஒதுக்கீடு இருக்கு. சிறந்த வீரராக இருந்தால் ஒரு அரசாங்கத்தில் வேலை, கல்லூரியில் இடம் குடிக்கிறது, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா உங்களுக்கு?
2: ஆ, தெரியும்.
0: யாராவது பயன்பட்டுருக்காங்க, யாராவது கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருப்பாங்க, காலேஜில் சீட் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் தெரியுமா? யார் வாங்கியிருக்காங்க?
2: வாங்கியிருக்காங்க, ஆனால் அவங்க பேர் எனக்கு சட்டு ஞாபகம் இல்லை.
0: அதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களா?
2: ஆமாம், அதுக்கோசரம் தான் இப்போ ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 அதுக்கெல்லாம் ஃபார்ம் 3 முயற்சி பண்ணிகிட்ருக்கேன்.
0: இப்போ கோச் வந்து உங்கள்கிட்ட வந்து கலந்து ஆலோசிக்கிறாரு, நீ வந்து இந்த சண்பகம் இந்த இடத்துல நல்லா ப்ளே பண்ணுற, இந்த இடத்துல சரியாக வரமாட்டுது, இந்த இடத்துல நீ வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணால் சிறந்த வீராங்கனையாக வருவே அப்படின்னு சொன்னால், எந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க, மைனஸாக இருக்கீங்க?
2: ஸ்பீட் பண்ணுன்னு சொல்லுவார், ஒழுங்காக ஸ்கீ

0: வேலையை ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு போகணும், நல்லா ஸ்கில் கத்துக்கணும், நிறைய இன்னும் ட்ரை பண்ணணும், நிறைய இது பண்ணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து இதெல்லாம் கொஞ்சம் உனக்கு இதா இருக்கு லோவா இருக்கு இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி அவரே கத்து கொடுப்பாரு. அவரு நிறைய கத்து கொடுப்பாரு எங்களுக்கு.
1: எது நல்லா பண்றேன்னு பாராட்டுவார் அவரு?
0: அப்ப பாராட்டுவாரு, ஒழுங்கா விளையாடுனா பாராட்டுவாரு, நல்லா வெல்பேமா நல்லா பண்ற அப்படின்னு சொல்லுவாரு. கோல் ஷூட் பண்ணா ஓகே இன்னும் பெட்டர் பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாரு, இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னுவாங்க.
1: ஒரு விளையாட்டு வீரர்னாவே தன்னம்பிக்கை முயற்சி தான், வெற்றியும் தோல்வியும் சாதாரணமா நிகழும். தொடர்ந்து தோல்வி வரும்போது தோன்றுவாங்க. சில நேரத்தில் அந்த பயிற்சியாளர் ஒரு நல்ல அறிவுரை சொல்லி உங்களை தயார் பண்ணுவார். இப்போ தொடர் தோல்வியிலிருந்து நீங்கள் எப்படி மீள்றீங்க? தொடர் தோல்வியெல்லாம் தோண்டு போகாமல் எப்படி இருக்கீங்க?
0: தொடர்ந்து தோல்வியாக இருந்தால் ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம், ஓகே உன்னால் முடியும், நீ நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்லுவார். அதே வின் பண்ணால் ஓகே இன்னும் நல்லா பண்ணலாம், நம்மளால் முடியும், நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை, நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: போஸ்ட்லேருந்து பக்கம்தான் நீங்கள் கோல் அடிச்சலாம், எளிதாக அடிச்சலாம். நீங்கள் ரொம்ப தூரத்தில், எத்தனை மீட்டர் தூரத்துலேருந்து கோல் அடிச்சிருக்கீங்க?
0: நான் வந்து ஒரு 10 meters அந்த மாதிரி கிட்ட கூட அடிச்சிருக்கேன். கோல்னா அப்படி இல்லை, பாஸ் போட்டு அவங்க கோல் அடிப்பாங்க, அதை அப்படி சொல்கிறேன்.
1: இந்த ஹெட்டில் கோல் அடிக்கிறது அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் பயன்படுத்துகிறீங்களா நீங்கள்?
0: ஹெட்ல கோல் வந்து நான் வந்து மிட் ஆஃப்னால இந்த அஃபென்ஸ் தான் ஹெட்ல கோல் பண்ணுவாங்க. நான் வந்து சைடில் கார்னர் கிக் பண்ணும்போது நான் சைடில் நிற்பேன். நான் வந்து அப்படி என்கிட்ட வந்துச்சுன்னா டச் போட்டு அவங்களுக்கு கொடுப்பேன், அவங்க கீழே கிரவுண்ட் பாலாக ஷூட் பண்ணுவாங்க, இல்லை ஹேர் பாலாக ஷூட் பண்ணி அடிப்பாங்க, ஹெட் பால் வைப்பாங்க.
1: இப்போ தலையில் நீங்கள் அந்த பந்து படும்போது தலைவலி அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுதில்லை, அது தாங்குதா? எந்த மாதிரி பந்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை?
0: அது வந்து நம்ம அடிக்கிற இடத்த பொறுத்து, தலை நடுவில் அடித்தா மண்டை வலிக்கும், முன்னாடி இங்கே என்னது முன்னாடி தான் அடிக்கணும், ஹெட்டுக்கு இந்த சைடில் முன்னாடி தான் அடிக்கணும்,
1: நெற்றி பகுதியில் தான் அடிக்கணும். தேவையில்லாமல் தலையை கொடுத்தா அப்புறம் தலை தான் பிரச்சனையாகன்றீங்க?
0: ஆமாம், சென்டரில் அடித்தா ரொம்ப ஹெட்டு பெயின் ரொம்ப கிளம்பிடும், அடைய குழம்ப தலையெல்லாம் ரொம்ப கிர்ன்னு கேராக இருக்கும்.
1: சரி, இதில் எதிர்காலத்தில் என்ன சாதிக்க போகிறீங்க, என்ன லட்சியத்தோடு இருக்கீங்க ஃபுட்பாலில்?
0: இன்டர்நேஷ்னல் விளையாடணும், ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 நிறைய இருக்கு அச்சீவ்மெண்ட் எனக்கு.
1: சரிங்க, இப்போ சில திரைப்படத்துலேயே சில காட்சிகள்னா பார்க்குறோம், அந்த போஸ்டில் சில இடத்துல மட்டும் தான் கேப் விட்டு, அந்த கார்னரில் மட்டும் தான் கேப் விட்டு ஒரு பயிற்சி எடுக்கிறீங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்க, அந்த மாதிரி பயிற்சியெலாம் எடுத்துறீங்களா? கரெக்டாக அடிச்சிடுங்களா நீங்கள்?
0: ஆ, கோச்சு நிறைய ட்ரைனிங் கொடுப்பாரு, கார்னர் கிக் கொடுப்பாரு, சென்ட்ரலேருந்து கிக் அடிக்க வைப்பாரு, அதுக்கப்புறம் சைட்லேருந்து கிக் அடிக்க கற்றுக் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் கோல் போஸ்டில் நிற்க வச்சு எல்லாரையும் ஹெட் பாலு செஸ்ட் பால் வாங்கி கிக் அடிக்க சொல்லி தருவார், நிறைய இது பண்ணி தருவார்.
1: சரிங்க சன்மா, குறைந்த நேரத்தினாலும் நிறைய தகவல் சொன்னீங்க, இவ்வளோ நேரம் மிக அழகாக உங்களுடைய கால்பந்து அனுபவத்தை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக பயந்துகிட்டது. மிக்க நன்றிகள்.
0: நன்றி.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது களத்தில் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில அளவிலான கால்பந்து வீராங்கனைகள் ஆர் சீதாலட்சுமி, எஸ் தீபிகா, கே சண்பகம் ஆகியோருடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் இஏ பிரபாகரன்.

ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது தலைமையிலான தாவேகா அரசின் மீது நம்பிக்கை கோரும் அரசினர் தீர்மானத்தை முன்மொழிந்தார். அரசுக்கு ஆதரவாகவும் அரசை எதிர்த்தும் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு உதயநிதி ஸ்டாலின் வாக்களித்த மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசாக இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று கூறி தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் அவர் வெளிநடப்பு செய்தார். இதற்கு பின்னர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எண்ணிக்கை அடிப்படையிலான நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு உத்தரவிட்டார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவையில் இருந்த 171 உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் தாவேகா அரசுக்கு ஆதரவாக 144 பேர் வாக்களித்தனர். எதிராக 22 பேர் வாக்களித்தனர். 5 உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர். அஇஅதிமுகவின் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். அந்த கட்சியைச் சேர்ந்த 25 உறுப்பினர்கள் தாவேகா அரசை ஆதரித்து வாக்களித்துள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை பேரவையில் அறிவித்த திரு ஜே சி டி பிரபாகர் தாவேகா தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசியபோது தமது அரசு அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லும் என்றும் மதச்சார்பற்ற அரசாக செயல்படும் என்றும் கூறினார். முதலமைச்சரின் உரைக்கு பின்னர் பேரவையை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி 5வது முறையாக புதுச்சேரி முதலமைச்சராக இன்று பதவியேற்றார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் புதுச்சேரி மக்கள் மாளிகையில் திரு ரங்கசாமிக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். திரு ரங்கசாமி அமைச்சரவையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் திரு மல்லாடி கிருஷ்ணராவும் பிஜேபி உறுப்பினர் திரு நமச்சிவாயமும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ், புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். தங்கம் மற்றும் விலை உயர்ந்த உலோகப் பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் நோக்கில் அவற்றுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரி 5% உயர்த்தப்படுவதாக தெரிவித்துள்ளது. பிளாட்டினத்திற்கான இறக்குமதி வரி 5.4% உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதர விலை உயர்ந்த உலோகப் பொருட்களுக்கு 4.35% வரி உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடம் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் மத்திய அரசு இவற்றுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தியுள்ளது. இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ நாளை தொடங்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ளது. உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடன் வந்துள்ள தூதுக்குழுவினரும் இதில் பங்கேற்கின்றனர். மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பேசியுள்ளனர். இம்மாநாட்டையொட்டி உலகளாவிய மற்றும் மண்டல அளவிலான விஷயங்கள் குறித்து உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பிரதமரிடம் ஆலோசிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி காரில் பயணிக்கும் போது பின்தொடரும் கான்வாய் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு சென்றபோது பிரதமரை பின்தொடரும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் சிக்கனத்தை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி விடுத்த அழைப்பிற்கு முன் உதாரணமாக திகழும் வகையில் இந்த வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு படையினர் பின்தொடரும் வாகனங்களை மின் வாகனங்களாக மாற்ற வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் கான்வாய் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் வாகனங்களின் எண்ணிக்கையை 50% குறைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரான்சிஸ்கோ மேக்கனாவை சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிலி நாட்டுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இருதரப்பு வர்த்தகம் பொருளாதாரம் உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். பல்வேறு முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்.
வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சிக்காக இளைஞர்களை தெரிவு செய்வதற்காக தேசிய அளவிலான ஆன்

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தவேகா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு

0: ஆன்லைன் வினாடி வினாவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து நடத்தும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சியில் நாட்டில் அனைத்து பகுதியில் உள்ள இளைஞர்களும் பங்கு பெறலாம். மை பாரத் இணையதளம் வாயிலாக நடைபெறும் இந்த வினாடி வினாவில் இம்மாதம் 20ஆம் தேதி வரை கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு உடல் தகுதி பரிசோதனை நடத்தப்பட்டது. 500 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்றும் அடுத்த மாதம் நடைபெற உள்ள வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீட் முறைகேடு தொடர்பாக விசாரிக்க மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் சென்றுள்ளனர். இதில் 25க்கும் மேற்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ராஜஸ்தான் மாநில காவல்துறையின் பாதுகாப்போடு பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிக்கார் பகுதியில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக சீனா சென்றுள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று அந்நாட்டு தலைநகர் பெய்ஜிங்கில் இரு தலைவர்களும் நாளை இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் பொருளாதாரம் வர்த்தகம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் மேற்கொள்ள உள்ளனர். ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் பாதுகாப்பாக கப்பல்கள் செல்வது குறித்தும் யுக்ரைன் விவகாரம் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சுக்கள் நடத்தக்கூடும் என்றும் தெரிகிறது. தென்மேற்கு பருவமழை இந்த வாரத்தில் தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் தென்பகுதியில் நிலவி வரும் சூழல் பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறியை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இவ்வார இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது புயலாக உருவாகக்கூடும் என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் என்றும் ஆனால் இவ்வாண்டு முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் குற்றவாளியான திரு பிரதீப் சிங்கை மத்திய புலனாய்வு பிரிவினர் வெற்றிகரமாக அசர்பைஜானில் இருந்து இந்தியா கொண்டு வந்துள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து இதற்கான முயற்சியை அசர்பைஜான் நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இதனை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 160க்கும் மேற்பட்டோர் பல நாடுகளில் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் தாய்வானின் யாயி யாங்கை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-12 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் டோங் கியூ டங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் நண்பகல் 12:50.
2: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
2: நேர்களை நாம் இணைகின்றோம். இது திரைசை திரைசையின் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது. ஆனந்த பூங்காற்றே என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை தேவா, பாடல் ஆசிரியர் வைரமுத்து, பாடலை பாடியோர் ஹரிஹரன், சுஜாதா மோகன்.

0: இலவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை.

ஒழித்த இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய மல்லிசை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

0: Asia Sunflower Oil.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். இது உங்கள் நேயர் விருப்பம் பகுதி. தொடர்ந்து 35 நிமிடத்திற்கு நேயர்களான உங்களோட விருப்ப பாடல் தான் ஒலிபரப்பப்படும். அந்த வகையில் இன்றைய நேயர் விருப்பம் பகுதிக்கு யார் யாரெல்லாம் கடிதம் போட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? இன்றைய முதல் பாடலுக்கு கடிதம் வழியாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கோட்டையூர் பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் மற்றும் மாதம்மாள். இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் பாலும் பழமும் என்ற திரைப்படத்திலிருந்து. கேட்டு மகிழ்வோம் நாமும்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் கொமிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
2: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
3: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
4: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध।
2: डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी सीएससी सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544-17.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: நம்ம அனில் பாஸ்தா. பர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
11: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
12: நேர் விருப்பம் பகுதியில் ஒரு இனிமையான பாடல் கேட்டோம். இதே போன்று உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெற நீங்க செய்ய வேண்டியது ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர் மற்றும் உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி ஆகாசவாணி தருமபுரி வானொலி நிலையம் அதியமான்கோட்டை அஞ்சல் நழம்பள்ளி 636807 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்க. அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தாசனம்பட்டி பகுதியைச் சேர்ந்த எஸ் கனிமொழி. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் கரகாட்டக்காரன் என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
4: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
5: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
4: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: நிலையத்தில் நேரம் 1:24. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ். உங்கள் இதயங்களே இதயமாக தாளாட்டி கொண்டிருக்கும் அலைவரிசையில் நீங்க கேட்டு ரசிச்சிட்டிருக்கிறது நேயர் விருப்பம்.
2: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா கடிதம் வாயிலாக பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாகல்பட்டி பகுதியைச் சேர்ந்த இ பெருமாள் அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் சாந்தி என்ற திரைப்படத்தில் இருந்து இதோ அந்த பாடல்.

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

காலத்தால் மறையாத காவிய கானம் ஒன்றை கேட்டு ரசித்தோம். நேயர்களே, இது உங்கள் உள்ளங்களை கவர்ந்த நேயர் விருப்பம் பகுதி. நேர் விருப்பம் பகுதியில் கேட்டுட்ருக்கிற உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அஞ்சல் அட்டையில் உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர் ஆகியவற்றை எழுதி, உங்களுக்கு பிடித்த பாடல் மற்றும் பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர் ஆகியவற்றையும் எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான நிலைய இயக்குனர் நேர் விருப்பம் பகுதி ஆகாசவாணி தருமபுரி வானொலி நிலையம் அதியமான்கோட்டை அஞ்சல் நழம்பள்ளி 636807 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் இருந்த இடத்துல கேட்டு மகிழுங்க. நேர் விருப்பம் பகுதியில அடித்ததா கடிதம் வாயிலா விருப்பம் தெரிவிச்சிருக்காரு நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த முருகேசன். அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் சிவகாமியின் செல்வம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ கேட்டு மகிழ்வோம் நாமும்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் பிரசண்டம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: இணையத்தில் நேரம் 1:37. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz. அலைவரிசையில் ஒளி உலா வந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கரூர் மாவட்டத்தை சேர்ந்த புலியூர் பகுதியில் இருக்கக்கூடிய மனோகரன் சுமதி அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் உத்தமன் என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ அந்த பாடல்.

0: போறோம்.
1: மாமா எனக்கு ஒண்ணு புரியலையே, கிரிக்கெட்டா கபடியா இல்ல கேரம் போர்டா?
0: மச்சான் இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லு மாமா, என்ன நிகழ்ச்சியில அதுல எப்படி விளையாட போறோம்?
0: மச்சான் வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம் தெரியுமா?
1: அட அட்டகாசமா இருக்கே மாமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
0: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: நிலையத்தில் நேரம் 1:42. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz. நேயர்களின் கவனத்திற்கு,
5: இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனைகள் புரிந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற ஜூலை மாதம் 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனைகள் மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். எனவே தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
4: நேர்களே, ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. இது நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த
5: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.
4: இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்களை விரும்பி கேட்டோருக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். இனிதே இருங்கள் நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
6: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
0: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள்ள

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றிக் கழகம் 144

0: 44 உறுப்பினர்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்றுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பு மீதான தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 22 பேர் வாக்களித்த நிலையில் 5 பேர் நடுநிலைமை வகித்தனர். முன்னதாக தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை பேரவையில் முன்மொழிந்தார். இந்த தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அமமுகவை சேர்ந்த ஒரு உறுப்பினர், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றினர். திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுகவை சேர்ந்த 22 உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்தனர். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், முந்தைய திமுக அரசு நிறைவேற்றிய மக்கள் நலத்திட்டங்களை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பணிகள் தொடரும் என்றும் அவர் கூறினார். பின்னர் சில விமர்சனங்களை முன்வைத்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்வதாக அவர் அறிவித்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினர். தொடர்ந்து நம்பிக்கை தீர்மானத்தை அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாக்கெடுப்பிற்கு அனுமதித்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு வெற்றி பெற்றதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமது அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்றும் அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளித்த அவர், மக்களின் நலனிற்காக தமது அரசு செயலாற்றும் என்று உறுதியளித்தார்.
1: மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்புடன், உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. எம் மதமும் நம் மதமே, எல்லா மக்களும் நம் மக்களே, இதில் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடே இருக்காது. இது எல்லோருக்குமான அரசு.
0: உறுப்பினர்கள் தெரிவித்த சில கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகா தனது பெரும்பான்மையை இன்று நிரூபிக்க தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் திரு விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தங்கம் உள்ளிட்ட விலை மதிப்பு மிக்க உலோகங்களின் இறக்குமதி வரியை மத்திய அரசு அதிகரித்துள்ளது. இதன்படி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தங்கம், வெள்ளி போன்றவற்றிற்கு 5% வரியும், பிளாட்டினத்திற்கு 5.4% வரியும் விதித்து மத்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. மேற்காசிய நெருக்கடி தொடரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டுள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட போது இந்த செயல்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. மேற்காசிய பதற்றத்தால் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட 7 வேண்டுகோள்களை பிரதமர் அண்மையில் விடுத்த நிலையில் பிரதமரின் வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் பிரதமரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பெருமளவு குறைத்துக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இன்று அதிகாலை 6 பேர் உயிரிழந்தனர். சோதனை சாவடியில் தடுப்புகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த லாரி ஓட்டுநர் மற்றும் காவலர்கள் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. இந்த கார் மயிலாடுதுறையிலிருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நேரிட்டது. இதனிடையே இந்த சம்பவத்தில் உயிரிழந்த வெள்ளக்கோவில் காவல் நிலைய காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். அவரை இழந்துள்ள குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு, சமூக பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் சட்ட செயலாக்கம் போன்ற முறையான சீர்திருத்தங்களின் அவசியத்தை தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி வி ராமசுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். புலம்பெறும் தொழிலாளர்களின் உரிமைகள் அரசு மற்றும் தனியார் துறையின் பொறுப்புணர்வு தொடர்பான உயர்

0: கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், அமைப்பு சாரா பிரிவை சேர்ந்துள்ள புலம்பெயர் தொழிலாளர்களை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இப்புலம்பெயர் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண பல்வேறு அமைப்பு நிலையிலான விவாதங்கள் மற்றும் ஆலோசனைகள் தேவை என்றும் குறிப்பிட்டார். இதில் விவாதிக்கப்படும் கருத்துக்களை மத்திய மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் பரிந்துரைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். வளர்ச்சி பாதையில் கிராமங்கள் 2026 தேசிய வினாடி வினா நிகழ்ச்சியை மத்திய இளைஞர் நல விளையாட்டு அமைச்சகமும் உள்துறை அமைச்சகமும் இணைந்து மை பாரத் தளத்தில் தொடங்கியுள்ளது. எல்லை கிராம மேம்பாட்டு திட்டத்திற்கான செயல்பாடுகள் அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் இளையோரின் பங்களிப்பை ஈர்க்கும் முதல்கட்ட நடவடிக்கையாக இந்த வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை இணையதள வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் நாட்டில் உள்ள இளையோர் பங்கேற்க அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. எல்லை கிராம மறுசீரமைப்பு, உள்ளூர் கலாச்சாரம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, எல்லை பகுதிகளை வலுப்படுத்துவதற்கான மத்திய அரசின் முயற்சிகளை இளையோர் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இணையதள வினாடி வினா நிகழ்ச்சி ஒரு கலந்துரையாடல் தளமாக திகழும் என்றும் அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் தனி அடையாள எண்கள் பெற வரும் 30ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அடையாள எண் பெறாத விவசாயிகள் அனைவரும் தங்களுடைய ஆதார் நகல், நில ஆவணங்கள் நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண் ஆகியவற்றுடன் அருகில் உள்ள பொது சேவை மையம் மற்றும் கிராமங்களில் முகாம் நடைபெறும் இடங்களுக்கு சென்று பதிவு செய்து கொள்ள வேண்டும். கடைசி நாள் 30/5/2026 ஆகும். அனைத்து விவசாய பெருமக்களும் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன்.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதமரின் கௌரவ நிதி தொகை பெற்று வரும் விவசாயிகள் தங்களின் நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். தென்காசி மலர் சந்தையில் பூக்களின் வரத்து அதிகரிப்பால் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தென்காசி சங்கரன் கோவில் பூச்சந்தை விற்பனை செய்யப்படும் பூக்கள் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் பூக்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனால் பூக்களின் விலை சற்று சரிவை தொடங்கியது. இன்று 1 கிலோ மல்லிகைப்பூ 500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 500 ரூபாய், காந்திப்பூ 40 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 40 ரூபாய்க்கும், ரோஜாப்பூ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் பூ வியாபாரம் என்பது கணிசமாக குறைந்து காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பேரிஜம் ஏரி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் இன்று முதல் அனுமதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தற்போது 2வது இடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் முதலிடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. தேசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்கின. வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் அபய் சிங், ஜோஷ்னா சின்னப்பா, ரத்திகா சிலான், ராகுல் பைத்தா, ஹரீந்தர் பால் சிங், வேலவன் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இதில் வெற்றி பெறுவோர் அடுத்த மாதம் 18ஆம் தேதி மலேசியாவில் நடைபெறவுள்ள ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டிக்கு தகுதி பெறுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக NR காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இன்று 6 பேர் உயிரிழந்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் நண்பகல் 1:55. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தகடூரின் அன்பலை தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz. தொடர்வது
4: நேயர்கள் இணைக்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம்

புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கோயம்புத்தூர் ஆழியார் பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழையளவும், ராமநாதபுரம் பாம்பன் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையளவும், கோயம்புத்தூர் AWS ஒத்தக்கால் மண்டபம் கோட்டூர் பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையளவும், கோயம்புத்தூர் ஆனைமலை தாலுகா அலுவலகம் ஈரோடு பவானிசாகர் கோயம்புத்தூர் வால்பாறை PTO கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34-35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று முதல் 3 தினங்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ். நிலையத்தில் நேரம் 2 மணி. இனிதே தொடங்குகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. முன்னதாக
1: அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
0: நேர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
2: என்ன மருதானிகா, நேத்துக்கு வந்து பார்த்தேன், வீடு பூட்டி இருந்துச்சு, எங்க போயிருந்தீங்க?
3: நேத்துக்கு ஊர்ல ஒரு கல்யாணம் முத்தழகு, அதான் அங்கன போயிட்டு அப்படியே எங்க அப்பா அம்மா தம்பி இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வந்தேன்.
2: ஓ அப்படியா? ஆமா, உங்க தம்பி படிப்பு முடிச்சிட்டாராக்கா?
3: ராசு படிப்பு முடிச்சு 1 வருஷம் ஆகுது முத்தழகு.
2: ஓ அப்போ வேலைக்கு போறாருன்னு சொல்லுங்க.
3: யாரு அவனா? நீ வேற முத்தழகு. அவன் உன் தம்பி அளவுக்கு விவரமெல்லாம் இல்லை, படிப்பை முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கான்.

0: என்னக்கா சொல்றீங்க? ஏன் வேலை எதுவும் கிடைக்கலையா?
1: எங்க முத்தழகு, அவனும் தினம் தினம் வேலை தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்கான். ஆனா எங்க வேலை கிடைச்ச பாடு இல்லையே.
0: அப்படின்னா அவருக்கு சொந்தமா தொழில் தொடங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர வேண்டியது தானே?
1: என் தம்பி ராசுவும் அப்படிதான் கேக்குறான். வீட்டுல நாலஞ்சு கறவை மாடு இருக்கு, பால் கறவையும் நல்லா இருக்கு. அதனால பால் பொருட்களை தயாரிச்சு விற்பனை செய்யலாம்னு சொல்றான். ஆனா பாரு புள்ள, எங்க அப்பாவும் அம்மாவும் தான் யோசிக்கிறாங்க.
0: ஏங்கா, நல்ல விஷயம் தானே, எதுக்காக யோசிக்கிறாங்க?
1: தொழில் தொடங்குறது நல்ல விஷயம்தான் முத்தழகு. ஆனா இந்த தொழில லாப நஷ்டம்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிக்கிறாங்க. இவனுக்கு இது சரிப்பட்டு வருமா, தொழில நஷ்டம் வந்தா என்ன பண்றதுன்னு இது பத்தி யோசிக்கிறாங்க புள்ள.
0: அக்கா, இன்னைய காலகட்டத்துல உணவுப் பொருளை பதப்படுத்தி விற்பனை செய்யறது நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் தான். எந்த தொழிலா இருந்தாலும் பொருளாதார கணக்கீடு பண்றது நமக்கு தெரிஞ்சிருந்தா அந்த தொழிலை நாம சிறப்பா செய்ய முடியும்.
1: என்ன முத்தழகு சொல்ற?
0: அக்கா, கொஞ்சம் இந்த விவரங்களை கேளுங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும்.
1: என்ன விவரம் முத்தழகு?
0: உணவு பதப்படுத்தும் தொழில்களில் பொருளாதார கணக்கீடு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
2: நம்ம முக்கியமாக நம்ம அன்றாட காலங்களில் ஒரு தொழிலை மேற்கொள்வதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா லாபம் ஈட்டுவது தான். ஸோ எந்த தொழிலை பண்ணாலும் நமக்கு அதுலேருந்து லாபம் வருதா இல்லையா, அதுதான் அந்த தொழில் பண்ணுறதே வந்து நம்ம வருமானம் ஈட்டுறதுக்கும் அந்த வருமானம் அதிக அளவில் ஈட்டுறதும், அதாவது லாபகரமாக தொழிலை மேற்கொள்றதும் தான் நம்மளோட முக்கியமான கருத்தாக இருக்குது. ஸோ அதுக்காக முதல்ல ஒரு ஆல்ரெடி ஒரு உணவு பதப்படுத்தும் தொழில் செஞ்சு வர்றேன், ஸோ அதில் எனக்கு எவ்வளோ லாபம் வந்தது, எவ்வளோ வருமானம் ஈட்டினேன் அப்படின்றத பற்றி எப்படி கண்டுபிடிக்கிறது, எனக்கு எவ்வளோ வந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நம்ம வந்து லாப நஷ்டத்தை எப்படி கணக்கப்படுறது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஸோ ஒரு தொழிலேருந்து லாபம் வருதான் நஷ்டம் வருதான்றத பார்க்கறது முக்கியமாக நம்ம இந்த தொழிலேருந்து கிடைக்கக்கூடிய வரவுலேருந்து செலவை கழிக்கணும். ஸோ அப்படி கிடைக்கும் போது அந்த வரவு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவாக வரும், அதாவது லாபகரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே இது அந்த தொழிலில் செலவு அதிகமாக இருந்து வரவு கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ அதை வந்து நம்ம நஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அடுத்த கட்டமாக வரவுன்னா என்ன, செலவுனா என்ன அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம ஒரு தொழில் செய்யறதுக்கு சில உபபொருட்கள் வாங்குவோம், சில பொருட்கள் வாங்கி அந்த தொழிலை மேற்கொள்வோம். பொருட்கள் இல்லாமல் சில சேவைகளையும் பயன்படுத்துவோம். சேவைகள் சர்வீசஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறது, ஒரு அட்வர்டைசிங் யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம சேவை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பொருட்களுக்காகவோ இல்லை சேவைகளுக்காகவோ நம்ம அளிக்கக்கூடிய தொகையை வந்து நம்ம செலவு அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக பார்த்தோம்னா நம்ம பால் பதப்படுத்தும் தொழிலில் பால்ன்றது ஒரு முக்கியமான உபப்பொருள். ஸோ அந்த பால் வாங்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு, அது சம்பந்தமான பிற உபப்பொருட்களான சர்க்கரை, கலரிங் ஏஜென்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த தொழிலில் நாம் வாங்கக்கூடிய செலவு செய்யக்கூடிய தொகையாகும். ஸோ அதை தவிர வேலையால் பணியால் வந்து அந்த தொழில் செய்யறதுக்கு வேலை செஞ்சுட்டு போறாங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம கூலி கொடுக்கணும். இன்னொன்று, ஒரு தொழில் செய்கிற இடத்துலேருந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம் இல்லையா, இன்னொரு இடத்துக்கு அந்த விளைபொருட்களை நம்ம கொண்டு போய் சேர்ப்போம், ஸோ அதுக்கு ஆகக்கூடிய போக்குவரத்து செலவு, இதெல்லாம் வந்து நம்ம செலவுகள் அப்படின்ற கட்டத்தில் நம்ம வச்சுக்கணும். இதே சமயத்தில் அந்த தொழிலேருந்து கிடைக்கக்கூடிய விளைபொருட்கள் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம், ஸோ அந்த விளைபொருட்களை நம்ம வந்து விற்போம், மக்களுக்கோ இல்லை நுகர்வோர்களுக்கு விற்போம். ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பணம் வந்து நம்ம தொழிலில் உள்ளார வரும், அந்த தொழிலேருந்து பணம் கிடைக்கும், அதை வந்து நம்ம வருமானம், வருவாய், வரவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணமாக நம்ம பால் பதப்படுத்தும் தொழில், முக்கியமாக ஐஸ்கிரீம் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிலில் வந்து ஐஸ்கிரீம் விற்கிறதுனால வரக்கூடிய செலவு, இல்லை நெய் உற்பத்தி செஞ்சால் நெய் விற்கிறதுனால கிடைக்கக்கூடிய பணம், இல்லை பன்னீர், இதை மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் பல விளைபொருட்கள் இருக்கும், அந்த விளைபொருள்களேந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பணம் வந்து நம்ம வரவு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த கட்டமாக ஒரு தொழில் தொடங்கும் போது நான் நிலம் வாங்கினேன், கட்டணம் கட்டினேன், ஒரு இயந்திரம் வாங்கினேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறத நம்ம செலவுன்னு எடுத்துக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம மைண்டில் வரலாம். ஒரு லேண்டை வாங்கி அதில் நம்ம தொழில் துவங்க ஆரம்பிக்கிறது, இல்லை அந்த லேண்ட்லேயே நம்ம ஒரு கட்டடம், ஒரு பில்டிங் கட்டி நம்ம தொழில் ஆரம்பிக்கலாம், இல்லை அந்த தொழில் துவங்கிறதுக்கு மிஷினரி வாங்குறது.

இயந்திரங்கள். ஸோ பன்னீர் மேக்கிங் மிஷினோ, இல்லை ஐஸ்கிரீம் செய்யறதுக்கான மிஷின், அது மாதிரியான உபகரணங்கள், இல்லை பல வகையான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிறோம், லெபார்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிறோம், கூலர் வாங்குகிறோம், ஃப்ரீசர் வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரியான உபகரணங்களுக்கு நம்ம தொழிலில் ஒரே ஒரு முறை தான் வந்து பணம் வந்து செலவு செய்வோம். அந்த உபகரணங்களே வந்து நம்ம பல நாள் வச்சுருந்து அதுலேருந்து நம்ம விளைபொருட்களை உற்பத்தி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான பொருட்களுக்கு செய்யக்கூடிய செலவுகளை வந்து நம்ம முதலீடு அப்படின்னு வகைப்படுத்தலாம். சரி, அடுத்த கட்டமாக ஸோ இப்போ செலவு பற்றி பார்த்தோம், முதலீடு பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ முதலீடு செலவு ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வாட்டி வாங்கி அதை பல காலங்களுக்கு வச்சு அதுலேருந்து நம்ம வருமானத்தை ஈட்டிட்டு வந்தோன்னா, முக்கியமாக உபகரணங்கள், இயந்திரங்கள், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது வாங்குவோம், அதுக்கப்புறம் அதை வாங்க மாட்டோம். இந்த தொழிலுக்கு அது வந்து ஒரு சொத்தாக நம்மகிட்டயே இருக்கும். அந்த இயந்திரங்களை வச்சு நம்ம பல நாட்கள், பல வருஷங்கள் வந்து அந்த இயந்திரங்களை நம்ம உபயோகிப்போம். ஸோ அந்த மாதிரியான பொருட்களுக்கு செய்யக்கூடிய செலவுகள் வந்து முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தொழிலை முதல் முதலாக தொடங்கும் போது நம்ம செலவு பண்ணக்கூடிய தொகை வந்து முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். இதே இன்னொரு விதமாக செலவுகள்னு இன்னொன்று பார்த்தோம் இல்லையா, அதுன்னா என்ன அப்படின்னா, நம்ம அந்த தொழிலை மேற்கொள்றதுக்கு நம்ம அன்றாடம் செலவு செய்யக்கூடிய தொகை, அது வந்து செலவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முக்கியமாக நம்ம உபப்பொருட்கள், ஸோ ஒரு தொழில் வந்து நடக்கிறதுக்கு, உற்பத்தி நடக்கிறதுக்கு தேவையான உபப்பொருட்கள், கூலி, இதெல்லாம் வந்து நம்ம செலவுகள் அப்படின்னு வகைப்படுத்தலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய செலவுகளை முதல்ல ரெண்டாக பிரிக்கிறோம். முதலீடுன்றது ஒரு பகுதி, செலவுன்றது ரெண்டாவது பகுதி. இப்போ முதலீடு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இதோட முக்கியத்துவம் என்ன? ஸோ இது எதுக்காக முதலீடை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தொழிலில் முதலீட்டோட அளவு, எவ்வளோ முதலீடு பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்தே அந்த தொழிலோட உற்பத்தி அளவு இருக்கும். இப்போ நான் ஒரு தொழிலில் 100,000 முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா, 100,000 உள்ளார தேவையான ஒரு சின்ன லெவலில் தான் என்னால் இயந்திரம் வாங்க முடியும். அதை வச்சு தான் அதோட உற்பத்தி அளவு. இப்போ 100,000 என்னால் ஒரு சின்ன லெவலில், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மாதத்தில் ஒரு 100 கிலோ என்னால் உற்பத்தி பண்ண முடியும். இதே இது நான் 100,000 பதிலாக 1 கோடி முதலீடு பண்ணேன்னா, அதுக்கேற்ற மாதிரி பெரிய லெவலில் என்னோட தொழிலை நான் மேற்கொள்ளலாம். ஸோ ஒரு முதலீட்டு அளவை பொறுத்து தான் அந்த தொழில் நிறுவனத்தோட உற்பத்தி அளவு இருக்கும். இது முதலாவது. ரெண்டாவது, இந்த முதலீடு ஒரு தொழிலுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத கணக்கில் வச்சு தான் பல வங்கிகள் வந்து கடன் கொடுக்கும். இப்போ அடுத்த கட்டமாக நம்ம செலவுகள் பற்றி பார்க்கலாம். ஸோ செலவுகளை எப்படி எப்படியெல்லாம் வகைப்படுத்தலாம்? நம்ம ஒரு தொழிலை மேற்கொள்றதுக்கு அன்றாடம் செலவழிக்கக்கூடிய தொகை தான் வந்து செலவுகள் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அந்த செலவுகளை வந்து நம்ம ரெண்டு வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து மாறாத செலவுகள் அல்லது நிலையான செலவுகள்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து மாறும் செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன மாறாத செலவு, மாறும் செலவு, செலவு வந்து மாறுமா அப்படின்ற ஒரு ஐயம் இல்லை க்வெஸ்சன் நமக்கு வரலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு தொழில் நிறுவனத்தில் வந்து பல வகையான செலவுகள் செய்வோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நிறுவனம் வந்து இப்போது ஒரு 100 கிலோ உற்பத்தி பண்ணுது அப்படின்னா சில செலவுகள் வந்து ஆகும், அதுக்கு சில செலவுகள் ஆகும். உதாரணமாக பார்த்தோம்னா, இப்போது 100 கிலோ நான் பன்னீர் செய்கிறதுக்கு எனக்கு குறிப்பிட்ட அளவு பால் தேவைப்படும். இதே இது நான் 100 கிலோலேருந்து 1000 கிலோ பன்னீர் உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக எனக்கு 1000 கிலோ பால் உற்பத்தி பண்ணுறதுக்கு பால் முன்னாடி இருந்ததை விட அதிகமாக தேவைப்படும். ஸோ பால் அதிகமாக தேவைப்பட்டால் அதற்கு நாம் செய்யக்கூடிய செலவும் அதிகரிக்கும். ஸோ நம்ம உற்பத்தி அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட செலவுகள் மாற்றம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மாறும் செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது நான் 100 கிலோ பன்னீர் உற்பத்தி செஞ்சாலும் சரி, 1000 கிலோ பன்னீர் உற்பத்தி செஞ்சாலும் சரி, சில செலவுகள் வந்து எனக்கு மாறாது. உதாரணமாக பார்த்தோம்னா ரெண்ட் எடுத்துக்கலாம், வாடகை. இப்போ நான் வந்து என்கிட்ட ஓன் பில்டிங் இல்லை, நான் ஒரு பில்டிங்கை வாடகைக்கு எடுத்து என்னோட தொழில் செஞ்சிட்டு இருக்கேன். நான் பன்னீர் உற்பத்தி வந்து பண்ணாலும் சரி, 100 கிலோ பண்ணாலும் சரி, 1000 கிலோ பண்ணாலும் சரி, 5000 கிலோ பண்ணாலும் சரி, நான் என்னோட அந்த பில்டிங் உரிமையாளருக்கு கொடுக்கக்கூடிய வாடகை வந்து மாறாது. அது வந்து நான் பண்ணாலும் 10,000 ரூபாய் கொடுக்கணும், பண்ணலைனாலும் அதே வாடகையை நான் கொடுத்தாகணும்.

0: ஸோ இது மாதிரியான செலவுகள் நம்ம மாறாத செலவுகள், அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். உற்பத்தி அளவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றமடையக்கூடிய தொகை, மாற்றமடையக்கூடிய செலவுகளை வந்து நம்ம மாறும் செலவுகள், அதாவது வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு ஒரு பண்ணையில் மாறும் செலவுகளும் இருக்கும், மாறாத செலவுகளும் இருக்கும். அதை நம்ம என்னென்ன செலவுகள் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வகைப்படுத்தி அதுக்குரிய மொத்த செலவை வந்து நம்ம கணக்கீடு செய்யணும். இதை தவிரவும் மறைமுக செலவுகளும் வந்து நம்ம பண்ணையில் நம்ம தொழிலில் வந்து வரலாம். அதாவது இது என்ன மறைமுக செலவுகள்லாம் என்ன அப்படின்னா ஹிடன் காஸ்ட்ன்னு சொல்லுவோம். இது வந்து என்னென்னா, இப்போ என் பண்ணையில் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு குடும்ப நபரே வந்து அந்த இதில் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தனியாக சம்பளம் கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் ஃபேமிலி லேபர்னு சொல்லுவோம். அதாவது நம்ம அவங்களோட உழைப்பிற்கு தகுந்த மாதிரியான ஒரு தொகையை நிர்ணயித்து நம்மளோட செலவாக கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அதை மாதிரி நம்ம கணக்கீடு பண்ணுற மூலியமாக தான் நம்ம தொழிலேருந்து அக்யூரேட்டாக எவ்வளோ லாபம் வந்தது எவ்வளோ நஷ்டம் வந்ததுன்னு நம்ம கணக்கு பண்ண முடியும். ஸோ நம்ம செலவுகளில் வந்து மூணு வகையாக நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒன்று வந்து ஃபிக்ஸட் காஸ்ட், அதாவது மாறாத செலவுகள், வேரியபிள் காஸ்ட், அதாவது மாறும் செலவுகள், இதை தவிர ஹிடன் காஸ்ட், அதாவது இம்ப்யூட்டட் வேல்யூ இல்லைன்னா நம்ம மறைமுக செலவுகளும் நம்ம இந்த செலவுகள் வகைகளில் நம்ம ஒன்றா எடுத்துக்கலாம். இப்போது ஃபைனலாக நம்மளோட நோக்கம் என்ன, நம்ம பண்ணையிலேருந்து லாபம் வந்ததா நஷ்டம் வந்ததான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு வரவு எவ்வளோ வந்தது அதுலேருந்து செலவை கழிக்கணும். அந்த பண்ணையிலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முதலீடு பண்ண அமௌண்ட்டை கழிக்கக்கூடாது. உங்களோட மொத்த வரவுலேருந்து மொத்த செலவு, மொத்த செலவுனா மாறும் செலவுகள், மாறாத செலவுகள், மறைமுக செலவு, இது மூணுத்தையும் கூட்டி மொத்த வரவுலேருந்து நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை தான் லாபம். அந்த தொகை வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா லாபம்னு சொல்லுவோம், செலவு அதிகமாக இருந்து வரவு கம்மியாக இருந்துச்சுன்னா நெகட்டிவாக வரும், அதை வந்து நம்ம நஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லாப நஷ்ட நிலையை எப்படி கணக்கு பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதை வந்து எப்போ பண்ணணும் அப்படின்றது நம்ம மனசில் எழக்கூடிய அடுத்த கேள்வி. லாப நஷ்ட நிலையை வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கு பண்ணுறது நல்லது. அந்த வருஷத்துக்கு ஒரு முறை எப்போ பண்ணலாம் அப்படின்னா, இந்த நிதி ஆண்டு முடியும் போது பண்ணால், நிதி ஆண்டுனா நம்ம யூஸ்வலாக ஏப்ரல் டு மார்ச் சொல்லுவோம். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம லாப நஷ்ட நிலையை பொருளாதாரத்தை கணக்கு பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது எதுக்குன்னா நமக்கு வரி கட்டுறதுக்காகவோ இல்லை வருமான வரி தாக்கல் செய்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் வந்து அக்யூரேட்டாக கரெக்டாக நமக்கு கிளியராக நம்ம அந்த இந்த பேஸ் பண்ணி செயல்பாடுகளை நம்ம பண்ணலாம். சரி, இப்போ ஒரு வருஷத்தில் நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு செலவு பண்ணுறேன், இன்னொரு 10 நாள் கழித்து இன்னொரு விஷயத்துக்காக செலவு பண்ணுறேன், திடீர்னு ஒரு 10 நாள் கழித்து எனக்கு வரவு வருது. ஸோ எனக்கு வரவு செலவு இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட நாளில் வராது, அது நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஒரே நாளில் நிறைய செலவு பண்ணுவேன், ஒரே நாளில் நிறையா கூட வரவு வரும். ஸோ இந்த மாதிரியாக இருக்கிற பட்சத்தில் நான் வந்து எப்படி இதை ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு முக்கியமான தீர்வு வந்து பதிவேடு, ரிஜிஸ்டரில் நோட் பண்ணி வைக்கிறது. ஸோ எனக்கு பல நாளில் பல வரவுகள் வரலாம், பல செலவுகள் வரலாம், அதை தேதி வாரியாக நான் குறிச்சிக்கிட்டே வந்து அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டில், அந்த நிதியாண்டு இறுதியில் நான் அதை வந்து வகைப்படுத்தி என்னோட லாப நஷ்ட நிலையை நான் கணக்கு பண்ணலாம். ஸோ இது மூலியமாக தான் ஒரு பண்ணையில் உங்களுக்கு லாபகரமாக போயிட்டுருக்கா இல்லை நஷ்டத்தில் போயிட்டுருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம்.
1: என்ன மருதானிக்கா, உணவு பதப்படுத்தும் தொழில்களில் பொருளாதார கணக்கீடு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவங்க விவரங்களை எம்புட்டு அருமையாக சொன்னாங்கல்ல, இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குமே.
2: ஆமா முத்தழகு, நெசமாதான் இவர் சொன்னதை கேட்டதும் எனக்கு தெளிவு மட்டும் கிடைக்கல, புதுசா ஒரு தெம்பும் தைரியமும் கிடைச்சிருக்கு.
1: எந்த தொழிலையும் லாப நஷ்டம் இருக்கதாக்கா செய்யும். ஆனா இவர் சொன்ன மாதிரி இந்த பொருளாதார கணக்கீடுகளை நாம சரிவர கடைபிடிச்சோம்னா தொழிலை சிறப்பா நடத்த முடியும்.
2: ஆமா முத்தழகு, சரியா சொன்ன.
1: அப்புறம் என்னக்கா, உங்க தம்பி கிட்ட விவரத்தை எடுத்து சொல்லுங்க, அப்புறம் உங்க அப்பா அம்மாவுக்கும் புரிய வைங்க. உங்க தம்பி ஆசைப்பட்ட மாதிரியே உணவு பதப்படுத்துற தொழில தைரியமா தொடங்கி கொடுங்க.
2: முத்தழகு, முத வேலையா இந்த நல்ல விஷயத்த இப்பவே போனை போட்டு சொல்லி போடுறேன்.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: தானிய பயிர்களுக்கேற்ற ஒருங்கிணைந்த உர மேலாண்மை. தானிய பயிர்களின் வளர்ச்சி மற்றும் விளைச்சல் பெருக்கத்திற்கு 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் அதன் பல்வேறு வளர்ச்சி நிலைகளில் தேவைப்படுகின்றது. இந்த ஊட்டச்சத்துக்களை பயிரானது மண்ணிலிருந்தும் இடக்கூடிய உரங்களிலிருந்தும் பெற்றுக்கொள்கிறது. தானிய பயிர்களை சாகுபடி செய்யும் பொழுது மண்ணின் வளத்தை ஆய்வு செய்து மண்ணின் தன்மை மற்றும் ஊட்டச்சத்துக்களின் அளவை அறிந்து அதன் அடிப்படையில் ஊட்டச்சத்துக்களை அளிக்க வல்ல பல்வேறு ஆதாரங்களை ஒருங்கிணைந்த முறையில், அதாவது இயற்கை, ரசாயன மற்றும் உயிர் உரங்களின் மூலம் சரியான அளவிலும் பயிர்களுக்கு தேவையான தருணத்திலும் அளிக்க வேண்டும். அவ்வாறு ஒருங்கிணைந்த உர மேலாண்மையை பின்பற்றுவதன் வாயிலாக உர உபயோகத்திறன் அதிகரிப்பதுடன் மண்ணில் அங்கக பொருட்களின் அளவு அதிகரித்து மண்வளம் மேம்படுத்தப்படுகிறது. மேலும் விளைச்சல் பெருக்கத்திற்கும் வழிவகுக்கிறது.

தானிய பயிர்களுக்கான ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக இயற்கை உரங்கள். பொதுவாக நாம் சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களுக்கு இயற்கை உரங்களான தொழு உரம், பண்ணை கழிவு மக்கு உரம், தென்னை நார் கழிவு உரம், மண்புழு உரம் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். இயற்கை உரங்களை பொறுத்தவரை அடி உரமாக இட வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 5 டன் நன்கு மக்கிய தொழு உரத்தை கடைசி உழவின் போது மண்ணில் சீராக தூவி உழுதுவிட வேண்டும். மக்கிய தொழு உரத்தில் ஒவ்வொரு 100 கிலோவில் 500 கிராம் தழைச்சத்தும், 300 கிராம் மணிச்சத்தும், 500 கிராம் சாம்பல் சத்தும் உள்ளன. தொழு உரம் கிடைக்காத பட்சத்தில் தென்னை நார் கழிவு உரம், மண்புழு உரம் ஆகியவற்றை ஒரு ஏக்கருக்கு 2 டன் என்ற அளவில் பயன்படுத்த வேண்டும். தொழு உரங்கள் இடுவதன் மூலம் மண்ணின் கரிமச்சத்தின் அளவை அதிகரிப்பதுடன் இரசாயன உரங்களின் பயன்பாட்டு திறனையும் அதிகரிக்கலாம். அடுத்ததாக உயிர் உரங்கள். உயிர் உரங்கள் விதை நேர்த்தி பொதுவாக வயலிலோ அல்லது மண்ணில் இட்டோ பயிர்கள் பயனடையுமாறு செய்யலாம். விதை நேர்த்தியில் முதலாவதாக அசோஸ் பயிர் இல்லம். அனைத்து தானிய பயிர்களுக்கும் ஏற்ற தழைச்சத்தை நிலைப்படுத்தும் சிறந்த உயிர் உரம் அசோஸ் பயிர் இல்லம் ஆகும். 400 கிராம் அசோஸ் பயிர் இல்லம் நுண்ணுயிர் உரத்தை 500 மில்லி ஆரிய வடித்த அரிசி கஞ்சியுடன் நன்றாக கலக்க வேண்டும். இக்கலவையில் ஒரு ஏக்கருக்கு தேவையான விதையினை நன்றாக கலந்து 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்தி பின்பு விதைக்க வேண்டும். இவ்வாறு விதை நேர்த்தி செய்வதன் மூலம் ஒரு ஏக்கரில் 20 முதல் 30 கிலோ தழைச்சத்து மண்ணில் நிலைப்படுத்தப்படுகிறது. இதன் விளைவாக தொடர்ந்து சாகுபடி செய்யும் பயிருக்கு போதிய அளவு தழைச்சத்தினை அளிக்கின்றது. உயிர் உரத்தில் அடுத்ததாக பாஸ்போ பாக்டீரியா. பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிர் உரத்தை 400 கிராம் 500 மில்லி ஆரிய அரிசி கஞ்சியுடன் கலந்து அதில் ஒரு ஏக்கருக்கு தேவையான விதையினை நன்றாக கலந்து 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்தி பிறகு விதைக்க வேண்டும். இவ்வாறு விதை நேர்த்தி செய்வதன் மூலம் மண்ணில் பயிருக்கு கிடைக்காத நிலையில் இருக்கும் மணிச்சத்தை பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிரி கரைத்து பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் வகையில் மாற்றி கொடுக்கிறது. இதன் மூலம் மணிச்சத்து உரத்தின் பயன்பாடு அதிகரிப்பதுடன் உரச்செலவு 15 முதல் 20% குறைகின்றது. அடுத்ததாக மண்ணில் இடுதல். பயிர் விதைகளை உயிர் உரங்களில் கொண்டு விதை நேர்த்தி செய்ய முடியாத பட்சத்தில் இவற்றை விதைப்பு வயலில் ஒரு ஏக்கருக்கு 800 கிராம் என்ற அளவில் 25 கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் மற்றும் 25 கிலோ மணலுடன் கலந்து மண்ணில் போதுமான அளவு ஈரப்பதம் இருக்கும் பொழுது இட வேண்டும். அடுத்ததாக ரசாயன உரங்களை பற்றி பார்ப்போம். ரசாயன உரங்களை இடும் பொழுது பொதுவாக மண் பரிசோதனை முடிவின் அடிப்படையில் மண்ணில் இடுதல் வேண்டும். மண் பரிசோதனை செய்யாவிட்டால் பொதுவான பரிந்துரைப்படி தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை இட வேண்டும். மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்துக்களை விதைக்கும் பொழுது அடியுரமாக இட வேண்டும். தழை சத்தை பொறுத்தவரை பாதி அளவை அடியுரமாகவும் மீதமுள்ளதை சரிபாதியாகவும் பிரித்து மேலுரமாக இருமுறை விதைத்த 25வது, 30வது மற்றும் 40, 45வது நாட்களில் இட வேண்டும். பருவமழை சரியாக இல்லாத காலங்களில் மீதமுள்ள தழைச்சத்தை ஒரே முறையில் மண்ணில் ஈரத்தன்மைக்கேற்ப மேலுரமாக இட வேண்டும். அடுத்ததாக ஊட்டமேற்றிய தொழு உரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். நிலத்தில் நாம் இடும் மணிச்சத்தில் சுமார் 20 முதல் 25% தான் பயிர்களுக்கு கிடைக்கின்றது. பெரும்பகுதி பயிருக்கு கிடைக்காத நிலையில் மண்ணின் களித்துகள்களினால் நிலைப்படுத்தப்படுகிறது. அதனால் மணிச்சத்து பயிருக்கு எளிதில் கிடைக்காத நிலையை அடைந்துவிடும். இந்த நிலையினை தவிர்க்க மணிச்சத்தை ஊட்டமேற்றிய தொழு உரமாக இட வேண்டும். ஊட்டமேற்றிய தொழு உரத்தை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். 1 பங்கு ரசாயன உரத்தை 6 பங்கு நன்கு மக்கிய தொழு உரத்துடன் கலக்க வேண்டும். பிறகு தண்ணீர் தெளித்து மெழுகு பதத்தில் கூம்பு வடிவில் குவித்து மரத்தடி நிழலில் வைக்க வேண்டும். குவியலின் மேல்புறம் களிமண் அல்லது பசஞ்சாண கரைசலை பூசி காற்று புகாதவாறு மூட்டம் போட வேண்டும். 1 மாதத்தில் ஊட்டமேற்றிய தொழு உரம் தயாராகிவிடும். இதனை பயிர்களுக்கு தேவையான அளவு தழைச்சத்துடன் கலந்து மண்ணில் சீராக தூவ வேண்டும். இதனால் மணிச்சத்து வீணாகாமல் பயிருக்கு முழுமையாக எளிதில் கிடைக்கும். எனவே உர உபயோகத்திறனை அதிகரிக்க ஊட்டமேற்றிய தொழு உரமாக இடுவது அவசியமாகும். நுண்ணூட்ட சத்துக்களை எவ்வாறு இடுவது என்பதை பற்றி பார்ப்போம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தானிய பயிர்களுக்கான நுண்ணூட்ட சத்து கலவையை ஒரு ஏக்கருக்கு இரவை பயிருக்கு 5 கிலோ மற்றும் மானாவரி பயிருக்கு 3 கிலோ என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து விதைப்பிற்கு பின் மண்ணில் மேற்பரப்பில் சீராக தூவ வேண்டும். இவ்வாறு செய்வதன் வாயிலாக நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையினால் ஏற்படும் விளைச்சல் இழப்பை தவிர்க்கலாம். எனவே விவசாய பெருமக்கள் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை முறைகளை பின்பற்றி தானிய பயிர்களை சாகுபடி

0: வளர்ப்பதன் மூலம் அதிக விளைச்சல் பெறுவதுடன் மண் வளத்தையும் பாதுகாக்க இயலும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: நேர்களை நிறைவு பெற்றது இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. நிலையத்தில் நேரம் 2:27. இன்றும் இன்னும் 3 நிமிடத்தில் தொடர்வது நாடகம் கல்யாண கலாட்டா என்ற தலைப்பில். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. கோடை காலத்தில் உழவு செய்யும் விவசாய நண்பர்களின் கவனத்திற்கு.
7: கோடை உழவு மற்றும் விதை பரிசோதனையின் அவசியம். கோடை காலத்தில் உழவு செய்வதால் பெய்யும் மழைநீரானது நன்கு நிலத்தில் ஊடுருவி நிலத்தின் அடிப்பகுதிக்கு சென்று அடிப்பகுதியில் தங்கும். இதன் மூலம் நிலத்தின் ஈரப்பதம் காக்கப்படுகிறது. உழவு செய்யப்படாத நிலத்தில் மேற்புறம் இறுகி காணப்படுவதால் நீர் உட்புகாது. கோடை உழவு செய்வதால் நிலத்தில் உள்ள பூச்சிகளின் முட்டைகள், கூட்டுப்புழுக்கள் மற்றும் களைச்செடிகளின் விதைகள் நிலத்தின் அடிப்பகுதியிலிருந்து மேல்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதால் அதிக வெப்பநிலையின் காரணமாக அவைகள் அழிக்கப்படுகின்றன. கோடை உழவினை சரிவுக்கு குறுக்காக உழ வேண்டும். இதனால் கோரை போன்ற கிழங்கு வகை களைகள் பிடுங்கப்பட்டு களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. கோடை உழவினால் அறுவடை போக எஞ்சியுள்ள பயிர் கழிவுகள், களைச்செடிகளின் எஞ்சிய பகுதிகள் நிலத்தில் மடக்கி உழப்படுவதால் நன்கு மக்கி பயிர் தேவையான சத்துக்களை அளிப்பதால் மகசூலும் நிலத்தின் மண் வளமும் அதிகரிக்கிறது. மேலும் கோடை உழவு செய்வதால் மண் வளமும் மகசூலும் அதிகரிக்கும் என்பதால் கோடை உழவினை பருவம் தவறாது உடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நல்விதையே நல் விளைச்சலுக்கு வித்தாகும் என்பதற்கேற்ப விவசாயிகள் பயன்படுத்தும் விதைகள் சரியான முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிற ரக கலவன் இல்லாமல் இருத்தல் அவசியமாகும். ஆகவே விவசாயிகள் தங்களின் விதைகளின் தரத்தை அறிய விதைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் ஒரு விதை மாதிரிக்கு ₹80 கட்டணம் செலுத்தி புற தூய்மை, ஈரப்பதம், பிறரக கலப்பு மற்றும் முளைப்பு திறன் ஆகியவற்றை அறிந்து பயன்படுத்தி அதிக மகசூல் பெற வேண்டும் என்று விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
11: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
13: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
14: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
6: நேரம் 2:30. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்வது நாடகம். நாடகம் கேட்போமா நேயர்களே? இதோ நாடகம், த கல்யாண கலாட்டா.
15: ஆகாஷ்வாணி கல்யாண கலாட்டா நாடகம். எழுதியவர் கே பக்ரியப்பன் அவர்கள். நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி தணிகாச்சலம், எல் விஜயா.

0: ஆர் பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர்.
1: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ரொம்ப நேரமா வாசலையே பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்க ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் வெயிட் பண்றீங்களா மேடம்?
2: எஸ் சார், இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் பொண்ணுங்களை காக்க வைக்கிறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு சுகம். ச்சே,
1: அப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க மேடம். நானும் ஒரு பொண்ணுக்காக தான் அரை மணி நேரமா வெயிட் பண்றேன். இன்னும் வரல. ஒருவேளை அலங்காரம் இன்னும் முடியலையோ என்னவோ.
2: முதன் முதலா சந்திக்கிற அவசரத்துல அவரோட போன் நம்பர் கூட வாங்க மறந்துட்டேன்.
1: எனக்கும் நான் சந்திக்க போற பொண்ணு யாருன்னு கூட தெரியாது. அடையாளத்தை கூட கேட்டுக்கல மேடம்.
2: ஓ அப்படியா சார்? கொஞ்ச நேரம் நின்னு பாப்போம்.
1: சரி, அவர் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க?
2: பிங்க் கலர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வருதா சொன்னாரு.
1: ஓ, அப்ப அவர் பேரு
2: மிஸ்டர் ரவி.
1: அப்ப நான் சந்திக்க இருந்த பொண்ணு ரம்யா, நீங்க தானா?
2: எஸ், நான் தான் ரம்யா. ஆமா, நீங்க ரெட் கலர் ஷர்ட்ல போட்டிருக்கீங்க.
1: அதை ஏன் கேக்குறீங்க ரம்யா? வர வழியில வேகமா வந்த கார்காரன் தேங்கி கிடந்த தண்ணியை தூக்கி ஏன் மேலாடிச்சிட்டான்.
2: அச்சுச்சோ, அப்புறம்?
1: அப்புறம் என்ன, பக்கத்துல இருந்த என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்தேன்.
2: நீங்க என்கிட்ட பேசினது நல்லதா போச்சு, இல்ல நாம ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்காமையே போயிருப்போம்.
1: நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கணும்னு இருக்கிறப்ப சந்திச்சுதானே ஆகணும்.
2: நீங்க சொல்றது சரிதான். வாங்க, காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம். உங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே.
1: நான் பேங்க்ல மேனேஜரா இருக்கேன், கை நிறைய சம்பளம், அம்மாவும் அப்பாவும் ரிட்டையர்ட் டீச்சர்ஸ்.
2: ஓகே, எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், எங்க அப்பா கோடீஸ்வரர், எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்.
1: நாம ரெண்டு பேரும் ஏன் சந்திக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சம்மதத்துக்காக தான் அம்மா அப்பா காத்துட்டு இருக்காங்க.
2: மிஸ்டர் ரவி, எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு.
1: கனவு காணுவது ஒன்றும் தப்பு இல்லை, உங்க கனவு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
2: கண்டிப்பா. ரொம்ப வசதி, நிறைய சொத்து, பணம் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும்.
1: நீங்க சொல்றத பார்த்தா நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்ன்றீங்க, அப்படித்தானே?
2: அப்படி இல்ல, நீங்க உங்க அப்பா அம்மாவை பார்க்க கூடாதுலாம் நான் சொல்லல. எப்ப வேணாலும் நீங்க பாத்துட்டு வரலாம். நீங்க யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா ரவி?
1: நோ நோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவியை காதலிக்கணும், அதுதான் என்னுடைய பிரின்சிபல்.
2: எனக்கும் காதல்னா சுத்தமா பிடிக்காது, மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான்.
1: மிஸ் ரம்யா, இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
2: இதுவரை என் மனசுக்கு பிடிச்சவரை நான் சந்திக்கவே இல்லை மிஸ்டர் ரவி.
1: என்ன உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கா?
2: இன்னும் என் மனசு ஒரு முடிவுக்கு வரல.
1: எப்ப வரும்?
2: சில நாட்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம், ஏன் சில வருடம் கூட ஆகலாம்.
1: சாரி சாரி மிஸ் ரம்யா, என்னால் அவ்வளோ நாள்லாம் காத்திருக்க முடியாது.
2: நான் உங்களை காத்திருக்க சொல்லலையே. என் மனம் உங்களை ஓகேன்னு கூட சொல்லலாம், ஆனா கட்டுப்பாடு இல்லாத சிட்டுக்குருவியை போல உலகத்தை சந்தோஷமா சுத்தி வரணும் என் கணவரோட.
1: நான் மகிழ்ச்சியோடு இருக்க ஆசைப்படுறேன், நீங்க சந்தோஷத்தோட பறக்க ஆசைப்படுறீங்க. தேங்க்ஸ் ரம்யா, நான் கிளம்புறேன் ரம்யா.
2: என்னை பிடிச்சிருக்கான்னு எதுவும் சொல்லாம பொறுப்பிட்றீங்களே மிஸ்டர் ரவி.
1: என் மனசு இன்னும் ஒரு முடிவுக்கு வரல மிஸ் ரம்யா.
2: ஓ அப்படியா, அது எப்போ வரும்?
1: சில நாட்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம். ஏன்?
2: போதும் போதும், சில வருடங்களா கூட ஆகலாம், அப்படிதானே? என்ன ரவி, ரிப்பீட்டா?
1: நோனோ, உங்களை சந்திச்சதுல நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த விஷயத்தையும் அமைதியா டீல் பண்றீங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
2: அப்படின்னா என்ன?
1: உங்களை பிடிச்சிருக்கு, உங்க பணக்காரத்தனத்தை தான் எனக்கு பிடிக்கல.
2: நாம வாழ்றதுக்கு அத்தியாவசியமான தேவையே பணம் தானே. ஒரு நிமிஷம் இதை நினைச்சு பாத்தீங்கன்னா என்ன நிச்சயம் பிடிக்கும்.
1: சாரி மிஸ் ரம்யா, உங்க மனசுக்கேத்த ஒருத்தன் நிச்சயம் கிடைப்பான், அதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.
2: மிஸ்டர் ரவி, இந்த நல்ல சான்ஸ் எழுந்துட்டோன்னு பின்னால நீங்க வருத்தப்பட போறீங்க.
1: இதுல வருத்தப்பட ஒண்ணுமே இல்லையே மிஸ் ரம்யா, உங்க விருப்பத்துக்கு நல்ல ஒரு வேலைக்காரன் கிடைப்பான். நான் வரட்டுமா? பெஸ்ட் ஆஃப் லக்.
2: என்ன சொல்றது, உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், பாய்.
3: என்னடா தம்பி ரவி, சுத்த கோமாளித்தனமா இல்ல? பொண்ணை பார்க்க போகும்போது 10 கேள்வி கொடுப்பியான், அதுல 8 கேள்விக்கு சரியா பதில் சொன்னா அவளை கட்டிக்க சம்மதிப்பியான். ஏண்டா இது நடக்கிற காரியமாடா?
1: ஏமா நடக்காதுன்றீங்க, வாழ்க்கையே ஒரு பரிசுத்தனமா?
3: என்னடா தம்பி சொல்ற, போனோமா பொண்ணை பார்த்தோமா பிடிச்சிருந்தா கட்டிக்கிட்டோமான்னு இல்லாம ஏண்டா உனக்கு இப்படி புத்தி போகுது?
1: ஏமா ஏமா, நீயே சொல்லுமா, இது வரைக்கும் எத்தனை பொண்ணு நான் பார்த்துருப்பேன்?
3: அன்னைக்கு ஒன்று, போன மாதம் ஒரு 5-6 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு என்ன,
1: தனியாக பேசணும் தனியாக பேசணும்னு சொல்லி வாய்க்கு வந்தபடிலாம் பேசுகிறாங்கம்மா. என்னென்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா?
3: அப்படி என்ன தாண்டா கேட்குறாங்க?
1: ஒரு பொண்ணு கேட்குறா, அமெரிக்க அதிபர் யாருன்னு சொல்லுங்கன்னு.
3: யாருன்னு சொல்லிட்டு போகிறது?
1: அப்போ என்ன, அவள் அவரை கட்டிக்கு போகிறாளா இல்லை என்ன கட்டிக்கு போகிறாளா? இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பாடம் போகட்டத்தான் இந்த பரீட்சை.
3: என்ன மோட தம்பி, இதெல்லாம் சரிப்பட்டு வரணும்.

0: எனக்கு தோணலப்பா.
1: என்ன மங்களம், என்ன சரிப்பட்டு வரல? உன் பிள்ளை என்னவோ பரீட்சை அது இதுங்கிறான், மேல் படிப்புக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா போக போறான்னா என்ன?
2: அப்பா அப்பா, நான் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக போறதில்ல.
0: இங்க பாருங்க, அவன் என்னமோ சொல்றான், எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்னன்னு நீங்களே அவங்ககிட்ட கேளுங்களேன்.
1: என்னடா தம்பி, யார் பரீட்சை எழுத போறா? என்ன பரீட்சை?
2: அப்பா வேற ஒன்றும் இல்லைப்பா, பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கொடுப்பேன்.
1: அட, இது புதுமையா இருக்க.
2: கேளுங்க, அதுல 10 கேள்வி இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் 4 பதில் இருக்கும். சரியான பதில டிக் செய்யணும், அவ்வளவுதான்ப்பா.

0: பேச்சும் நல்லா தான்
1: ஐயா
0: இருக்குப்பா.
1: ஐயா ஐயோ, என்னங்க நீங்க அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறீங்க? இது எதுல கொண்டு போய் விடுமோ தெரியலையே.
0: ஏன் மங்களம் பயப்படுற? எல்லாம் கல்யாணத்துல தான் கொண்டு போய் முடியும், நீ ஒன்றும் கவலைப்படாத.
2: ஐயோ, அப்பானா அப்பாதான். தேங்க்ஸ் டேடி.
0: ஏன் மங்களம், நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கணுமா வேணாமா?
1: என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நான் வேண்டாத கடவுள் இல்லைங்க, நீங்க வேற இப்படி சொல்றீங்களே.
0: அப்போ அவன் வழியிலேயே அவனை விட்டு தான் பிடிக்கணும்.
1: எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி. என் பேச்சுக்கு இந்த வீட்டில் எங்க மதிப்பு இருக்கு?
2: அம்மா, உங்க மதிப்பு என்னைக்கும் குறையாது. அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா, எனக்காக வாசு காத்துக்கிட்டு
0: இருப்பான். ஏய், அப்படி என்ன அவசரம்?
2: என்ன அவசரமா? க்வெஸ்சன் பேப்பர் தயார் பண்றதே அவன் தானே.
0: அதானே பார்த்தேன், நம்ம பிள்ளைக்கு எப்படி இப்படி ஒரு ஐடியா வரும்னு.
2: சரி சரி சரி, வரேன்ப்பா, வரேம்மா.
1: ஆ, போயிட்டு சீக்கிரம் வா. ஏங்க, உங்களை தாங்க
0: சொல்லு.
1: ஜோசியர் வந்து மூணு பொண்ணுங்களோட ஜாதகம், போட்டோ இதெல்லாம் கொடுத்துட்டு போனாருங்க.
0: என்ன செய்யறது, பாவம் மனுஷன். அவரும் நம்ம வீட்டுக்கு நடையா நடக்கிறாரு, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நான் நினைக்கிறேன் மங்களம், அவரு ஜாதகம் சரியா இல்லை போல இருக்கு.
1: என்னங்க நீங்க, எங்க பாருங்களேன் இந்த போட்டோவை பாருங்களேன், எவ்வளவு அழகா லட்சணமா இருக்காங்க. பத்துல எட்டு பொருத்தம் இருக்காங்க.
0: இருந்து என்ன பண்றது, உன் பிள்ளையாண்டா பத்து கேள்வியில எட்டு கேள்வி சரியா டிக் பண்ணணுங்கிறானே.
1: ஏங்க, அவன் தான் பிடிவாத காரணாச்சே, நீங்க கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லக்கூடாதா?
0: மங்களம், இந்த காலத்து பிள்ளைங்களை அவங்க வழியிலேயே போக விட்டு தான் பிடிக்கணும், அது தெரியுமா உனக்கு?
1: ஆமாம், இதெல்லாம் எனக்கு எங்க தெரிய போகுது? என் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், அது ஒன்று தான் எனக்கு தெரியும்.
0: அதோட உனக்கு இப்படி புலம்ப தான் தெரியும். எனக்கு பசிக்குதுன்னும் சோறு போடணுன்னும் உனக்கு தெரியுதா?
1: அது சரி, சாப்பாடு போடுன்னு நேரடியாகவே சொல்லுங்களேன், அதுக்கு ஏன் இப்படி சுற்றி வளைக்கிறீங்க?
0: நான் எங்கடியும் சுற்றி வளைக்கிறேன், அந்த காலத்தில் நீ தானடி என்னை வளைச்சு போட்ட.
1: ஐயோ, பிள்ளைக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ண வழி தெரியல, வாய பாருங்களேன் வாய. சரி சரி, வாங்க சாப்பாடு
0: போடுற, போடு.
2: ஏடா வாசு, பத்து கேள்வியை செலக்ட் பண்றதுக்கு ஹோட்டல்ல தான் ரூம் போடணுமா? இது உனக்கே அநியாயமா படல.
3: ஹலோ, இந்த ரூமை பத்தி உனக்கு தெரியாது. இந்த ரூம்ல கதை டிஸ்கஸ் பண்ண எல்லா சினிமாவும் சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இருக்கு, இதெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது?
2: அடே அடே, அப்ப நான் பொண்ணு தேடர்லயும் சில்வர் ஜூப்ளி தானா?
3: ஏண்டா நீ பேச மாட்ட, மூளைய கசக்கி நான் கேள்வியை செட்டப் பண்ணி கொடுத்துருவேன், நீ அதை வச்சு பொண்ணை செலக்ட் பண்ணிடுவியா? அப்படித்தானே?
2: டேடே கோச்சுக்காத மாப்பிள்ள, எல்லாம் என் நேரம்டா.
3: உன் நேரத்துக்கு என்னடா குறைச்சல், பொண்ணுங்களா பார்த்து தள்ளுற.
2: ஏன் சொல்ல மாட்ட, பொண்ணுங்களாட அவங்கெல்லாம் ஏதோ வானத்திலேருந்து குதிச்ச தேவதைங்கன்னு நினப்பு.
3: சரிடா மாப்பிள, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, உடனே ஐஸ்கிரீம் வர சொல்லு.
2: டேய் பாவி, இது மூணாவது ஐஸ்கிரீம்டா. ஐயோ, என் பணம் எல்லாம் ஐஸ்கிரீமா கரையுதே.
3: காக்கா மாதிரி கரையாதே. கேள்வி பதில் ரெடி ஆயிடுச்சு, அதோ ஐஸ்கிரீம் வந்தாச்சு. நான் இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள கேள்வி பேப்பரை நீ படிச்சு முடிச்சிடு, ஓகேவா?
2: ஏண்டா, இந்த கேள்விக்கெல்லாம் நீ சொல்ற பதில் சரியா இருக்குமாடா?
3: எவனுக்கு தெரியும்,
2: என்னடா இப்படி சொல்ற?
3: டே ரவி, நான் செலக்ட் பண்றது தான் சரியான பதில், அவ்வளவுதான்.
2: டே டே, என்ன இந்த வம்பலி மாட்டி விட்டுறாதரா?
3: நம்பினா கெடுவதில்லை. எதுக்கும் இதை ஒரு பத்து பதினஞ்சு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்க.
2: ஜெராக்ஸா, எதுக்குடா?
3: இது செட் ஆகலைனா இன்னொருத்திக்கு கொடுக்கலாம் இல்லையா?
2: கரெக்ட் கரெக்ட், அதுவும் சரிதான்.
3: நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதரா ரவி, இது ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா இருக்குன்னு உனக்கு தோணலையாடா?
2: டே வாசு, இப்போ பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணங்கிறதே ஒரு விளையாட்டாக தாண்டா போச்சு.
3: ஏண்டா, அவங்க வாழ்க்கையில் மட்டும் நீ விளையாடலாமா?
2: இல்லைடா வாசு, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு தாண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி தனியாக பேசி பார்க்குறோம்.
3: அது தானடா இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு.
2: ஓகே ஓகே, ஒரு பொண்ணு சொல்கிறா, தனியாக பேசி பார்ப்போம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கோங்கிறா.
3: வேண்டாண்டா ரவி, எனக்கு என்னவோ பயமாக இருக்குடா, நீ போகிற பாதை சரியில்லைன்னு தாண்டா எனக்கு தோணுது.
2: கவலையே படாத நண்பா, எனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்காமலா போவா?
3: உன் நம்பிக்கைக்கு என் வாழ்த்துக்கள்டா. சரி சரி, வாடா போலாம்.
2: ஓகே, வா வாசு போலாம்.
3: அங்கிள், என்ன அவசரமா வர சொன்னீங்களே, என்ன விஷயம் அங்கிள்?
0: அப்பா வாசு, முதல்ல உட்காரு வாசு. நம்ம ரவி போற போக்கு கொஞ்சம் கூட சரியில்லைப்பா, எங்களுக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல.
1: அடடே வாசுவா, வா வா, நல்ல வேலை நீ இங்க வந்த. ஏண்டாப்பா ரவிக்கு நீயாவது புத்தி சொல்லக்கூடாதா?
3: அவன் பிடிவாத குணம்தான் எல்லாருக்கும் நல்லா தெரியுமே ஆண்டி.
1: இங்கே பாரு வாசு, இது வரைக்கும் பத்து பதினஞ்சு பொண்ணுங்களை பார்த்துட்டான், ஒரு பொண்ணு கூட செலக்ட் ஆகலைங்கிறான்.

0: இவன் மனசுல என்னதான் நினைக்கிறான்னே எங்களுக்கு தெரியலையப்பா.
1: ஒரே புள்ளன்னு அளவுக்கு மீறி இவர் கொடுத்த செல்லாம் அது இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சுவா சார்.
2: கவலைப்படாதீங்க ஆண்டி, ரவிக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நல்லா தெரியும். வேணும்னா பாருங்களேன், சட்டுன்னு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறான்.
0: என்னமோ வாசு, உன் வாக்கு நல்லபடியாக பழிக்கட்டும்பா.
2: உங்கள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்ல மருமக வரத்தான் போகிறான். நீங்கள் வேணும்னா பாருங்களேன்.
1: வாசு, நீ தான்ப்பா அவனை எப்படியாவது திருத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும்.
2: கண்டிப்பாக ஆண்டி, அவனை சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போதுமா ஆண்டி?
1: நீ சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாசு.
0: உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும் போல இருந்துச்சுப்பா, அதனாலதான் வர சொன்னோம்.
2: வரேன் ஆண்டி.
1: போயிட்டுப்பா.
3: வாடா வாசு. என்னடா, ஒரு வாரமா ஆளையே காணோம், போன் கூட சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது.
2: ஆபீஸ் விஷயமா ஒரு சின்ன டூர்டா, அவசரத்துல உங்ககிட்ட கூட சொல்ல முடியல. சாரிடா மாப்ள, உன்னோட பெண் பார்க்கும் படலம் அதெல்லாம் எந்த லெவல்ல இருக்கு?
3: எல்லாம் அண்டர் லெவல்ல தான்டா இருக்கு.
2: என்னடா ரவி இப்படி சொல்ற?
3: அதை ஏன்டா மாப்பிள்ள கேட்குற? ரெண்டு நாளைக்கு முன்னால் சங்கீதான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன்.
2: அவள் உன்னை பாட சொன்னாளா?
3: அப்படி கேட்டிருந்தா தான் பரவாயில்லையே, அவள் என்னையே கேள்வி கேட்டாடா.
2: அப்படி போடு, சரியான போட்டிடா.
3: என்ன நக்கலா? டேய், அவள் என்கிட்ட ஒரு கேள்வி பேப்பரை கொடுத்து சரியான பதிலை டிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாடா.
2: நல்லா மாட்டிக்கிட்டியா? அப்புறம் நீ என்ன பண்ண?
3: அதை பார்த்ததும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலடா.
2: அந்த கேள்வி பேப்பரில் அப்படி என்ன கேள்வி தான்டா இருந்துச்சு?
3: என்ன இருந்துச்சா? நாம செட் பண்ணோமே அதே கேள்வி பேப்பர் தான்டா அது. அதை பார்த்ததும் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு.
2: டேய் ரவி, நல்லா பாத்தியாடா? நாம செட் பண்ண பேப்பர் அவ கைக்கு எப்படா போச்சு? போக சான்ஸே இல்லையேடா.
3: அதையும் அவளே சொல்லிட்டாடா. பத்து நாளைக்கு முன்னாடி பிரியான்னு ஒரு பொண்ணை பார்த்தோம்ல.
2: நல்லா இருக்கே, நான் எங்கடா பார்த்தேன்?
3: இவன் ஒருத்தன், அந்த பிரியாவும் இவளும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
2: ஓ, கதை அப்படி போதா? உன்னை பழி வாங்க அவ இவகிட்ட பேப்பரை கொடுத்துட்டாளா? அப்படித்தானே?
3: அப்படியே தான். என் நேரமே சரியில்லடா வாசு.
2: நீ இப்படி கேள்வி பேப்பரை தூக்கிட்டு பொண்ணுங்களை பார்க்க போறியே, அதுதான்டா சரியில்லை. நேரம்லாம் நல்லா தான் இருக்கு. டே ரவி, இந்த ஆட்டத்தை இதோட நிறுத்திக்கலாம். பேசாம நீ அம்மா அப்பா சொல்ற பொண்ணை கட்டிக்கிட்டு வாழறத தவிர வேற வழியே இல்லைன்னு தோணுது. இந்த விஷயத்துல நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன்டா. விளையாட்டா நினைச்சது எங்க விபரீதம் ஆயிடுமோன்னு பயமா இருக்குடா.
3: டேய், நானே பயப்படல. சரி, கவலையை விடு, எல்லாம் நல்லபடியாக தான் முடியும்.
2: டே ரவி, எனக்கு நீ ஒரு உறுதி கொடுக்கணும்டா.
3: கர்ணங்கிட்ட குந்தக கேட்ட மாதிரி என்கிட்ட வரம் கேட்குற, அப்படித்தானே? தந்தோம் நண்பனே, கேள்.
2: இனிமே இந்த பரீட்சையை இன்னும் ஒரு பொண்ணுக்கிட்ட தான் வைக்கணும், சரியா?
3: ஓகே, இனிமே வைக்கிறது தான் கடைசி பரீட்சையாக இருக்கும். போதுமா?
2: தாண்டா ஃப்ரெண்ட்ஷிப்.
3: ஆமாம், ரொம்ப நாளாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். உன் மேரேஜ் எந்த லெவல்லடா இருக்கு?
2: அப்பா அம்மா பார்த்த பொண்ணுகிட்ட ஃபோனில் தான் பேசினேன். எங்கள் ரெண்டு பேர் மனமும் ஒத்து போச்சு. ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சும் போச்சு.
3: டேய் டேய் படுபாவி, இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியாடா.
2: இப்போ தானடா கல்யாண பேச்சே தொடங்கி இருக்கு. ஓரளவு முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லலான்னு நினச்சேன்.
3: தங்கச்சி என்னடா செய்கிறா?
2: சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 3 மாதம் ட்ரைனிங்கில் அவளை அமெரிக்கா அனுப்ப திட்டமிட்டுருக்காங்களாம். என்ன செய்யலான்னு யோசிக்கிறா. பார்க்கலாம்.
3: வாசு, செம்ம நியூஸ் சொல்லிருக்கடா, சூப்பர்டா. முதல்ல ட்ரீட், ஓகேவா?
2: விட மாட்டியே. சரி வா, போலாம்.
4: வாங்க மிஸ்டர் ரவி, போன்ல சொன்ன மாதிரி சரியான நேரத்துல வந்துட்டீங்களே.
3: எஸ் மிஸ் சரிகா, நான் எப்பவுமே பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்றவன்.
4: ஓ குட், நல்ல பழக்கம் தான். உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மிஸ்டர் ரவி.
3: நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எஸ் மிஸ் சரிகா, திருமணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: திருமணம் வாழ்க்கையில ஒரு முறை நடக்கும் பந்தம், ஆனா அது 1000 காலத்து பயிர்.
3: எக்ஸாக்ட்லி, சரியா சொன்னீங்க. நம்ம திருமணத்தை நிச்சயிக்க போறது ஒரு பரீட்சை.
4: பரீட்சையா? அது என்ன பரீட்சை?
3: வெரி சிம்பிள், 10 கேள்விகள் அடங்கிய ஒரு பேப்பரை உங்கள்கிட்ட நான் கொடுப்பேன். ஒவ்வொன்றுக்கும் 4 பதில் இருக்கும். அதுல சரியான பதில நீங்க டிக் பண்ணணும்.
4: அட, வித்தியாசமா இருக்கே. சரி, பாஸ் ஆக எத்தனை மார்க் எடுக்கணும் மிஸ்டர் ரவி?
3: 8 கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் கல்யாணம் தான்.
4: அப்படியா? எங்க கேள்வி பேப்பரை கொஞ்சம் கொடுங்க பார்க்கலாம்.
3: இந்தாங்க மிஸ் சரிக்கா.
4: நான் பதில் டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி கொஞ்சம் பேசி தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன்.
3: கொஞ்சம் என்ன, எவ்வளோ வேணால் தெரிஞ்சுக்கலாம்.
4: உங்களை பற்றி சில கேள்விகள். உங்களுக்கு சமைக்க தெரியுமா?
3: நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்கிறேன்.
4: அப்படின்னா தெரியாது. ஓகே, வெங்காயம் கிலோ என்ன விலை?
3: போதும் சரிக்கா, போதும். கண்ணு கலங்குது.
4: கர்ச்சீஃப் தரட்டுமா கண்ணை துடைச்சிக்கிறதுக்கு? சரி, நாம ரெண்டு பேரும் சினிமா பாக்கிறதுக்கு போறோம்.
3: சரி,
4: ஒரு டிக்கெட் தான் கிடைச்சது,

0: ஓ, நீங்க என்ன செய்வீங்க?
1: பேசாம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். பிளாக்ல டிக்கெட் வாங்கி எதுக்கு வீண் செலவு செய்யணும்?
0: அப்படியா, சரி. நம்ம வீட்டுக்கு திரும்பினா எங்கேயாவது ஒரு இடத்துல காஃபி குடிக்க நிப்பாட்டுவோம். மீண்டும் ஒரு தடவை சினிமா பார்க்க வரணும், அதுக்கு பெட்ரோல் செலவு, நேரம் கிடைக்கணும். அதனால நம்ம பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு சினிமா பார்த்துட்டே வந்துடலாமே.
1: ஆ, பொருளாதார நிபுணியா போயிருக்கலாம். இன்னும் ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா?
0: இல்லை இல்லை, அண்ணா என்னை பற்றி சில வார்த்தைகள் சொல்லலான்னு நினைக்கிறேன்.
1: சொல்லுங்களேன் சொல்லுங்களேன், கேட்டுக்கிட்டா போச்சு.
0: எனக்கு ரொம்ப கோபம் வரும்.
1: அப்போ கோபக்காரின்றீங்க. ம், அடுத்தது
0: அடுத்தது நினச்சது நடக்கலைன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன்.
1: ஆ, டென்ஷன் பார்ட்டி போல் இருக்கு. ஆ, அடுத்து
0: நான் சொன்னபடி கேட்கலன்னா அழுதுடுவேன்.
1: ம், இவ்வளோதானா இன்னும் இருக்கா?
0: இப்போதைக்கு இவ்வளோதான், இது போதும்னு நினைக்கிறேன்.
1: ம், சரி. இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா மிஸ் சரிக்கா?
0: தாராளமாக சொல்லலாம் மிஸ் ரவி.
1: மிஸ் சரிக்கா, இவ்வளவு பிரச்சனை இருக்கிற நீங்க நல்ல டாக்டரா கூப்பிட்டுருக்கலாம்.
0: மனைவிக்கு துன்பம் வரும்போது கணவன் ஒரு நல்ல டாக்டரா நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்ன அபிப்பிராயம்.
1: சாரி மிஸ் சரிக்கா, எனக்கு நேரம் ஆகுது. பதில டிக் பண்ணிட்டீங்களா?
0: ஓ, அதை மறந்துட்டேன், சாரி. ஒன் மினிட், இதோ இப்ப கொடுத்துடுறேன்.
1: என்ன சரிக்கா, அது கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள டிக் பண்ணிட்டீங்க?
0: மிஸ் ரவி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்க கேள்வியை பார்த்தேன். என்ன இது, பப்புக்கு போவீங்களா, வீக்கெண்டை எப்படி கழிப்பீங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருன்னு?
1: இதில் என்ன தப்பு இருக்கு? எனக்கு தப்பா தெரியல, இந்த காலத்து பொண்ணுங்க இப்படி தானே இருக்காங்க.
0: சாரி மிஸ்டர் ரவி, எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி எடை போடாதீங்க. பொண்ணுங்களை மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, அவமானப்படுத்தாதீங்க ப்ளீஸ்.
1: தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ் மிஸ் சரிக்கா.
0: இந்தாங்க உங்கள் கொஸ்டின் பேப்பர், வீட்டுக்கு போய் பதிலை பார்த்துட்டு ராத்திரி 10 மணிக்குள்ளே ரிசல்ட் சொல்லுங்கள்.
1: உங்ககிட்ட நான் எப்படி பேசுறது?
0: ம், யோசிக்க வேணாம். உங்களோட கொஸ்டின் பேப்பர்லயே என்னோட ஃபோன் நம்பரை எழுதி வச்சிருக்கேன், ஓகேவா?
1: ம், இதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, இருந்தாலும் உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல மிஸ் சரிக்கா.
0: ட்ரை பண்ணுங்க, புரிஞ்சுக்குவீங்க. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் ரவி.
1: பாய் மிஸ் சரிக்கா.
2: ஏண்ட தம்பி ரவி, அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்ததுலேருந்து பேய் எரிஞ்ச மாதிரி இருக்கியே, அப்படி என்னடா தம்பி அங்கே நடந்துச்சு?
1: ஆட போங்கம்மா, எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒன்றும் வேணாம்.
2: ஏங்க, இங்கே கொஞ்சம் வாங்களேன், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. நம்ம புள்ள ஒரு மாதிரியாக பேசுகிறான் பாருங்களேன்.
3: என்ன என்ன என்ன என்னாச்சு? என்ன ரவி, உடம்பு உடம்பு சரியில்லையா?
1: அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, அவ்வளோதான்.
2: அப்போது என் பிள்ளைய என்ன சொல்லி குழப்பிட்டாலும் தெரியலையவ?
3: ஐயோ, கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு சும்மா இல்லை. நீ சொல்லு தம்பி, அங்கே என்ன நடந்துச்சு?
1: அப்பா, சம்பளம் எவ்வளோன்னு கேட்பான்னு பார்த்தா சமைக்க தெரியுமான்னு
2: கேட்குறாப்பா. இவ்வளவுதானா, நான் இருக்கும்போது என் பிள்ளை ஏன் சமைக்கணும்?
3: அடடா, இப்படி செல்லம் கொடுத்த செல்லம் கொடுத்தே அவனை கெடுத்துட்ட. இப்படி தான் சீரகம் வாங்கிட்டு வாடான்னா சோம்பு வாங்கிட்டு வந்து நிற்கிறான்.
2: ஆமாம், நீங்கள் மட்டும் என்னவா மின்சார பில்லை கட்டிட்டு வாங்கன்னா எந்த மின்சார ரயில்வே ஸ்டேஷனில் போய் கட்டிட்டு வரணும்னு கேட்டாலும் தானே நீங்கள் எங்களுக்கு தெரியாதாக்கும்.
3: இப்போ அது குத்தி கட்டுறதுக்கு இதுதான் நேரமா?
1: சரி சரி, விடுங்க, உங்கள் சண்டையை அப்புறம் வச்சுக்கோங்க. மற்றதை பற்றிலாம் கேட்டால் கூட பரவாயில்லம்மா. வெங்காயம் என்ன விலைன்னு தெரியுமான்னு கேட்டாமா, அதுதான் நல்லா தாங்கிக்கவே முடியல.
2: ஐயோ விடுறா ரவி, இவ இல்லைன்னா இன்னொரு பொண்ணு, பொண்ணுங்களுக்கா குறைச்சல்?
1: அவ்வளோ சும்மா விடக்கூடாதம்மா. அம்மா, மேஜர் ட்ராயரில் ஆன்சர் பேப்பர் வச்சுருந்தேனே, பார்த்தீங்களாம்மா?
2: என்ன பேப்பர், எந்த பேப்பரையும் நான் பார்க்கலையேப்பா.
1: அப்பா, நீங்களாவது பார்த்தீங்களாப்பா?
3: ஏன்பா, நீ வச்சதே தெரியாது, அப்புறம் எங்கேருந்து நான் பார்க்கறது?
1: அந்த பேப்பர் இருந்தால் தான்ப்பா அவன் ஆன்சர் டிக் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு தெரியும்.
2: தம்பி, இங்கே பாரு, இந்த இந்த பேப்பரானு பாரு.
1: இது இல்லைம்மா, இது கேள்வி பேப்பரோட ஜெராக்ஸ். இந்த வீட்டில் எதுவுமே தேடும் போது கிடைக்காது.
3: இங்கே பாரு ரவி, நாளைக்கு பொறுமையாக தேடி பார்த்துக்கலாம். இப்போ மனசு சரியில்லை, முதல்ல நீ போய் ரெஸ்ட் எடுப்போ.
1: இல்லப்பா, 10 மணிக்குள்ள ரிசல்ட் சொல்லி ஆகணும். அப்பா, 4 வார்த்தை அவ மனசை குத்தும்படியா சொல்லணும்ப்பா. இதுல வேற அவ கோவக்காரியா பிடிவாதக்காரியா?
2: தம்பி, கோபம் இருக்கிற இடத்துல தாண்டா குணம் இருக்கும், பிடிவாதம் இருக்கிற இடத்துலதான் பாசமும் இருக்கும். உன்ன மாதிரி.
1: ஏன் பேச மாட்டீங்க, நீங்களும் ஒரு பொம்பளை தானே?
3: ஏன்பா, அவளை உனக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா முதல்ல அதை சொல்லு.
1: அவ பேச்சு எனக்கு சுத்தமா பிடிக்கல.
2: ஏன்பா ரவி, இந்த கேள்வி பேப்பரை எல்லாம் தூக்கி வீசிட்டு நாங்க பாக்குற பொண்ணை கட்டிக்க கூடாதா?
3: ஆமாண்டா ரவி, நாங்க உனக்கு நல்லது தானடா சொல்லுவோம்.
1: என்ன இது, இந்த ஆன்சர் பேப்பரை எங்க தேடியும் கிடைக்கல, இப்ப என்ன செய்யறது?
2: ஓ தம்பி, தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, வேணும்னா வாசவ வர சொல்லட்டுமா?
1: அவன் எதுக்குமா?
3: ரே, அந்த செல்போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாரு, முதல்ல போய் அதை.
1: வரேன் வரேன் வரேன். ஹலோ, யாரு? ஹலோ, நான் தான் பேசுறேன். ஓ, நீங்களா? மணி 10 ஆக இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வாய்ஸ் கட் ஆகி கேட்குது. இல்லை, சிக்னல் சரியில்லை போல. இருங்க, கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க.
2: ஏங்க, உங்களை தாங்க. அந்த பொண்ணா இருக்குமோ?

0: அவன் ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கும் போது அது உனக்கு தெரிய வேணாமா?
1: வெளியே வரும்போது எப்படி வருவானோ என் பிள்ளை தெரியலையே.
0: உன் பிள்ளை உன் பிள்ளை மாதிரியே தான் வருவான்.
1: ஏங்க இனிமே இப்படியே விட்டா சரிப்படாதுங்க. சட்டு புட்டுன்னு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதுதான்.
0: கவலைப்படாத மங்களம், எல்லாம் சரியாக போயிடும். நீ வேணா பாரு, இந்த பொண்ணை பார்த்தது தான் அவனுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே வரப்போகுது.
1: என்ன டேர்னிங் பாயிண்ட்டோ? அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணுங்கிறது தான் என் பாயிண்ட்.
0: என்னோட பாயிண்ட்டும் அதுதான். உன் புள்ள ரூமை விட்டு வெளியே வந்தா தான் அவன் பாயிண்ட்டு என்னன்னு நமக்கு தெரியும்.
1: ஆண்டவன் பாயிண்ட்டு எப்படி இருக்க போகுதோ?
0: எல்லாம் நல்ல பாயிண்ட்டாக தான் இருக்கும். அதுவும் நமக்கு சாதகமான பாயிண்ட்டாக தான் இருக்கும். இப்போ சாப்பாடு போடணுங்கிறது தான் என் பாயிண்ட்டு.
1: புள்ள வந்த பிறகுதான் சாப்பாடு, இது என் பாயிண்ட்.
0: இது ரொம்ப நல்ல பாயிண்டா இருக்க.
2: என்னடா ரவி, உடனே ஓடி வாடான்னு கூப்பிட்டேன், இங்க வந்தா பேசாம இருக்க.
3: என்ன பேசுறதுனே தெரியலடா வாசு.
2: அப்போ 10வது படையெடுப்பும் படு தோல்வியில முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லு.
3: அதான் இல்ல, அவ 10 கேள்விக்கும் சரியான பதில டிக் பண்ணிட்டாடா மாப்பிள.
2: அப்புறம் என்ன, இனிமே கல்யாணம் தானடா ரவி.
3: அதான் யோசிக்கிறேன், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னடா வாசு, அவ திங்கிங்கே வேற மாதிரி இருக்குடா.
2: அதை பத்தி நீ ஏன்டா திங்க் பண்ற? போக போக எல்லாம் சரியா போயிடும்.
3: அப்படிங்கிற, சரி பாப்போம்.
2: டேய், லட்சியம் அது இதுன்னு சவால் விட்ட, இப்ப ஒரு பொண்ணு 10 கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டா அப்புறம் என்ன யோசிக்க வேண்டியிருக்கு?
3: அச்சாச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா வாசு, நான் சொன்னது சொன்னதுதான்.
2: ஆமா, அவ எப்படா 10 கேள்விக்கும் சரியா பதில் டிக் பண்ணா?
3: அதான்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையிலேயே அவ புத்திசாலி பொண்ணாதான்டா இருக்கணும்.
2: இருக்கலாம். ஆமா, நீ ரிசல்ட்ட சொன்ன போது அவ ஏதாவது சொன்னாளா?
3: சொன்னாடா, அதுதான் என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு மாப்பிள.
2: உன் மனசை நோகடிக்கிற மாதிரி அவ அப்படி என்னடா சொன்னா?
3: நீங்க வச்ச பரீட்சையில நான் ஜெயிச்சிட்டேன், ஆனா நான் வச்ச பரீட்சையில நீங்க தோத்துட்டீங்க ரவின்னு என்ன கவுத்துட்டாளா?
2: அதுக்கு நீ என்னடா சொன்ன?
3: மனைவியாக போறவங்க கிட்ட தோக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்டா.
2: டேய் மாப்பிள, சரியான பதில்டா. அப்போ அவ கவுந்திருப்பாளே. சரி சரி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு.
0: டே ரவி, அவ பேர் என்னடா?
3: சரிக்கான்னு சொன்னா.
2: அடே, நீ சரி சரின்னு தலையாட்டுறதுக்கு ஒருத்தி வந்துட்டான்னு சொல்லு.
3: போட வாசு.
2: நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா?
3: ஹலோ அப்பாவா?
4: ஆமாப்பா ரவி. அப்பா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுப்பா. வர 10ஆம் தேதி அன்னைக்கு கல்யாணம்.
3: என்னப்பா இது, நாள் ரொம்ப கம்மியா இருக்கப்பா.
4: அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்களாம்ப்பா. திருச்செந்தூர் முருகன் கோயில வச்சு கல்யாணம். அது சரி, இப்ப நீ எங்க இருக்க?
3: நான் வாசுவோட இருக்கேன்ப்பா.
4: சரி சரி, நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம், நீ வாசுவை கூட்டிட்டு உடனே வந்துரு.
3: சரிப்பா சரிப்பா, வாசு வாடா வீட்டுக்கு போலாம்.
2: என்னடா ரவி, அங்கிள் தானே போன்ல, என்ன ஏதோ நாள் கம்மியா இருக்குன்னு பேசிட்டு இருந்தேன்.
3: ஆமாண்டா, 10ஆம் தேதி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருக்காங்க.
2: அடப்பாவி, கல்யாணத்துக்கு தேதியே குறிச்சாச்சா? எவ்வளவு நல்ல விஷயம், என்கிட்ட சொல்லக்கூட முடியல இல்லை உன்னால.
3: டே டே டே, சாரிடா, எல்லாம் ஒரு த்ரில்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். கோவத்தை தூக்கி உடப்புல போட்டு நீ எங்கூட வீட்டுக்கு வா, போலாம்.
2: உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, வா. வீட்டுக்கு போனதும் அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிறேன்.
3: மாப்பிள்ள, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்படக்கூடாது, வா போலாம்.
2: ஓகே வா.
1: ஏங்க, ஒரு வழியா நம்ம புள்ள கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுங்க.
0: எல்லாம் எங்க அப்பா முருகனோட செயல்.
1: என்னங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் எவ்வளவு பொருத்தமா அழகா இருக்காங்க பாருங்களே.
0: ஆமா மங்களம், நம்ம கண்ணே பட்டுடும் போல இருக்கு.
1: கல்யாணம் பண்றதுக்குள்ள நம்ம புள்ள நம்மளை என்ன பாடுபடுத்திட்டான். அப்பா பா பா பா பா.
5: என்னங்க, என் கூட கொஞ்சம் வாங்களேன், ஒரு முக்கியமானவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்.
3: அப்படியா இருந்த விஐபி, நான் கண்டிப்பா அவரை பார்த்தே ஆகணுமே. சரிக்கா,
5: இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா?
3: என்ன விளையாடுறியா? ஓ, இவர் தான் நீ சொன்ன விஐபியா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு.
2: டே டே டே, உண்மைய சொல்லி தொலையேண்டா.
3: உனக்கு இவனை இப்பதான் தெரியும், ஆனா எனக்கு 25 வருஷமா தெரியும். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சவங்க, போதுமா?
5: அவ்வளவுதானே அவரை பத்தி உங்களுக்கு தெரியும்? அவர் என்னோட பிரதர்னு உங்களுக்கு தெரியுமா?
3: என்ன ஜோக்கா, அவனுக்கு தான் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது.
2: இல்லடா ரவி.

0: என் சித்தப்பாவோட ஒரே பொண்ணு தான் இந்த சரிகா.
1: இப்படி ஒரு சிஸ்டர் இருக்கிறத நீ என்கிட்ட சொல்லவே இல்லையாடா.
0: சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்கல, அவ்வளவுதான். சிங்கப்பூரில் பிறந்தவ, சித்தப்பாவும் சித்தியும் இப்போ இல்லை, பிஸ்னஸை கூட இவளே பார்த்துக்கிறா.
1: அடிக்கடி சிங்கப்பூருக்கு வேலை விஷயமா போயிட்டு வருவேன்னு சொல்வியே, அது சரிகாவை பார்த்துட்டு வரதுக்கு தானா?
0: ஆமாண்டா, சரிகாவுக்கு ஒரு நல்ல பையனாக தேடிட்டு இருந்தோம்.
2: மற்றதை நான் சொல்கிறேன்னா, உங்களை பற்றி அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க. என்னோட அண்ணன் எது செஞ்சாலும் அது என்னோட நல்லதுக்கு தான் எனக்கு தெரியும்.
0: ஆமாண்டா ரவி, என்ன இருந்தாலும் உன் மனசுக்கும் பிடிக்கணும்னு தான் நான் அவளை வர சொன்னேன். நீயோ லட்சியம் அது இதுன்னு பிடிவாதமாக இருந்த.
1: ஆனால் சரிக்கா தான் என்னை இது வரைக்கும் பார்க்கலையாடா வாசோ.
2: இல்லையே, காஃபி ஷாப்பில் வச்சு நான் உங்களை தூரத்துலேருந்து பார்த்துட்டேனே.
0: இதுவும் என் ஏற்பாடு தான்.
1: ஏண்டா இவ்வளவும் செஞ்சுட்டு சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி? டே வாசு, டேய் பெரிய நடிகண்டா நீ. டேய்
0: 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துறது தப்பில்லைன்னு சொல்லியிருக்காங்களேடா.
1: ஓஹோ அப்படிங்களா? அப்போ நீங்கள் எத்தனை பொய் சொன்னீங்க சார்?
0: அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இப்போ தான் உன் லட்சியப்படி சரிக்கா கிடச்சிட்டாலே.
3: தம்பி ரவி, வாசு நடத்தின நாடகத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்குப்பா.
1: அப்பா அம்மா நீங்களுமா?
4: தம்பி, உன் பிடிவாத குணத்தை மாத்த எங்களுக்கு வேற வழி தெரியலடா.
0: டே ரவி, உனக்கும் சரிகாவுக்கும் கல்யாணம் நடத்த இப்படி ஒரு திட்டம் போட்டோம்.
1: ஓஹோ திட்டம் கூட போட்டீங்களா? டேய் இன்னும் என்னென்ன திட்டம்னு சொல்லண்டா.
4: ஹே ரவி, நல்வாழ்த்துக்கள்.
1: ஏண்டா வாசு, இவன் எங்கடா இங்கே வர்றா? நல்ல வேளை கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. என்னடா அது, எல்லாம் ஒரே சஸ்பென்ஸா இருக்கு.
0: ஹே சங்கீத், சும்மா கையை வீசிட்டு வர, கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: டே வாசு, சங்கீத்துங்கிற சங்கீதாவை இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமாடா? என்னடா நடக்குது இங்கே?
0: மாப்பிள்ள, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவளே இந்த சங்கீதா தான்.
1: அடேய் தலையே சுத்துதுடா எனக்கு. அன்னைக்கு சங்கீதா என்னை வர சொன்னது, நான் போய் அவளை பார்த்தது
0: எல்லாமே நம்ம செட்டப் தான்டா. உன் பிடிவாத குணத்தை மாத்துறதுக்கு நாங்கள் போட்ட ஷாக் நாடகம். இதை சங்கீதா கிட்ட சொன்னபோது அவள் ஓகே சொல்லிட்டா.
1: ஏண்டா வாசு, உன் நாடகத்தில் இன்னும் ஏதாவது சீன் இருக்கா?
4: ஏன் பா ரவி, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. வாங்க எல்லாரும் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வருவோம்.
3: ரவி பாத்தியா, உன் பிடிவாத குணத்தை மாற்ற எத்தனை பேர் நடிக்க வேண்டியதாயிடுச்சு.
0: சங்கீத், இப்போவாவது நீ கொண்டு வந்த அந்த கிஃப்டை கொடு.
4: ம், இந்தாங்க ரவி.
1: என்ன இது, வெயிட்டே இல்லை.
0: ஏய் முதல்ல பிரித்து பாருடா.
1: என்ன இது? ஏண்டாப்பா இந்த பரீட்சைக்கு நான் வரலப்பா. டே வாசு நீயே படி.
0: அக்னி பரீட்சையில் ஜெயித்தது யார்? 1 ரவி, 2 வாசு, 3 சரிகா, 4 சங்கீதா. இதை யார்கிட்ட கொடுக்கறது?
4: ஏன் எல்லாரும் தயங்குறீங்க? எங்கிட்ட கொடுங்க. இப்படி நானே டிக் பண்றேன்.
0: பாத்து ஆண்டி, தைரியமா டிக் பண்ணுங்க.
4: இந்த 4 பேருமே இல்ல.
5: அப்பா நாங்க தப்பிச்சோம்.
3: ஏமங்களம், சீக்கிரம் சொல்லு, என்ன முழிக்கிற, உனக்கு தெரியலையா?
4: எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. சாட்சாத்
3: யாரு? யாரு ஜெயிக்க போறது? யாரு?
4: சாட்சாத் இந்த செந்தில் ஆண்டவர் தான்.
6: இதுவரை கேட்டது கல்யாண கலாட்டா நாடகம். எழுதியவர் கே பக்ரியப்பன் அவர்கள்.
7: நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி, தணிகாச்சலம், எல் விஜயா, ஆர் பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி, லாவண்யா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. நேர்களை நாம் இணைகின்றோம். இது திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலைவாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரியிலிருந்து ஷாலினி, குங்குமப்பூவும் கொஞ்சுப்புறாவும் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: மூன்று மணி 8 நிமிடத்தில் நம்ம கட்டரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது கட் செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சேலத்திலிருந்து சந்தோஷ் தேவதையை கண்டேன் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கெட்ட பாடல்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: 3:14 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கட்சேபியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி கல்வி நிறுவனங்கள். நேர்களை, கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் பலம் பெறும். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மாக்கனூர்லிருந்து காளியம்மாள், யாரடி நீ மோகினி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் காண்டாக்ட் 90254-00159.
5: நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று மாலை 4 மணிக்கு விறுவிறுப்பான விடைத்தேடும் வினாக்கள். இன்று மாலை 5:05 மாலை தன்றல். தேனிசை தன்றல் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது கட் சிவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப் வழியாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்காடுல இருந்து சாந்தகுமார் அன்னியன் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
6: நேயர்களின் கவனத்திற்கு, இந்தியன் ரயில்வே RRB அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு ITI, டிப்ளமோ, BE, BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு 18 முதல் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். சில பிரிவினர்களுக்கு தளர்வுகள் உண்டு. இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹400, SC/ST பிரிவினருக்கு ₹250 ஆகும். இதற்கு May 15 முதல் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு www.rrbchennai.gov.in என்ற இணையதள முகவரியில் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். மூன்று மணி 30 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் இது கட்செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றிருப்பிடம், உங்கள் பெயர், உங்களூர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 043-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப்பை நிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நேர்களை நாம் இணைகின்றோம்
0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
6: நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்ல விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கானாப்பட்டியிலிருந்து நவீனா, அமராவதி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: மூன்று 3:37 நம்ம கேட்டு கொண்டிருக்கிறோம். இது கட் செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்ல விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. காரியமங்கலத்திலிருந்து சதீஷ் ரெட் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர் கேட்ட பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
8: மணி 45 நாம் கெட்ரஸ் கொண்டிருக்கிறோம்.
9: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: நேர்களை நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம், இது கட் செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்ல விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து காயத்ரி, நேருக்கு நேர் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

2:53 கெட்ரஸ் கொண்டிருக்கிறோம். இது கட் செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலுக்கு வாட்ஸ்அப்ல விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அரூர்ல இருந்து சந்திரு காதல் கொண்டேன் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேர்களே, இதுவரை நாம் கேட்டிருந்தோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேர்களை இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய கட் செவியில் கலக்கல் பாடல்கள். நன்றி நேர்களை.

இனிமையான மாலை வணக்கம் அன்பினர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5 நிலையத்தில் நேரம் மாலை 4 மணி. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாலையை வழங்கும் விடை தேர்வு வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வணக்கம் சசிகலா.
1: வணக்கம்.
0: பொதுவாக நம்ம ஒவ்வொரு தினந்தோறும் நாளை 4 மணிக்கு நிறைய குறிப்புகளோடு வருவோம் எடுத்த வினாக்கள். மனித சமூகம் பொதுவாக தேடர்களை நோக்கி தான் நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம். ஆரம்பத்தில் காடுகள் வாழ்ந்த மனிதன், ஆட்டங்கரையோட மனிதன், இப்போ பார்த்தீங்கன்னா நிலவுக்கு போய் வாழ்ற அளவுக்கு நம்ம அவ்வளோ டெக்னாலஜி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி டெய்லியும் தேடர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாம் ஏதாவது சொல்லணும் தெரிஞ்சுக்கின்றதுக்காக ஒவ்வொரு நாளும் விடத்தில் நாக்கள் நிகழ்ச்சி வந்துருக்கின்றோம். எப்பவும் போல நம்ம
1: குறிப்புகளை எடுத்துகிட்டு வந்துருவோம். நேயர்கள் வந்து தேடி தேடி நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் தேடலோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் தேடி குறிப்புகள்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி ஒரு ஆன்சர் பண்ணுவாங்க. அது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம பரிசு பாடல் கொடுப்போம்.
0: ஆமாம், இப்போ பொதுவாக நமக்கு அந்த பூ மாலையெல்லாம் தொடுப்போம் இல்லைங்களா, தனித்தனி பூக்களை எடுத்து ஒரு கோர்வியா மாலையை தொடுக்கிற மாதிரி தான் அந்த குறிப்புகளாக ஒன்று கனெக்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா ஒரு ஆன்சர் வந்து நிற்கும்.
1: கண்டிப்பாக ஒரு அழகான வருன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க.
0: அந்த மாதிரி வந்து சரியான பதில் சொன்னால் பரிசு பாடல்கள் கொடுப்போம். நிகழ்ச்சி நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றனாக 94 86 81 10 25 என்ற எண்ணில் அழைக்கலாம்.
1: மற்ற நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரையனாக 94 86 65 20 25 என்ற இரு எண்களிலும் அழைத்து பங்கு பெறலாம் நேயர்களே.
0: சரிங்க, நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கும் நேயர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இணைப்புக்கு வந்து வந்துட்டாங்க. இனி பிள்ளைக்கூடிய முதல் நேயர் வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: வாழ்க வளத்துடன், கேவி ஜெயசீரன் கொல்லப்பட்டபடியா.
0: சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் நம்ம ஒரு உயிரினத்தை பத்தி தான் கேட்க போறோம். இது ஒரு வகையான உயிரினம். தமிழகத்துல தற்போது சமீப நாட்களுக்கு முன்பா தான் புதிதாக கண்டறியப்பட்டது. சரி, இது யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வுக்குழு சொல்லுவாங்க, எக்காலஜி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பாங்க, அந்த குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த உயிரினம்.
1: ஆமா, உங்களுக்கான 3 குறிப்புகள் கொடுத்துட்டோம். இது ஒரு வகை உயிரினம், தமிழகத்துல புதிதாக சமீபத்துல கண்டறியப்பட்ட ஒரு உயிரினம், சுற்றுச்சூழல் ஆய்வு குழுவினரால் கண்டறியப்பட்ட ஒரு உயிரினம். சொல்லுங்க.
0: சரி, நல்லது. வாங்க, இனி பிள்ளைங்க அடுத்த நேயர்.
1: வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க துரைசாமி, குறிப்புகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா, உங்களுக்கான குறிப்புகள் வழங்கிடலாமா? சரிங்க. யூகாலிப்டஸ் தோட்டத்துல இது கண்டறிய

0: பட்டதுங்கய்யா.
1: ஆமாம், அது பொதுவாக நம்ம இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த நீலகிரி மரம்னு சொல்லுவோம்ல நம்ம.
0: ஆமாம், நம்ம ஊருக்குள்ளே அதை வந்து நீலகிரி மரம்னு சொல்லுவோம். அந்த தோட்டத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உயிரினம்.
1: இயல்பாகவே நம்ம அந்த பகுதியில் அதிகமாக வளரக்கூடிய மரங்கள்லாம் அது பேர் வச்சிருக்கு. அது ஈகாலிப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம சயின்ஸ் நேமா. அதுதாங்க, தெரியுங்களா? சரி வாங்க, இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேர் 4:04. இது தருமபுரி பண்பலை.
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
1: சரிங்க கோபால்,
2: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க சார்.
0: சரிங்க, உங்களுக்கான ஒரு குறிப்பு, இது ஒரு செல் கண்மணிகள் இல்லை, ஒரு செல் உயிரினமான கண்மணிகள் இல்லைங்க.
1: ஆமா,
2: கண்மணிகள் இல்லைங்களா?
1: பொதுவாக நம்ம பார்க்கறதுக்கு கண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, நமக்கு அந்த கண்மணிகள் சொல்லுவாங்க.
0: ஆமா,
1: சோ அந்த மாதிரி இருக்க கொஞ்சம் இல்லாம
0: இந்த உயிரினத்திற்கு கண்மணிகள் இல்லை. அது என்ன உயிரினம்?
2: வாய்ப்புக்கு நன்றி. நான் அடுத்த நாள்
0: தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்க, நன்றி.
1: சமீப ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பேப்பர் படிச்சிருந்தா கூட நம்ம தெரிஞ்சிருக்கோம்.
0: ஆமா,
1: இப்ப நம்ம பதில் கண்டுபிடிப்பான் கண்டிப்பா. வணக்கம், அடுத்த நேயர்.
0: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் தர்மபுரி குளப்பட்டந்தாரிகள் முடிப்பதா பேசுறேன்.
0: சரிங்க ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா? உங்களுக்கான குறிப்புங்களா? உயரமான மலைவாழ் இடங்களில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் ஐயா.
3: பாம்பு இனமா?
1: பாம்பு இனம் கிடையாது. இது வகையான ஈ, தெரியுங்களா? ஈ பறக்கல, நம்ம சாப்பிட போகிறாங்க உட்கார இல்லைங்களா?
0: ஈ ஒருக்கான 2 குறிப்புகள் கொடுத்துட்டோம், விடையை கண்டுபிடிக்கலாம். இது ஒரு பூச்சி இனம்.
1: பூச்சி இனம். ஆமாம், அதுவும் சரிங்க. இனிப்பில் இனிமே அடுத்த நேர். வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கு குறிப்புகள்லாம் கேட்டீங்களா, விடை தெரியுங்களா, ஏதாவது கணிப்பு இருக்கா? சரிங்க, உங்களுக்கான மேலும் ஒரு குறிப்பு, ஒட்டுண்ணி வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு உயிரினம்.
1: பொதுவாக ஒட்டுண்ணின்றது என்னன்னா, அது அது தேவையான உணவு அது எடுத்துக்கும், இப்போ சரி செய்ய முடியாது, வேற உயிரினிலிருந்து வாங்கக்கூடியது. இப்போ கிராம நம்ம டவுன் ஆமை, ஆமையில இல்லைங்க,
0: ஆமை எப்படி ஒட்டுண்ணிகள் இருக்கும்? சரிங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேர் வருக. வணக்கம். ரகுபதி ஐயா, குறிப்புகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான ஒரு குறிப்பு, சரியா, இந்த உயிரினம் வந்து நீளமான தலையையும் சுருக்கமான கண்களையும் கொண்டிருக்கு. கண்கள் இருக்கு, பட் கண் மணிகள் தான் இல்லை. அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். நன்றி ஐயா, நன்றி,
1: நன்றி. இனிப்பில் இனிமே அடுத்த நேர். வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க
4: ஐயா. மேச்சேரி கச்சிராயனூர் ஜெயராமன்.
1: சொல்லுங்க ஜெயராமன், பதில் தெரியுமா
4: ஐயா? இது ஒரு ஈ வகை.
1: ஆ கரெக்ட்ங்க, அடடா வண்டால் போல் இருக்குங்களே.
4: ஆமாங்க ஐயா, மயோபீரியா டெஸ்லாண்டியா அப்படிங்கிற ஈ வகைங்க.
1: சூப்பருங்க, வெரி குட்ங்க, அருமையான பதில் சொல்றீங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, அது என்ன பேரு கரெக்டா?
4: ஈ வகை பேருங்களா?
1: ஆ ஆமா,
4: மயோபீரியா.
1: ஆ
4: டெஸ்லாண்டியா.
1: டெஸ்லாண்டியா என்பது ஒரு சரியான பதில்.
0: எங்களுடைய எந்த குறிப்பும் உங்களுக்கு விடையை கண்டுபிடிக்க ஏதுவா இருந்தது ஐயா? ஒரு மாலையா தொடுத்து குறிப்புகள் எல்லாம் வச்சு அழகா விடைய சொல்லிட்டீங்க. சரிங்க, உங்களுக்கு என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: மண்ணுக்குள் வைரம்.
0: மண்ணுக்குள் வைரம்.
1: உங்க பேர் என்ன சொன்னீங்க? என்ன பாட்டுங்க மண்ணுக்குள்ள பாட்டு போடலாங்க? சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எஸ்பிபி பாலசுப்ரமணியம் ஜானகிமா பாடிப்பாங்க, நல்ல பாடல் கேட்போம். ஒரு சிறிய விளம்பர
5: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: கிருஷ்ணகிரியில் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸில் விஷமுறிவு மற்றும் பாம்பு கடி சிறப்பு சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் உள்ளது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷ பாம்புகளின் கடிக்கு சிகிச்சை அளிக்கப்படும். தூக்கில் தொங்கியோ அல்லது நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படும். வாருங்கள் எங்களிடம்,
7: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
5: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை அரசு கலைக்கல்லூரி எதிரில் தர்மபுரி.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
4: முடிஞ்சு எது முடிஞ்சது?
5: ஸ்ரீனி சார், நீங்களா?
6: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: கிருஷ்ணகிரி KMS மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் முதல் 18 வயது வரை ICU வசதியுடன் கூடிய பிரத்யேகமான மருத்துவமனை. ஆஸ்துமா, அலர்ஜி, காய்ச்சலுக்கு இன்சூரன்ஸ் மூலம் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்படுகிறது. KMS மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
6: நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
7: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
9: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர், அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள், வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
10: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணாகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
11: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
10: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
11: நீட், JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
10: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
11: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
10: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
12: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
13: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி தொகை வழங்கப்படுகிறது.
12: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். Call 90254-00159.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விளை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
14: நேர்கள் இணைந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விளைத்தேடும் வினாக்கள். நம்ம பாடலுக்கு முன்பாக ஒரு உயிரினத்தை பற்றி கேட்டோம். அது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஈ வகை, அது மயோ. அது என்ன அப்படின்னா மயோப்த்ரியா லெஸ்னாக்கியா அப்படின்ற ஒரு உயிர். அது ஈ, அந்த பொதுவாக ஈன்றது பறக்கும் இல்லையா, ஆனால் இந்த ஈ வந்து பறக்காது, பறக்காது. ஆமாம், அதனால தான் ஒட்டுணின்னு சொல்லுவோம். இப்போ பொதுவாக பறந்தால் தானே அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் அதுக்கு உணவுகளாக எடுக்க முடியும். ஆனால் இது வந்து ஒட்டுணி இருக்கிறதுனால மற்ற உயிரினங்களை சார்ந்து வாழக்கூடியது. அதுவும் குறிப்பாக மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். கண்மணி இருக்காது, கண் இருக்கான கண்மணின்றோட. ஸோ அந்தமாரி இருக்கா

0: ஒரு உயிரினம். பொதுவாக இப்போது சமீப நாட்களில், இப்போது 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு நீலகிரியில் ஊட்டியில் இது கண்டுபிடிச்சாங்க ஒரு குழுவினால். சரி, அடுத்ததாக நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வகையான இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டரை பற்றி நம்ம கேட்க போகிறோம். அது ஏன் கேட்குறோம் அப்படின்றத போதும் நம்ம அடுத்தது சொல்ல போகிறோம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வருக வணக்கம். இனிப்பில் விடுபட்டாங்க. பொதுவாக நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயர்வான இன்ஸ்டியூட் அப்படின்னா நமக்கு ஐஐடின்னு சொல்லுவோம், ஐஏஎம்னு சொல்லுவோம், ஐஏஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு வகையான ஒரு உயர்கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? சரிங்க, அவங்க அதை எங்கே பேசிட்டு இருக்க போல. சரிங்க, இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஹலோ வணக்கம். சரிங்க, இப்போ நம்ம இஸ்ரோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இஸ்ரோன்னா நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், அது தொடர்புடைய ஒரு ரிசர்ச் சென்டர் தான். வணக்கம்,
1: வணக்கம்,
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: இந்தியால இருக்குங்க ஐயா இந்த ஆராய்ச்சி நிறுவனம், குறிப்பா குஜராத் மாநிலத்துல இருக்கு. சரிங்க, முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, விடை தெரிஞ்சுப்பீங்க. இணைப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம், திருப்பூர் பெருமாள் டெய்லர் குமார்.
2: சொல்லுங்கய்யா, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாங்களா?
1: சொல்லுங்க.
2: விக்ரம் சாராபாயால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி நிலையம் இந்த நிலையம். இதெல்லாம் நேரடி
1: குறிப்பு. ஆராய்ச்சி நிலையம்.
0: ஆமா, என்னங்க?
1: இந்திய விண்வெளி ஆராய்ச்சி
0: நிறுவனம். இவரும் ஒரு வகை குறிப்பா நமக்கு அந்த இஸ்ரோ ஆரம்பிக்கிறதுக்கு குறிப்பிட்டத ரோல் பண்ணாரு நம்ம விக்ரம் சாராபாய் அவங்க. ஆனா அவராலே இது உருவாக்கப்பட்டது. நம்ம சொல்றது ஒரு ஆய்வு, ஒரு லேபரேட்டரி பத்தி கேட்டு இருக்கோம். லேபரேட்டரி 1947 இது உருவாக்கப்பட்டது. வணக்கம், வணக்கம், சொல்லுங்க.
3: நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நல்லதுங்க சந்திரசேகர், உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
3: கொடுங்களேன்
2: ஐயா. இந்த ஆராய்ச்சி நிறுவனம் வந்து வானம் தொடர்பான ஆராய்ச்சி நிறுவனம்.
0: ஃபேஸ்னு சொல்லுவோம்ல, வான், அது தொடர்பான ஒரு வகையான ஆராய்ச்சி நிறுவனம் தான் சொல்லுவோம். வானியல்னா பொதுவாக நமக்கு வானியல் இந்த வளிமண்டலம் அதில் தெரியல, அந்த கிரக ஆராய்ச்சிகள் ஈடுபடுறாங்க இல்லையா, ஒரு கோள்கள்லாம், அது தொடர்பான ஒரு வகையான நிறுவனம். அதுதான் ரிசர்ச் பண்ணிட்டு, அது தொடர்பானதான் இது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லேப்ல. மேம் சார், இது
3: வந்து நிசார் அப்படிங்கற ஆராய்ச்சி நிறுவனம்.
0: இல்ல இல்லங்க, அது இல்லங்க. நன்றி. இன்னைக்கு இனிமே அடுத்த நேர வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? வணக்கம்,
4: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
4: நாரீனா
0: என்ன படிக்கிறீங்க? இது உங்களுக்கு சரியா சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரோ பெண் விண்ணைக்கு சர்வதேச அளவில் ஒரு அங்கீகாரம் சமீபத்தில் கிடைச்சிச்சு. நீங்க பேப்பர் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த விஞ்ஞானுக்கும் இந்த லேபுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க.
2: போடுவோம்
0: சரிங்க, கிட்டத்தட்ட பள்ளி மாணவனால என்ன சார் எக்ஸாக்ட்லியா சொல்லுங்க.
2: இது வந்து இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம். நீங்க கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டீங்க, பட் எக்ஸாக்டான ஆன்சர் வந்து இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம். விக்ரம் சாராபாயால தொடங்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி நிறுவனம்.
0: சூப்பருங்க, ரொம்ப மகிழ்ச்சியா. தொடர்ந்து நாங்க ஒரு விஷயம் நிறைய குறிப்புகள் சொல்றோம். என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க நீங்க? முட்டைக்கலைக்கு கலக்கிறீங்களா? முட்டைலாம் கலக்கி சாப்பிட்டீங்களா? கலக்கி சாப்பிட்றீங்களா தெரியுமா கலக்கினா?

0: கலைக்கு அப்படின்னா முட்டையை போட்டு ஆம்லெட் போடுவாங்களா, அதெல்லாம் ஊத்தி கொடுப்பாங்க. அதான் வந்து கலைக்கு
1: லோக செஞ்சுனா. நீங்க எந்த ஊருமா இன்னொரு டைம் சொல்றீங்களா? உருவாக்கப்பட்டது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்ல அமைஞ்சிருக்கு. விக்ரம் சாராபாயால தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஃபேஸ் சம்பந்தமான எல்லா ஆராய்ச்சியும் அங்க அந்த லெபரேட்டரியில நடக்குது. அந்த ஆராய்ச்சி மையத்துல என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னா, சூரிய குடும்ப ஆய்வு, அணு மற்றும் துகளியல், குவாண்டம் இயற்பியல், அந்த ஃபேஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே அங்கே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. சந்திராயன் மற்றும் மங்கள்யான் திட்டங்களுக்கு பங்களிப்பை வழங்கியிருக்கு. இதுக்கு மேலேயும் அது 1, 2, 3 அப்படின்னு போகும்போதும் பங்களிப்பை வழங்கும். அகமதாபாத் நகரில் குறிப்பாக அமைஞ்சிருக்கு. இஸ்ரோ பெண் விஞ்ஞானி, விண்கல ஆய்வு சங்கத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்திய பெண்ணு குர்ஜித் கவுர் மஹரோ. அவங்களுடைய அந்த
0: அங்கதான் ஒர்க் பண்றாங்க அவங்க. இப்போ உலக அளவுல ஒரு அமைப்பு இருக்கும்,
1: அவங்களை வந்து இவங்க தேர்வு பண்ணிருக்காங்க.
0: அந்த விண்கல் ஆய்வு மற்றும் கோள் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு உலகில் இருக்கக்கூடிய மதிப்புமிக்க ஒரு வகையான அமைப்பு இருக்கு. ஸோ அந்த அமைப்பில் மெம்பர் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ண முடியாது, அதை மெம்பர் ஆக முடியும். ஸோ அதில் இந்த பெண்மணி அவங்க, இந்த சயின்டிஸ்ட் நம்ம இந்தியாவை சார்ந்த
1: பெண்மணி அப்படின்றது
0: குல்ஜித் கவுர் மர்ஹால் அப்படின்றவங்க தான் இப்போ அவங்க மெம்பராக வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க அந்த அமைப்பில். இதுக்கு முன்னாடி இந்தியாவை சார்ந்தவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 93 ஆண்டுக்கான வரலாற்றில் ஒரு முனை பிரதான் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திர லால் அப்படின்றவரும், ஜே என் கோஸ்வாமி அப்படின்றவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க இந்த விண்கல் அறிவியல் ஆராய்ச்சி.
1: மொத்தம் 3 பேர் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க, 3 பேர்ல இவங்க பெண் அப்படின்றது
0: கூடுதல் தகவல். ஸோ அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இயற்பியல் ஆய்வு, இவங்களை பத்தி தான் கேட்கணும், ஆனா டக்குன்னு சொல்லிடுறதுக்காக அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வத்தை கேட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, அற்புதமா அந்த பதில் சொன்னாங்க. அந்த குழந்தைக்காக ஒரு நல்ல பால் கேட்போம். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பரம், தருமபுரி 102.5 மற்றும்
1: ஏற்காடு 103.7
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
3: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹால்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
4: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
8: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
9: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா, எந்த ஹாஸ்பிட்டல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
8: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
9: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
8: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
10: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
11: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
13: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
14: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள்.

0: எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களோட நினைவிற்கு இன்றிரவு 10 மணிக்கு, இன்று புதன்கிழமை என்பதால் இன்றிரவு 10 மணிக்கு சுகமானாங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேர்கள் நேரலில் பங்கேற்று தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.

0: அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
3: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
4: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
5: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE, கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக் கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: நாலு மணி 35 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5,
2: ஏற்காடு பண்பலை 103.7.
1: நாம் அந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு
2: இயற்பியல் ஆய்வகத்தை பத்தி கேட்டோம்.
1: அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா எதை பத்தி கேட்க போறோம்?
2: ஒரு பர்சனாலிட்டியை பற்றி கேட்கலாம்.
1: ஒன்று வித்தியாசமாக கேட்குறதுக்காக.
2: ஆமாம், கண்டிப்பாக
1: ஒரு நபரை பற்றி கேட்க போகிறோம். இணைப்பிலேயக்கூடிய நேயர் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, நேயர்கள் புதிய நேயர்களாக இருந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்
2: 043-42 என்ற முன்னணி இணைப்போடு 44-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற இரு எண்களை பயன்படுத்தி அழைக்கலாம். மற்ற நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் 043-42 என்ற முன்னணி இணைப்போடு 44-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற இரு எண்களிலும் பயன்படுத்தி இணையலாம்.
1: பொதுவாக நம்ம விடுதலை போராட்டத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு, தமிழகம் சார்ந்தாலும் சரி, நம்ம இந்தியா முழுக்க பல்வேறு சுதந்திர போராட்ட தேகைகளை நம்மளால பார்க்க முடியும். நான் படிக்கும் போதும் குறிப்பாக நான் பார்த்து வைந்த ஒரு தேகை அப்படின்னா கப்பலோட்டிய தமிழன் வாவுசியவன். நான் சின்ன வயசுல ஒரு செக்கிலத்து செம்மல், ஆமாம் செக்கிலத்து செம்மல்னு சொல்லுவாங்க. நான் எதுக்கும் அப்படி தெரியல, அந்த மாரி கரெக்டாக நீமிங் தெரியாது, செக்கிலத்து செம்மல்னு சொல்லுவாங்க, ஆனால் என்ன ரீசன் தெரியாது. ஆனால் அதுக்கு பிறகு நான் காலேஜ் படிக்கும் போது தெரிச்சு நம்ம செக்கு மாடுன்னு சொல்லுவாங்க, செக்கு ஆடுவாங்களே, செக் ஆட்டுவாங்களே. பொதுவாக இப்போ இப்போதான் நிறைய மிஷின் வந்துருச்சுன்னா, அப்போலாம் ஒரு பெரிய பெரிய ஒரு அம்மிக்கல் மாரி இருக்கும், அதில் பெரிய செக் மாரி போட்டு மாடு கட்டி அப்படியே ரவுண்ட் அடிப்பாங்க. அதுதான் வந்து எனக்கு அதுக்கு பிறகு அதை கேட்டு பயங்கர பிரம்மா அப்படியே எனக்கு ஆச்சரியம் வச்சு, ஒரு மனிதனை வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்க. ஸோ அப்படின்ற மாதிரி அதனால தான் இந்த செக்கிலத்து சம்மல் அப்படின்னு வந்த பிறகு நான் கல்லூரி படிக்கும்போது அதுக்கு எனக்கு சரியான இது தெரிஞ்சு, பள்ளிக்கூடம் படிச்சிருக்கேன் நான். நான் படிக்கும்போது 5ஆம் வகுப்பு படிக்கும் போதும் செக்கிலத்து சம்மல் வாவுசி தொடர்பான உரைநடை பகுதி ஒன்று வரும் நான் படிச்சிருக்கேன். பட்டு அந்த மாதிரி அவரை பார்த்து வியந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த செக்கு வந்து இன்னமும் கூட நம்முடைய சென்ட்ரல் பிரிசிஷன் மத்திய சிறைசாலை கோயம்புத்தூரில் இருக்காங்க, பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் யாராவது போனால் எங்கே இப்போ ஜெயிலுக்கு எதுக்கு போக போறாங்க? சரி, அதான் அந்த
2: வச்சிருக்காங்க,
1: அதை பார்க்க
2: அருங்காட்சியகத்தில்
1: வணக்கம். முதல் 3 குறிப்புகள், இவர் ஒரு விடுதலை

0: பேசுறீங்க?
1: சேலம் செம்மாண்டப்பட்டி காசிஸ்வநாதன்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்துடலாங்களா?
1: கொடுங்கம்மா, வெயிட் பண்ணுறேன்.
0: முதல் மூன்று குறிப்புகள்: இவர் ஒரு விடுதலை இயக்கத்தில் இணைந்து தீவிரமாக பணியாற்றிய ஒருத்தர். இவர் வந்து விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப காலத்தில் பங்கேற்கல, பட்டு பிற்காலத்தில் பங்கேற்க, அதாவது முடிவு காலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் பங்கேற்ற ஒரு விடுதலை போராட்ட வீரர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது சிறை சென்றிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அவர் சிறையிலே கழிச்சிருக்கார் அவருடைய வாழ்க்கையை.
2: ஸோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த சுதந்திர தியாகி ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்கிறார் என்பது
0: வழக்கறிஞர், அரசியல்வாதி.
2: நம்ம தருமபுரி எடுத்துக்கணும், நான் பார்த்து ரொம்ப பிரமிப்பு அடைஞ்சது நம்ம சுப்பிரமணிய சேவா, தியாகி சுப்பிரமணிய சேவா. அது இப்போ அங்கே அவருடைய நினைவிடம் இருக்கு, நம்மளை பால பாப்பா பெண்ணகம் போகிற வழியில இருக்கு. ஸோ அவங்க அதை வணக்கம் சொல்லுங்க. வணக்கங்க, சரிங்க, உங்களுக்கான குறிப்பு.
0: ஐயா, இவர் வந்து விளையாட்டு குழுவின் துணை தலைவராக இருந்திருக்காரு ஒரு மாநிலத்துல. ஆமாம், நிறைய குழுவோட தலைவராகவும் துணை தலைவராகவும் பதவி வகித்திருக்காரு. ஒரு மாநிலத்தோட விளையாட்டு குழுவின் துணை தலைவராக இருந்திருக்காரு இவர். இல்லைங்கய்யா, தவறான பதில்.
2: நன்றி.
0: மற்றும் ஒரு குறிப்பு கொடுத்துடலாம். எல்லாம் தமிழ்நாட்டையே தேடிட்டு இருக்காங்க. இவர் வந்து இந்தியா சார்ந்தவர், தமிழ்நாடு அல்ல. எந்த மாநிலம் அப்படின்னு சொன்னா, குறிப்பா இவர் பிறந்தது வந்து டெல்லி.
2: ஆமா, டெல்லி,
0: டெல்லியில பிறந்திருக்காரு.
2: இன்னும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு குறிப்பு அப்படின்னா, இவர் நம்முடைய இந்திய திருநாட்டின் முன்னாள்
0: குடியரசுத்
2: தலைவராரு. சரி, இதை கூட வேற குறிப்பு கண்டிப்பா வந்துடும். இனிப்பிள்ளி நீம் நேயர் வருக, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: உங்களுக்கான
2: குறிப்புகள் கொடுக்கலாமா?
3: ஐயா, இவர் இந்தியாவின் 5வது குடியரசுத் தலைவருங்களா ஐயா?
2: என்ன
0: குறிப்பு, கொஞ்சம் லேட்டா
2: கொடுத்துருக்கலாமோ? அதுதான் இப்பதான் லேட்டா தெரியுதோ. சரி, நீங்க நாங்க குறிப்பு கொடுத்த பிறகுதான் கண்டுபிடிச்சீங்க, அது முன்னாடி கண்டுபிடிச்சிட்டீங்களா
3: ஐயா?
2: என்ன சொல்லுங்க?
0: என்ன பரிசு பாடல் வேணுங்க?
3: அதுல வந்து 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு வழங்க சிந்து பாடணும். அந்த பாடல்
2: சூப்பருங்க, ரஜினி.
0: நன்றினே சொல்லிட்டாரு, குறிப்புகள் சொல்ல வைக்கலாம்னு பார்த்தேன். சரி, நாமளே கொடுத்துருவோம். பக்ருதீன் அலி அகமது, இன்னைக்கு ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு, அதனால அவரை பத்தி கேட்டிருக்கோம். இந்திய விடுதலை இயக்கத்துல இணைந்து ரொம்ப தீவிரமா பணியாற்றியவர். வெளையணிய வெளியேறு இயக்கத்தின் போது 4 வருஷம் அப்படின்னு நீங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காக குறிப்பு கொடுத்தா, அவர் 3.5 வருஷம் தான் சிறை தண்டனை பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அஸ்ஸாம் விளையாட்டு குழுவின் துணைத் தலைவராக இருந்திருக்காரு. அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே டெல்லி அப்படின்னு இருந்தாலும், அவர் பணிகள் முழுக்குமே எங்கே தான் இருந்துச்சு அப்படின்னா, அஸ்ஸாமில் தான் இருந்துச்சு. எதுக்கெடுத்தாலும் அஸ்ஸாம் அஸ்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே தான் எல்லா பணிகளும் அவர் செஞ்சார். 1975 யூகோஸ்லோவியாவில் கொசவா நகரின் பிரிஸ்டானியா பல்கலைக்கழகத்தோட கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றிருக்காரு. 1967 அகில இந்திய மட்டைப்பந்து சங்கத்தின் தலைவராக இருந்திருக்காரு. மட்டைப்பந்து சங்கத்தின் தலைவராக வந்து அஸ்ஸாம்லேயும் பணிபுரிஞ்சிருக்காரு. உணவு, வேளாண்மை துறை, கூட்டுறவு, தொழிலாளர் நலத்துறை, கல்வித்துறை மற்றும் நிறுவன சட்டங்கள் போன்ற பல்வேறுபட்ட துறைகளுக்கான அமைச்சராகவும் பணியாற்றிருக்காரு. அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். இவர் ஒரு அடிப்படையில் வழக்கறிஞர்.

0: அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. தில்லியில் இருக்கக்கூடிய அவுகாசியில் 1905 மே 13 பிறந்தார். இந்தியாவின் 5வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார். பதவியில் இருக்கும்போதே இறைப்பை தழுவிய ஒரு குடியரசுத் தலைவர் அப்படின்னா இவரை தான் சொல்லலாம், பக்ருதீன் அலி அகமது. ஆரம்ப பள்ளி படிப்பு உத்தரப்பிரதேஷ் கோண்டாவிலையும், உயர்நிலை கல்வியை டெல்லியிலையும், பல்கலைக்கழக படிப்பில் இங்கிலாந்திலையும் படிச்சிருக்காரு. லாகூர் உயர்நீதிமன்றத்தில் தான் தன்னுடைய வழக்கறிஞர் பணியை ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அங்கே தான் பயிற்சியும் பெற்றார். 1952-53 வரை ராஜ சபாவிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர். அஸ்ஸாம் அரசின் அட்வொகேட் ஜெனரலும் இவர் தான்.
1: சரிங்க, ரொம்ப அழகாக வந்து அவர் நம்ம குமார் போச்சமிலிருந்து குமார் வந்து சொன்னார், அவருக்காக ஒரு நல்ல பாடல் கேட்போம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர், நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை ICICI வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
4: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
5: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
0: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
9: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
10: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
9: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
10: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
9: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
11: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
12: BPT பிசியோதெரபி, BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
11: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
4: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: நான்கு மணி 53 நிமிடம். இது தர்மபுரி பண்பலை 102.5,
6: ஏற்காடு பண்பலை 103.7.
5: விடை தேடுவினாக்கள் நம்ம இணைந்திருக்கின்றோம். இப்போ பாடலுக்கு முன்பாக ஒரு நம்ம முன்னாள் குடியரசு தலைவரை பற்றி
6: கேட்டோம்.
5: இப்போ அடுத்ததாக ஒரு வகையான ஒரு குறியீடு சொல்லக்கூடிய
6: சேவை
5: சர்வீஸ் அந்த பற்றி தான் கேட்க போகிறோம். இனிப்பு நினைக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
7: ஐயா வணக்கம்.
5: வணக்கம்.
7: மலையனூர் கண்ணப்பன் நகர், கண்ணாடி தங்கராஜ் பேசுறேங்க.
5: மலையனூர் அப்படின்னா அங்க ஜருகு பக்கத்துல மலையனூர்
7: அப்படிதானே?
5: அங்க இருக்க மலையனூருங்களா? சரி சரிங்க. சரி சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா? என்ன வேலை செய்யறீங்க நீங்க?
7: விவசாயம் பண்றேன் சார்.
5: சரி சரி, நல்லதுங்க. இப்ப எல்லாம் இன்னும் வேலை காஞ்சு போயிட்டு இருக்கோம்
7: அப்படிதானுங்களேன்? மழை இல்லாம காஞ்சிருக்கு சார்.
5: சரிங்க, உங்களுக்கான குறி பாருங்க.
6: ஐயா, இது ஒரு குறியீட்டு எண், இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த குறியீட்டு எண் மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகத்தால் இன்ட்ரடியூஸ் பண்ண வச்ச ஒரு குறியீட்டு எண் இது. ஆமாம்,
7: நன்றிங்க.
5: இனிப்பிரிமை அடுத்த நேர் வணக்கம்.
8: ஐயா வணக்கம்.
5: வணக்கம் சொல்லுங்க.
8: சந்தோஷ்
5: கைரான் சவுண்டர் பக்கத்துல கிராம போறீங்களா? அந்த நடன நிகழ்ச்சி பார்க்க போயிருக்கீங்களா? பக்க வச்ச காது கிங்னு கேட்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த சரிங்க. ஆமா ஆமா, இவங்களுக்கு வந்து சரிங்க. உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா சந்தோஷ்?
6: ஐயா, தபால் துறையால இந்த குறியீட்டு எண் வெளியிடப்பட்டிருக்கு. இது ஒரு புதிய எண் முறை, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ரெண்டு குறிப்பு கொடுத்துருக்கு, நீங்க சொல்லலாம். இல்ல இல்ல, அந்த சேவைக்கான பெயரை சொல்லணும்.
5: பேர் ஒவ்வொன்றது ஒரு பேர் இருக்குல்ல?
6: ஆமா, தபால் துறையால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆமா, இன்னொரு குறிப்பும் சொல்லிடுறேன் பாருங்க. எதுக்காக இது ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, டிஜிட்டல் முகவரி அடையாளத்திற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த குறியீட்டு எண். அந்த சேவைக்கு பேர்
8: என்ன?
5: அடுத்த நேரம் வணக்கம். அதோட தேசிய தொலைவுணர்வு மையம், அதுவும்
6: ஐஐடி
5: ஹைதராபாத்தோட ஐஐடி, இது ரெண்டுமே இந்திய அஞ்சல் துறையோட ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இது அறிமுகப்படுத்திருக்காங்க.
6: நன்றி,
5: வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. புவி குறியீடு அந்த முகவரையில இது கிட்டத்தட்ட அது ரிலேட்டடா வரக்கூடியது. சரி வாங்க நடத்துங்க.
9: பின்கோடு வச்சுதான் இந்த சேவையை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேருமே பின்கோடு அப்படின்ற மாதிரி தான் முடியும். அதுக்கு வந்து டிஜிட்டல் அங்கீகாரம் கொடுத்தா அதுக்கு என்ன பேர் வைக்க முடியும் அப்படின்றத யோசிங்க.
5: சொல்லுங்க. தேவையில்லை.

0: லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் இல்லைங்களா, எங்கெங்கன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பெல்லாம் ஷேர் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வகையான ஒரு புதுமையான முயற்சி தான் இது. இது எப்படி பெறலாம் அப்படின்னா, நமக்கு dsc.indiapost.gov.in mydigipin.home அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பகுதிக்கு என்ன டிஜிபின் அப்படின்ட்டு அது நம்ம கண்டுபிடிச்சலாம். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதில் போயிட்டு உங்களோட வீடு, உங்கள் இருப்பிடம் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ ஒன் நம்பர் சொன்னால், இது குறிப்பாக ஒரு 10 இலக்கம், ஒரு 6-10 டிஜிட் நம்பர் கொண்டது. இப்போ நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய பின்கோடு நம்பர் 6 இருக்கும், பட் இது 10 டிஜிட் கொடுக்கக்கூடியதான். ஸோ இப்போ கூடிய அந்த டெக்னாலஜியோட ஒரு புதுமையான முயற்சி தான் இது. இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க, பட் இன்னும் ஃபுல்லாக நமக்கு அது இது பண்ணலை,
1: செயல்படுத்த
0: வரல. பட் இது இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நகர்வு தான் நம்ம அப்படி சொல்லணும். சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க வீரதுரை. அற்புதமான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம ஒரு நல்ல பாடல் கேட்கலாம்னு சொல்லணும் ஆசை தான் இருக்கு. நிகழ்ச்சியோட
2: சரி,
0: சரி, ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க, நன்றிங்க. சரிங்க, இதை பற்றி இன்னும் சில என்ன குறிப்புகளாக இருக்குது அப்படின்னா,
1: கண்டிப்பாக சொல்லிடலாம். டிஜிபின் அப்படின்ற சேவையை இந்தியாவில் இருக்கக்கூடிய தகவல் துறையால் வெளியிடப்பட்டிருக்கு. இது ஒரு புதிய எண்முறை அப்படின்னு சொல்லலாம், டிஜிட்டல் முகவரி அடையாளத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது. இந்த குறியீட்டு எண் அச்சரேகை மற்றும் தீர்க்கரேகையுடன் இணைக்கப்பட்ட துல்லியமான இருப்பிடத்தை கண்டறிய உதவுகின்ற 10 இலக்க புவி குறியீட்டு டிஜிட்டல் முகவரி முறையாகும். அதாவது சொல்லப்போனால் நம்பர்ஸை சாஃப்ட்வேராக கணிக்கிற ஒரு முறை தான் அப்படின்னு சொல்லலாம். தபால் சேவைகளை முகவரி துல்லியத்தை மேம்படுத்தி விநியோகத்தை எளிதாக்குறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இது ஐஐடி ஹைதராபாத் மற்றும் இஸ்ரோவின் தேசிய தொலையுணர்வு மையம் NRSC ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் உருவாக்கப்பட்ட ஒரு முறை. இந்த முறை கடித போக்குவரத்து, கண்காணிப்பு, கடைசி மயில் இணைப்பு மற்றும் அவசர கால சேவைகளுக்கு இந்தியா போஸ்டுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு வேலை செய்ய போறதா இருக்கு.
0: சூப்பருங்க, நம்ம தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பரம்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
6: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
0: நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வினாக்கள் கேட்டோம். சமீபத்தில் நமக்கு ஊட்டியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உயிரினம், அது ஒரு ஈ வகை சார்ந்தது, மயோப்திரியா இஸ்லானிக்கா அப்படின்ற உயிரினம்.
1: அப்புறம் ஒரு இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகத்தை பற்றி கேட்டிருந்தோம். இஸ்ரோ பெண் விஞ்ஞானி விண்கல் ஆய்வு சங்கத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டாங்க, முதல் இந்திய பெண் அப்படின்றத சிறப்பிட சொல்லியிருந்தோம். குர்ஜித் கவுர் மகோல் அப்படின்னு.
0: மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்தாங்க, அது குறிப்பாக 5வது குடியரசுத் தலைவர் தான். அவங்களோட இன்றைக்கி பிறந்தநாள், அதான் வந்து பக்ரீத் அலி அகமது, அவரை பற்றி கேட்டிருந்தோம்.
1: அதே மாதிரி 4வதாக ஒரு சேவையை பற்றி கேட்டிருந்தோம். டிஜிபின் அப்படின்ற சேவை இன்னும் செயல்பாட்டுக்கு வரல, அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க தபால் துறையால், அதை பற்றி கேட்டோம்.
0: நிகழ்ச்சி இதோட நிறைவு குறையுது. நிகழ்ச்சி இதுவரை உங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் மாரிமுத்து
1: மற்றும் சசிகலா.
7: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.

உற்சகமான மாலை வணக்கம் நேர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைகின்றோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் மாலை தன்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Walking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்.
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: நேர்களை நாம் இருக்கின்றோம். இது மாலை தென்றல். மாலை வேளையில உங்களை மனதை மயக்கக்கூடிய ராகங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மாலை தென்றலில் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது தில் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை வித்யாசாகர், பாடலாசிரியர் அறிவுமதி, பாடலை பாடியவர் மாணிக்க விநாயகம்.

0: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
3: ஹே, தெரியுமா, நேற்று சுந்தர் சூயிசைட் அட்டம் பண்ணிட்டான். அப்புறம் என்னாச்சு? TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க, இப்போ பொழைச்சுக்கிட்டான்.
4: கிருஷ்ணகிரி TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோடில். விஷக்கடிகள், நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டுவரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சையோடு பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.
3: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம்.
4: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். 5:16 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம்.
7: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இந்தியாவின் நம்பர்

0: மாலைத்தன்றலில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது தூள் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை வித்யாசாகர், பாடலாசிரியர் பா விஜய், பாடலை பாடியோர் உதித் நாராயணன், சௌமியா ராவ். பாடலுக்கு முன்பாக,
1: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
4: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, பிபிடி, அலைட் சயின்ஸ்னு 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
5: ஸ்ரீனி சார், நீங்களா?
4: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
6: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
4: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
7: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
8: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
0: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: 5:26 கெட்டரசு கொண்டு இருக்கிறோம். இது மாலை தன்றால் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது வில்லன் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை வித்யாசாகர், பாடலாசிரியர் வைரமுத்து, பாடலை பாடியோர் உதித் நாராயணன், சாதனா சர்காம்.

0: ஆயிடுச்சா?
1: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
0: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
1: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம்.
5: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
7: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
8: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
9: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ் வழங்கும் மாலை தன்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

5:33 நிமிடத்தில் அமைக்கின்றோம். இது சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள். மாலை தென்றலில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது மாயாவி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை தேவிஸ்ரீ பிரசாத், பாடலாசிரியர் நாமுத்துக்குமார், பாடலை பாடியோர் புஷ்பவனம் குப்புசாமி, கல்பனா ராகவேந்தர்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப்.
3: ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: 5:40 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் இது மாலை தண்டல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது அருள் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை ஆரிஸ் ஜெயராஜ், பாடலாசிரியர் வைரமுத்து, பாடலை பாடியோர் ஹரிகரன், ஸ்ரீ மதுபிதா.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
4: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI and STEM learning class என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
7: 5:47 கேட்டு கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள். மாலை தென்றலில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது பூவெல்லாம் கேட்டுப்பார் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை யுவன் சங்கர் ராஜா, பாடலாசிரியர் பழனி பாரதி, பாடலை பாடியவர் சுபீந்தர் சிங்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
4: தருமபுரி பண்பலை.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
2: மாலைத்தன்றலின் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது ரெட் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை தேவா, பாடலாசிரியர் வைரமுத்து, பாடலை பாடியோர் கே கே அனுராதா ஸ்ரீராமன்.

0: நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள். நேர்களை இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய மாலை தென்றல். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இனிய நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு திருக்கோயிலில் இன்று தென்னாங்கூர் பாண்டுரங்கன் திருக்கோவிலை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருத்தலம். தென்னாங்கூர் பாண்டுரங்கன் திருக்கோயில் தென்னிந்தியாவில் மிகவும் வித்தியாசமான முறையில் அமைந்த ஆலயங்களுள் ஒன்று. ஒரிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாதர் கோவில் வடிவமைப்பை போன்றே இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம், 16 தூண்கள் கொண்ட மண்டபம் உள்ளது. இதன் நடுவே கருடாழ்வார் வீற்றிருக்கிறார். மூலவரான பாண்டுரங்க பெருமாள் 12 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இந்த சிலை சாலக்கிராம கல்லால் செய்யப்பட்டது. அருகே ரகுமாயி தாயார் வீற்றிருக்கிறார். 120 அடி உயர கோபுரமும், அதன் மீது 9.5 அடி உயரத்தில் தங்க கலசமும், அதன் மேல் சுதர்சன சக்கரமும் கொடியும் பார்ப்பவர்களை மிகவும் பிரமிக்க வைக்கும். அலங்கார பிரியனான பாண்டுரங்க பெருமாள் ஞாயிற்றுக்கிழமையில் மதுராபுரி மன்னன் அலங்காரத்திலும், வியாழக்கிழமை பாத தரிசனத்திற்காக எளிய அலங்காரத்திலும், வெள்ளியன்று கவச அலங்காரத்திலும், சனிக்கிழமை கல்யாண வெங்கடாச்சலபதி அலங்காரத்திலும் அருள் பாலிக்கிறார். மகாமண்டபத்தில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் திருப்பதியில் உள்ளதைப் போன்று அருள்கிறார்.

பொதுவாக மூலவர் சன்னதிக்கு முன்பாக உள்ள துவாரபாலகர்கள் கற்சிலைகளால் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இங்கு துவாரபாலகர்கள் பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டுள்ளனர். இங்குள்ள தலவிருட்சம் தமால மரம். துவாபர யுகத்தில் இந்த மரத்தின் கீழ் நின்றுதான் கிருஷ்ணன் புல்லாங்குழல் இசைத்ததாகவும், அந்த இசைக்கு ராதை உள்ளிட்ட கோபியரும் பசுக்களும் மயங்கியதாகவும் புராணங்கள் சொல்கின்றன.

இங்குள்ள இறைவனை வேண்டினால் நினைத்தது நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இவ்வளவு அழகிய கோவிலை நாம் வாழ்வில் ஒருமுறை தரிசிப்போம், இறையருளை பெறுவோம்.

0: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது ஆங்கில செய்திகள்.

0: 21 rupees per kilogram, according to latest reports. The government has raised the import duty, including cess, on gold and silver from 6% to 15%. Prime Minister Narendra Modi has significantly reduced the size of his convoy during recent domestic visits while retaining all essential security arrangements mandated under the Special Protection Group SPG protocols. According to sources, the reduction in the number of vehicles in the Prime Minister's convoy was implemented during his recent visits to Gujarat and Assam. Prime Minister Narendra Modi will embark on a six-day visit to the United Arab Emirates, UAE, the Netherlands, Sweden, Norway and Italy on Friday. Briefing media in New Delhi this evening, Secretary West of the Ministry of External Affairs, Sibi George, informed that on the first leg of his five-nation visit, Mr. Modi will reach UAE on Friday, where he will meet President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan. He said the two leaders will exchange views on bilateral issues, in particular energy cooperation. And with that, we end this news bulletin.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ். நேரம் 6:10. நாம் இணைகிறோம் பாட்டுதான் நிகழ்ச்சியில். யாருக்கு தாங்க பாட்டு பிடிக்காத? சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பாட்டுன்னா கொள்ள இஷ்டம். குறிப்பா சொல்ல போனா நம்ம சந்தோஷத்திலயும் சோகத்திலயும் நினைவுகள்லயும் துணை இருக்கிறதே இந்த பாட்டு தானே. அப்படிப்பட்ட பாட்டுதான் நிகழ்ச்சியில முதல் பாடலா ஒழிக்க வருது. கொடி என்ற திரைப்படத்துல இருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில ஒரு இனிமையான பாடல் கேட்டு ரசிப்போம். இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: பொழுதுபோக்கு மற்றும் பொது சேவையில் உயர்ந்த நோக்கத்துடன் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் பாட்டுதான் நிகழ்ச்சி. தினந்தோறும் பணி நேரம் முடிச்சுட்டு பயண நேரம் வீட்டுக்கு போற நேரம் இந்த நேரம். இந்த நேரத்துல பாட்டு கேட்டுட்டே பயணப்படுறது ரொம்ப அலாதியா இருக்கும். வாகன ஓட்டிகள் இந்நேரத்துல சாலை விதிகளை மதிச்சு சாலை விதிகளை பின்பற்றி உயிர்களை காக்க அளவுக்கு ஓட்டிட்டு போகணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பாடுதா நிகழ்ச்சியில அடுத்ததா ஒழிக்க வருது அழகிய தீயே என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் ரமேஷ் விநாயகம் இசையில் கேட்டு மகிழ்வோம் நாமும்.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
2: மேச்சேரி, த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
3: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं, बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
5: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप, अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी.
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி, மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃபுளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட்

0: கல்லூரியில் பிஏ தமிழ் இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிகாம் பிகாம் சிஏ பிசிஏ பிபிஏ எம்காம் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம் கான்டாக்ட் 9524936156.
1: நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: சங்ககிப்போ சந்தோஷமாயிருப்போம். பாட்டுதான் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது. நெஞ்சினிலே என்ற திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் ஒரு இனிமையான பாடல்.

நேர்லி ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய பாட்டுதான் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். இணைந்திருங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயு ஆக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவிக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தவிக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயுவாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3,00,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும் 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவிக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தவிக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும் அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தவிகாவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தவிக அரசு நல்லாட்சி தரும் என்றும் தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி

0: நாதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு திரும்பப் பெற்றுக்கொண்டது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பணி நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். விமர்சனங்களுக்கு செவி சாய்த்து அதன் மீது நடவடிக்கை எடுத்துள்ள தவேக அரசின் ஜனநாயக பண்பு பாராட்டுதலுக்குரியது என்றும் இந்த அணுகுமுறை தொடர வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவையில் இதுகுறித்து தாம் எடுத்துரைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை ஏற்று நடவடிக்கை எடுத்ததற்காக முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் மே 16ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மே 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பிரையன் பூங்காவிற்கான அனுமதி நேரம் 7 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கோடை விழா களைகட்டியுள்ளது. வரும் நாட்களில் துவங்க உள்ள 63வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு பிரையன் பூங்காவில் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்துக் குலுங்கின்றன. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதால் மாலை 6 மணி வரை மட்டுமே இயங்கி வந்த பூங்கா இனி கூடுதலாக 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டு 7 மணி வரை திறந்திருக்கும் என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இருள் சூழும் மாலை வேளையில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மரங்களும் செடிகளும் ஜொலிப்பது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த மின் ஒளியில் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகள் தங்களது நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யுமாறு ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திட்டுப்பாறை பகுதிகளில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் 120 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன. தெற்கு ரயில்வேயின் முதன்மை தகவல் தொடர்பு அதிகாரியாக திரு எஸ் என் நரேன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி

இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

6:40 நாம் இணைகின்றோம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சி. நிறைய அன்பு நேயர்கள் அல்லது இளைஞர்கள் படித்து தங்களுடைய வேலைக்காக எதிர்கால தேவைக்காக ஏதேனும் ஒரு வேலை தேடிக்கொண்டிருப்பீர்கள், அவர்களுக்கான அறிவிப்போடு நாம் இணைகின்றோம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, இந்திய ராணுவத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 590 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 10வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 18 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதிய நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அதனை பதிவிறக்கம் செய்து தற்போது கூறப்படும் இந்த முகவரிக்கு அனுப்ப வேண்டும். த கமாண்டன்ட் ஹெட்குவார்டர்ஸ், சிக்னல் ட்ரைனிங் சென்டர், பானாச் கோவா, 4003001 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய கடைசி நாள் இந்த மாதம் 31ஆம் தேதி. மேலும் இத்தொடர்பான விவரங்களுக்கு indianarmy.nic.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, இந்திய விமானப்படையில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கும் 10வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது 12வகுப்பு முடித்திருக்க வேண்டும். 18 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, அதனை தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதிய நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இணையதள் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 31ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு indianairports.nic.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் கிருஷ்ணன் அடுத்த அறிவிப்பாக, 6:43 இந்திய யுரேனியம் கார்பரேஷன் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கு இரநிலை வேதியியலில் பட்டம் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வும், அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதிய நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 23ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு uranium.co.in என்ற இணையதள முகவரில் விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திருக்கின்ற அடுத்த அறிவிப்பாக, பொதுத்துறை சார்ந்த யூனியன் வங்கியில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 1865 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். 20 முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வும், அதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹944 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக ₹236 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 19ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு indianbankofindia.bank.in என்ற இணையதள முறையில் விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திருக்கின்ற அடுத்த அறிவிப்பாக, மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயற்படும் ரயில் நில மேம்பாடு ஆணையத்தில் ஒப்பந்த பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 40 பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பிஇ அல்லது பிடெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஓராண்டு பணி எடுப்பு செய்ய வாய்ப்புள்ளது. தொடர்புடைய பிரிவில் பணி அனுபவம் அவசியம். சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து தற்போது கூறப்படும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அல்லது ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அணுக வேண்டிய இணையதள முகவரி indianrailways.gov.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கவும். மேலும் இது தொடர்பான விவரங்களும் இணையதள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப கட்டம் இதற்கு கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 22ஆம் தேதி. RIDA.indianrailway.gov.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கின்ற நிறைவு அறிவிப்பாக, இந்திய ரிசர்வ் வங்கியில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 60 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 21 வயது முதல் 30 வயதுக்குள் உட்பட்டவராக இருக்க வேண்டும். ஆன்லைன் மூலமாக தேர்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழகத்தில் இதற்கான தேர்வு மையம் அமைக்கப்படும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹650 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ₹100. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 20ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு rbi.org.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். விண்ணப்பித்து விண்ணப்பிக்கும் அனைவரும் பணி வாய்ப்பு பெற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அன்போடு வாழ்த்துகிறதுங்க. நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திருக்கு. ₹6:45 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இதமான இந்த மாலை வேளையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கையாக, தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நாலுமுக்கு, பூதப்பாண்டி ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும், காக்காச்சி, மாஞ்சோலை ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, ஆர்எஸ் மங்கலம், குந்தா பாலம், புத்தன் அணை, பார்வுட், நடுவட்டம் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையும், குறைந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்ச வெப்பநிலையாக தமிழகத்தில் ஈரோட்டில் 39 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக மதுரை நகரத்தில் 23.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கையாக, தென்மேற்கு பருவமழை, தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவு பகுதிகளில் 16 தேதி வாக்கில் துவங்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக, வங்கக்கடல் பகுதிகளான தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே அரபிக்கடல் மற்றும் தமிழக கடலோர பகுதியை சேர்ந்த மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஏதுமில்லை சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் தெரிவிக்கிறார். நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை. இனி தொடர்ந்து கேட்கலாம்
1: நேயர்கள் இனி கேட்கலாம் உள்ளூர் உலா. தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, சேலம் மார்க்கத்திலிருந்து தருமபுரி புதிய பேருந்து நிலையம் செல்லும் பேருந்துகள் தற்போது வரை ஒட்டப்பட்டி அவ்வைவழி சாலையில் திரும்பி செல்கின்றன. எனவே பொதுமக்களின் சிரமங்களை தவிர்க்க இன்று 9 மணி முதல் காலை 7 மணி வரை ஒட்டப்பட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 4 ரோடு வழியாக புதிய பேருந்து நிலையம் சென்றடைந்து அதே மார்க்கத்தில் சேலம் நோக்கி செல்லும். மேலும் அரூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடத்தூர், பொம்மிடி, பாப்பிரெட்டிப்பட்டி செல்லும் பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் சென்று பின்னர் வழக்கமான வழித்தடத்தில் இயக்கப்படும் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த முப்படைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்கள் அறிவது. ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களின் சிறார்கள் +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று பல்வேறு உயர்கல்வியில் சேர்வதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் அரசின் சுயநிதி கல்லூரிகளில் முன்னாள் படை வீரர்களின் சிறார்களுக்கு கல்வி வாரியாக சிறப்பு இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இச்சலுகையினை பெற்று இடஒதுக்கீட்டின் கீழ் கல்லூரிகளில் சேர்வதற்கு முன்னாள் படை வீரரின் மகன், மகள் என சான்றோர் சான்று வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே முன்னாள் படை வீரர்களை சார்ந்தவர்கள் இச்சான்றிதழை பெறுவதற்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மாற்றுச் சான்றிதழ், படை விலகல் சான்று, அடையாள அட்டை, குடும்ப ஓய்வூதிய ஆணை PPO, ஆதார் கார்டு, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் என்பதற்கு உரிய ஆதார ஆவணங்கள் ஆகியவற்றை எடுத்துச் சென்று தருமபுரி முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தினை அணுகி சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் கல்லூரியில் சேர்ந்து பயன்பெறும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக பெண்ணாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 7ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை வரவேற்கப்படுகின்றன. மேலும் இக்கல்லூரியில் BA தமிழ், BA ஆங்கிலம், BCOM வணிகவியல், BSc கணிதவியல், BSc கணினி அறிவியல் போன்ற பாடப்பிரிவுகள் உள்ளன. எனவே 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் TNGASA.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். மேலும் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க முடியாதவர்கள் இக்கல்லூரியில் செயல்படும் உதவி மையம் மூலம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நேரில் வந்து விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, 2026-27 கல்வியாண்டிற்கான முதலாம் மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது.

0: கல்லூரியில் அமைப்பியல், இயந்திரவியல், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை, மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை, இயந்திரவியல் துறை ஆகிய துறைகள் உள்ளன. மேலும் இந்த கல்வியாண்டு முதல் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் போன்ற பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த கல்லூரிக்கு ஆண்டின் கட்டணமாக 2,292 ரூபாய் செலுத்த வேண்டும். எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் www.tnpoly.in என்ற இணையதள முகவரியிலோ அல்லது நேரிலோ விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 94 42 22 21 02 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது உள்ளூர் உலா.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
2: தருமபுரியில் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: இறையனார் அகப்பொருள் உரைன்னு ஒரு அருமையான நூல் இருக்கு. என்னன்னா, அந்த தமிழ் வாசிக்கப்படாதனால தாங்க சொல்ல முடியாமல் போச்சு. அருமையான தமிழ் அது. அதில் தாங்க இது சொல்லப்படுது. அந்த கதாநாயகனும் கதாநாயகி சந்திக்கிறாங்கல்ல, சந்திச்சா அவர்களுக்குள்ள ஏதேனும் பாலது ஆணை அப்படிமா, பால் என்றால் விதியை பற்றி சொல்லுவான். சின்ன பிள்ளையா இருக்க இப்போ அடித்து விளையாண்டுட்டு இருப்பாங்க, அத்தை பையனும் மாமா பையனும் கூட, இல்லை அந்த திரு பையனும் இந்த திரு, ரெண்டு பேரும் தலையை பிடிச்சி இழுத்து குத்தி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரெண்டு பேருக்கும் திடீர்னு ஒரு ஆச்சரியமான மாற்றம் வரும். நீங்கள் பார்க்கலாம். அதுலேயும் பெண்கள் வந்து வெகு வேகமாக உள்வாங்கிக்கிடுவாங்க, பையனுக்கு தெரியாது. இந்த பெண்ணு ரொம்ப அழகாக அவனை பார்த்தோடனே அத்தமானை பார்த்து என்ன நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி லேசாக காதல் பருவ பார்த்தோன்னா அவனுக்கு புரிஞ்சு விளையாது. இங்கே எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படிமா சொல்லிட்டு அப்புறம் அவன் கல்யாணம் ஆகி போன பிறகு ஆகா போச்சு அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் லேட் என்ட்ரி பாவம், கொஞ்சம் நேரம் ஆகும் புரிஞ்சு விளையிறதுக்கு. அங்கே அந்த பெண்ணு அவனும் சந்திக்கிற காலம் பருவகாலம் இருக்குல்ல, அதை சொல்கிறதும் அந்த இயற்கை புணர்ச்சி முடிஞ்ச உடனே அடுத்து ஆரம்பிப்பாங்க. நேற்று தற்செயலாக நடந்துச்சுல்ல, இவன் இங்கேருந்து போனான் அவன் அங்கேருந்து வந்தால, மறுநாள் இதை உண்டாக்கிக்கிடுவாங்களாம். இவன் என்ன பண்ணுவாளாம் தோழியை, நீ போய் நேற்று மாதிரி பூ பறிச்சுட்டு வாயேன், பூ இருக்கே, இல்லை இல்லை பறிச்சுட்டு வா போ போயிட்டு வா, அவளுக்கு நீ தண்ணி கொண்டு வாயேன். அங்கே அதே மாதிரி அவன் ஒவ்வொருத்தரையா, நீ சென்று அந்த நரியை பார்த்துவா, நீ சென்று அந்த புளியை பார்த்துவா, எதுக்கு இப்படி சொல்கிறான்னு அவனுக்கு தெரியாது, ஆனால் போயிடுவான். ஏன் தெரியுமா, ரெண்டாவது நாள் அவங்க சந்திக்க வர்றாங்க. முதல் நாள் இயற்கையாக நிகழ்ந்ததை மறுநாள் சந்திப்பதற்கான ஏற்பாடாக வச்சுக்கிறாங்க. மூணாம் நாளில் அதை செய்ய முடியாது, தோழி கூட நிப்பா. அப்போ அந்த தோழியை வச்சுக்கிட்டு அவளோட பேசுறதுக்கு அவன் முயல்வாங்க. எங்கள் ஊரில் நீங்கள் வள்ளி திருமண நாடகம் பார்க்கணும், அடையாப்பா என்ன அருமையாக இருக்கும். அந்த வள்ளிகிட்ட பேசுறதுக்கு முருகன் வந்து என்னென்னமோ கேள்வி கேட்பார். இந்த பக்கம் ஒரு மான் போனதா, காயாத கானகத்தையை பாடிட்டு மான் போனதா, தலைவி பேசவே மாட்டா. தெரியுமா உங்களுக்கு, இன்னைக்கு வரைக்கும் அருமையான விஷயம் என்ன தெரியுங்களா, பையன் காதலிச்சானா பேசியே கொண்டு விடுவான், பொண்ணு காதலிச்சா யார்ட்டையுமே பேச மாட்டான். ரெண்டுக்கு வேற வேறுபாடு இதுதான். சில பேர் நைட்டு 3 மணிக்கு எழுப்பாங்க தெரியுமா, அப்புறம் என்ன படுத்து போட்டுருக்க நேரம் அப்படிமா, இல்லைடா லூஸ் பை மாதிரி இந்நேரம் படுக்காமல் என்ன செய்வாங்க, அப்பாவை யாரோ ஒரு பிள்ளையை பார்த்துருக்கான்னு அர்த்தம். விடாமல் பேசுவான், ஆனால் அது யார்ட்டையுமே பேசாது. இப்போ தோழி தாங்க பூரா பேசுவான். தோழி ஒரு அற்புதமான பாத்திரம். அப்படியான தோழி கிடைக்கிறதுக்கு சாதாரணம் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு நாடகத்திறனோட படைக்கப்பட்டது. அவளுக்கு அவளுக்கு 1 வயசு தான், செவிலியோட மகள், யார் அந்த வீட்டில் வேலை பார்க்குறவுடைய மகள் தான். ஆனால் அறிவு பாத்திரம், தலைவி உணர்வு பாத்திரம். இவன் வந்து கேட்பான் பாருங்க, இந்த பக்கம் யானை போச்சா, இந்த பக்கம் அது போச்சா, இந்த பக்கம் இது போ, இவ்வளவும் கேட்பாங்க. இன்னைக்கு எது இருக்குது தெரியுமா, அந்த நின்றுட்டு இருக்க பிள்ளைகிட்ட சில பேர் வந்து அஞ்சி போயிடுச்சா அப்படின்னு கேட்பான், பஸ்ஸை போகலை, ஐ லவ் யூ அப்படிமா, ஐயோ போயிருச்சு போனால ஐ லவ் யூ, எது போய் பேசிட்டே அவ்வளோதான். அந்த தொடர்ச்சி தாங்க இது, அவட்ட போய் பேசணும் அவ்வளோதானே, அது அஞ்சு போனோன்னே ஏழி போனோம் நமக்கு என்ன வந்துச்சு. ஒரு வார்த்தை பேசுறதுக்கான இன்னும் கூட சொல்ல போனால், செல்ஃபோன் வந்த பிறகு ஒரு நல்ல காதல் அழிஞ்சு போச்சுன்னு நாங்கள் இருக்கிறேன். ஏன்னா எத்தனையோ முறை படிச்சது.

0: அதனால் அந்த பிள்ளையோட பேச முடியாமல் அவன் எவ்வளோ திறந்திருக்கான். அப்படியும் கூட வாழ்க்கை முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி எடுத்தோன்னு கேட்குறான், ஃப்ரீயாக இருந்தால் காதலிக்கிறியா அப்படிங்கிறான். சாரி, ஃப்ரீயாக இல்லை, மூணு பேரை காதலிக்கிறியா அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ வேண்டாம் விட்டுரு, நம்ம பார்ப்போம் அப்படி முடிஞ்சு ஒரு நிமிஷத்தில் டைவர்ஸ் ஆகி போயிடுறாங்க காதலிக்கிறதுக்கு முதல்ல.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அருமையான திரையிசை பாடல்களோடு நம்ம இணைகின்றோம். திரையிசை நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் முதல் பாடலாக எஸ்ஏ ராஜ்குமாரோட இசையில் பி உன்னிகிருஷ்ணன், சுவர்ணலதா இருவரும் இணைந்து பாடிய பாடல் சிம்மராசு என்ற திரைப்படத்திற்காக.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானம் பெரும்பான்மைக்கும் அதிகமாக 26 வாக்குகள் கூடுதலாக பெற்று 144 வாக்குகள் ஆதரவுடன் நிறைவேறியது. இதற்கு அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டு திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அணி ஆதரவு தெரிவித்ததே காரணம். தீர்மானம் வெற்றி பெற்ற பின்னர் ஆதரவு அளித்த உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசிய முதலமைச்சர், தமது அரசு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் செயல்படும் என்றும், முந்தைய அரசுகள் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்றும் உறுதியளித்தார். சட்டப்பேரவை இன்று காலை கூடியதும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் எனும் திருக்குறளையும் அதன் விளக்கத்தையும் கூறி பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அவை நடவடிக்கைகளை தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மாநில அரசின் மீது இப்பேரவை நம்பிக்கை கொண்டுள்ளது எனும் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து இதை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் தீர்மானத்தை ஆதரித்தும் எதிர்த்தும் பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் பேசுகையில், அரசுக்கு சில ஆலோசனைகளை வழங்கி தமது கட்சி கொள்கைகளின்படி தான் நடுநிலை வகிப்பதாக தெரிவித்தார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி, காங்கிரஸ் உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர் திரு ஷாஜகான், மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு காமராஜ் ஆகியோர் தீர்மானத்தை ஆதரித்து பேசினார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக உறுப்பினருமான திரு எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா, கொங்கு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் திரு நித்யானந்தம், மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி ஆகியோர் தீர்மானத்தை எதிர்த்து பேசினார்கள். பின்னர் பகுதி வாரியாக எண்ணி கணிக்கும் முறையில் வாக்கெடுப்பு நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்ததும் பேரவை நுழைவு வாயில்கள் அனைத்தும் மூடப்பட்டு வாக்கெடுப்பு நடைபெற்றது. நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவு அளிப்போர், எதிர்ப்போர் மற்றும் நடுநிலை வகிப்போர் ஆகியோரை தனித்தனியாக அழைத்து பகுதி வாரியாக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. பேரவை செயலாளர் திரு சீனிவாசன் உறுப்பினர்களின் பெயர்களை அறிவித்து வாக்கெடுப்பு நடத்தினார். முன்னதாக விவாதத்தில் பேசிவிட்டு திமுக வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துவிட்டு தமது கட்சி உறுப்பினர்களுடன் வெளிநடப்பு செய்தார். அவருடன் தேமுதிக, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். பிஜேபி மற்றும் பாமக உறுப்பினர்கள் நடுநிலை வகித்து அவையில் அமர்ந்திருந்தனர். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுகவின் 22 உறுப்பினர்கள் நம்பிக்கை தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தனர். திருப்பத்தூர் தொகுதியிலிருந்து ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி நீதிமன்ற தடை உத்தரவுபடி இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. இதன் பின்னர் அறிவிப்பை வெளியிட்ட பேரவைத் தலைவர், முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும், எதிராக 22 வாக்குகளும், 5 வாக்குகள் நடுநிலை வகிப்பதாகவும் தெரிவித்தார். அரசுக்கு பெரும்பான்மை ஆதரவு இருப்பதாக அறிவித்து முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் நிறைவேறியதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். தீர்மானம் வெற்றி பெற்ற பின்னர் பேரவை உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உரையாற்றினார். 1967 மற்றும் 1977 தேர்தல்களின் மூலமாக அமைந்த சாமானியர்களின் அரசை போலவே 2026 சட்டமன்ற தேர்தலின் மூலம் தமிழக வெற்றி கழகமும் சாமானியர்களின் அரசையே அமைக்கும் என்று மக்களிடம் தான் உறுதியாக கூறி வந்த நிலையில் மக்களும் தன்மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்ததாக முதலமைச்சர் தெரிவித்தார். வாகை சூடும் வரலாறு மீண்டும் திரும்பியதாக தெரிவித்த முதலமைச்சர், விசில் அலை வெற்றி அலையாக மாறியதாகவும் ஒருவிரல் புரட்சி விசில் புரட்சியானது என்றும் கூறினார். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% ஒரு 1,72,26,208 வாக்குகளை அளித்து தமிழக வெற்றி கழகத்தை தனிப்பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் முதலமைச்சர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். நூலிடையில் தனிப்பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போயிருப்பதால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் கருதினால் அது மகிழ்ச்சியே என்று தெரிவித்த முதலமைச்சர், இது சிறுபான்மை அரசுதான், அந்த அடிப்படையில் சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசாக செயல்படும் என்றார்.

0: பெண்கள், குழந்தைகள், முதியோர், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் என அனைத்து மக்களுக்குமான அரசுதான் இந்த அரசு என்றும், அந்த நம்பிக்கை அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது என்பது இன்று கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் மூலம் நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களாக தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் வழிகாட்டுதலுடன் இந்த மக்கள் அரசு மனசாட்சி உள்ள மக்களாட்சியை தரும் என்று உறுதியளிப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்தார். எம்மதமும் நம் மதமே, எல்லா மக்களும் நம் மக்களே, இதில் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடே இருக்காது. இது எல்லோருக்குமான அரசு, சாமானியர்களுக்கான அரசு, சாதி மத எல்லைகளை கடந்த அரசு என்று தெரிவித்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், இது பண்பாடு காக்கும் அரசு, பண்பட்ட அரசு என்றும், அரசியல் காரணங்களுக்காக யாரையும் எதற்காகவும் புண்படுத்தாத அரசு என்றும் கூறினார். இந்த அரசு பதவிக்காக, அதிகாரத்திற்காக அமைந்த அரசு அல்ல. நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு, அதிகாரத்தை காட்டி மிரட்டும் அரசு அல்ல, அனைவரையும் அரவணைக்கும் அரசு என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மக்களே முக்கியம், மக்கள் நலன் மட்டுமே முக்கியம், அதுவே தங்களின் ஒரே நிலைப்பாடு என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்தார். முன்னதாக தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்துள்ள தாவிகாவிற்கு 35% வாக்குகளே கிடைத்திருப்பதாகவும், மீதமுள்ள 65% மக்கள் இந்த ஆட்சியை ஆதரிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். கடந்த திமுக ஆட்சியின் போது செயல்படுத்திய மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி, அவர் தலைமையிலான ஆட்சியின் போது நடைபெற்ற சில திட்டங்களை எடுத்து கூறியதுடன், வெளிப்படை தன்மையுடன் தூய ஆட்சியை நடத்துவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். அப்படிப்பட்ட ஆட்சியை அவர் நடத்துவார் என்று தாம் நம்புவதாக திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ள 47 உறுப்பினர்களில் சிலரிடம் ஆசை வார்த்தைகள் கூறியதன் விளைவாக அவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக தகவல்கள் தமக்கு கிடைத்திருப்பதாகவும், அதற்கு இடமளிக்க கூடாது என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி பேச தொடங்கிய போது, திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவு அஇஅதிமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது அவையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. அவர்களை அமைதிப்படுத்திய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், யார் பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது பேரவைத் தலைவரின் உரிமை என்றும், அதில் யாரும் தலையிடக்கூடாது என்றும் தெரிவித்தார். பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்த அரசுக்கும், அரசு கொண்டு வந்துள்ள நம்பிக்கை தீர்மானத்திற்கும் அஇஅதிமுக ஆதரவு அளிப்பதாகவும் திரு வேலுமணி தெரிவித்தார். தீர்மானத்திற்கு எதிராக பேசிய உறுப்பினர்கள் சிலர், இந்த அரசு உண்மையான மதச்சார்பற்ற அரசாக நடத்தப்பட வேண்டும் என்றும், மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். கடந்த 3 நாட்களாக பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே நடைபெற்ற இந்த கூட்டத்தொடரை மிகவும் சுமூகமாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நடத்தி வைத்தார். பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன்.
1: நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் ராணுவ முகாமில் படைப்பிரிவு ராணுவ அதிகாரிகளுக்கான 36வது கருத்தரங்கு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ராணுவ பயிற்சி கல்லூரி அருகே உள்ள உலகப்போர் நினைவு தூணில் போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இன்றளவும் நிலைத்திருக்கும் மெட்ராஸ் ராணுவ மையத்தின் பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தென்மேற்கு படைப்பிரிவின் தலைமை தளபதியும் படைப்பிரிவின்

0: கர்னலுமான லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சீந்தர் சிங் மற்றும் எம்ஆர்சி கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் தலைமையில் முப்படை அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சீந்தர் சிங் சரித்திர பதிவேட்டில் கையெழுத்திட்டு பின்பு போரில் வீர மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தாரிடம் உரையாடி குறைகளை கேட்டிருந்தார். இந்நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் சர்வதேச பள்ளியின் 168வது ஆண்டு விழாவையொட்டி ஈக்வெஸ்ட்ரியன் என்றழைக்கப்படும் குதிரை சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குதிரைகள் மீது அமர்ந்தும் சவாரியாக சென்றும் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டி அசத்தினர். 15 வயதுக்கு மேலான மாணவர்கள் குதிரை சவாரியாக சென்று மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த உயரமான தடைகளை தாண்டி வருவது, தரையில் உள்ள பொருட்களை ஈட்டி மற்றும் வாள் ஆகியவற்றின் மூலம் குத்தி எடுப்பது போன்ற சாகசங்களையும் செய்து காண்பித்தனர். அவற்றை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குறிப்பாக பெண்கள் ஆண்களுக்கு இணையாக சாகசங்களை செய்து அசத்தினர். இத்தகைய குதிரை பயிற்சி செய்வதன் மூலம் தேசிய மற்றும் உலகளவில் போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்பதோடு ராணுவ பணிகளில் சேரவும் மிகவும் உதவியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்திற்கு கோடை சீசனை முன்னிட்டு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை புரிவதால் மாவட்ட காவல்துறை போக்குவரத்தில் மாற்றம் செய்துள்ளது. அதன்படி கடந்த 1ஆம் தேதி முதல் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வரும் சுற்றுலாக்காரர்கள் அனைத்தும் காட்டேரி சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி சேலா, ஸ்கெந்தலா, காட்டேரி டேம், கேத்திப்பாலாடா, கொல்லிமலை, லவுடேல், மஞ்சனக்குறை, ஃபர்னில் வழியாக நகருக்கு வந்தடையலாம். மேட்டுப்பாளையத்திலிருந்து கூடலூர் மற்றும் தெப்பக்காடு செல்லும் சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மேக்சிகேப் வாகனங்கள் அனைத்தும் லவுடேல் சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி லவுடேல் ரயில்வே நிலையம், லவுடேல் காவல் நிலையம் சந்திப்பு, காந்தி நகர், மஞ்சனக்குறை, ஃபர்னில், காந்தல் முக்கோணம், ஃபிங்கர் போஸ்ட் வழியாக கூடலூர் அனுப்பி வைக்கப்படும். குன்னூரிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்து மற்றும் மேக்சிகேப் வாகனங்களும் உதகை ஆவின் வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்படும். சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்று பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கோத்தகிரியிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்து மற்றும் மேக்சிகேப் வாகனங்களும் உதகை அரசு கலைக் கல்லூரியில் தற்காலிக வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்படும். சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்று பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் அனைத்து சுற்றுலா வாகனங்களும் கோத்தகிரி வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். விடுபட்ட ஒரு சில வாகனங்கள் வெலிங்டன், பிளாக் பிரிட்ஜ், கட்டப்பட்டு மற்றும் கோத்தகிரி வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு திருப்பி விடப்படும். இக்காரணத்தைக் கொண்டும் சுற்றுலா வாகனங்கள் குன்னூர், பர்லியார் வழியாக மேட்டுப்பாளையம் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது. கூடலூரிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மேக்சிகேப் வாகனங்கள் HPF கோல்ஃப் கிளப் சாலையில் நிறுத்தப்படும். சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்று பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கூடலூரிலிருந்து தலைக்குந்தா வந்தடையும் இலகுரக சுற்றுலா வாகனங்கள் கோடிப்பண்ணை, புதுமந்து வழியாக ஸ்டீஃபன் சர்ச் வந்தடையும். மேலும் மே 1ஆம் தேதி முதல் அத்தியாவசிய பொருட்கள், பெட்ரோலியம், சமையல் எரிவாயு ஏற்றி வரும் வாகனங்களை தவிர அனைத்து கனரக வாகனங்களும் காலை 8 மணி முதல் 9 மணி வரை உதகை நகருக்குள் வர அனுமதி இல்லை என மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. தமிழக வனப்பகுதிகளில் ஆண்டுதோறும் வனவிலங்குகள் கணக்கெடுப்பு மற்றும் மதிப்பீடு நடைபெறும். இந்நிலையில் உதகை வனக்கோட்டத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஆண்டுதோறும் நடைபெறும் பருவமழைக்கு முந்தைய புலிகள், சக மாமிச உண்ணிகள், இறைவிலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் பணி நடைபெற்றது. தெப்பக்காடு, கார்குடி, முதுமலை மற்றும் நெலாக்கோட்டை ஆகிய வனச்சரகங்களில் 29 நேர்கோட்டு பாதைகளில் இக்கணக்கெடுப்பு பணி கடந்த மே 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதற்கான பயிற்சி தெப்பக்காட்டில் உள்ள மேம்பட்ட வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. ஒவ்வொரு வனச்சரகத்திலும் மதிப்பீட்டு பணியில் ஈடுபடும் முன்களப் பணியாளர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டனர். கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழ கண்காட்சி ஆகியவை நடத்தப்படுகிறது. நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. இதைத் தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலா பயணிகள் கண்டு கழித்த நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவை

0: ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ஓமனும் முடிவு செய்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நீண்டகால உரிமம் அடிப்படையில் தனியார் பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் தொலேரா இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். 20,667 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் முதலாவது மித அதிவிரைவு ரயில் சேவையை வழங்குவதற்கு ஏதுவாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் செயலாக்கம் குறித்து நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லாலுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்ற இரு துறையினரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவது என இந்த ஆலோசனையின் போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி அதில் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சவாலான சூழ்நிலையில் அரசு நிர்வாகமும் பொறுப்புடன் நடந்து கொள்வது அவசியமாகிறது என குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வேண்டுகோள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் தமது அரசு செயல் திட்டம் ஒன்றை வெளியிடும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 2-3 நாட்களுக்குள் இந்த செயல் திட்டம் வெளியிடப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். ஏர் இந்தியா நிறுவனம் பல்வேறு வெளிநாட்டு சேவைகளை குறைப்பதென முடிவு செய்துள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லி சிகாகோ, மும்பை நியூயார்க், தில்லி ஷாங்காய், சென்னை சிங்கப்பூர் இடையேயான விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகமதாபாத் திருச்சி இடையே இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில் வழக்கமான சேவையாக மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்திற்கும் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திற்கும் இடையே பல்வேறு மாநிலங்களை இணைக்கும் வகையிலான இந்த ரயில் சேவை தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் உதவிடும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கும் தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. திருவனந்தபுரம் மண்டலம் 95.62% தேர்ச்சியுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. 93.84% தேர்ச்சியுடன் சென்னை மண்டலம் இரண்டாவது இடத்தையும், 93.19% தேர்ச்சியுடன் பெங்களூரு மண்டலம் மூன்றாவது இடத்தையும் பிடித்தன. மத்திய பிரதேசத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 31வது தவணையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று விடுவித்தார். நரசிங்கப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட முங்கவாணி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,835 கோடி ரூபாய், 1,25,00,000 பெண்களின் வங்கிக் கணக்கில் விடுவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 2023 ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது இது 1,500 ரூபாயாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 55,920 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் ஆம் ஆத்மி அரசு செயல்படுவதாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் குற்றம் சாட்டியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை ஆம் ஆத்மி அரசு வழங்காதது ஏன் என வினவினார். அரசு ஊழியர்களின் நலனுக்கு எதிராக ஆம் ஆத்மி அரசு செயல்படுவதாகவும் திரு சுனில் ஜாக்கர் குறை கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார

0: மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக 5 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 3 பேர் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும், ஒருவர் நாசிக்கையும் மற்றொருவர் குர்கிராமையும் சேர்ந்தவர் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஓமன் உடனான கடல்சார் ஒத்துழைப்பு மேலும் மேம்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார். ஓமன் நாட்டின் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சையத் பின் ஹமுந்த் அல் மாவலியுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் துறைமுகங்களை விரிவுபடுத்துவதற்கான பணிகளில் இந்தியா பங்கேற்பது குறித்தும் இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் உருளைக்கிழங்கு, வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் பழங்களை பிற மாநிலங்களுக்கு அனுப்புவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. உருளை விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மேற்குவங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பிறப்பித்த இந்த தடை உத்தரவை நீக்கியதன் மூலம் விவசாயிகள் முழு அளவில் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிரியர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் கூட்டுறவுத்துறை நியமன முறைகேடு குறித்த வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றவும் மேற்குவங்க அரசு அனுமதி அளித்துள்ளதாக மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கிஷ்த்வார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வெளிநாட்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் யூ சென் ஹாங்கை வென்றார். ஆடவர் பிரிவில் மரியபா லுவாங் மைசாம், கிங்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் பூம்ரா தொடர்ந்து முதல் இடத்தில் நீடிக்கிறார். பேட்டிங் பிரிவில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 8வது இடத்திலும், சுப்மன் கில் 9வது இடத்திலும் உள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ஓமனும் முடிவு செய்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நேரம் 7:25. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் கறிக்குட்டி வளர்ப்பு உரை வழங்குகிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி விஜயகுமார் அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது வெள்ளாடு மற்றும் செம்மறியாடுகளில் கறிக்குட்டிகளை எவ்வாறு லாபகரமாக வளர்த்து விற்பனை செய்து அதில் அதிக வருமானம் பெறலாம் என்பதை பற்றி தற்போது பார்க்கலாம். பொதுவாக வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகளில் இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே பண்ணையாளர்கள் குட்டிகளை வளர்க்கின்றனர். ஆனால் இதில் கறிக்குட்டிகளை வளர்த்து அதை விற்கும் போது நல்ல ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. தாயாடுகளை வளர்க்காமல் கறிக்குட்டிகளாக மட்டுமே குட்டிகளை வாங்கி 3 மாதத்தில் ஒரு சுமாராக 15 கிலோ எடையுள்ள குட்டிகளை வாங்கி அதற்கு மேல் ஒரு 3 மாதங்கள் வளர்த்து கறிக்காக விற்கும் போது நல்ல ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் தற்போது பரவலாக எல்லா இடங்களிலும் இந்த கறிக்குட்டிகளை வளர்த்தல் பண்ணைய முறையில் செயல்பட்டு வருகிறது. அதிக விவசாயிகள், தொழில் முனைவோர்கள், இளைஞர்கள் இந்த கறிக்குட்டி வளர்த்தலை விரும்பி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் அதிக லாபம் பெறுவது எப்படி, என்னென்ன தொழில்நுட்பங்களை இதில் கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றி தற்போது காண்போம். பொதுவாக கறிக்குட்டிகளை வளர்க்கும் போது 3 முதல் 4 மாத வயதுடைய சுமாராக 15 கிலோ எடையுள்ள கறிக்குட்டிகளை வாங்க வேண்டும். வாங்கும் போது மிகவும் கவனமாக சந்தைகளில் வாங்காமல் பண்ணைகளிலோ அல்லது வளர்ப்பவர்களிடமோ பார்த்து வாங்க வேண்டும். இப்படி வாங்கும் போது எடை கணக்கிலும் வாங்கலாம் அல்லது தோராயமாக ஒரு குட்டியின் விலை இந்த அளவு என்ற விகிதத்திலும் வாங்கலாம். அப்படி வாங்கி அதை நம்ம கொட்டகைகளில் வைத்து 3 மாதத்திற்கு வளர்க்க வேண்டும். அப்படி 3 மாதத்திற்கு வளர்க்கும் போது அதற்கு நாம் பசுந்தீவனம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பசுந்தீவனம் அளித்தால் வெளியில் மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்று பசுந்தீவனங்களை உணவாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளியில் மேய்ச்சலுக்கு அனுப்பவும் தேவையில்லை. பொதுவாக இனப்பெருக்கத்திற்கு வளர்க்கும் தாயாடுகளை மட்டுமே அப்படி வெளியில் ஓட்டி கொண்டு சென்று பசுந்தீவனங்களை அளிப்பது நல்லது. இந்த மாதிரி இறைச்சிக்காக குட்டிகளை வளர்க்கும் போது பசுந்தீவனங்களை அளிக்காமலும் நாம் இறைச்சி குட்டிகளை உருவாக்கலாம். அதற்கு பதிலாக அடர் தீவனங்களும் உலர் தீவனங்களும் மட்டுமே கொடுத்து இறைச்சி குட்டிகளை வளர்க்கலாம். அடர் தீவனங்கள் சரியான விகிதத்தில் கலந்த அடர் தீவனங்களை ஒரு நாளைக்கு ஆரம்பத்தில் 50 கிராம் என்ற அளவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் 100 கிராம், 150 கிராம், 200 கிராம், 250 கிராம் ஒரு நாளைக்கு என்ற விகிதத்தில் அந்த அடர் தீவனத்தை அதிகரித்து கொண்டே சென்று இறுதியாக 3 மாத முடிவில் 800 கிராம் அல்லது 900 கிராம் அந்த அளவில் அதிகரிக்கொண்டே சென்று தீவனம் அளித்து அது இல்லாமல் கூட உலர் தீவனமும் அளிக்கும் போது நல்ல ஒரு உடல் எடை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு இடையில் நீங்கள் பசுந்தீவனம் அளித்தால் சீரண கோளாறு ஏற்பட்டு குட்டியின் வளர்ச்சியில் பாதிப்படைய வாய்ப்புள்ளது. இதனால் பசுந்தீவனங்களை அளிக்காமல் வெறும் உலர் தீவனங்களும் மற்றும் அடர் தீவனங்களும் மட்டுமே அளித்து இந்த மாதிரி இறைச்சி குட்டிகளை வளர்க்கலாம். இப்படி இறைச்சி குட்டிகளை வளர்க்கும் போது அதற்கு மாதம் ஒரு முறை பூச்சி மருந்து கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். மற்றும் அந்த பருவத்திற்கு தேவையான தடுப்பூசிகளையும் பொதுவாக ஆட்கொல்லி நோய் மற்றும் நீலநாக்கு நோய் மற்றும் டெட்டனஸ் நோய்க்கான தடுப்பூசிகளையும் மற்றும் துள்ளுமாறி நோய்க்கான தடுப்பூசிகளையும் போட்டுக்கொள்வது நல்லது. இப்படி முறையாக பூச்சி மருந்துகளையும் தடுப்பூசிகளையும் போட்டு 3 மாத காலம் இந்த உலர் தீவனத்தையும் அடர் தீவனத்தையும் அளித்து கொட்டகைகளிலே வைத்து வளர்க்கும் போது குட்டிகளின் வளர்ச்சி சீராக அமைந்து 1 மாதத்திற்கு 5 முதல் 6 கிலோ வரை உடல் எடை உயர வாய்ப்புள்ளது. இப்படியாக 5 முதல் 6 கிலோ வரை 1 மாதத்திற்கு உடல் எடை ஏறும்போது 3 மாதம் கழித்து அந்த குட்டிகளின் எடை 15 கிலோ இருக்கும் குட்டிகளின் எடை 6 மாத இறுதியில் 30 கிலோ அல்லது 35 கிலோ உடல் எடை வருவதற்கு வாய்ப்புள்ளது. இவ்வாறாக வளர்க்கும் போது ஒவ்வொரு குட்டிக்கு தோராயமாக 1500 முதல் 2000 வரை லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. இந்த மாதிரியான இறைச்சி குட்டிகளை வளர்ப்பது என்பது ஒரு கஷ்டமான தொழில் கிடையாது, இது ஒரு லாபகரமான தொழிலாகவே கருதப்படுகிறது. அப்படி இந்த மாதிரி இறைச்சி குட்டிகளை வளர்த்துவதற்கு முதலில் கொட்டகை வந்து நல்லபடியாக அமைக்க வேண்டும். கொட்டகையில் வைத்தே இந்த குட்டிகள் வளர்வதால் கொட்டகைகள் வந்து நல்லபடியாக அமைக்க வேண்டும். கொட்டகைகள் தரை கொட்டகையாகவும் இருக்கலாம் அல்லது பரண்மேல் கொட்டகையாகவும் இருக்கலாம். பரண்மேல் கொட்டகை அமைப்பதற்கு சற்று மூலதனம் அதிகமாக தேவைப்படும். தரை கொட்டகையாக இருந்தால் தினமும் அவற்றை நாம் சுத்தம் செய்து

பராமரிப்பு செய்ய வேண்டும். எந்த கொட்டகையாக இருந்தாலும் தீவனத் தொட்டி மற்றும் தண்ணீர் தொட்டி கண்டிப்பாக அமைக்கப்பட்டு அதில் முறையாக தீவனமும் தண்ணீரும் மூன்று நேரமும் கொடுத்து வளர்க்கும்போது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் குட்டிகள் வளர்வதற்கு வாய்ப்புள்ளது. மேலும் இந்த மாதிரி வளர்க்கும் போது குட்டிகளை வெளியில் ஓட்டி சென்றால் அதற்கு உடல் எடையில் போதுமான அளவு முன்னேற்றம் இல்லாமல் கொட்டகையிலேயே வைத்து வளர்க்கும் போது போதுமான அளவு உடல் எடை கூடி நல்ல ஒரு உடல் எடை வந்து லாபகரமான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. குட்டிகளை விற்கும் போது உடல் எடை கணக்கில் குட்டிகளை வந்து நம்ம விற்று அதில் நல்ல லாபம் பெற முடியும். இந்த மாதிரியான இறைச்சி குட்டிகளை வளர்க்கும் போது பண்ணையாளர்கள் என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்பது பற்றி இப்பொழுது பார்ப்போம். பொதுவாக குட்டிகளை வந்து ரொம்ப உடல் எடை குறைவான குட்டிகளை 8 கிலோ அல்லது 9 கிலோ அல்லது 10 கிலோ அளவில் உள்ள குட்டிகளை வந்து நம்ம வாங்காமல் தவிர்க்க வேண்டும். அப்படி ரொம்ப சிறிய குட்டிகளை வாங்கும்போது நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் குட்டிகளின் வளர்ச்சியும் அதி விரைவாக இருக்காது. குட்டிகள் வாங்கும்போது 15 கிலோவுக்கு மேல் இருக்கும் குட்டிகளை வாங்கும்போது மட்டுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு உடல் எடை மாதம் 5 முதல் 6 கிலோ என்ற அளவில் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் குட்டிகளுக்கு தீவனம் அளிப்பது வந்து மிகவும் முக்கியமானது. தீவனம் அளிக்கும் போது அடர் தீவனத்தை முதலில் அதிக அளவு கொடுக்காமல் படிப்படியாக அதிகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த குட்டிகள் வந்து வெளியில் அடர் தீவனம் சாப்பிட்டு பழக்கம் இருக்காது. நம்ம பண்ணையில் வந்து குட்டிகள் அடர் தீவனம் சாப்பிடும் போது அடர் தீவனம் அதிக அளவில் எடுத்துக்கொண்டால் அதற்கு ஒவ்வாமை சீர்ண கோளாறு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் அடர் தீவனத்தை சிறிது சிறிதாக அதிகப்படுத்த வேண்டும். ஒரு வாரத்திற்கு ஒரு 50 கிராம் அல்லது 100 கிராம் என்ற அளவில் அதிகப்படுத்தி நல்ல ஒரு அமைப்பு ஆனவுடன் தீவனத்தை வந்து அதிகப்படுத்த வேண்டும். இவ்வாறு உலர் தீவனத்தை போதுமான அளவு நம்ம இறைச்சி குட்டிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். உலர் தீவனம் கொடுக்கப்படும் போது மட்டும்தான் குட்டிகள் சீரான வளர்ச்சி அடையும். வெறும் அடர் தீவனம் மட்டுமே கொடுத்தால் குட்டிகள் சீரான வளர்ச்சி அடையாது. இந்த மாதிரி முறையான பராமரிப்பு முறைகளை மேற்கொண்டு இறைச்சி குட்டிகளை பிரத்தியமாக வாங்கி கறிக்காக மட்டுமே வளர்த்து விற்பனை செய்யும் போது பண்ணையாளர்கள் ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு வாய்ப்பை பெற முடியும் என்பதை கூறிக்கொண்டு இது பற்றிய வேறு ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை குறித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொலைபேசி எண் 9884515857 என்ற தொலைபேசி எண்ணில் பகல் நேரங்களில் அழைத்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து விலங்குகள் மூலம் பரவும் ஒட்டுண்ணி நோய்களும் தடுப்பு முறைகளும் உரை வழங்குகிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன ஒட்டுண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் தா வே தமிழம் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கால்நடை வளர்ப்பவர்கள் விவசாயிகள் மற்றும் அனைவருக்கும் வணக்கங்க. தற்போது நான் உங்களுடன் பேசவிருக்கும் தலைப்பு என்னன்னா விலங்குகளிடம் மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒட்டுண்ணி நோய்கள் என்னென்ன அவற்றை எவ்வாறு தடுக்கலாம் என்பதை பத்தி தான் பேச போறோம். அதாவது பழங்காலத்திலிருந்து மனிதர்கள் பல்வேறு விலங்குகளுடன் நெருங்கிய தொடர்புடைய வாழ்க்கை சூழலில் தாங்க நம்ம வசித்து வரோம். இந்த மாதிரியான வாழ்க்கை சூழலை நம்ம வசிக்கும் பொழுது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதுங்க. அதிலும் குறிப்பாக விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒட்டுண்ணி நோய்கள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, அவற்றை எவ்வாறு தடுக்கலாம் என்பதை பற்றி தான் நம்ம பேச போறோம். இன்றைய நாகரிக உலகில பாத்தீங்கன்னா துரித உணவுங்கிற பேர்ல மனிதர்கள் இறைச்சி மற்றும் மீன் உணவுகளை அரைகுறையாக வேக வைத்து சாப்பிடுறதும் பச்சை காய்கறிகள் குறிப்பாக வெள்ளரிக்காய் கொத்தமல்லி கேரட் வெங்காயம் மற்றும் தக்காளி ஆகியவற்றை பச்சையாக சாலட்டுங்கிற பேர்ல சாப்பிடுறது வழக்கமாகிடுச்சுங்க. காய்கறிகள் மற்றும் இறைச்சிகளை பச்சையாக சாப்பிடுறதுனால பல்வேறு ஒட்டுண்ணி நோய்கள் மனிதர்களுக்கு பரவலாங்க. இந்த விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் எப்படி எல்லாம் பரவுன்னு பாத்தீங்கன்னா நேரடி தொடர்பு மூலியமாகவோ இறைச்சி நீர் உணவு மற்றும் ஒட்டுண்ணி மூலமாக பரவலாங்க. விலங்குகளில் பரவும் ஒட்டுண்ணி நோய்கள் முதுகெலும்புள்ள விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும்

நோய்கள் பரவுவதற்கும் மற்றும் ஏற்படுவதற்குமான காரணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட சுகாதாரம் இல்லாமை, அதாவது உணவுக்கு முன்னாடியும் மற்றும் மலம் கழித்து பின்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா கைகளை வந்து சுத்தமாக கழுவாம இருக்கிறது, விரல்கள்ல நீண்ட நகங்கள் வைத்திருக்கிறது, காய்கறிகள் மற்றும் இறைச்சியை பச்சையாகவோ அல்லது வந்து சரியாக சமைக்காமல் உட்கொள்வது, நீர்நிலைகளுக்கு அருகில் திறந்தவெளியில் மலம் கழிக்கிறது, கல்வியின்மை, மோசமான வாழ்க்கை தரம் மற்றும் வறுமை, சுத்தமான குடிநீர் கிடைக்காமை மற்றும் பல்வேறு ஒட்டுண்ணிகளின் வாழ்க்கை சுழற்சியை எளிதாக்கும் சுற்றுச்சூழல் காரணிகள் மற்றும் அவற்றின் வளர்ச்சி நிலைகள் ஆகிய இது போன்ற காரணங்களால் மனிதர்களுக்கு விலங்குகளில் பரவும் ஒட்டுண்ணி நோய்கள் பரவுவதற்கும் ஏற்படுவதற்கும் காரணமாக அமையுதுங்க. இந்த விலங்குகளில் பரவக்கூடிய ஒட்டுண்ணி நோய்களை தட்டை புழுக்கள், நாடா புழுக்கள், உருண்டை புழுக்கள், புற ஒட்டுண்ணிகளால் ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் ஓரணு ஒட்டுண்ணிகளால் ஏற்படக்கூடிய நோய்கள் என வகைப்படுத்துறாங்க. அதுல குறிப்பாக இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, தட்டை புழுக்கள் மற்றும் நாடா புழுக்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பத்தி தாங்க விரிவாக பேச போறேன். இப்ப நம்ம முதலாவதாக நீர் மூலம் பரவக்கூடிய தட்டை புழு ஒட்டுண்ணி நோய்கள் என்னன்னு பாக்கலாங்க. இந்த நீர் மூலம் பரவக்கூடிய தட்டை புழு ஒட்டுண்ணி நோய்கள் என்னன்னா ஃபேசியோலோசிஸ், ஃபேசியோலாப்சிஸ் மற்றும் செர்கேரியல் டெர்மடைட்டிஸ் ஆகிய நோய்கள் நீர் மூலமாக பரவக்கூடிய தட்டைப்புழு ஒட்டுண்ணி நோய்கள் ஆகுங்க. இதுல முதலில் ஃபேசியோலாசிஸ்ங்கிற நோயை பார்க்கலாங்க. இந்த நோயானது ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா மற்றும் ஃபேசியோலா ஜைஜாண்டிகா என்கிற தட்டைப்புழுவால் ஏற்படுதுங்க. இந்த நோய் தொற்றானது பொதுவாக மெட்டாசெர்கேரியா என்று சொல்லக்கூடிய இப்புழுக்களின் இளம் பருவ நிலையானது மாசுபட்ட மீன்களை வந்து பச்சையாகவோ அல்லது வேக வைத்தோ சாப்பிடுறதுனாலையும், அசுத்தமான தண்ணீரில் கழுவப்பட்ட அல்லது பாசனம் செய்யப்பட்ட காய்கறிகளை சாப்பிடுறதுனாலையும், நீரில் இருக்கக்கூடிய ஆகாய தாமரை தாவரங்களை உட்கொள்வதன் மூலமாகவும் அல்லது தண்ணீர் குடிப்பதன் மூலமாகவும் இந்நோய் தொற்று ஏற்படுதுங்க. இந்த புழுக்களின் இளம் பருவநிலை அல்லது முதிர்ச்சி அடையாத புழுக்கள் என்ன பண்ணுன்னா கல்லீரல் மற்றும் பேரன்கைமா வழியாக இடம்பெயர்றதுனால காய்ச்சல், வயிற்றுவலி, கல்லீரலில் புண்கள், வயிற்றுப்போக்கு, எடை இழப்பு, ஊட்டச்சத்து குறைபாடு, கல்லீரலில் வீங்கிறது, கல்லீரல் வடு ஏற்படுதல் மற்றும் பித்தப்பை வீக்கம், பித்த நாளங்களில் வீக்க ஏற்படுறது, பித்த நாளங்களில் புற்றுநோய் ஏற்படுத்துதல் மற்றும் உடல்நல குறைவுகள் ஆகிய பிரச்சனைகளுக்கு இது வழிவகுக்குங்க. இந்த கல்லீரல் புழுக்கள் கணையம், நுரையீரல், தோல், சிறுநீர் பாதை, கண்கள், மூளை போன்ற உடலின் பிற பகுதிகளுக்கும் இந்த புழுக்கள் நகரலாங்க. அடுத்ததாக நீர் மூலமாக பரவக்கூடிய ஃபேசியோலாப்சிஸ்ங்கிற தட்டை புழுக்களை பத்தி பார்க்கலாங்க. இந்த புழுக்களின் வகையான ஃபேசியோலாப்சிஸ் பஸ்கேங்கிற புழுவானது மனிதர்கள் மற்றும் பன்றிகளின் சிறுகுடலில் வசிக்கக்கூடியதுங்க. இந்த தட்டை புழுக்களின் இளம்பருவ நிலையான மெட்டாசெர்கேரியா மாசுபட்ட நீர்வாழ் தாவரங்களையும், நீர்நிலைகளில் வாழக்கூடிய கிழங்கு வகைகளையும் அல்லது சுத்திகரிக்கப்படாத தண்ணீரை குடிப்பதன் மூலமாகவும் இந்நோய் பரவுதுங்க. இத்தட்டை புழுக்களால் பாதிக்கப்பட்ட தாவரங்களின் தோலை பற்களை பயன்படுத்தி உரிக்கும் போது மனிதனுக்கும் பன்றிகளுக்கும் இந்நோய் தொற்று ஏற்படலாங்க. இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான வயிற்றுப்போக்கு இருக்கும், நீரிழிப்பு, வாந்தி, இரத்த சோகை, ஈசினோஃபிலியா, ஊட்டச்சத்து குறைபாடு, காய்ச்சல் இருக்கிறது, குடல் அரிப்பு, வயிற்றுவலி, மஞ்சள் நிறம் மலம் கழிக்கிறது, குடல் புண், இரத்த கசிவு மற்றும் கண் புறையில் பாத்தீங்கன்னா அலர்ச்சி ஏற்படுறது ஆகிய பிரச்சனைகளுக்கு இந்த ஃபேசியோலாப்சிஸ் நோய் வழிவகுக்குங்க. அடுத்ததாக நீர் மூலமாக பரவக்கூடிய செர்கேரியல் டெர்மடைட்டிஸ் என்கிற தட்டை புழுவின் பாதிப்பை பத்தி பார்க்க போறோங்க. இதுக்கு இன்னொரு பேரு நீச்சல் வீரனின் அரிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த நீச்சல் வீரனின் அரிப்பு தோலில் ஒரு செவி போல தோன்றுங்க. இது பறவைகள் மற்றும் பாலூட்டிகளை பாதிக்கும் சில சிஸ்டசோமா வகை இரத்த தட்டைப்புழு ஒட்டுண்ணிகளின் லார்வாக்களால் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை எதிர்வினையால் ஏற்படுதுங்க. இந்த செர்கேரியா நிலைகள் பாதிக்கப்பட்ட நத்தையிலிருந்து வெளியேறி ஏரி மற்றும் குளங்களில் உள்ள நீர்நிலைகளில் இருக்குங்க. இந்த நீர்நிலைகளில் நீச்சல் வீரர்கள் குளிக்கும் போது அது தோலுக்குள் சென்று துளையிட்டு ஒவ்வாமை எதிர்வினை மற்றும் சுரியை ஏற்படுத்துதுங்க. இந்த நீர்நிலைகளில் நீந்திய சில நிமிடங்கள் முதல் நாட்களுக்குள் சருமத்தில் கூச்ச உணர்வு, எரிச்சல் அல்லது அரிப்பு ஏற்படலாங்க. 12 மணி நேரத்தில் சிறிய சிவப்பு நிற பருக்களாக இருக்குங்க. இந்த பருக்கள் சிறிய கொப்பளங்களாக மாறலாம். அந்த பகுதியில் சுரியறதுனால 2 நிலை பாக்டீரியா தொற்று ஏற்படுறதுக்கு இது வழிவகுக்குங்க. இந்த அரிப்பானது 1 வாரம் அல்லது அதற்கு மேலும் நீடிக்கலாங்க, ஆனால் படிப்படியாக மறந்துடுங்க. இந்த செர்கேரியா வகை புழுக்களானது முதிர்ந்த புழுக்களாக வளராதுங்க. அடுத்ததாக மீன்வெளி பரவும் கல்லீரல் தட்டைப்புழு ஒட்டுண்ணி நோய்களை பத்தி பாக்கலாங்க. இந்த மீன்வெளி பரவும் கல்லீரல் தட்டைப்புழு ஒட்டுண்ணி வகைகளான குளோனார்கிஸ் சைனன்சிஸ், ஒபிஸ்டார்கிஸ் விவர்னே, ஒபிஸ்டார்கிஸ் பெலினியஸ், மெட்டார்கிஸ் கன்ஜக்டஸ் போன்ற
தட்டை புழுக்களின் லார்வாக்களை கொண்ட மீன்களை மனிதர்கள் பச்சையாகவோ அல்லது சரியாக வேக வைத்து சாப்பிடாமல் இருக்கிறதுனால இந்த நோய் தொற்று ஏற்படுதுங்க. இந்த நோய்கள்

பெரும்பாலான நோயாளிகளிட்ட பார்த்தீங்கன்னா அஜீரணம், குமட்டல், வயிற்றுவலி, கல்லீரல் வீக்கம், வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், காய்ச்சல், மஞ்சள் காமாலை போன்ற உபாதைகள் இருக்குங்க. அடுத்தது குளோனார்கியாசிஸ்ங்கிற நோயை பத்தி பார்க்கலாங்க. இந்த ஒட்டுண்ணி ஒரு சிக்கலான வாழ்க்கை சுழற்சியை கொண்டிருக்குதுங்க. பொதுவாக நத்தைகள் மற்றும் மீன்களை இடைநிலை உயிரிகளாகவும் பறவைகளை இறுதி உயிரிகளாகவும் எடுத்துக்கொள்ளுதுங்க. இந்த வகை ஒட்டுண்ணியின் மெட்டாசெர்கேரியா என்று சொல்லக்கூடிய இளநிலையால் பாதிக்கப்பட்ட பச்சை அல்லது வேக வைக்கப்படாத மீன் இறைச்சியை மனிதன் சாப்பிடுறதன் மூலமாக இந்நோய் பரவுதுங்க. இந்த குளோனார்கி சைனன்சிஸ் ஒட்டுண்ணியானது பித்தநாளம் மற்றும் பித்த பையுடன் இணைந்து பித்தத்தை சாப்பிடுறதுனால மஞ்சள் காமாலை, அஜீரணம், பித்தப்பை வீக்கம், பித்த நீர் குழாயில வந்து அடைப்பு ஏற்படுறது, கல்லீரல் அலர்ஜி ஏற்படுதல் மற்றும் கல்லீரல் புற்றுநோய் ஆகிய நோய் அறிகுறிகளை உண்டாக்குங்க. அடுத்ததாக மீன் வெளி பரவும் கல்லீரல் தட்டைப்புல் ஒட்டுண்ணி நோயான ஒபிஸ்டார்கியோசிஸ்ங்கிற நோயை பற்றி பார்க்கலாங்க. இது மனிதர்களில் கல்லீரல், பித்தப்பை மற்றும் பித்த நாளங்களில் ஒபிஸ்டார்கிஸ் கல்லீரல் தட்டைப்புல் பாதிக்குதுங்க. பெரும்பாலான பாதிக்கப்பட்ட நபர்கள் பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் எந்த விதமான அறிகுறிகளும் இருக்காதுங்க. இந்நோய் தொற்று நீண்ட காலம் இருக்கும் பொழுது கடுமையான அறிகுறிகளையும் ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடியதுங்க. இந்த நாள்பற்ற நோய் தொற்று இருக்கும் போது பித்த நாளங்கள்ல வந்து புற்றுநோயை ஏற்படுத்துங்க. அடுத்தது ஒபிஸ்டார்கிஸ் விவரணை வந்து பாதிக்கப்பட்ட மனிதர்கள் பாத்தீங்கன்னா அஜீரணம், வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, குமட்டல் மற்றும் மலச்சிக்கல் ஆகியவை பொதுவான அறிகுறிகளாக இருக்காங்க. காய்ச்சல், முகத்தில் வீக்கம் ஏற்படுறது, நிணநீர் சுரப்பிகள் வந்து விரிவடைதல், மூட்டுவலி ஏற்படுதல் மற்றும் சொறி ஆகியவை இந்த நோய் தொற்றின் அறிகுறிகளாகுங்க. அடுத்ததாக ஒபிஸ்டார்கிஸ் பெலினஸ்ங்கிற நோய் தொற்றானது கணைய குழாய்களில் சிரமத்தை ஏற்படுத்துங்க. அடுத்ததாக மீன் வெளி பரவும் கல்லீரல் தட்டைப்புழு ஒட்டுண்ணி நோயான மெட்டார்கியோசிஸ் நோயை பத்தி பார்க்கலாங்க. இந்நோய் ஏற்படுவதற்கு காரணமான மெட்டார்கிஸ் கன்ஜெக்டஸ் ஒட்டுண்ணி பாதிக்கப்பட்ட மனிதர்கள் பாத்தீங்கன்னா கடுமையான வயிற்றுவலி மற்றும் குறைந்த காய்ச்சல் காணப்படுங்க. மேலும் ஈஸ்னோபில் கிரானுலோசைட்டுகள் மற்றும் கல்லீரல் நொதிகள் அதிக செறிவுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதுங்க. நாள்பட்ட நோய் தொற்றுகள் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றாலும் அறிகுறிகள் 3 முதல் 4 வாரங்கள் வரை தொடரலாங்க. அடுத்ததாக மீன்வெளி பரவும் குடல்வால் தட்டைப்புழு ஒட்டுண்ணி நோய்களை பற்றி பார்க்கலாங்க. இந்த மீன்வெளி பரவும் குடல்வால் தட்டைப்புழு ஒட்டுண்ணி வகைகளான மெட்டாகோனிமஸ் யோகோகவாய், ஹெட்டிரோபைஸ், ஹெட்டிரோபைஸ் போன்ற தட்டைப்புழுக்களின் லார்வாக்களை கொண்ட மீன்களை வந்து மனிதர்கள் பச்சையாகவோ அல்லது சமைக்காமல் சாப்பிடுறதுனால உடலில் வந்து நோய் தொற்று ஏற்படுத்துதுங்க. இந்த தட்டைப்புழுக்கள் என்ன பண்ணுதுன்னா சிறு உடலில் இருக்கக்கூடிய குடல் உறிஞ்சுக்குள் ஊடுருவி அங்கு இருக்கக்கூடிய திசுக்களில் வந்து முட்டைகளை அந்த முட்டைகளை சுத்தி வந்து கட்டிகளை உருவாக்குங்க. இந்த மாதிரி கட்டிகளை உருவாக்குறதுனால வலிப்பு அல்லது நரம்பியல் சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்படலாங்க. இதனால வந்து என்ன ஆகும்னா சிறுகுடலில் சிதைவு ஏற்படுறது, அங்க இருக்கக்கூடிய செல்கள் அழிதல், சோர்வு மற்றும் மிதமான இறப்பை குடல் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, வயிற்றுப்போக்கு மற்றும் பசியின்மை போன்ற அறிகுறிகளை உண்டாக்குங்க. அடுத்ததாக மீன் வழி பரவும் நுரையீரல் தட்டைப்புழு ஒட்டுண்ணி நோய்களை பார்த்து பார்க்கலாங்க. இந்த மீன் வழி பரவும் நுரையீரல் தட்டைப்புழு ஒட்டுண்ணி வகைகளான பெராகோனிமஸ் வெஸ்டர்மனி, பெராகோனிமஸ் ஆப்பிரிக்கன்ஸ், பெராகோனிமஸ் மெக்சிகன்ஸ் மற்றும் பெராகோனிமஸ் பிலிப்பன்சிஸ் போன்ற தட்டைப்புழுக்களாக ஏற்படுத்துங்க. இந்த தட்டைப்புழுக்களின் இளம்பருவ நிலையான மெட்டாசெர்கேரியாவானது நண்டுகள் மற்றும் மீன்களில் ஊடுருவி இருக்குங்க. மனிதன் அசுத்தமான புகைப்பிடித்த, ஊற வைத்த, உலர்ந்த அல்லது ஓரளவு சமைத்த மீன் ஊறுகாய்களையும் நண்டுகளையும் சாப்பிடுறதுனால இந்த பெராகோனிமஸ் நோய் ஏற்படுத்துங்க. இந்த மெட்டாசெர்கேரியாவானது நுரையீரலுக்குள் நுழையும் போது இருமலில் ரத்தம், மார்பு வலி, மூச்சு திணறல், காய்ச்சல், நீர் கோத்துக்கிறது மற்றும் உதரவிதான பகுதியில நீர் கோத்துக்கிறது போன்ற காசநோய் அறிகுறிகளை ஏற்படுத்துங்க. அடுத்ததாக தட்டைப்புழு நோய்களை கண்டறிந்து தட்டைப்புழுக்களை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பத்தி பார்க்கலாங்க. கால்நடைகளை வந்து எப்போதும் குளம், ஏரிகள் மற்றும் குட்டைகளுக்கு அருகில் மேய்ச்சலுக்கு அனுப்புறதை நம்ம தவிர்த்துடணுங்க. குளம் மற்றும் குட்டைகளில் நீர் தேங்காமல் பார்த்துக்கணும். நீர் தேங்கி இருந்தா குட்டைகளிலிருந்து நீரை வெளியேற்றியோ அல்லது மண்ணால் நிறைத்தோ வந்து நீர் தேக்கத்தை குறைத்தால் நத்தைகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாங்க. நோய் தாக்கம் உள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சாண மாதிரிகளை பரிசோதனை செஞ்சுக்கணுங்க. நோய் கண்டறிந்த கால்நடைகளை தனிமைப்படுத்தி தட்டைப்புழுக்கொல்லி மருந்துகளை மார்ச் மாதத்தில் கொடுக்கறது அவசியங்க. நத்தைகளை அழிப்பதற்கு நத்தைக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி நம்ம நத்தைகளை அழிக்கலாங்க. அடுத்ததாக ரசாயன மருந்துகளான டிரைகிளபெண்டசோல், நிக்ளோசமைட், டிராசிகோயண்டல், நைட்ராக்சமைல் மற்றும் ஆக்சிக்ளோசனைட் போன்ற மருந்துகளை வந்து மருத்துவரின் ஆலோசனையின்படி தேவையான அளவில் கொடுத்து நோயை வந்து குணப்படுத்தலாங்க. எப்போதும் வந்து சுத்தமான தண்ணீர், வேக வைத்த மீன் இறைச்சியை வந்து நம்ம சாப்பிடணுங்க. இறைச்சி மூலம் பரவும் நாடாப்புழு ஒட்டுண்ணி நோய்களை பற்றி பார்க்கலாங்க. அது முதலாவதாக பொவைன் சிஸ்டிசர்கோசிஸ் என்ற நாடாப்புழு நோயானது டீனியா சாஜினேட்டா என்ற நாடாப்புழுவின் நீர்க்கட்டியால் ஏற்படக்கூடியதுங்க. டீனியா

அதினியோட்டா பாதிக்கப்பட்ட மாட்டின் வேக வைக்கப்படாத இறைச்சியை சாப்பிடுறதுனால மனிதனுக்கு ஆரோக்கியத்தை பாதிக்குதுங்க. இந்த டீனியா சாஜினோட்டா என்ன நாடாப்புழு பாதிக்கப்பட்ட மனிதனின் மலத்தின் வழியே வந்து அந்த புழுவின் முட்டைகள் வெளியேறுங்க. இந்த மலம் நீர்நிலைகளில் கலந்து அந்த நீரும் நீர் சென்றடையும் பயிர்களும் மாசுபடுங்க. மாசுபட்ட பயிர்களை மாடுகள் உட்கொள்ளும் போது இந்த புழுவின் முட்டைகள் பொறித்து மாடுகளின் தசைகளில் சிஸ்டி சர்க்கஸ் போவிஸ் என்னும் இளம் புழு பருவத்தின் நீர்க்கட்டிகளாக 100 நாட்கள் வரை வாழுங்க. இத்தகைய மாட்டிறைச்சியை வந்து சரியாக நம்ம வேக வைக்காமல் சாப்பிடும் பொழுது வயிறு உபாதைகள் ஏற்படுங்க. இந்த தொற்றால் குடல்ல வந்து எரிச்சல், அடைப்பு, குமட்டல், எடை இழப்பு மற்றும் ஆசன வாய் பகுதிகளில் அரிப்பு ஏற்படுதல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துங்க. அடுத்ததாக இறைச்சி மூலம் பரவக்கூடிய நாடாப்புழு ஒட்டுண்ணி நோயான போர்சைன் சிஸ்டி சர்க்கோசிஸ்ங்கிற நோய் பத்தி பாக்கலாங்க. இது டீனியா சோலியம் எனும் நாடாப்புழுவினால் ஏற்படக்கூடியதுங்க. இந்த டீனியா சோலியம் எனும் நாடாப்புழுவின் இளம் பருவமான சிஸ்டி சர்க்கஸ் செல்லுலோசிஸ் பாதிக்கப்பட்ட பன்றியின் இறைச்சிகள் பாத்தீங்கன்னா நீர்க்கட்டிகளாக இருக்குங்க. அந்த இறைச்சியை வந்து நம்ம சரியாக வேக வைக்காமல் சாப்பிடும் போது நீர்க்கட்டிகள் உடலுக்கு சென்று முதிர்ந்த புழுக்களாக மாறுங்க. இதனால என்ன ஆகும்னா வயிறு உபாதைகள் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்படுங்க. மனிதர்களில் டீனியா சோலியத்தின் ஒட்டுமொத்த பாதிப்பானது 3 முதல் 26% வரை இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதுங்க. அடுத்ததாக இறைச்சி மூலம் பரவக்கூடிய நாடாப்புழு நோயான சிஸ்டிக் எக்கினோகாக்கோசிஸ் நோயை பத்தி பார்க்கலாங்க. இது எக்கினோகாக்கஸ் கிரானுலோசிஸ் நீர்க்கட்டியால் தூண்டப்படும் ஒரு விலங்கு வழி பரவக்கூடிய ஒட்டுண்ணி நோயாகுங்க. வளரும் நாடுகளில் குறிப்பாக நாய்கள், மனிதர்கள் மற்றும் வீட்டு தாவர வகைகளுக்கு அருகாமையில் வாழும் கிராமப்புற சமூகங்களில் இந்த நோய் அதிகமாக காணப்படுங்க. இந்த எக்கினோகாக்கஸ் கிராண்டுலோசிஸ் நாடாப்புழுவானது நாயை முதன்மை உயிரியாகவும் கால்நடைகள் மனிதனை இடைநிலை உயிரியாகவும் வைத்திருக்குங்க. இது இடைநிலை உயிரிகளில் கல்லீரல், நுரையீரல், மூளை, தசைகள், நிணநீர் கணுக்கள் மற்றும் பல்வேறு உறுப்புகளில் இதனுடைய லார்வால் நிலைகள் இருக்குங்க. மனிதனில் பாத்தீங்கன்னா நுரையீரல், கல்லீரல் அல்லது பிற உறுப்புகளில் ஹைடாடிட் சிஸ்ட் என்று சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகளை உருவாக்கி அதிக அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய நோயாகுங்க. இந்த நீர்க்கட்டியானது நுரையீரலில் இருக்கும் போது அவை மூச்சு திணறலை ஏற்படுத்துதுங்க. கல்லீரலில் இருந்தால் செரிமான கோளாறுகள், வயிற்றில் நீர் கோர்த்துக்கிறது போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துங்க. அடுத்ததாக மீன்வெளி பரவும் நாடாப்புழு ஒட்டுண்ணி நோய்களை பற்றி பார்க்கலாங்க. அதில் முதலாவதாக டைஃப்ளோபாக்டீரியோசிஸ் நோயை பற்றி பார்க்கலாங்க. இது மீன் மூலம் பரவக்கூடிய நாடாப்புழு ஒட்டுண்ணி நோய்ங்க. இது மிகவும் பிரச்சனைக்குரிய டைஃப்ளோபாக்டீரியம் லேட்டம் என்று சொல்லக்கூடிய நாடாப்புழுவால் ஏற்படக்கூடியதுங்க. இது குழந்தைகள் மற்றும் பெரியவர்களே வந்து அதிக அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதுங்க. இந்த டைஃப்ளோபாக்டீரியம் லேட்டம் எனப்படும் நாடாப்புழு பாதிக்கப்பட்ட மனிதன், நாய் மற்றும் பூனை ஆகியவற்றின் மலத்தின் வழியே இந்த நாடாப்புழுக்களின் முட்டை வெளியேறுங்க. இந்த முட்டைகளை வந்து நீர்வாழ் சிறிய உயிரினங்கள் சாப்பிடும். இந்த சிறிய உயிரினங்களை மீன்கள் உட்கொள்ளும் போது மீனில் நாடாப்புழுவின் பிளிரே செயற்கையடி இளம் பருவ நிலை இருக்குங்க. இந்த வகையான மீன்களை வந்து நாம சரியாக சமைக்காத உப்பேற்றப்பட்ட மீன்களை உண்ணும் போது மனிதனெல்லாம் பாத்தீங்கன்னா சிறுகுடலில் முதிர்ந்த புழுக்களாக மாறி கடுமையான வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், குடலில் அடைப்பு ஏற்படுதல், குடலில் அலர்ஜி, பித்தப்பையில் வீக்கம் ஏற்படுதல், பித்த நாளங்களில் அலர்ஜியை ஏற்படுதல் போன்ற குறைபாடுகளை ஏற்படுத்துங்க. இந்த டைஃப்ளோபாக்டீரியம் லேட்டம் நாடாப்புழுவினால் மெகலோபிளாஸ்டிக் ரத்த சோகை, வைட்டமின் B12 குறைபாடு, பான்சைட்டோபினியா, ஈசோஃபிலியா ஆகியவை உண்டாகுங்க. கடுமையான தொற்றுகள் ஏற்படும் போது நரம்பு மண்டலம், கண்கள் மற்றும் தோலை பாதிக்கும் போது இந்த அறிகுறிகள் அதிகமாக இருக்குங்க. இதை எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலில் மாற்றங்கள், மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் மக்கள் தொகை, இடமாற்றம், சுற்றுலா, சந்தைப்படுத்துதல் அமைப்புகளின் மாற்றங்கள் மற்றும் உணவு பழக்க வழக்கங்களின் மாற்றங்கள் ஆகியவை இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான பயனுள்ள உத்திகளாகுங்க. எனவே நம்ம வந்து மீனின் உள்பகுதியை வந்து நன்றாக வேக வைத்து, அதாவது அதிக வெப்பநிலையில் அவற்றை சமைச்சு சாப்பிடணுங்க. அது மட்டும் இல்லாம குறைந்தபட்சம் 145 டிகிரி பாரன்ஹீட் வெப்பநிலையிலாவது மீன்களை வந்து நம்ம வேக வச்சு சாப்பிடணுங்க. அல்லது -4 டிகிரி ஃபாரன்ஹீட்ல அல்லது வந்து அதற்கு கீழேயோ 7 நாட்களுக்கு மீன்களை வந்து உறைய வைத்து சாப்பிடுறதுனால இந்த நோயை நம்ம தவிர்க்கலாங்க. அடுத்ததாக மீன்வெளி பரவும் நாடாப்புழு நோயான ஸ்பார்கனோசிஸ் நோயை பத்தி பார்க்கலாங்க. இது ஸ்பைரோமெட்ரா என்ற நாடாப்புழுவின் லார்வாக்களால் மனிதர்களில் ஸ்பார்கனோசிஸ் என்ற நோய் தொற்றினை ஏற்படுத்துதுங்க. இந்த நாடாப்புழுக்களின் இளம்பருவ நிலையான புரோசர்கைடு பாதிக்கப்பட்ட மீன்களை உண்பது, மாசுபடுத்தப்பட்ட அல்லது போதுமான அளவு சுத்திகரிக்கப்படாத தண்ணீரை குடிப்பது மற்றும் இளம்பருவ நிலையான பிளிரோசர்கைடுகளால் பாதிக்கப்பட்ட தவளைகள் மற்றும் பாம்புகள் போன்ற இரண்டாவது இடைநிலை உயிரிகளை சாப்பிடுவது அல்லது பெராட்டனி கோஷ்டிகளை பச்சையாகவோ அல்லது மிதமான சூடாக்கப்பட்ட இறைச்சியை உண்பதன் மூலமாகவோ மற்றும் கண்ணில் உள்ள திறந்த காயங்களுக்கு அல்லது

0: மற்ற காயங்களின் மீது தவளைகளை அல்லது பாம்பின் சதைகளை வைப்பதன் மூலம் இந்நோய் தொற்று ஏற்படுதுங்க. எனவே இந்த நாடாப்புழு நோய்களை கண்டறிந்து அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பத்தி பார்க்கலாங்க. அதுல முதலாவது பாத்தீங்கன்னா, நாய்கள் வந்து முதன்மை உயிரியாக இருக்கிறதுனால நாய்களை வந்து இறைச்சி வெட்டும் கடைகளுக்கு அருகே வருவதை தவிர்க்கணுங்க. மனித மலத்தை வந்து பரிசோதனை செய்து நிக்ளோசோமைட் மற்றும் பிராசிகொண்டல் போன்ற மருந்துகளை வந்து மருத்துவரின் ஆலோசனையின்படி தேவையான அளவில் கொடுத்து நோயை குணப்படுத்தலாங்க. தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சை செய்தும் இந்நோயை குணப்படுத்தலாம். சுத்தமான தண்ணீர் குடிப்பது, வேக வைத்த மாடு பன்றி மீன் இறைச்சியை சாப்பிடுவது போன்ற நடைமுறைகளை நம்ம பின்படுத்தும் போது இந்த நாடாப்புழு நோய்களை கட்டுப்படுத்தலாங்க. எனவே இதுவரை இந்நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயிகள் மற்றும் அனைவரும் இதுவரை நான் கூறிய கருத்துக்களான விலங்குகளில் பரவக்கூடிய தட்டைப்புழுக்கள் மற்றும் நாடாப்புழுக்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மற்றும் கட்டுப்படுத்தும் முறைகளையும் மனதில் கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நிறைவு பெறுகிறது வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் கறிக்குட்டி வளர்ப்பு உரை வழங்கினார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி விஜயகுமார் அவர்கள். தொடர்ந்து விலங்குகள் மூலம் பரவும் ஒட்டுண்ணி நோய்களும் தடுப்பு முறைகளும் உரை வழங்கினார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன ஒட்டுண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் தா வே தமிழம் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் ந படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: இனிமையான இந்த இரு வேளையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தண்ட நிகழ்ச்சியில் நாம் இணைகின்றோம். இன்றைய இளந்தன்றல் விளையாட்டு வினாடி வினா. ஆமாங்க, பொதுவாக இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு புதன்கிழமை அப்படின்னாலே விளையாட்டு தொடர்பான பொது அறிவு வினா நம்ம கேட்போம். எல்லாருக்கும் பிடித்தமானது ஏதோ ஒரு விளையாட்டு இருக்கும். ஸோ விளையாட்டு மீது எப்பவுமே நமக்கு ஒரு வகையான அதீத ஆர்வம் இருக்கும். அப்போ அதனால் தெரிஞ்சுக்க வர விளையாட்டு வினாடி வினா தான் நம்ம கேட்க போகிறோம். நிகழ்ச்சி நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசியின் புதிய நேர்களாக இருந்தால் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், மற்ற எண்ணாக 94-86-81-10-25 என்றிலும், மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும், மற்ற எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இனி பிணையக்கூடிய முதல் அன்பினேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க.
1: ராஜசேகர்.
0: சரிங்க ராஜசேகர், உங்களுக்கான வினா கேட்கலாமா? சரிங்க, ரொம்ப எளிமையான வினா கேட்குறேன் பாருங்க. கிரிக்கெட் வீரர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான வீரர் வந்து ஒருத்தருக்காரு, சாய் சுதர்ஷன் அப்படின்ற ஒரு விளையாட்டு வீரர் இருக்காரு. அவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? தமிழ்நாடு என்பது. சூப்பருங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுக்கு நான் அடுத்த வினா, இப்போ சமீபத்தில் வந்து தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டன் தொடர் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த தொடர் வந்து எந்த நகரத்தில் நடக்குதுங்க?
1: தாய்லாந்து பாங்காக்.
0: தாய்லாந்து பாங்காங் என்பது சரிங்க, தாய்லாந்து ஒரு தலைநகர் அங்கே தான் நடக்குது. சரிங்க, உங்களுக்கான நிறைவு வினா கேட்கலாமா? உங்களுக்கான நிறைவான வினா அப்படின்னா, இப்போ சார் ஈஸியாக வந்து கேட்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் போட்டி இருக்குது இல்லைங்களா? அந்த இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் போட்டி வந்து எந்த நகரத்தில் நடக்குதுங்க? இல்லை, பேர் வந்து இத்தாலி ஓப்பன் டென்னிஸ், ஆனால் வேற ஒரு நகரத்தில் நடக்குது. ஆமாம், தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல். இந்த இளந்தென்றல் விளையாட்டு வினாடி வினாக வளர்ந்து கொண்டிருக்கு. நம்ம தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

0: சன்ஃபிளவர் ஆயில். எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை அரசு கலைக்கல்லூரி எதிரில் தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
4: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: எட்டு மணி 7 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இளந்தண்டை இன்னைக்கு விளையாட்டு வினாடி வினா, விளையாட்டு தொடர்பான பதிவு வினா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இணைப்பிலேயே நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், மற்ற நகர் 94 86 81 10 25 என்ற எண்ணில் அழைக்கலாம். மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், மற்ற நகர் 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இணைப்பிலேயே கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். இந்தியா இதுவரை மொத்தம் எத்தனை 50 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் மகுடம் சூடியுள்ளது?
6: என்னங்க?
5: இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க. நன்றி. இனிப்பிலேயே கூடிய அடுத்த நேரம் வருக. வணக்கம். வணக்கம். ராஜா, உங்களுக்கு 1983 இந்தியா தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. அப்போது அந்த அணிக்கு கேப்டனாக இருந்தவர் யாருங்க?
6: கபில் தேவ்.
5: கபில் தேவ் என்பது சூப்பருங்க. ரொம்ப அற்புதமான பதில். உங்களுக்கு அடுத்த கேட்கலாமா? 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய சார்பாக பதக்கம் வென்ற ஈட்டி எறிதல் வீரர் யாருங்க?
6: 24
5: அந்த வார்த்தை எந்த விளையாட்டோடு தொடர்புடையதுங்க? சென்சுரி. கிரிக்கெட்
6: என்பது
5: அதாங்க. சூப்பருங்க. ரொம்ப அற்புதம். பயங்கரமா சொல்றீங்க. வாழ்த்துக்கள் ராஜா. என்ன பாடுக்கலாம் அப்படிங்களா? என்ன பாடுக்கலாம் சொல்லுங்க.
6: நீங்க
5: வாழ்த்துக்கள். தொடர்ந்து கேளுங்க. வெளியூருக்கு போனாலே கூட.
6: நன்றிங்க.
5: உங்களுக்கான ஒரு நல்ல பாட கேட்போம். அதுக்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
7: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா.

0: மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோட் மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
3: அடியுடால வச்சு சஞ்சிக்கிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: நம்ம தருமபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தருமபுரி.
0: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, BPT, அலைட் சயின்ஸ்னு 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
6: எட்டு மணி 18 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இளம் தென்ற இன்னைக்கு விளையாட்டு வினாடி வினா, விளையாட்டு தொடர்பான வினாக்கள் நம்ம கேட்டு இருக்கோம். இனிப்பில் இணைக்கூடிய அடுத்த நேர வணக்கம்.
7: மாரிமுத்து ஐயா அவர்களுக்கு வணக்கம்.
6: வணக்கம், சொல்லுங்க.
7: கோட்டையிலிருந்து ஆறுமுகம்.
6: கோட்டையிலிருந்து ஆறுமுகம், சரி. ஆறுமுகன், உங்களுக்கான வினா கேட்கலாமா?
7: கேளுங்க சார், எளிமையா கேளுங்க.
6: சரிங்க, உங்களுக்கு எளிமையா கேட்கிற, ரொம்ப ஈஸியா கேட்கற மாதிரிங்க. மகேந்திர சிங் தோனி இருக்கார்ல, அவர் எந்த விளையாட்டோட தொடர்புடையவருங்க?
7: எப்படிங்க?
6: மகேந்திர சிங் தோனி, தெரியுமா? தோனி தெரியுமா?
7: தோனி தெரியும்.
6: அவர் எந்த விளையாட்டு விளையாடக்கூடியவருங்க?
7: கால்பந்தாட்டம்.
6: இல்லைங்க, கிரிக்கெட்டுங்க.
7: கிரிக்கெட்டுங்களா?
6: ஆமா.
7: நன்றிங்க.
6: சரி, வாங்க இனிப்பில் இன்னைக்கு அடுத்த நேரம் வருக. வணக்கம். சூப்பர். சூப்பர். அவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவருங்க?
7: அவர் வந்து
6: மகாராஷ்டிரா, மும்பை. வணக்கம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 கிரிக்கெட் விளையாட்டு வீரர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 5 பேர் மட்டும், 5 மெம்பர்ஸ். சச்சின்,
7: ரோகிணி சர்மா.
6: என்னங்க?
7: ரோகிணி.
6: ஏங்க, அது ரோஹித் சர்மாங்க.
7: ரோஹித் சர்மா.
6: சரிங்க, ரோஹித் சர்மா.
7: அது கேப்டன் சுப்பகில்.
6: ஏ
7: சுப்பன் கில்.
6: ஆஹா, சொல்றீங்க சுப்பன் கில் சொல்றீங்களா? அது கில் இல்ல, கில் அடிவாங்க, சுப்பன் கில். சரி, அடுத்தது.
7: அடுத்தது PT உஷான்னு சொல்லாமா?
6: நான் கிரிக்கெட் விளையாடுறேன். PT உஷா, அம்மா வந்து ரன்னிங்கு.

0: அழகா வந்து சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்கு அடுத்து கேக்கட்டுமா? ரெண்டாவது சரி விட்டா போதும் சொல்லிட்டு போறேன். இனிப்பு நினைக்கூடிய அடுத்த நேரம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறியா?
0: சரிங்க மோகன். ஐயா எளிமையான விநாயகர் கேளுங்கய்யா, ஒரு நல்ல பாடல கேட்டலாங்க.
1: எளிமையவே கொடுத்துருங்க.
0: சரிங்க, உங்களுக்கு நான் என்ன கேக்குறேன் பாருங்க. டக்கு டக்குன்னு சொல்லணும், ஓகேவா? எப்படி?
1: ஆ, முயற்சி பண்ணலாங்க.
0: அதை எப்படி சொல்லணும்? டக்கு டக்குன்னு கேட்கணும். சரிங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னா, டென்னிஸ் விளையாட்டு போட்டி இருக்குதுங்களா?
1: ஆமா.
0: அந்த போட்டில என்ன நிறப்பந்து, என்ன கலர் பந்து நம்ம யூஸ் பண்றோம்? ஒலிம்பிக்ல இருக்கக்கூடிய விளையாட்டுல ஏதோ ஒரு அஞ்சு விளையாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
2: என்னன்னா
0: டென்னிஸ் என்பது சரியான பதில். சரி, உங்களுக்கு நான் அடுத்த கேட்கட்டுமா? ரொம்ப எளிமையான வினாவை கேட்குறேன் பாருங்க. உலகத்தில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய விளையாட்டு திருவிழா எதுங்க?
2: ஒலிம்பிக்தான்.
0: உலகத்தில் நடக்கூடிய மிகப்பெரிய விளையாட்டு திருவிழா ஒலிம்பிக் என்பது சரியான பதில். ஓகேங்க. சரி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுக்கு நான் அடுத்த கேட்குறமா? என்ன விளையாட்டு
2: விளையாடக்கூடியவர்?
0: வில்வித்தை. என்னங்க ரெண்டு சூப்பரா சொன்னீங்க. அவர் என்ன? உயரம் தாண்டுதல். பாரா ஒலிம்பிக் சொல்லக்கூடிய உயரம் தாண்டுதல் தான் விளையாட்டு விளையாடு. பரவாயில்லைங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நல்லா ரெண்டு நாள் பதில் சொன்னாரு. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேரம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் சித்தையா.
0: சரிங்க சந்திரசேகர், உங்களுக்கு என்ன கேட்கலாமா?
3: மாரிமுத்து ஐயா வந்தாவே ப்ரோக்ராம் கல்ல கட்டுது என்ன?
0: அப்படி நீங்க இப்ப பதில் டக்கு டக்குன்னு சூப்பர் பாட்டு ஒண்ணு கேட்கலாம்.
3: எப்படி சொல்லணும்? வேற கேட்டு டக்கு டக்குன்னு
0: சொல்லணும். ஓகேங்க, உங்களுக்கு என்ன வேணா கேட்கலாமா?
3: சொல்லுங்க.
0: சரி, என்ன உங்களுக்கு என்ன கேட்க அப்படின்னா, நமக்கு இந்தியாவில் விளையாடக்கூடிய பெண்கள் கிரிக்கெட் அணி இருக்குல்ல, அதுக்கு பெண்கள் கிரிக்கெட் அணி சேர்ந்த ரெண்டு வீராங்கனை பேர் சொல்லுங்க.
3: இந்தியாவில்
0: இந்தியாவை சேர்ந்த கிரிக்கெட் வீராங்கனை ரெண்டு பேரோட பேர் சொல்லுங்க பார்க்கலாம்.
3: கிரிக்கெட் வீராங்கனையா?
0: ஆமாம்.
3: வீராங்கனை எனக்கு சொல்ல வரலையா?
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க, நன்றிங்க, நன்றி. நேர்களை இணைந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இளம் தென்றல் இன்னைக்கு இளந்தென்றல் விளையாட்டு வினாடி வினா.

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரி

0: அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எட்டு மணி 8:31. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தண்ட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய இளந்தன் விளையாட்டு வினாடி வினாவில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யாருங்க பேசுறீங்க? சரிம்மா, உங்களுக்கு வினா கேட்கலாமா? நீங்க என்ன விளையாட்டு ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க?
5: எனக்கு எல்லா விளையாட்டும் பிடிக்கும்.
4: மகேந்திர சிங் தோனி தலைமையில் இந்தியா ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் உலக கோப்பையை வென்ற ஆண்டு எந்த ஆண்டுங்க? இதுதாங்க கொஞ்சம் கஷ்டம். ஆப்ஷன் இது, நோ ஆப்ஷன், ஒன்லி ஸ்டேட், 1-1. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வணக்கம் சொல்லுங்க. சரிங்க கண்ணியப்பன், உங்களுக்கு என்ன கேக்கலாமா? ரொம்ப எளிமையா கொடுக்குமா? சரிங்க, விராட் கோலி இருக்கார்ல, அவர் எந்த விளையாட்டு விளையாடக்கூடியவர்? ஆஹா, கிரிக்கெட் என்பது சூப்பருங்க, சமயம் சொல்றீங்களே, வாழ்த்துக்கள். உங்களுக்கு அடுத்த கேட்டுமா? செக்மேட் அப்படி சொல்லுவாங்க, செக்மேட் அப்படின்ற வார்த்தை எந்த விளையாட்டில் பயன்படுத்தப்படுகிறது? செக்மேட் சதுரங்கம், செஸ் போட்டி தெரியுங்களா, செக் வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. நன்றி, இனிப்பில் அடுத்த நேரம் வணக்கம்.
6: ஐயா வணக்கம்,
4: சொல்லுங்க.
6: நாகலாபுரம் மாரியப்பன்.
4: மாரியப்பன்
6: கூடுங்க சார்,
4: என்ன கூட்டுங்க, நீங்க பாத்திரம் கையா மாதிரியா?
6: சரிங்க
4: சரிங்க, உங்களுக்கு என்ன வேணா, சமீபத்தில் தனது ஓய்வை அறிவித்த பெப்பே ரெய்னா எந்த விளையாட்டு தொடர்பு? பெப்பே ரெய்னா அப்படின்ற ஒரு விளையாட்டு வீரர், சாம ஃபேமஸான ஆள். அவர் என்ன விளையாட்டு
6: விளையாடக்கூடியவர்?
4: கிரிக்கெட் இல்லைங்களா, கால்பந்து. நன்றி, இனிப்பில் மாடுத்தினே வணக்கம்.
7: வணக்கம்.
4: வணக்கம்.
7: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
4: சரிங்க சண்முக சுந்தரம், உங்களுக்கு என்ன கேட்கலாமா? கடந்த வருடம் அது சமீபத்தில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா T20 உலக கோப்பையை நாம் ஜெயித்தோம். அது யாரோட தலைமையில் ஜெயித்தோம் சமீபத்தில்?
7: சூரியகுமார் யாதவ்.
4: சூரியகுமார் யாதவ், சூப்பருங்க, செமையாக வந்து பதில் சொன்னீங்க. சரிங்க, சூரியகுமார் யாதவ் அந்த T20 கிரிக்கெட் போட்டியில் மேன் ஆஃப் த சீரியஸ் சொல்லக்கூடிய தொடர் நாயகன் விருது வாங்கியவர் யாருங்க? சஞ்சு
7: சாம்சன்.
4: வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் எப்படி இருக்கு? திருப்பத்தூர் மாவட்டம் கராத்தே ஆடி இருக்கீங்களா? கராத்தே அப்படின்னு பாத்துருக்கீங்களா? சரிங்க, தெரியுமா கராத்தே?
7: சரிங்க,
4: கராத்தே அப்படின்னா என்ன அர்த்தம், பொருள்?
7: தற்காப்பு.
4: தற்காப்பு அது ஒரு கலை, தற்காப்பு கலைன்னு சொல்லுவாங்க. அது பொருள் என்ன தெரியுமா அர்த்தம்? வெறும் கை.

0: வணக்கம் வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? பேச சொல்லுங்க. சஞ்சீவி என்ன பண்றீங்க?
1: சஞ்சீவி
0: சூப்பர். சஞ்சீவி என்ன பண்றீங்க
1: சொல்லுங்க. ஐயா
0: என்ன பண்றீங்க, என்ன வேலை செய்றீங்க?
1: நான் வந்து லாட்ஜ் மேனேஜர் ஐயா.
0: சரி ஓகே, உங்களுக்கு என்ன கேட்கலாமா? அருமையான பாடல், சூப்பரான பழைய பாடல் கேக்கலாம். வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன வந்துட்டீங்க, பேர் சொல்லுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் விஜயகுமார். யார பக்கத்துல சொல்லி கொடுக்கறானே விஜயகுமார்?
2: இல்ல இல்ல,
0: நீங்க பிராக்டீஸ் பண்ணீங்க இனிப்பு கிடைச்சு எப்படி பேசணும் அப்படின்ட்டு. சரிங்க, உங்களுக்கு என்ன கேட்கலாமா? உங்களுக்கான வினா என்ன அப்படின்னா, இந்தியாவோட தேசிய விளையாட்டு போட்டி எதுங்க? இந்தியாவோட தேசிய விளையாட்டு எது?
2: இந்தியாவோட
0: வணக்கம் சொல்லுங்க. மேட்டூர் வட்டம், சேலம் மாவட்டம், மேச்சேரி வழி, எந்த ஊர் சொல்லுங்க? ஹலோ, இனிப்பு ஐயா, உங்க எந்த ஊர் சொல்லுங்க ஐயா? சரிங்க, உங்க பேரு? சக்திவேல். உங்களுக்கு என்ன கேட்கலாமா? உலகிலே மிகப்பெரிய கோப்பை வந்து எந்த போட்டிக்கு வழங்கப்படுகிறது? உலகிலேயே மிகப்பெரிய கோப்பை இப்ப கேக்குதுங்களா? உலகிலேயே மிகப்பெரிய கோப்பை எந்த போட்டிக்கு வழங்கப்படுகிறது? சரிங்க, நன்றிங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். அதுக்கு முன்பாக ஒரு பாடல், தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு 103.7.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: எட்டு மணி 44 நிமிடம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இளம் தண்டர் இன்னைக்கு விளையாட்டு வினாடி வினா. நம்ம கூட இனிப்பில் இணைக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: இனிமையான இரவு. வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க.
4: நான் கோவிந்தசாமி, துபாயில இருந்து திருப்பத்தூர் வந்தாச்சு.
3: திருப்பத்தூர் வந்துட்டீங்க? எப்ப வந்தீங்க துபாயில இருந்து?
4: ஓட்டு போறதுக்காக வந்த, மாசம் முடிஞ்சு போச்சு லீவு.
3: சூப்பருங்க, உங்களுக்கு ஜனநாயக கிளம்பியாட்ட வந்திருக்கீங்களா, சல்யூட்டுங்க.
4: ஆமா, இதுக்காக 25,000 ரூபாய் டிக்கெட் போட்டு
3: வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட்டுங்க. சரிங்க, உங்களுக்கு நான் என்ன கேட்கலாமா?
4: கேளுங்கய்யா, தெரிஞ்சா சொல்றேன்.
3: சரிங்க, அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை, தெரிஞ்சா சொல்லுங்க, தப்பு கிடையாது. அதான், உலகிலேயே மிகப்பெரிய கோப்பை எந்த விளையாட்டு போட்டிற்கு வழங்கப்படுகிறதுங்க? தெரிஞ்சு சொல்லுங்களா, பரவாயில்ல. ஒன்று வணக்கம். சொல்லுங்க.
5: திருப்பூர் மாநகர் மன்னரை
3: பாறப்பாளையத்திலிருந்து சரிங்க. உங்களுக்கு என்ன இந்த ஸ்னூக்கர்னால அப்படியே ஒரு குச்சி மாதிரி வச்சு டபக்குன்னு தட்டுவாங்க, பாத்திருக்கீங்களா? காண்டி ஹோட்டல் அந்த லைட் அப்ப அந்த ஹோல் சொல்ற மாதிரி.
5: என்னங்க
3: ஸ்னூக்கர்? ஸ்னூக்கர் விளையாட்டு போட்டி.
5: ஸ்னூக்கர், ஆமாமாங்க. அந்த
3: விளையாட்டு போட்டியில எத்தனை பந்துகள் பயன்படுத்தப்படுகிறதுங்க? அது கஷ்டம் தான், கொஞ்சம் டஃப் க்வெஸ்சன் தான் இது.
5: வணக்கங்க.
3: துரை, அண்ணாமலை புதூர்.
6: ஆமா சார்.
3: சரி, உங்களுக்கான வினா கேட்கலாமா?
6: கேளுங்க சார்.
3: இந்த ஒலிம்பிக் கொடி பாத்திருக்கீங்களா? ஒலிம்பிக் கொடி.
6: ஒலிம்பிக் கொடி, ஆமா சொல்லுங்க சார்.
3: அந்த ஒலிம்பிக் கொடியில எத்தனை வளையங்கள் இருக்கும்?
6: வளையம்,
3: ஆமா, ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் வளையங்கள், ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் இருக்கும். அதனால அஞ்சு வளையங்கள் இருக்கும். அஞ்சு வளையம், ஆமா. அந்த ஐந்து கண்டங்களை குறிக்கூடியது. இனிப்பில் இனிமே அடுத்த நேர்.
7: வணக்கம்.
3: வணக்கம்.
7: மதிகோன் பாத்தீங்க?
3: யாரம்மா பேசுறீங்க? மதிகோன் பாலை.

0: இருந்து
1: இணைப்பில் இருக்கீங்களா? சரிங்க, அவங்களோட இணைப்பு சரியாக கேட்கல. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நிலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நம்மளோட இணைக்கூடிய அடுத்த நேரம், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டு சொல்லுங்க ஐயா. என்ன ஊருங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம், சாடி கொம்பு.
1: சாடி கொம்புங்களா?
2: போற
1: வித்தியாசமா இருக்கு ஊரோட பேர், பரவாயில்ல, சூப்பருங்க. பனைமரங்கள் நிறைய இருக்குங்களா? பனை பொருட்கள் அங்க கிடைக்கும் அப்படிதானுங்க?
2: என்ன
1: உலகின் மிக வேகமான விளையாட்டு எதுங்க? வேகமா விளையாடக்கூடிய விளையாட்டு
2: எனக்கு தெரிய பால் பந்து
1: நினைக்கிறேன். ஐஸ் ஹாக்கி.
3: சொல்லுங்க.
1: நீங்க பேசுறது எனக்கு கேக்குது, தெளிவா கேக்குது. நான் பேசுறது நீங்க மொபைல்ல கேட்டு பேசுங்க, பக்கத்துல ரெண்டுல கேட்டு பேசாதீங்க. சரிங்க, இனி பிரதி மாத்தனர்.
4: ஹலோ,
1: சொல்லுங்கம்மா.
4: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
1: சாந்திமா, பவுண்டரி அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம். எந்த விளையாட்டுல பயன்படுத்துவோம் பவுண்டரி அப்படின்னு?
4: தொடர்ந்து
1: தர்மபுரி 102.5 ஒரு பாட்டு கேட்போம்.

0: எவனும்
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர் நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள் அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள் அட்மிஷன் நடைபெறுகிறது
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: மணிப்பால் மருத்துவமனை தால்மியா போர்டு என்ன சோட் சேலம்
5: நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் இன்னைக்கு விளையாட்டு வினாடி வினாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேர வருக. வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம்.
5: வணக்கம். சொல்லுங்க. நாகரசம்பட்டிலிருந்து என்னம் துரை. சரி, உங்களுக்கு வினா கேட்கலாமா?
6: கேளுங்க.
5: சரிங்க, ரொம்ப எளிமையான வினா கேட்குறேன் பாருங்க. கனடா நாடுன்னு ஒரு நாடு இருக்குல்ல, அதோட தேசிய விளையாட்டு போட்டி என்னங்க?
6: கனடா தேசிய விளையாட்டு போட்டியா? கால்பந்து.
5: கால்பந்து இல்லைங்களே, ஐஸ் ஹாக்கி. இனிப்பில் இனிமே அடுத்த நேர். சார், ராஜஸ்வரிமா, உங்களுக்கான வினா என்னன்னா, ஒலிம்பிக் சின்னம் இருக்கு, ஒலிம்பிக் கொடி இருக்குல்ல, அந்த ஒலிம்பிக் கொடியில 5 வளையங்கள் இருக்கும். அந்த 5 வளையங்களோட நிறம் சொல்லுங்க பார்க்கலாம். கலர்
7: சூப்பருங்க.
5: லாஸ்ட் கலர் மட்டும் நீல கலர்.

0: ஆமா, ஆனா அற்புதமா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்ங்க.
1: கொண்டு வந்து.
0: வாங்க வாங்க, நல்லது. இனி பிள்ளை, நீங்க அடுத்த நேயர்.
1: வணக்கம்,
0: வணக்கம், சொல்லுங்க.
1: மதிகான் பல்சிந்தராமணி.
0: சரிங்க, சிக்ஸர் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம். அது அது அந்த வார்த்தையை வந்து எந்த விளையாட்டில் பயன்படுத்துகிறோம்?
1: கிரிக்கெட்.
0: கிரிக்கெட். சூப்பருங்க. உங்களுக்கு அடுத்த கேளுமா? உங்களுக்கு பிரபலமான இந்திய கால்பந்து வீரர் பைசன் பூட்டியா அப்படின்ற ஒரு விளையாட்டு இருக்கார் இந்தியாவில், அவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? பைசன் பூட்டியா சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க?
1: சிக்கிம்.
0: சிக்கிம் என்பது சரியான பதில். ஓகே, உங்களுக்கு நான் அடுத்து என்ன கேட்கலாமா? ஒலிம்பிக் போட்டியில் முதன் முதலாக பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி யாருங்க? ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய முதல் பெண்மணி தெரியுங்களா?
1: கர்ணன் மலேஸ்வரி.
0: கர்ணம் மல்லேஸ்வரி என்பது சரியான பதிலே. வாழ்த்துக்கள். சூப்பர்மா, ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. வாழ்த்துக்கள், நன்றிங்கம்மா.
1: நன்றி.
0: ஆமாம், நன்றி. பாடல் கேட்கலாம், ஆனால் பட் நிகழ்ச்சியோட நிறைவு பதில் கிட்ட தான் வந்துட்டோம். அதனால வணக்கம் அர்த்தநேயர்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, சொல்லுங்க.
2: என்னங்க
0: சித்தன், பக்கத்தில் சவுண்டா வருது? சஞ்சு சாம்சன் அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்காரு, அவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்?
2: மும்பை.
0: மும்பை இல்லைங்க, கேரளா. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இளம் தண்டர் இன்னைக்கு விளையாட்டு வினாடி வினாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர்களுடைய நினைவிற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகுமான ராகங்கள். இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்றதுனால இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள், இன்னைக்கு மறந்துடாதீங்க, திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். நாளைக்கு வியாழக்கிழமை கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். இன்றைக்கி முழுக்க முழுக்க உங்களுக்கான நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். வாங்க, அற்புதமான பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளந்தென்றல் விளையாட்டு வினாடி வினாவாக நம்ம கேட்டு ரசித்தோம். தருமபுரி 102.5 இனி தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக, அதனை தொடர்ந்து செய்திச் சுடர்.

0: Dr. Jaishankar also met his Brazilian counterpart Mauro Vieira and exchanged views on bilateral, regional and global issues. The External Affairs Minister said India values Brazil's support and perspectives on India-BRICS chairship. Senior officials from Iran, Kazakhstan, Nigeria and Uzbekistan have arrived in New Delhi to attend the two-day BRICS foreign ministers meeting beginning tomorrow. US President Donald Trump arrived in Beijing today for a high-stakes summit with his Chinese counterpart Xi Jinping. During their two-day talks beginning tomorrow, the two leaders are expected to discuss a range of critical issues, including the war involving Iran, US arms sales to Taiwan, trade and artificial intelligence, and tariff amid growing economic and technological rivalry between the world's two largest economies. The US president has brought along several top business and technology executives on his visit to China, underscoring the importance of economic and technological issues in bilateral relations. In weightlifting, India's Gyaneshwari Yadav bagged two medals, a silver and a bronze, at the Asian Senior Championships in Gandhinagar today. Gyaneshwari won a silver in the snatch section in the 53-kilogram category and then an overall bronze medal in the event with a combined lift of 194 kilograms. In Thailand Open Badminton, star shuttlers PV Sindhu, Lakshya Sen and Kidambi Srikanth progressed to the pre-quarterfinals of singles events in Bangkok. In women's singles, the two-time Olympic medalist PV Sindhu defeated Tung Siu Tong of Chinese Taipei 21-9, 21-12. She will take on Amalie Schultz of Denmark in the round of 16 tomorrow. Young Devika Sehag outclassed world number 26 Natsuki Nedera of Japan. She will meet Thai player Pichamon Opatniput. In another match, Malvika Bansod beat Wen Yu Tsang of Canada. She will meet Chan Yufei of China. The India Meteorological Department, IMD, has forecast heat wave to severe heat wave conditions over West Madhya Pradesh and West Rajasthan for the next 2 days. East Rajasthan, Gujarat and Maharashtra are expected to reel under heat wave conditions tomorrow. The weather agency also predicted heavy to very heavy rainfall over Arunachal Pradesh, Assam and Meghalaya tomorrow. And now, before we end the bulletin, the headlines once again. Union Cabinet increases minimum support prices, MSP of 14 Kharif crops for marketing season 2026-27. Cabinet also gives nod for promotion of surface coal and lignite gasification projects worth 37,500 crore rupees. CBI arrests 5 persons in connection with NETUG 2026 paper leak case. Raids continue in several states. Prime Minister Narendra Modi reduces his convoy size, prompting BJP chief ministers and other leaders to adopt austerity measures. West Bengal government decides to hand over recruitment scam probes to CBI, lifts all interstate restrictions on the movement of essential products. And in weightlifting, India's Gyaneshwari Yadav bagged silver and bronze at Asian Senior Championships in Gandhinagar. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் துணை மருத்துவ படிப்புகள் மற்றும் அதற்கான வேலை வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் மருத்துவ கல்வி இயக்குநர் டாக்டர் தேரணிராஜன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். பிஎஸ்சி டிகிரியில என்னென்ன துணை மருத்துவ படிப்புகள்லாம் இருக்குன்னு சென்ற பகுதியில பார்த்தோம் சார். அந்த படிப்பு குறித்த மேலும் பல விவரங்களை, குறிப்பா அது செமஸ்டரா நான் செமஸ்டர் பேட்டர்னா அப்படின்றத பத்திலாம் சொல்லுங்க சார்.
4: இந்த கோர்சஸ் ஒவ்வொரு டியூரேஷன் பாத்தீங்கன்னு வச்சுங்க, பிஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னு 4 வருடங்கள் படிக்கணும். அதே மாதிரி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் 4 வருஷம், எல்லாமே செமஸ்டர் சிஸ்டம் தான். அப்புறம் இந்த பிஏஎஸ்எல்பிங்கிறது வந்து 3 இயர்ஸ் வந்து கோர்ஸு, ஆனால் 1 இயர் கம்பல்சரியாக வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ டோட்டலாக 4 இயர்ஸ் வந்துடும். அது வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு கோர்ஸ். அது அந்த மாணவர்கள் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறது, அந்த குழந்தைங்களை வந்து ஆர்டிசன் சைல்டு வந்து யூஸ்வலாக வந்து கம்யூனிகேட் பண்ணாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஆர்டிசன் சைல்டு மெயின் விஷயமே என்னென்னா, சைல்டு வில் நாட் கம்யூனிகேட், அது ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது, ஒருத்தர் ஒருத்தர் நேரடியாக பார்க்க முடியாது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு
5: ரொம்ப அக்ரஸிவாக இருப்பாங்க.
4: ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த இவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆப்டோமெட்ரிஸ் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸுங்க, அது எல்லாமே 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணி ஆகணும். இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து

0: ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆம்புலண்ட்டாக ஒரு கையில் கொண்டு வருது. ஒரு சைல்டுக்கு வந்து இப்போ என்ன செய்ய முடியுது, என்ன செய்ய முடியல, என்ன செய்ய முடியலையோ அதை வந்து ஏற்படுத்தி கொடுப்பது தான் அந்த ஆக்குபேஷனை. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடுக்குள்ளே போவாங்க, அவங்க வீடை போய் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறாங்க எல்லாமே வந்து லிஃப்ட் இல்லை, அந்த குழந்தை வந்து எப்படி வந்து மூவ்மெண்ட் எல்லா இடத்து வெளியில் கொண்டு போனால் அந்த ரேம்ப் மாதிரி கொண்டு போவாங்க. அதுங்களுக்கு தேவையான அந்த வீல் சேர், இதில் வந்து ரேம்ப்ல அதுங்களுக்கு தானாக மோட்டரைஸ்டு வீல் கொண்டு போகிறது, அதே மாதிரி எப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறது, நெக்குக்கு வந்து என்ன கொண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறோம் தான் அந்த ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட். ஸோ அவங்க ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டு மேக் த சைல்ட் ஆம்புலன்ட், டு மேக் த சைல்ட் ஆம்புலன்ட்ங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்டாக இருக்கும். எது முடியலையோ அதை வந்து நிவர்த்தி செய்ய
1: அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும்,
0: கட்டாயம் கான்ஃபிடென்ட் கொடுக்கும். யுனைடெட் கிங்டமில் வந்து நான் ஒரு ட்ரைனிங்காக போயிருக்கும்பொழுது நான் ஒரு பீச்சில் பார்க்குறேன், அதாவது ஒரு ஸ்பெஷல் சைல்டு, அது கை கால்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த குழந்தைய வந்து நம்ம இங்கே எப்படி பார்ப்போம்னா ஒரு வினோதமாக பார்ப்போம். அங்கே எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், அந்த குழந்தை ஒரு வீல் மோட்டரைஸ்டு வீல் சேரில் போயிட்டுருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிடுது, ஐஸ்கிரீம் வந்து தானாக எடுத்து சாப்பிட்டுருக்கு. அந்த சைல்டை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இது நம்ம நாட்டில் வந்து ஏன் இது வந்து நம்ம இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு, அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை எப்படி கொண்டு போகிறது, ட்ரெயின் பண்ணுறது, பேரண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் அந்த ஆக்குபேஷன் ரொம்ப தேவையான ஒரு விஷயங்கள்னு வச்சுங்களேன். அடுத்து வந்து நமக்கு இந்த ரேடியேஷன் ஆன்காலஜி இதெல்லாம் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸுங்க. பெர்ஃபியூஷன் டெக்னாலஜியும் 3 இயர்ஸ் கோர்ஸு, மெடிக்கல் லெபார்ட்டரி பிஎஸ்சி கோர்ஸ் வந்து 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்குங்க. அப்புறம் பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி அகெயின் 3 இயர்ஸ் கோர்ஸு ப்ளஸ் 1 இயர். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 இயர்ஸ்க்குள்ளே தான் வருது. அதே மாதிரி எமர்ஜென்சி டெக்னாலஜி, எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜி கோர்சஸ், பேராமெடிக்கல் கோர்ஸ்லாம் வந்து 1 இயர் அந்த 3 இயர்ஸ் இருக்குங்க. நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல்.
1: இது பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலையுமே அவங்களுக்கு ஒரு
0: பயங்கர வாய்ப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது வந்து ஒவ்வொரு டயட்டுமே டிஃபர் ஆகும். நீங்கள் ஜிஹெச்சில் நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான டயட்டு தயார் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு 12 வகையான டயட்டு, கிரானிக் ரீனல் பேஷண்ட்ஸுக்கு உப்பு கம்மியாக கொடுக்கணும், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சுகர் இல்லாமல் கொடுக்கணும்,
1: ப்ரோட்டீன் ஃபுட்டு நிறைய கொடுக்கணும்,
0: அந்த மாதிரி இருக்கும். ப்ரோட்டீன் சில பேருக்கு அவாய்ட் பண்ண
1: வேண்டியிருக்கும்.
0: ஒரு ஜென்ரல் ஃபுட்டு, சாதாரணமாக வரவங்களுக்கான ஒரு ஃபுட்டு, அதில் எவ்வளோ கேலரிஸ், எவ்வளோ ப்ரோட்டீன் கொடுக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும், இது எல்லாமே இந்த நியூட்ரிஷன் அட்வைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப வைட்டல். அது வந்து அட்வைஸ் பண்ணுறதுமோ இல்லையோ, ஆனால் பட் அது சம்மந்தப்பட்ட வந்து தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்வதுக்கு ரொம்ப முக்கியமான கோர்ஸ் அது. அது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு அது வந்து ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. அது ஏறக்குறைய வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கோர்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அரசாங்கத்தில் கிடைக்கலனாலும் தனியார் மருத்துவமனைகள் கிடைக்கும்,
1: எல்லா மருத்துவமனைகளையும் அப்படி ஒரு
0: கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுதுங்க. அப்புறம் அந்த ஃபீ டீட்டெயில்ஸ் நீங்கள் சொன்னேன் நான்,
1: இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க முன்பே குறிப்பிட்டீங்க, நம்ம வந்து அரசு கல்லூரிகளில் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதற்கான ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி.
0: அதாவது அதுவே கூட பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் தாங்க. இப்போ சிலது வந்து இந்த டிசபிலிட்டி கேட்டகரி, அப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த டியூஷன் ஃபீஸ் கூட
1: கிடையாது, ஓ
0: டோட்டலாக ஃப்ரீ. பட் இதுவே நமக்கு வந்து ப்ரைவேட்டில் போகும்போது 43,000 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், இதெல்லாம் வந்து ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அதன் மூலமாக நிர்ணயித்ததை மட்டும் தான் நான் சொல்கிறேன். நர்சிங்க்கு வந்து 45,000 அந்த மாதிரி. ஸோ அந்தளவு நீங்கள் வந்து அங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே வாய்ப்பு கிடைச்சிதுன்னா இதில் நீங்கள் படிக்கிறது வந்து மிக சிறந்ததாக
1: அமையும்.
0: அதே மாதிரி நான் டிப்ளமோ கோர்சஸ் சொன்னேன், ஒரு 8 டிப்ளமோ கோர்சஸ் இருக்குங்க. அதே நான் சொன்னது இந்த பிஎஸ்சிக்கு எல்லாத்துக்குமே டிப்ளமோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டோமெட்டில் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, டென்டல் ஹைஜின், டென்டல் கோர்சஸ்லேயும்
1: பார்த்தீங்கன்னா
0: ஹைஜினிஸ்ட், மெக்கானிக்கல் இருக்கும் ஹைஜினிஸ்ட் இருப்பாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி நியூரோசர்ஜிக்கல் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க, லேப் டிப்ளமோ டிஎம்எல்டி ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, இந்த மாதிரி ஒரு 8 கோர்சஸ் வந்து டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் கோர்சஸ்ங்கிறது ஒரு 15 சர்டிஃபிகேட் கோர்சஸ், எல்லாமே 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா, இசிஜி டெக்னீஷியன், பம்ப் டெக்னீஷியன், அப்புறம் கேத் லேபில் ஒர்க் பண்ணுறது, எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன், அனசீசியா டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் டெக்னீஷியன்லாம் வந்து 1 இயர் கோர்ஸ். அதே மாதிரி மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அது வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும், அவங்க ப்ளஸ் டூ கூட இல்லை, 10th முடித்தவங்க அதை அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து அரசாங்க வேலைகள் கிடைக்கின்ற பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. ஸோ இது இல்லாமல் நான் அந்த டென்டல் கோர்ஸத்தில் பார்த்தீங்கன்னா டென்டல் மெக்கானிக்கு, அப்புறம் டென்டல் ஹைஜினிஸ்ட்,
1: டென்டல் மெக்கானிக்னா அவங்களுடைய பணி என்ன,
0: அதுலேயே வந்து அவங்களுக்கு பல்வேறு விதமான
1: டென்டல் கேப் அந்த மாதிரி
0: தயார் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க அதில் அவங்க இன்வால்வ்டு. ஸோ அதனால் அவங்க அந்த கோர்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி அதில் வந்து மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸு அந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸ் கோர்சஸ் இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் கோர்சஸ் அவைலபிள். அவங்களுக்கு வந்து தங்குறது வசதிகள் எப்படி கொண்டு வர்றது, அங்கே அரசாங்கம் பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க. அதாவது எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அகாமடேஷன் தேவையோ அதுக்கு நியர்பை ஹாஸ்டல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து எப்படி அவங்களோட லயஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அங்கே தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலான்ற மாதிரி பல்வேறு யுத்திகளை வந்து அரசாங்கம் போன முறை எடுத்தாங்க. இப்போ வந்து இந்த முறை எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்றாங்கன்றது

0: கண்டிப்பாக.
1: நிச்சயமாக சார். இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எத்தனை கல்லூரிகள் இருக்குது சார் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறது?
0: அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவக் கல்லூரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 36 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. 35 காலேஜ் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் சார். இந்தியாவிலே அதிக அளவில் மருத்துவக் கல்லூரிகள் இருக்க மாநிலம் வந்து தமிழ்நாடாக மாறிடுச்சு. ஸோ இது இல்லாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரியான அலைட்டியல்ஸ் கோர்சஸ் அவங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அங்கே என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எத்தனை வருஷம் கோர்சஸ், வெதர் அக்காமடேஷன் ப்ரொவைடட் ஆர் நாட், ஆல் டீட்டெயில்ஸ் வில் பி அவைலபிள்.
1: இப்போது இந்த கோர்சஸ் பற்றி பார்த்தோம். இப்போ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் சொன்னீங்க. இப்போ ப்ரைவேட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இதற்கான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்குது? இப்போ இந்த கோர்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டாங்க பிள்ளைங்க, இப்போ சர்டிஃபிகேட் கோர்ஸ் எடுத்து படித்தாங்கன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன, சம்பளத்தில் வேலை வாய்ப்பு அப்படி கிடைக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எதுவும் தகவல்கள் இருக்கா? இல்லை இந்தந்த கோர்ஸ்லாம் படித்தா உடனே வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது கோர்சஸ் இருக்கா?
0: இல்லை அதாவது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து அரசாங்கத்தில் வந்து இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்டு, நர்சிங் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எவ்வளோ ரிட்டைர்மெண்ட் ஆகுறாங்க, எத்தனை பேர் வந்து வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து த்ரூ எம்ஆர்பி மூலமாக மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்குங்க, அதன் மூலமாக அப்ளை பண்ணி நம்ம கவர்மெண்ட்டுடைய இதில் தான் சேலரி ஃபிக்ஸ் பண்ணி இருக்குங்க. ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் அது வேரி ஆகுது. சில கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்து அவங்களுடைய இதை பொறுத்து சில இடங்களில் குறைவாக இருக்கலாம், சில இடங்களில் அதிகமாக இருக்கலாம். இதுவே இது மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குறத விட ஒரு 4-5 மடங்கு அதிகமாக வாங்கலாம். கரெக்டாக இவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல முடியாதுங்க. ஆனால் பட் உடனடியாக வேலை வாய்ப்புங்கிறது வந்து உறுதியாக நமக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் எங்கேயாவது ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் வந்து சர்வீசஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு அலைடியல்ஸ் பண்ணும்போது, நீங்கள் வந்து ஒரு நர்ஸாக இருக்கும்போது நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். ஒரு சர்ஜரி பண்ணும்போது அவங்களுக்கு உதவி செய்யலாம். ஆப்ரேஷன் தியேட்டரில் தியேட்டர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது ஸ்டாஃப் நர்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் யூஜி படிக்கும்போது அந்த தியேட்டருக்குள்ள போனால் அந்த ஸ்டாஃப் நர்ஸ் டிக்டேட் பண்ணுவாங்க.
1: இதை
0: எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, டாக்டர் டாக்டர் டோன்ட் டச் இட், இது எடுக்காதீங்க அதை எடுக்காதீங்க, இங்கே போட்டிங்களா, நீங்கள் வந்து ஸ்டெரைல் க்ளோஸ் போஸ் பண்ணிங்களா, எல்லாமே அவங்க தான் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்தளவு அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணும்போது அவர்களுக்கான உபகரணங்கள் எது எது எடுத்த நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு பீடாதுன்னா அந்த காட்ரி எடுத்து கொடுக்குறதுன்னா எதை கொடுக்கணுங்கிறது அந்த நர்ஸுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயின்டு ஸ்டாஃப் நர்ஸுடைய வேல்யூ வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற ஏற ஏற அவங்களுடைய அவங்களுடைய வருமானமும் கூடும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான தேவை என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: நிச்சயமாக சார். நீங்கள் முன்பே வந்து குறிப்பிட்டீங்க, ஜெர்மன் போன்ற நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ்க்கான தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, அவங்களுக்கான சம்பளமும் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஸ்டாஃப் நர்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? இப்போ பிஎஸ்சி படிக்கிறாங்களோ இல்லை டிப்ளமோ படிக்கிறாங்களோ இது படித்தாலுமே அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு
0: சொல்லி கட்டாயம் அரசாங்கத்தில் படிச்சுட்டு அவங்க வரும்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்த்து பேஷண்ட்டோட அவங்க பார்த்து சர்வீஸ் பண்ணது இதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக தான் இருந்தது. ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் பேர் அவங்க படிச்சுட்டு வழியில் வந்தாலும் கூட அதுக்கான வாய்ப்புகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய சர்வீஸுங்கிறது வந்து நம்ம அந்த ரேஷியை ஒன்றும் டச் பண்ணிட்டோம்னா அரசாங்கத்தில் இன்னமும் கடினமான ஒன்றா இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள் ஐசியூவில் பார்த்தீங்கன்னா 1:1 ஆனால் 1:1 நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ்ன்னுவாங்க
1: வேலை.
0: அதுதான் அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம எப்படி கோவிட்ல வந்து வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னால் அதை நான் பல நேரங்களில் நான் என்னுடைய இன்டர்வியூலெல்லாம் சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு மரத்தடியில் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும், ஒரு ஐசியூலையும் எங்களால் மேனேஜ் பண்ண தெரியும், ஒரு தாலுக்கா ஹாஸ்பிட்டலில் போனால் அங்கே என்ன இருக்குமோ அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பண்ண முடியும். ஆனால் இதுவே வந்து இப்போ வளர்ந்த நாடுகளில் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க, டெத் அதிகமாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ட்ரைனிங்கே அப்படி ஒரு ஸ்டாஃப் நர்ஸு ஒரு பேஷண்ட்டு இவ்வளோ செட்டப் இருக்கணும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி அவங்க இருந்ததுனால அவங்களால வந்து அந்த பேஷண்ட்ஸை அகாமடேட் பண்ண முடியல, டெத் அதிகமாச்சு.
1: நம்ம வந்து எல்லா சூழலையும் எல்லா சூழலும்
0: பழகிட்டுன்றதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எனக்கு சின்ன ஒரு இதுதான் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணிக்கைகள் வந்து ஏகப்பட்டது ஆகி ஆம்புலன்ஸ் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் முன்னாடி வந்து ஒரு 250 ஆம்புலன்ஸ் நிற்கிது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்யலாம் நைட்லாம் யோசிக்கிறோம், எப்படி வந்து இதை சரி பண்ணுறது, 250 வெயிட் பண்ணுறாங்க. நைட்டே என்ன பண்ணோன்னா ஆம்புலன்ஸ் ட்ரேஜிங் பண்ணலாம், ஒரு 3 பேர் போட்டு ஒரு நர்ஸை போட்டோம், போட்டு ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்லையும் ஏறி அதில் எந்த பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருக்காங்க எந்த பேஷண்ட்டை வெயிட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது. அந்த ஆம்புலன்ஸில் ஏறி ஏறி 250 ஆம்புலன்ஸ் வெளியே நிற்குதுன்னா ஸோ அப்போ எது சிக்காக இருக்குதோ அது உடனடியாக ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு பெட்டை கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. கொஞ்சம் வந்து சில பேர் வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் உள்ளே உட்காந்துருப்பாங்க, அவங்க ஸ்டேபிளாக இருப்பாங்க, அவங்களுக்கு உடனடி சிகிச்சை தேவை கிடையாது. ஆனால் அவங்களும் வரிசையில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வரிசை நம்பர் 9 நல்ல ஸ்டேபிளாக இருந்தவர் இருந்துட்டு 11 வந்து ரொம்ப சிக்கிறதா நமக்கு வந்து அவர் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு, அது பேப்பர்லலாம் உடனே வந்து.

0: அதாவது
1: உடனடியாக.
0: கோவிட் டைம்ல வந்து உங்களுடைய பணி வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது, அதை வந்து நிறைய வந்து மக்கள் வந்து உணர்ந்தாங்க
1: ஆமாங்க,
0: அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இரவு பகல் பாராம
1: ஆமாம்,
0: வந்து,
1: 24 மணி நேரம் பார்த்து.
0: ஆமா, அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ரொம்ப பாராட்டுகளை கூட ஒரு பெற்ற விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் சார்.
1: அது மாதிரி சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த 250 ஆம்புலன்ஸை நம்ம எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லும்போது, அந்த ஆக்சிஜனேட்டர் வந்தது. அதுக்கு அடுத்த பிளான்,
0: ஆமாம்,
1: ஆக்சிஜனேட்டர் என்ன பண்ணோம், டக்குன்னு உடனே ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக கேட் பண்ணி அதில் ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து ஒரு ஒரு ஆக்சிஜனேட்டர் வச்சு ஒரு காட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 300 பெட்டு போட்டோம். 250 ஆம்புலன்ஸையும் ஹாஃப் அன் அவரில் மொத்த பேரும் மேலே தூக்கிட்டோம்,
0: ஃபுல்லாக எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி,
1: எல்லாத்தையும் கிளியர் பண்ணி. ஆம்புலன்ஸே இல்லை, அடுத்த நாள் அதுவும் வந்தது. நேற்று வரையில் 250 வந்து இன்னைக்கு இல்லையே, ஒரு ஆம்புலன்ஸ் வந்து முழுமையாக வெறிச்சோடி இருக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி கையாள்வது என்பது, நம்ம மருத்துவத்துறையில் நம்ம ட்ரைனிங் எடுக்கின்ற பொழுது இது உலகத்தில் எங்கே போனாலும் வேலை பார்க்க முடியும்.
0: நிச்சயமாக சார், இப்போ நீங்கள் குறிப்பிட்டது வந்து ஒரு பெரிய ஒரு உண்மை தான், நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போது ஒரு நோயாளி வந்து என்ன சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றத வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மொத ஆளாக வந்து பார்த்திங்கன்னா நர்ஸோ அந்த டெக்னீஷியன்ஸோ இருப்பாங்க, அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் இருப்பாங்க. அப்போது அந்த டெக்னீஷியன்ஸ்க்கும் நர்ஸ்க்கும் வந்து அதற்குரிய ஒரு பயிற்சியை கொடுத்துருந்தா மட்டும்தான் அதை வந்து ஈஸியாக வந்து எதிர்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விஷயத்தை வந்து இந்த மருத்துவக் கல்வி இயக்குநரகம் வந்து செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. படிப்புகள் வாயிலாக கிடைக்கக்கூடிய பயிற்சி மற்றும் அனுபவம் தான் அவங்களுடைய செயல்திறனை அதிகப்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் இல்லையா சார். நேயர்களே, துணை மருத்துவ படிப்புகள் குறித்த நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 நிலையத்தில் நேரம் 9:30.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం மேலும் விவரங்களுக்கு 9524936156
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும் பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டு கால தரமான கல்வி பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி பச்சமுத்து நர்சிங் கல்லூரி பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி தொடர்புக்கு 8012-33-9999
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி அனில் புத்தன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர் அபாகஸ் கிளாஸ் ரோபோட்டிக்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீட் JEE கிளாஸ் AI அண்ட் STEM லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி LKG முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது
6: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பகல் முழுவதும் இமித்து இமித்து களைத்து போன இமைகளுக்கு ஓய்வு கொடுக்கும் இந்த இரவேளையில் இதுமான நெஞ்சை வருடக்குரிய அற்புதமான பழைய பாடல்களை கேட்கப் போகிறோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் கேட்டாலும் கூட சில பாடல்கள் இன்றும் நம் நெஞ்சோடு பயணிக்கக்கூடியவை. அந்த மாதிரியான பழைய பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை என்பதால் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் இன்றைக்கி திருப்பத்தூரை சேர்ந்த அந்த மாவட்ட நேயர்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். அறிமுக நேயர்களாக இருந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும் மற்றனாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் மற்ற நேர்கள் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும் மற்ற நேர்கள் 94-86-65-20-25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க வணக்கம்.
7: மாரிபுத்தையாவுக்கு இனிமையான இரவு வணக்கம் கூறுவது திருப்பத்தூர் மாவட்டம் கனகநாச்சியம்மன் கோயில் கோவிந்தசாமி.
6: சொல்லுங்க, என்ன பாடல கேட்கலாம் சொல்லுங்க கோவிந்தசாமி.
7: இன்னைக்கு எங்களுக்கு மாவட்டத்தை பிரித்து விட்டு இருக்காங்க, அதுக்காக நான் தருமபுரி பண்பலைக்கு ரொம்ப நன்றி
6: தெரிவிச்சுக்கிறேன்.
7: நம்ம தருமபுரி நிகழ்ச்சி அனைத்து மாவட்டம் தமிழகம் இன்னும் ஓங்கி ஒழிக்கணுன்றது என்னோட ஆசை. நான் வெளிநாட்டுல இருந்துன்னு நிகழ்ச்சி கேட்டதுக்கு உங்க கூட பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்கு.
6: கண்டிப்பா தெரியும், நீங்க துபாயில இருந்து பேசுவீங்கன்னு ஞாபகம் இருக்கு.
7: கேட்டிருக்கேன், மூலையில இருந்தாலும் ஆப்ல கேட்கலாம், நம்ம ஊர்ல இருந்து ரேடியோல கேட்கலாம், ஆப்ல கேட்கலாம், எப்போதும் கேட்கலாம்.
6: இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தருமபுரி, அதாவது நம்ம சொந்த தாய்நாட்டுல அந்த பண்பலை கேக்குறதுக்கும் நீங்க துபாயில கேக்குறது எப்படி ஃபீல் பண்றீங்க? இங்க இங்க கேக்குற மாதிரி இருக்கா ஃபீல்?
7: இங்க கேக்குறத விட அங்க கேக்குறதுல இருக்குதே ஒரு அலாதி,
6: ஒரு பாண்டிங் இருக்கும். ஆமா, வெளிநாட்டு இருக்கோம் அப்படின்னு
7: எத்தனை கால் வரும், அத்தனை கால் இல்லையா அங்க இருந்து காசு செலவு பண்ணி அந்த லைனை நீங்க எடுத்து எனக்காக ஒரு பாட்டு கேட்கும் போது அவ்வளவு ஆனந்தம்.
6: சரி சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. என்ன பாடல் கேட்கலாங்க?
7: ஆமா, நம்ம நடிகர் திலகம் எனக்கு பிடிச்ச நடிகர், அவரும் உஷா நந்தினி நடித்த படம் அந்த கல்யாணத்துல அன்னைக்கு அந்த பாட்டு பாடல இருந்து 30 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பாட்டை கேளுந்தாங்க, பேசுறதுக்கு வெக்கப்படுறாங்க.
6: ஓ, அதாவது
7: பாட்டு போடுங்க,
6: உங்க கல்யாண தண்ணிக்கு இந்த பாடல பந்தல் போட்டிருக்காங்க அப்படின்னு. கல்யாண தண்ணிக்கு
7: அந்த பாட்டு நான் பாடல இன்னைக்கும் வருத்த எடுக்கிறாங்க.
6: சரி சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. அருமையான ஒரு பாடல் கேட்டீங்க.
7: அந்த பாட்டு போடலையா? அவங்க அவங்களை பொண்ணாச்சுட்டா நேரத்துக்கு அந்த பாட்டு போடல.
6: என்ன ஒரு மெமரி பாத்தீங்களா, அந்த கல்யாணத்துக்கு பொண்ணு குண்டுறாங்க அந்த பாட்டை பாடலன்னு ஃபீல் பண்ணிருக்காங்க, ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம அந்த பாடல் கேட்கலாங்க. நன்றிங்க கோவிந்தசாமி, உங்களுக்காகவும் லட்சுமி அம்மாவுக்கும் அந்த பாடல் கேட்கலாங்க.
7: ஓகே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
4: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: பத்து மணி 7 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு சுகமான ராகங்கள் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் நம்ம கூட நீ அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
5: சொல்லுங்க.
6: திருப்பத்தூர் மாவட்டம் பாலவரத்தம் மேல்வட்டம். ரவீந்திரன் ஐயா.
5: என்ன ரவீந்திரன்?
6: என்ன
5: வேலை செய்யறீங்க ரவீந்திரன்?
6: நான் வந்து அங்கத்துறையில் வேலை செய்யறேன்.
5: சரி சரி, நல்லதுங்க. உங்களுக்கான பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
6: வண்ணக்கிளி படத்துல இருந்து சித்தாட கட்டுக்கிட்டாங்க.
5: கேட்கலாங்க. நன்றிங்க.
6: நன்றி.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
6: 10:15 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகமானவர்கள் இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலாம் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேரம் வணக்கங்க.
7: வணக்கம்,
6: சொல்லுங்கம்மா, யாருங்க பேசுறீங்க?
7: என்னம்மா
6: உங்க பேரை மறந்துட்டீங்களா? என்ன உங்க பேரை பக்கத்துல போய் கேட்கறீங்க? ஐயோ,
7: என்ன
6: பேரு? என் பேரு சொல்ல கஜினி முகமது.
7: அதுவும்
6: பாட்டு போடுங்க. என்ன பண்றது?

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீரங்கா மெடிக்கல்ஸ் தருமபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தருமபுரி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு 103.7 சுகுமான்றாங்கள். இன்றைக்கி நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் எங்களுடைய விருப்பில் கேட்டுட்ருக்கோம். இனிப்பில் இன்றைக்கு அடுத்த நேர் வருக. வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
4: வணக்கம், சொல்லுங்கள்.
5: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கணும் ஜெயராம் பேசுகிறேன்.
4: ஆ சொல்லுங்கள் ஜெயராம், என்ன பாடல் கேட்கலாம்?
5: எனக்கு படம் பார்த்தீங்கன்னா எதிர்காலம் படம் பேர்.
4: ம்,
5: அதில் கல்லுக்கு நீதி சொல்ல முடியாத டிஎம்எஸ் பாடுகிற பாடல் கொடுங்க.
4: கேட்கலாங்க. நன்றி.

0: 10:25 நம்முடைய இனிக்குரிய அடுத்த நேர் வணக்கம் வணக்கம் இனிப்பிலையும் அடுத்த நேர் வணக்கம்
1: ஹலோ
0: வணக்கம் சொல்லுங்க
1: வணக்கம்
0: சொல்லுங்கம்மா யாருங்க பேசுறீங்க
1: ஓம் சக்தி கோயில் தெரு திருப்பத்தூர் மாவட்டம் பாலாங்குப்பம்
0: சரி என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க
1: பாசமலர்
0: பாசமலர்
1: மலர்ந்த
0: என்ன ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டுங்க அம்மா உங்களுக்கு
1: ஆமா
0: சரிங்க ரொம்ப சந்தோஷங்க ஒரு நல்ல பாடல் கேட்டுக்கிறீங்க கேட்போங்கம்மா

0: 10:31 நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கமா, இணைப்பில் இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. ராஜம்மா பேசுறீங்களா? என்னம்மா பாடல் கேட்கலாம்?
1: வசந்த மாலையில் இருந்து ஒரு பாடல்.
0: சரிங்க, கேட்கலாமா?

0: 10:35 நாம் இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நம்ம கூட இணைக்கூடிய அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம் சார். திருப்பத்தூர் மாவட்டம் பச்சை ராஜேந்திரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ராஜேந்திரன், என்ன பண்ண கேட்கலாம்?
1: உரிமை குரல் இருந்து நேற்று பூத்தாட ரோஜா அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: கேட்கலாங்க.
1: நன்றி சார்.

ஊடல் வரும் இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காணம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ நே

நித்தம் வருவாரோ அல்வா துண்டு அத்தை ஜாமத்தில் கேடிக்கொண்டு நித்தம் வருவாரோ அல்வா துண்டு இந்த மாமே மயக்கம் விடுங்கா தீரும் வரைக்கும் மனசு தாலி கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் நேத்து பூத்தாலே ரோஜா முத்து பறிக்க கூடாதோ லேசா தொட்டு கட்டி போடாத குமரிச்சிட்டு கண்கை பாடாதோ காதல் நெட்டு நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாது.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு இனிக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நலமா?
0: நலம். சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டமல்லி வட்டம் அகரஹாரம் ஆசேரி வட்டம் சீனிவாசன்.
0: சொல்லுங்க சீனிவாசன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஐயா, பழைய பாடல், என் எஸ் கிருஷ்ணன் நடித்த படம் ஆசை திரையிலிருந்து டகிரி டகிரி நாலு கால் குதிரைன்னு ஒரு பாடல் ஐயா.
0: சரி, கேட்கலாங்க.
1: நன்றி ஐயா.
2: தகடி தகடி தகடி தகடி சல் சலோ சலோ, தகடி தகடி தகடி தகடி சல் சலோ சலோ, ஹை தகடி தகடி தகடி தகடி சல் சலோ சலோ. நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது. நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது. நாகரிகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நடக்க திண்டாடுது. நாகரீகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நடக்க திண்டா

கால திராட்டு அசைவு துருசு நாலு கால் குதிரை செல்லும் வேகம் கால திராட்டு அசைவு துருசு நாலு கால் குதிரை செல்லும் வேகம் காம குரோத குணங்களை கொண்டது ரெண்டு கால் குதிரையின் அபிவேகம் காம குரோத குணங்களை கொண்டது ரெண்டு கால் குதிரையின் அபிவேகம் இது சொல்லும் ஜாடை கண்டு கொள்ளும் அது சொன்னாலும்

சாகமில்லாமல் நாலு கால் குதிரை மேலேற்றி வேகமாய் செல்லும், எவரையும் மேலேற்றி வேகமாய் செல்லும். மேலென்றும் கீழென்றும் ரெண்டு கால் குதிரை வித்தியாசம் காட்டியே தள்ளும், ஜாதி வித்தியாசம் காட்டியே தள்ளும். புத்தியுள்ள நாலு கால் குதிரை ஆனாலும் பத்து முழம் தள்ளி இருக்கணும். புத்தியுள்ள நாலு கால் குதிரை ஆனாலும் பத்து முழம் தள்ளி இருக்கணும். புத்தி கட்ட ரெண்டு கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும். புத்தி கட்ட ரெண்டு கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும்.

0: 11:44 தருமபுரி 12:05 ஏற்காடு 11:03 இருந்திருக்கின்றோம். சுகமான ரகல் இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்ட நேரில் அவங்களுக்கு பிடித்தமான பல கேட்டுட்டு இருக்காங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேரம் வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் கணனச்சம்மன் கோயில் இருந்து பேசுறேன்.
0: கணனச்சம்மன் கோயில், உங்க பேர் என்னங்க?
1: லட்சுமி.
0: லட்சுமி, இன்னைக்கு தான் முதல் முதல்ல பண்பலையில் பேசுறீங்களா? சரிம்மா, என்ன என்ன வேலை செய்றீங்கம்மா?
1: என்ன

0: 19:50 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகமான ராகங்கள். நம்ம கூட இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ சார்,
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் பால்நாங்குறப்பம், அழகு டெய்லர் சார்.
0: அழகு டெய்லர்,
1: ஆமா சார்,
0: சொல்லுங்க. டெய்லர் என்ன வேலை செய்ய, என்ன பால் கேட்க?
1: படகோடி படத்துல தொட்டால் பூ மாறும் சார்,
0: கேட்கலாங்க.
1: ஓகே சார்.

0: 10:55 நம்ம கூட இன்னைக்கு அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் போறீங்கம்மா நிமிதா? வீரமணி.
0: சொல்லுங்க வீரமணி, என்ன பண்ண கேட்கலாம்?
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு.
0: சூப்பருங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எங்கிருந்தோ வந்தால் படத்துல இருந்து சிறுப்பில் உண்டாகிறது.
0: கேட்கலாங்க.
1: நன்றி.

இன்னைக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று கிட்டத்தட்ட ஒரு 12 நேயர்கள் பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசித்தாங்க. நாளைக்கு வியாழக்கிழமை என்பதால் நாளைக்கு முழுக்க முழுக்க கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் மட்டும் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி நாளைக்கு சுகுமான ராகங்கள். அதனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த நேயர்கள் மறந்து இருந்துடாதீங்க, உங்களுக்கான நாளைக்கு வாய்ப்பு தாங்க. அத்தனை நேர்களும் நாளைக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் திங்கட்கிழமை என்றால் தருமபுரி மாவட்ட நேயர்கள், செவ்வாய்க்கிழமை சேலம் மாவட்ட நேயர்கள், புதன்கிழமை திருப்பத்தூர் மாவட்டம், வியாழக்கிழமை கிருஷ்ணகிரி மாவட்டம், வெள்ளிக்கிழமை ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேயர்களும், சனிக்கிழமையில் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களும் பங்கேற்கலாம். ஞாயிற்றுக்கிழமை இந்த மாவட்டங்களைச் சார்ந்தவர்களும் பங்கேற்கலாம். இதை தவிர மற்ற மாவட்டத்தை சார்ந்த நேயர்களும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கலாம். இந்த மற்ற நாட்களில் வரக்கூடிய மாவட்டங்களில் பங்கேற்ற நேயர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வருவதை தவிர்க்கவும் மற்றவர்களுக்காக வழிவிடலாம். நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகுமார ராக நிகழ்ச்சியை. தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அந்த ராக.

இனிமையான இரவு வணக்கம் அன்பினர்கள். இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்கடப்பனூர் 103.7 இணைந்திருக்கின்றோம். இரவு 11:10 இனி நாளை நாம் பண்பலையில் வளம் வரும். நாளை நிகழ்ச்சி நிறைவினை கேட்போம். நாளைக்கு 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:35 காலண்டி நமக்கு தோழணுமா, அதனை தொடர்ந்து உழவருக்கான அறிவிப்புகள் நம்ம கேட்போம். 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழை மொழி நாளை மழையாக நம்மோடு இணைகிறார் ஜி முகுந்தன். காலை 7:00 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சி தருமபுரி ஜே கே குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் 4 மணி. தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்குடங்காடியின் விளைநிலரும் தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னாட்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிதினது. 7:25 தருமபுரி துரசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லர் வழங்கும் நலந்தானே. 7:30 சந்தோஷர். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்பொன். 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிலிக்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன் வழங்கும் இனிய சொல்லும்போது. 9:05 வானொலியில் வசந்தம். 10:00 மத்தூர் கலைமகள் கலாலய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஒன்றே கேட்போம் நன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கடைசியில் இருப்பதற்கு நிகழ்ச்சி. தொடர்ந்து வானொலிக்கு துணது சிறப்பு நிகழ்ச்சி வழிகாட்டும் வானொலி. தனது வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் தையல் கலைஞர் பி ஆர் காஞ்சனா, கல்லூரி முன்னாள் முதல்வர் எம் அப்துல் காதிர் ஆகியோர். 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவகையில் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவை பெண் பூவை. 12:10 மருத்துவமலர் வழி நிவாரண நிபுணர் டாக்டர் வி பிரசன்னா வாணி அவருடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 திரைசை. 1:30 திரைசை. 2:00 விவசாய அரங்கம். மண் என்பது சொத்து அல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். பங்கேற்போர் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவரசி சிவரஞ்சனி அவர்கள். 2:30 மீண்டும் கேட்போம் பன்மொழி பாடல். 3:00 கடைசவில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடுதலைமனாக்கள். 5:00 மாலைத்தன்றல். 6:00 தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:40 வேலை காத்திருக்கு. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி மற்றும் ஜுவல்லர்ஸ். தருமபுரி ஜிஎன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளி நம்பிக்கை வார்த்தைகள். 7:10 மாவட்ட செய்திகள். 7:25 வயல்வெளி கரையேற்றும் காடை வளர்ப்பு. சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் டி இளைய பாரதி அவர்களின் உரை. தொடர்ந்து வேளாண் அனுபவம். ஈரோடு தொப்பப்பாளையம் வி மோகன்ராஜ் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தண்டல் சினிமா சினிமா. 9:00 ஆங்கில செய்திகள். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமணரங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களின் விருப்பப்படல். நேர்கள் இதுவரை நாளை நமது பண்பலையின் நிகழ்ச்சி நிறைவு கேட்டீர்கள். உறங்கும் சிந்தனை மகாத்மாவின் சிந்தனைகள். அகிம்சை உலகத்தில் வலிமை வாய்ந்த ஆயுதமாகும் என்ற மகாத்மாவின் வரிகளோடு தருமபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெற்று இதே அலைவரிசையில் நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7